கோடைப்பன்மலை 100.5 இது அருள் மாலை. எண்ணம் தூய்மையானால் மகிழ்ச்சி நம்மை தொடரும் சொல்கிறார் புத்தர்.

கோடைப்பன்மலை 100.5 இது அருள் மாலை. தன்னை அறிந்தவன் ஆசைப்பட மாட்டான், உலகை அறிந்தவன் கோபப்பட மாட்டான், இந்த இரண்டையும் உணர்ந்தவன் துன்பப்பட மாட்டான். பகவத்கீதை.

இசைச்சோலை நம் பிரிய கோடை பண்பலை 100.5 தரவிருக்கும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலின் வசந்த விடியல் நிகழ்ச்சியின் துவக்கத்தில் பொதுமறை பொழிவு கேட்கலாம். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. 6:30 அனில் பாஸ்தா புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் வசந்த விடியல். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தொழில் நேரம். 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். காலை 7 மணிக்கு சுகமான காலை, 7:20 பாட்டும் பதமும். 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிரித்வி விமன்ஸ் இனவாசின் இன்று அன்று கேட்கலாம். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். 8:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அனில் பாஸ்தா வழங்கும் வானவில் இன்று கைக்கு எட்டும் தூரத்தில் கல்வி தலைப்போடு வர இருக்கிறது. சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார்கள் முனைவர் வி.பி. பிரபாகரன், முனைவர் டி. மகாராஜன், முனைவர் ஆர். தயாளகிருஷ்ணன் அவர்கள். காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் நேற்றைய நிமிடங்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்று திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் வெள்ளக்கோவில் புத்தக திருவிழாவிலிருந்து வர இருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் மகளிர் நேரத்தில் ஆட்ட நாயகி. 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டு வழங்கும் இனிய வாழ்க்கை. 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சின்னஞ்சலாக கேட்கலாம். 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி. பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல். 2:15 டோல் தமாக்கா தோல். 3 மணிக்கு உயிரெழுத்து. இன்று பழனி கருணாநிதி அவர்களின் தெரிவில் பாடல்கள் கேட்கலாம். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு அனில் பாஸ்தா, தாராபுரம் வி.எஸ்.என். சூரியன்

பிராண்ட் அரிசியின் வண்ணத்துருகியில் பாட்டுக்குள் பதில். 4:30 பூமேக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் வண்ணத்துருகியில் பாட்டுக்குள் பதில். மாலை 5 மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் சித்திர செவ்வானம். 5:10 பந்தாடும் பந்தாட்டம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். இன்று மாலை 6 கதம்ப மலர்கள். 6:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் ஒளியீற்றும் சிந்தனை கேட்கலாம். 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னேஞ்சலாக கேட்கலாம். 6:40 பொன்னியின் செல்வங்கள். இரவு 7 ஆசையில் ஒரு கொக்கோ. 7:30 சொந்த பந்தம். இன்று 8 இளமை பேசுகிறது. இன்றைய விளையாட்டுகள் சொல்லுக்குள் சொல் மற்றும் ககப்போ. 9 கொடை தென்றல். 10 நினைவி சுகம். இன்று தூத்துக்குடி மாவட்ட நேயர்களை சந்திக்கிறது கோடை பண்பலை. இரவு சிறகு 11:00. இணைந்திடுங்கள் உங்கள் கோடை பண்பலை 100.5 ரசித்திடுங்கள் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நள்ளிரவு 12 வரை.

கோடைப்பன்மலை 100.5 இனி மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் வசந்த விடியல் வர இருக்கிறது. முன்பாக கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசு முறை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். கல்வியாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாள் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மத்திய கலாச்சார அமைச்சகம் மேற்குவங்க அரசுடன் இணைந்து கொல்கத்தாவில் இன்று சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இந்தியா தலைமையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கை குறித்த அரசுகளுக்கிடையேயான நிபுணர் குழுவின் 9வது அமர்வு இன்று தொடங்கவுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள புதுமை படைப்பாளர்களிடமிருந்து கிடைத்த பெரும் வரவேற்பை அடுத்து மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தேசிய புத்தாக்கத் தளத்தில் புதுமையான யோசனைகளை பதிவு செய்வதற்கான காலக்கெடுவை வரும் 15ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. அடிப்படை உரிமைகள், பொருளாதார நிவாரணம் மற்றும் அரசியல் சுதந்திரம் கோரி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மெக்சிகோ இங்கிலாந்தை எதிர்கொள்கின்றன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: நமது கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
2: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில், எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
1: வழங்கும் வசந்த விடியல்.

0: இனிய வணக்கம் நேர்களே. வாழ்க்கை நன்றாக அமைய அதிசயங்கள் நிகழ வேண்டுமென்றில்லை. நாம் எடுக்கும் முடிவுகளும் முயற்சிகளும் சரியாக நேர்த்தியாக இருந்தாலே போதுமானது. வாழ்த்துக்கள் சொல்லி ஆரம்பமாகிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் குறிப்பு அறிதல் குறள் 1100.

0: கண்களோடு கண்கள் அன்பு நோக்கத்தோடு இணைந்து சந்திக்குமாயின் வாய்ச் சொற்கள் தேவையின்றி போய்விடுகின்றன. குறள் எண் 1100 அதிகாரம் குறிப்பறிதல்.
1: கண்ணொடு கண்ணினை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல.
0: கண்களோடு கண்கள் அன்பு நோக்கத்தோடு இணைந்து சந்திக்குமாயின் வாய்ச் சொற்கள் தேவையின்றி போய்விடுகின்றன. குறள் எண் 1100 அதிகாரம் குறிப்பறிதல்.

0: நேர்களே, இன்று காலை 8 மணிக்கு கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கக்கூடிய மனதோடு ராகம் வர இருக்குங்க. 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம் இன்னைக்கு தர்மபுரி மாவட்ட நேர்களே உங்களுக்கே உங்களுக்காக தான் வரப்போகுது. கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம்.
1: கோடை பண்பலையில் இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.

0: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா ஒரு லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா
1: தான்
0: இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க ஒரு லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க.
0: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்டு 100% கடல் எண்ணெய்.
3: கோடை பண்பலையில் இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: விழுப்புரம் மாவட்டம் திருநாவலூர் பக்தஜனீஸ்வரர் திருக்கோயிலை தரிசிக்கலாம் இன்று.

0: கோடை பண்பலையில் இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

சிவபெருமானின் புகழ்பெற்ற தேவாரத்தலமாக விளங்குகிற இத்தலத்திலேயே சிவபெருமான் பக்த ஜனீஸ்வரர் என்ற நாமத்தில் அருள் பாலிக்கிறார். அம்பாள் மனோன்மணி அம்மன் வடிவில் அருள் பாலிக்கிறார். இந்த கோயில் பல்லவர் மற்றும் சோழர் காலங்களில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. இந்த திருநாவலூர் சிவபெருமானின் அருள் பெற பக்தர்கள் தரிசிக்கும் தலம், திருமணம் மற்றும் குடும்ப நல வேண்டி வழிபடும் தலம், தடைகள் நீங்க மற்றும் வெற்றி பெற வழிபடும் தலம் ஆகிய சிறப்புகளுக்கு உரியதாகும். இந்த கோயில் நான்கு யுகங்களிலும் இருந்ததாக கூறப்படுகிறது. ஸ்தல புராணத்தின்படி பார்வதி தேவி சிவபெருமானை மணப்பதற்கு முன்பு இங்கு வழிபட்டார். விஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுப்பதற்கு முன்பு இங்கு சிவனை பிரார்த்தனை செய்ததாக கூறப்படுகிறது. இங்கு வரதராஜ பெருமாளாக விஷ்ணுவுக்கு தனி சந்நிதி உள்ளது. கருடனுக்கும் ஆதிசேஷனுக்கும் இடையே நடந்த சண்டையில் ஆதிசேஷனின் விஷம் பட்டதால் கருடன் நீல நிறமாக மாறத் தொடங்கியது. கருடன் இங்கு சிவபெருமானை வழிபட்டு குணமடைந்தார் என்றும் கூறுவர். பழங்கால இலக்கியங்களின் ஜம்புபுரி என்றும் திருநாமநல்லூர் என்றும் அழைக்கப்படும் திருநாவலூர் சுந்தரர், அவரது தந்தை சடையார் மற்றும் நரசிங்க முனையரையர் ஆகிய மூன்று நாயன்மார்களின் பிறப்பிடமாகும். ஒரு காலத்தில் கடல் கடைந்த போது ஒரு அமிர்த துளி இங்கே விழுந்தது. நாவல் மரமாக விளந்தது. காலப்போக்கில் இந்த கோயில் உருவானது. இவ்விடம் நாவலூர் என்ற பெயரையும் இங்குள்ள தெய்வம் நாவலீசன் அல்லது நாவலீஸ்வரன் என்ற பெயரையும் பெற்றதாக கூறப்படுகிறது.

சுக்ரீன் எனும் சுக்ராச்சாரியார் அமரத்துவத்தின் அமிர்தத்தை பெற்றிருந்தார். அசுரர்களின் குருவாக இறந்த அசுரர்களை மீண்டும் மீண்டும் உயிர்ப்பிக்க அதை பயன்படுத்தினார். தேவர்கள் இதை பற்றி சிவனிடம் முறையிட்டனர். சிவன் சுக்ரனை பூமியில் பிறக்க சபித்தார். சுக்ரன் நிவாரணம் வேண்டி பார்வதியை வழிபட்டார். அவள் இங்குள்ள சிவபெருமானை வழிபடுமாறு அவருக்கு அறிவுரை கூறினாள். அதன்படியே அவர் செய்து தனது தோஷத்திலிருந்து விடுபட்டார். சுக்ரீன் தனது வழிபாட்டிற்காக இப்போது சுக்ரலிங்கம் என்று அழைக்கப்படும் பார்க்கவீஸ்வரர் என்று ஒரு தனிலிங்கத்தை நிறுவினார். அது இன்றும் நவகிரக சன்னதிக்கு அருகில் காணப்படுகிறது. இந்த காரணத்தினால் இக்கோயில் சுக்ரதோஷ பரிகாரத்திற்காக சுக்ரஸ்தலமாக விளங்குகிறது. இக்கோயிலில் சில சுவாரஸ்யமான சிற்பங்களும் இடம்பெற்றுள்ளன. பொதுவாக கிழக்கு நோக்கி இருக்கும் சூரியன் இக்கோயிலில் மேற்கு நோக்கி சிவபெருமானை நோக்கியுள்ளார். தட்சிணாமூர்த்தி நிஞ்ச கோலத்தில் ஒரு கையில் சாஸ்திரங்களுடன் காட்சியளிக்கிறார். அவரது வழக்கை பின்புறம் உள்ள ரிஷபத்தின் மீது வைக்கப்பட்டுள்ளது. அம்மன் தியான நிலையில் ஆனால் கூந்தல் அவிழ்க்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறார். இக்கோயிலின் ஸ்தல விருட்சமான நாவல் ரோஹிணியுடன் தொடர்புடையவர் என்பதால் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த கோயிலில் வழிபடுவது மிகவும் மங்களகரமானது என்று கூறப்படுகிறது. சுக்ரதோஷம் நீங்க ஆன்மீக பற்று ஏற்பட வழிபட வேண்டிய தலமாக ஆன்மீக அன்பர்களால் கூறப்படும் திருநாவலூர் பக்தஜனீஸ்வரர் திருக்கோயிலை நாமும் தரிசிக்கலாம்.

0: இதுவரை விழுப்புரம் திருநாவலூர் பக்த ஜனீஸ்வரர் திருக்கோயிலை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்

0: இதுவரை நம் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்தோம் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில்.
1: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்
0: வழங்கிய வசந்த விடியல்.
2: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க அனில் பாஸ்தா.
3: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைனு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
2: வழங்கும் வசந்த விடியல்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பப்பா கல கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
3: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
2: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: கோடை பண்பலையில் இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை. எல்லாருக்கும் தெரியும் குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை. கல கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1-15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: கொஞ்சம் மழலையரின் பிஞ்சு மொழியில் நனைய கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். கரூர் தைலா சில்க் சென்டரில் July 1-5 வரை அனைத்து ஜவுளிகளுக்கும் ஆடி தள்ளுபடி.
6: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க்.

0: கண்ணை சந்திக்கிறதுக்காக ஒரு குட்டி பாப்பா. ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்கள இப்ப நம்ம சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: கிருஷ்ணவேணி சார்.
0: கிருஷ்ணவேணி, தலையில என்ன ஒரு தென்னை மரம் இருக்கு? யார் நட்டு வச்சா?
1: நட்டு வைக்கல சார், வளர்த்துனே சார்.
0: தென்னை மரம் வளர்த்தீங்களா? எல்லாம் தலையில முடிதான் வளர்ப்பாங்க, நீங்க தென்னை மரம் வளர்த்து வச்சிருக்கீங்க
1: சார்? முடிதான் சார், ஆனா தென்னை மரம் மாதிரி போட்டிருக்கேன் சார்.
0: ரொம்ப அழகா போட்டிருக்கீங்க. கையில நெத்தில, சின்னோண்டு நெத்தில இத்தனை பொட்டு வச்சிருக்கீங்க?
1: ரெண்டு பொட்டு தான் சார் வச்சிருக்கேன்.
0: அது ரெண்டு பொட்டா? ஒரு சந்தனம், ஒரு குங்குமம், அது கீழே ஒரு மைய, அது கீழே ஒரு பொட்டு, நாலு இல்லையா?
1: ஆமா சார்.
0: சரி சரி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு?
1: கதை சொல்ல போறேன் சார்.
0: எங்க சொல்லுங்க.
1: ஒரு ஊர்ல சித்தி, சித்தியோட பிள்ளை அவங்க அம்மாவோட மகள் இருந்தாங்களாமா. அவங்க நெல் எண்ணி வச்சுட்டு போயிருந்தாங்களாமா. அப்போ ஒரு காக்கா வந்து நெல் கூடன்னு கேட்டுச்சான். எங்க சித்தி அடிப்பாங்க, நான் தர மாட்டேன் அப்படின்னு சொன்னாமா. அந்த காக்கா எடுத்துட்டு போயிடுச்சாமா. அதுக்கடுத்து அவங்க சித்தி வந்து எண்ணி பார்த்துச்சாமா. அதுக்கடுத்து இன்னொரு நெல் எங்க அப்படின்னு கேட்டு அடிச்சுச்சாமா. போய் வாங்கிட்டு வாங்க சொல்லிச்சாமா. பாட்டிட்ட போய் கேட்டுச்சான். பாட்டி பாட்டி, காக்கா வீடு எங்க இருக்கு? எனக்கு மாவாட்டி பணியாரஞ்சிட்டு வச்சுட்டு போ, அப்படின்னா தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிச்சாமா. அப்படியே மாவாட்டி பணியாரஞ்சிட்டு வச்சுட்டு போயிட்டலாமா. அந்த மாடத்தை போய் கேளு அப்படின்னு சொல்லிதாமா. மாடே மாடே, காக்கா வீடு எங்க? அந்த ஆணையிட்ட போய் கேளுன்னு சொல்லிச்சாமா. ஆணையே ஆணையே, காக்கா வீடு எங்க இருக்கு? ஆர்கிட்ட போய் கேளுன்னு சொல்லிக்கிதாமா. ஆரே ஆரே, காக்கா வீடு எங்க இருக்கு? என்னை கலக்காம போ, அப்படின்னா தான் சொல்லுவோம். அதுக்கடுத்து அந்த ரோஜா செடிட்டு போய் கேளு. ரோஜா செடியை ரோஜா செடியா, காக்கா வீடு எங்க இருக்கு? அந்த வாழ்மட்டையிட்ட போய் கேளு. வாழ்மட்டையே வாழ்மட்டையே, காக்கா வீடியா.
0: அப்புறம் எப்பதான் அது காக்கா வீடை கண்டுபிடிச்சிச்சு? இப்படியே கேட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தா
1: வேலை செய்ய சொன்னா அப்படியே கண்டுபிடிச்சிருச்சு. அப்படியே காக்கா வீடு வந்துருச்சான். அப்படியே காக்காவே காக்காவே, என் நெல்ல குடுன்னு கேச்சம்மா. உனக்கு நல்ல சட்டையே வேணுமா, கெட்ட சட்டையே வேணும்னு சொல்லிச்சாமா. எனக்கு கெட்ட சட்டையே போதும்னா நல்ல சட்டையா அள்ளி குடிச்சிச்சாமா. உனக்கு தங்க நகையே வேணுமா, பித்தால் நகையே வேணும்னு சொல்லிச்சாமா. எனக்கு பித்தால் நகையே போதும்னா தங்க நகையா அள்ளி குடிச்சிச்சாமா. சரி, அவன் இந்த சித்தி வில்ல வந்த போனாலாமா. அப்ப பாட்டி அப்படின்னு சொல்லிச்சு.
0: ஐயோ, இப்படியே தொடர்ந்துகிட்டே போச்சுன்னா இந்த கதை எப்பதான் முடியும்?
1: இனி
0: என்ன தெரியுது?
1: பொய் சொல்ல கூடாதுன்னு தெரியுது.
0: அப்புறம் வேற என்ன தெரியுது?
1: ஏமாத்த கூடாதுன்னு.
0: அப்புறம்

0: பேராசை கொள்ளக்கூடாது.
1: ஆமா சார்.
0: ஆஹா, ரொம்ப அழகா, ரொம்ப பெரிய கதை சொல்லிட்டீங்க எங்களுக்கு. நீங்க சின்ன பொண்ணா இருக்கீங்க, படிச்சு பெரிய ஆளானதும் என்ன வகை போறீங்க?
1: போலீஸ் சார்.
0: போலீஸ் நீங்க பாத்திருக்கீங்களா?
1: பாத்திருக்கேன் சார்.
0: அவங்க எப்படி இருப்பாங்க?
1: ட்ரெஸ் எல்லாம் போட்டு இதுல பேர் எழுதிருக்கோம் சார்.
0: அப்புறம்
1: கையில குச்சி வச்சிருப்பாங்க சார்.
0: ஐயோ, அப்புறம்
1: துப்பாக்கி வச்சிருப்பாங்க சார்.
0: மாதிரி நீங்களும் இருக்கணுமா? நீங்க படிச்சு முடிச்சதும் பெரிய ஆளாயி ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியாக கொடை பண்பலையின் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார்.
2: கொஞ்சம் மழலையரின் சிங்கார மொழி கேட்டு மகிழ்ந்தோம். கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
3: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
6: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
7: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
8: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
9: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
8: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-15 வரை.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
10: கோடை பண்பலையில் இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. எல்லாருக்கும் தெரியும் குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை. கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1-15 வரை.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
11: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 அனில் பாஸ்தா, புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ். வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
12: அனைவருக்கும் வணக்கம்.
13: அனைவருக்கும் வணக்கம்.
14: அனைவருக்கும் வணக்கம்.
15: கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
16: வாழ்த்து தென்றல்,
17: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
18: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன.
16: July 7 உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
17: வருகிற July 12
18: ஞாயிற்றுக்கிழமை
17: பிற்பகல் 2:30
18: உதய விழா கொண்டாட்டம்
15: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.

0: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
1: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
2: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
0: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
2: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27ஆம் ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
0: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: தொகுதி கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி 7 ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு.
4: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
5: கோடை பண்பலையின் உதய விழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.
6: கோடை பண்பலை 100.5 இனி தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
7: மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேகா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்க இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் முதற்கட்டமாக இன்று இந்தோனேஷியா செல்லும் பிரதமர் அங்கு 3 தங்கியிருப்பார். இந்தோனேஷியாவிற்கு பிரதமர் செல்வது இது 4 முறையாகும். 2018 மே மாதம் இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கிடையே நடைபெற்ற விரிவான பேச்சுகளுக்கு பிறகு இரு நாட்டு தலைவர்களும் தற்போது சந்தித்து பேச உள்ளனர். இந்த பயணத்தின் போது இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியாண்டோவுடன் பிரதமர் பேச்சு நடத்துவார். ஜகார்த்தாவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றும் பிரதமர் யோக்யகர்த்தா நகரில் உள்ள பிரம்பானன் கோவிலின் வளாகத்தை பார்வையிட உள்ளார். அங்குள்ள பாதுகாப்பு பணிகளில் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் இணைந்து செயல்பட உள்ளன. மலாக்கா நீரிணைப் பகுதியின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையில் இந்தோனேஷியா வகிக்கும் பங்கு இந்தியாவின் கடல்சார் வணிக பாதைக்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. பயணத்தின் 2 வரும் 8 ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகருக்கு செல்லும் பிரதமர் அங்கு 3 தங்கியிருப்பார். அந்நாட்டின் பிரதமர் திரு அந்தோனி அல்பனீஸுடன் இணைந்து 3 இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். தமது பயணத்தின் இறுதி மற்றும் 3 July 10-11 தேதிகளில் நியூசிலாந்தில் பிரதமர் திரு மோடி தங்கியிருப்பார். அங்கு நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் பேச்சு நடத்த உள்ளார். 40 பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் நியூசிலாந்தில் மேற்கொள்கின்ற முதல் பயணம் இதுவாகும். பயணத்தின் போது முக்கிய வர்த்தக மற்றும் விளையாட்டு பிரமுகர்களை சந்திப்பதோடு இந்திய வம்சாவளியினரிடையேயும் பிரதமர் உரையாற்றுவார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். மத்தியில் கூட்டுறவு அமைச்சகம் தொடங்கப்பட்டு 5 நிறைவடைவதை ஒட்டி நடைபெறும் விழாவில் கூட்டுறவு மூலம் வளம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் 232 தானிய கிடங்குகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். பல முடிவுற்ற திட்டங்களையும் அமைச்சர் தொடங்கி வைக்கவுள்ளார். தேசிய கூட்டுறவு தரவுத்தளம் மற்றும் புவிசார் குறியீடு செயலி, தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் பால் விநியோக கண்காணிப்பு இணையதளம் ஆகியவற்றையும் திரு அமித்ஷா தொடங்கி வைக்கவுள்ளார். இந்நிகழ்ச்சியில் இந்திய விதை கூட்டுறவு சங்கத்திற்கும் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்திற்கும் இடையே விதை அமைப்புகளை வலுப்படுத்த

0: வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா மற்றும் கூட்டுறவுத்துறை இணையமைச்சர்கள் திரு கிருஷன் பால் குர்ஜார், திரு முரளிதர் மோகோல் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். விவசாய விளைபொருட்களுக்கு உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விவசாயிகள் உற்பத்தி செய்ய நபார்டு வங்கி கடனுதவி அளித்து வருவதாக அந்த வங்கியின் சென்னை மண்டல பொது மேலாளர் திரு கிருஷ்ணராஜ் கூறினார். சேலத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசினார்.
1: மதிப்பு கூட்டுதலுக்கு நம்ம ப்ராசஸ் இங்கே என்னென்ன வசதிகள் தேவைப்படுதோ அதை செஞ்சு கொடுக்குறோம். கடனுதவி கொடுக்குறோம். நபார்டோட சப்சிடரின்னு சொல்லுவோம், நாப்கிசன் வச்சுருக்கோம். அதன் மூலமாக இப்போ இவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கோ பேங்க் அணுகிறதுக்கோ நிறைய சிக்கல்கள் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ எங்களுடைய துணை நிறுவனங்கள் மூலமாக நாங்கள் வந்து நிதியுதவி கொடுக்குறப்போ அவங்க அதை முழுமையாக எடுத்து செய்கிறாங்க. அவங்களுக்கு கேட்ட நேரத்தில் பணம் கிடைக்கிது. அதை வந்து மதிப்பு கூட்டி நல்ல விலைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுது.
0: மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களால் தங்களுக்கான வருவாய் அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர்.
2: தென்னையிலிருந்து மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி எண்ணெயாக வித்துட்டு இருக்கிறோம். தேங்காயாக பார்க்கும்போது 10 ரூபாய் அவ்வளோதான் எங்களுக்கு லாபம் கிடைச்சிட்டு இருக்குது. இதே எண்ணெயாக மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி எண்ணெயாக விற்கும் போது 20 ரூபாய் கிடைக்கிது எங்களுக்கு லாபம். இதில் எங்கள் வாழ்வாதாரம் இரட்டிப்பாக ஆயிருக்கு.
3: இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய பொருள் எல்லாம் மதிப்பு கூட்டி நாங்கள் வித்துட்ருக்கோம். எங்களுடைய வருமானம் சராசரியாக முன்பு இருந்ததை விட 50% அதிகமாக போயிட்டு இருக்கு.
4: நாங்கள் வந்து முருங்கை சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து இப்போ காய் வந்து மார்க்கெட்டுக்கு கொடுக்கும்போது வந்து ரேட் கம்மியாக போயிட்டு
0: வளர்ச்சிக்கான
5: புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை வாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தாவேக அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்து வரும் நிலையில் மாநில அமைச்சர்கள் அது தொடர்பாக கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் நேற்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கரூர் சம்பவம் தொடர்பாக தங்களது கட்சியின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்று கூறினார். தமிழகத்தில் இடதுசாரி கட்சிகள் எந்த அணியிலும் இடம்பெறவில்லை என்றும் தனித்து செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆந்திரப்பிரதேச கடலோரப் பகுதி, வடக்கு மற்றும் மத்திய வங்கக்கடலின் பெரும்பாலான பகுதிகள், அதனையொட்டியுள்ள தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். உக்ரைன் மீது ரஷ்யா பெரும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அதை தடுக்க நேட்டோ படைகள் உதவ வேண்டும் என்று அதிபர் திரு ஜெலன்ஸ்கி கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் ஒரு உணவகத்தில் மர்ம நபர் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8 உயர்ந்துள்ளது. ஹரியானா மாநிலம் ரிவாரியில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி வீட்டில் நேற்றிரவு வெடி விபத்து ஏற்பட்டதில் 5 படுகாயமடைந்தனர். கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட நகரங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த புலம்பெயர்ந்த பெண் தொழிலாளி ஒருவர் நேற்று மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். நெய்வேலி NLC முதல் சுரங்கத்தில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. முதல்வர்

0: படைப்பகங்கள் தனியார் மயமாக்கப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கட்டுமானப் பணியின்போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடமிருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை வென்றது. இந்நிலையில் பிரேசில் அணியின் முன்னணி வீரர் நெய்மார் சர்வதேச கால்பந்து விளையாட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மெக்சிகோ இங்கிலாந்தையும் மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் ஸ்பெயினையும் எதிர்கொள்கின்றன. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்காவின் கேத்தரின் ஹாரிசன் டலைனா ஹீலித் இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்க இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது பிரியகோடி பன்மலை 100.5 வசந்த விடியல்.
2: கோடை பன்மலையில் இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைனு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
0: வழங்கிய வசந்த விடியல்.
5: கோடி பண்பலை 100.5 இனி ஆரம்பமாகிறது சுகமான காலை.

கோடி பண்புலை 100.5 உற்சாகமான வேளையில் இனிவோம் அனையர்களே, சுகமான காலையில் ஒரு இனிமையான திங்கட்கிழமை. நல்ல நாளில் நீங்கள் தொடங்க அல்லது தொடங்கி இருக்கிற பணிகளும் ஏதாவது ஒரு இலக்கை நோக்கி போகிற பயணங்களும் சிறப்பாக இருக்கட்டும். வாழ்த்துக்கள்ங்க. பயணம் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு எனக்கு நினைவுக்கு வர்றது பேருந்து பயணம். நிறைய பயணம் இருந்தாலும் பேருந்து பயணம் நினைவுக்கு வருதுங்க. ஏன் கேட்குறீங்களா? பெரும்பாலும் இந்த பேருந்து பயணத்தின் போது இந்த அனுபவம் எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கும். எந்த அனுபவம் அப்படின்னு ஷார்ப்பாக அதை வச்சு கேளுங்க பார்ப்போம். பேருந்தில் ஏறி உக்காந்த உடனே சிலர் பார்த்தீங்கன்னா கொரட்டை விட்டு தூங்கிடுவோம். இல்லை கொஞ்சம் தூரம் பஸ்ஸு போயிட்டுருக்கும்போது தூக்கம் வரும், தூங்கியிருப்போம். ஆனால் நம்ம இறங்க வேண்டிய நிறுத்தம், அதாவது நிறுத்தம் வந்த உடனே யாரும் எழுப்பி விடாமலே எழுந்திருச்சிருவோம். அப்படி இல்லைனாலும் அந்த இறங்க வேண்டிய நிறுத்தத்துக்கு

முன்னாடி நிறுத்தத்திலேயாச்சும் நம்மளுக்கு முழிப்பு வரும். இந்த மாதிரி அனுபவம் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? அந்த நேரத்தில் நம்மளை யாரு எழுப்பிட்டுருப்பா அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அமானுஷ்யமாக யோசிக்க வேண்டாங்க. நம்மளோட மூளை தான் எழுப்பி விடுமோ. ஏன்னா இந்த நிறுத்தத்தில் தான் இறங்கணும் அப்படின்னு மூளைட்ட ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பீங்க. அதனால் இந்த நிகழ்வுனால் என்ன சொல்ல வர்றோன்னா, இந்த காலை நேரத்தில் எங்கள் பேருந்து நிறுத்தமான இங்கே இறங்கணும் அப்படின்னு மூளைட்ட சொல்கிற மாதிரி, நான் வாழ்க்கையில் இந்த ஒரு இலக்கை எட்டணும் அப்படின்னு உங்கள் மூளைட்ட ஒரு செய்தியை சொல்லி வைங்க ஸ்ட்ராங்காக. அப்புறம் என்ன நடக்கும்? நடக்கிறத கண் கூட பார்ப்பீங்க அப்படின்ற இந்த சின்ன விஷயத்தை பெரிய விஷயமா மாற்றி காலை நேரத்தில் சொல்லிட்டு போலமா. சுகமான காலை. பாடல்கள் உங்களுக்கே உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். நான் உங்கள் பனசர் யோகானந்த்.

0: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம். கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

மாவட்ட கால்நடை விவசாய பெருமக்களுக்கான அறிவிப்பு. தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறையின் மூலம் மாடுகளை தாக்கக்கூடிய வைரஸ் நோயான கோமாரி நோய்க்கு எதிராக தேனி மாவட்ட அனைத்து கிராமங்கள் மற்றும் நகர்ப்புறங்களிலும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை கோமாரி நோய் தடுப்பூசி இலவசமாக போடப்பட்டு வருகிறது. பசு மற்றும் எருமை மாடுகள், 4 மாத வயதுக்கு மேற்பட்ட கன்றுகள், சினை மாடுகள் உள்ளிட்ட அனைத்து மாடுகளுக்கும் தடுப்பூசி போடப்பட வேண்டும். எனவே தேனி மாவட்டத்தில் உள்ள கால்நடை வளர்க்கும் விவசாய பெருமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தேனி மாவட்ட கால்நடை பராமரி

0: ஒலிபரப்புத்துறை மண்டல இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார்.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

நேரம் காலை 7:13. இது உங்கள் கோடை பண்பலையின் 100.5 சுகமான காலை. நேர்களே, இன்னைக்கு காலையில 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். இன்னைக்கு நிகழ்ச்சி யாருக்காக அப்படின்னு ஆவலோடு காத்திருக்கும் நேர்களுக்காக சொல்லிடலாம். தர்மபுரி மாவட்ட நேர்களே, அன்போடு அழைக்கிறது கோடை பண்பலை 100.5. வாங்க காலை 8 சுவாரஸ்யமா பேசலாம், உங்களுடைய பாடல்களும் கேட்கலாம்.

0: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: கடவை,
1: கடக்கை
0: அல்லது
1: வழி
0: அல்லது
1: வாயில்
0: அல்லது
1: ஏணி
0: அல்லது
1: பாசறை
0: அல்லது
1: குற்றம்.
0: கடவை
1: வழி
2: கடவை

0: 2007 உதய விழா கொண்டாட்டத்தில் வரும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை வானவில் மற்றும் வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியில் பங்கு பெறும் நேயர்களுக்கு பரிசும், வண்ணத்தூரிகையில் வெற்றி பெறும் நேயர்களுக்கு சிறப்பு பரிசும் வழங்கி கௌரவிக்க இருக்கிறது கோடை பண்பலை 100.5. நிகழ்ச்சிகளில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் நேயர்களே, பரிசுகளை அள்ளிச் செல்லுங்கள். வாருங்கள் நேயர்களே, சந்திப்போம் கோடை பண்பலையின் உதய விழா கொண்டாட்டத்தில்.
1: மறக்காம கலந்துக்கங்க. இன்னைக்கு காலையில 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அணில் பாஸ்தாவின் வானவில் நிகழ்ச்சியில. இன்னைக்கு வானவில் தலைப்பு, கைக்கு எட்டும் தூரத்தில் கல்வி. சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்கவிருக்கிறார்கள் முனைவர் வி பி பிரபாகரன், முனைவர் டி மகாராஜன், முனைவர் ஆர் தயாளகிருஷ்ணன். நிகழ்ச்சி நெறியாள் கை சலீமா ஷாஜஹான். பங்கு பெறும் அத்தனை நேயர்களுக்கும் பரிசு காத்திருக்கிறது. இப்ப கோடை பண்பலை 100.5 என்ன வர காத்திருக்கிறது? ஒரு சின்ன விளம்பர இடைவெளி.
2: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: பாட்டும் பதமும்
1: நேரம் காலை 7:24.
0: கோடை பண்பலையின் இரு

0: இனியும் தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோ
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. அடுத்த வாரம் இந்நேரம்லாம் பார்த்தீங்கன்னா புயலுக்கு பின் அமைதி. என்னங்க புயலுக்கு முன் அமைதி தான் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்றீங்களா? அது எப்படி எவ்வாயால் சொல்லுவேங்க? அந்த முக்கியமான விஷயத்த அந்த 4 பேர் சொன்னாதான் நல்லா இருக்கும். மேல தாளம் முழங்க சொல்ல வர்றாங்க, கேளுங்க.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: அனைவருக்கும் வணக்கம்.
4: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
5: வாழ்த்து தென்றல்,
6: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
7: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
5: உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
6: வருகிற ஜூலை மாதம் 12 தேதி
7: ஞாயிற்றுக்கிழமை
6: பிற்பகல் 2:30
7: உதய விழா கொண்டாட்டம்
4: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
6: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
5: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
7: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
6: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
7: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27 ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
6: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
4: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.

0: என்னங்க கால் தரையிலே நிற்க மாட்டேங்குதா, அப்படி பறக்குதா. இன்னும் 5 நாள் தாங்க இருக்குது, கையை பாருங்கள், இன்னும் 5 நாள் தான் இருக்குது. கிளம்பிடுங்க உதய விழாவுக்கு. நேரம் காலை 7:35.
1: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
2: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
1: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்.
5: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
4: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
5: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
6: கவுன்சிலிங் கோட் 4959.
4: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்.
7: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
8: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ் நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரமிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
9: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ் நாமக்கல்.
10: கவுன்சிலிங் கோட் 2612.
11: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
12: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
13: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
11: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
14: நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
15: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏ,
16: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
15: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
16: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
15: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
16: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
17: வணக்கம் அண்ணா.
18: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
17: என்னமண்ணா, அரண்மனை பொற்கொள்ளர் வந்து அமர்ந்திருக்கிறார்.
18: ஓ, அதுவா? என்னுடைய கைவிரல்கள் 10-20 மோதிரங்களை போட்டுக்கொண்டேன். ஆனாலும் எனக்கு மோதிரங்களின் மீது இருக்கிற ஆசை இன்னும் தீரவில்லை. அதனால்தான் கால்விரல் 10-10 மோதிரங்களை செய்து போட்டுக் கொள்ளலாம் என்று நம்முடைய அரண்மனை பொற்கொள்ளரை அளவெடுக்க வர சொல்லி இருக்கிறேன்.
17: ஏற்கனவே கை விரல்களுக்கு 20 மோதிரங்களை அணிந்திருக்கிறார். இது போதாது என்று கால் விரல்களுக்கு வேறு மோதிரம் செய்து அணிந்து கொள்ள போகிறாராம். இவரை எல்லாம் யார் தட்டி கேட்பது? இவருடைய ஆசைக்கு ஒரு அளவே இல்லையா?
18: என்ன அமைச்சரே?
17: அருமையான யோசனை என்று சொல்ல வந்தேன்மண்ணா. ஆக கால் விரல் 10-10 மெட்டி அணிய போகிறீர்கள்.
18: மெட்டி இல்லை அமைச்சரே, கால் மோதிரம் அணிய போகிறேன்.
17: இரண்டும் ஒன்றுதான் மண்ணா. மெட்டியினுடைய இன்னொரு பெயர் கால் விரல் மோதிரம்.
18: ஓ, அப்படியா? சரி, பெண்கள் ஏன் திருமணமானவுடன் காலில் மெட்டி அணிகிறார்கள் தெரியுமா?
17: அது அந்த பெண்ணுக்கு திருமணமாகிவிட்டது என்பதை மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மன்னா.
18: அதுவும் ஒரு காரணம் அமைச்சரே, ஆனால் அறிவியல் ரீதியான சில காரணங்கள் இருக்கின்றன.
17: அப்படியா, அது என்ன மன்னா?
18: அமைச்சரே, பெண்கள் தங்களுடைய கால்களின் கட்டை விரல்களுக்கு அடுத்த விரல்களில் மெட்டி அணிவர். அந்த விரலில் தான் கருப்பையின் நரம்பு நுனிகள் வந்து சேருகின்றன அமைச்சரே. கால் விரலில் மெட்டி அணிந்து நடக்கும் போது பூமியில் அழுத்தப்படுவதால் நம்முடைய உடல் நோய்களையும், முக்கியமாக கர்ப்பிணி பெண்களின் நோய்களையும் தீர்க்கிறது அமைச்சரே. பெண்களின் கர்ப்ப காலத்தில் மயக்கம், வாந்தி, சோர்வு, பசியின்மை இவைகள் எல்லாம் ஏற்படும். கர்ப்ப காலத்தின் போது இந்த கால் விரல் நரம்பினை அழுத்தி தேய்த்தால் மேற்கண்ட வலிகள் எல்லாம் குறையும் என்கிறார்கள். இதனை எப்போதும் செய்து கொண்டே இருக்க முடியாதல்லவா? அதற்காகத்தான் வெள்ளியலால் ஆன மெட்டியை அணிவித்தார்கள். காரணம், நடக்கும் போது இயற்கையாகவே அழுத்தி உராய்ந்து வலியை குறைக்கிறது. கர்ப்பப்பையில் உள்ள நீரை சமநிலையாக வைத்திருக்கவும் இந்த மெட்டி உதவுகிறது அமைச்சர். கால் விரல்களில் மிஞ்சி என்கிற மெட்டி அணிவதால் பெண்ணின் கருப்பையில் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுமாம். கருப்பை ஆரோக்கியத்தை பாதுகாக்குமாம். மெட்டி அணிவதால் கர்ப்பப்பை பலப்படுமாம். மேலும் பாலியல் ஹார்மோன்களின் செயல்பாடுகளை தூண்டிவிடுமாம். கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை போன்ற முக்கிய உறுப்புகளின் செயல்

0: திறன்களையும் தூண்டிவிடுமாம் இந்த மெட்டி.
1: ஓ, மெட்டி அணிவதில் இவ்வளவு பயன்கள் இருக்கிறதாமண்ணா.
0: ஆமாம் அமைச்சரே, நம்முடைய முன்னோர்கள் ஒருவரின் பிராண சக்தி அதாவது உடலின் முக்கிய ஆற்றல் சமநிலையில் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஒருவரின் அனைத்து பிராண பாதைகளும் கால்விரல்கள் வழியாக செல்கின்றன என்றும் கருதப்படுகிறது. இதன் விளைவாகத்தான் கால்விரலில் மெட்டி அணிவது பெண்ணின் உயிர் சக்தி சமநிலையை பாதுகாக்க உதவும் என்றும் நம்பப்படுகிறது அமைச்சரே.
1: என்னமண்ணா, ஒரு சிறிய மெட்டி பெரிய பெரிய மருத்துவ வேலைகளை எல்லாம் செய்கிறது. சரிமண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம்.
0: சொல்லுங்கள் அமைச்சரே, தீர்த்து விடலாம்.
1: மண்ணா, எவ்வளவு வசதி படைத்த வீடுகளிலும் பெண்கள் வெள்ளியில் தானே மெட்டி அணிகிறார்கள், தங்கத்திலோ மற்ற உலோகங்களிலோ அணிவதில்லையே, அது ஏன்?
0: அமைச்சரே, வெள்ளி உடலுக்கு பல்வேறு நன்மைகளை தரக்கூடியது. பூமியின் துருவ ஆற்றலை உறிஞ்சி நம் உடலுக்கு அனுப்பும் திறன் வெள்ளிக்கு உண்டு. இந்த ஆற்றல் நமது உடல் வழியாக கடத்தப்படும் போது முழு உடல் அமைப்பையும் புதுப்பிக்க உதவுகிறது அமைச்சரே.
1: சரிமனா, தமிழ்நாட்டு பெண்களுக்கு மட்டும்தான் இந்த மெட்டி அணியக்கூடிய பழக்கம் இருக்கிறதா?
0: இல்லை அமைச்சரே, இந்தியாவின் பல மாநிலங்களில் பெண்கள் மெட்டி அணிகிறார்கள், ஆனால் வேறு வேறு பெயர்களில் அழைக்கிறார்கள். தமிழில் நாம் மெட்டி என்கிறோம், இந்தியில் இதையே பிச்சியா என்கிறார்கள், தெலுங்கில் மெட்டலு என்கிறார்கள், கன்னடத்தில் ஹால் உங்குரா என்று சொல்லுகிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெயரில் அழைத்தாலும் எல்லோரும் அணிவதற்கான காரணங்கள் பொதுவானவைதான் அமைச்சரே.
1: சிறப்பு சிறப்பு, மிகச் சிறப்பு மன்னா, அருமையான செய்திகளை சொன்னீர்கள். சரிமண்ணா, நீங்கள் காலில் உள்ள 10 விரல்களுக்கும் மோதிரம் அணியத்தான் போகிறீர்களா?
0: ஆமாம் அமைச்சரே, நான் தான் அப்போதே சொன்னேனே.
1: அப்படியானால் எனக்கு இன்னொரு சந்தேகம் மன்னா.
0: இன்னும் உங்களுக்கு எத்தனை சந்தேகம் வரும் அமைச்சரே, கேளுங்கள்.
1: ஏன் மன்னா, கை விரல்களுக்கு 20 மோதிரங்கள், கால் விரல்களுக்கு 10 மோதிரங்கள் என்று இத்தனை மோதிரங்களை அணிந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்களே, இதில் ஏதாவது ஒரு மோதிரமாவது உங்கள் உழைப்பால் வியர்வை சிந்தி சம்பாதித்த பணத்தால் வாங்கியது என்று உங்களால் சொல்ல முடியுமா?
0: என்ன?
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026, இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரீன்டெக் 2026, கொடிசியா, கோவை.
2: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
6: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர்
7: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
8: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
9: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
8: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல. July 1-15
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது Agri-Intex 2026 இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. Agri-Intex 2026 கொடிசியா கோவை.
1: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
2: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
1: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா. July 1 to August 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் புதிய அனுபவம்.
3: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
0: இன்று
2: ஜூலை 6
0: நுண்ணுயிர் இயலின் தந்தை என அழைக்கப்பட்ட
2: வேதியியலாளர்
0: பாலும் கல்லும்
2: கெட்டு போகாமல் இருக்க வழியை கண்டுபிடித்தவர்
0: வெறிநாய் கடிக்கும் மருந்து காண
2: ஆவல் கொண்டார்
0: உறிஞ்செடுக்கப்பட்டது வைரஸ்
2: வெறிநாயிடம் இருந்து
0: உயிர் வாழும் முயலின் உடம்பில்
2: அது உட்செலுத்தப்பட்டது
0: இரத்தத்தில் நச்சுத்தன்மை உலர்ந்து போனது
2: அதுவே வெறிநாய்க்கடிக்கு மருந்தானது
0: 1885
2: லூயி பாஸ்டர் கண்டுபிடித்த
0: வெறிநாய்க்கடி தடுப்பூசியை
2: 9
0: ஜோசப் மைசிட்டருக்கு
2: வெற்றிகரமாக செலுத்தப்பட்ட நாள்
0: இன்று மகாத்மா காந்தி உட்பட
2: பல முன்னணி தலைவர்கள்
0: தங்களின் முன்னோடியாய் ஏற்றுக்கொண்டனர்
2: அவரின் பொருளாதார கருத்துக்களை இன்றளவும்
0: போற்றுகின்றனர்
2: பிரிட்டிஷ் கொடுங்கோல் ஆட்சியும்
0: இந்தியாவின் வறுமையும் என்ற நூலில் விளக்கினார்
2: 5 திட்டங்களுக்கு அன்றே
0: இவர் அடிக்கோல் இட்டார்
2: 1866
0: லண்டனில்
2: கிழக்கு இந்திய சங்கத்தை தோற்றுவித்தார்
0: அதில் இந்தியாவை சேர்ந்தவர்களே
2: உறுப்பினர்களாக இருந்தனர்
0: ஆலன் ஆக்டோவியன்
2: ஹியூம் உமேஷ் சந்திர பானர்ஜியுடன் சேர்ந்து
0: இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கினார்
2: பிரிட்டன் பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட
0: முதல் ஆசியர்
2: 1892
0: இங்கிலாந்து பாராளுமன்றத்தில்
2: தாதாபாய் நவ்ரோஜி
0: முதல் இந்திய பிரதிநிதியாக
2: தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள்
0: இன்று 19 நிறைவில்
2: தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் குறிப்பிடத்தக்கவர்
0: சூரிய நாராயண சாஸ்திரியார்
2: என்ற பெயர் இட்டார் பெற்றோர்
0: தாம் படித்த பல்கலைக்கழகத்திலேயே
2: பேராசிரியர் ஆனார்
0: மதுரையில்
2: 4 தமிழ்ச்சங்கம் நிறுவ முயன்றவர்களுள்
0: இவரும் ஒருவர்
2: தனி பாசுரத்தொகை என்ற நூலில்
0: பதித்தார் பரிதிமார் கலைஞர் என்று
2: ஜி யு போப் மொழிபெயர்த்தார்
0: இந்நூலை ஆங்கிலத்தில் அன்று
2: 1902
0: அவரின் முயற்சியில் தமிழ் பாடம்
2: பல்கலைக்கழகங்களில் இருக்கிறது
0: இன்று
2: அவரின் தொண்டு என்றுமே
0: தமிழ் உலகில் இருக்கும் நிலைத்து நின்று
2: 1870
0: தமிழ் அறிஞர்
2: பரிதிமார் கலைஞர் பிறந்த நாள்
0: இன்று 19 நூற்றாண்டின்
2: சிறந்த சிறுகதை எழுத்தாளர்
0: பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த
2: நவீன சிறுகதை இலக்கிய முன்னோடியவர்
0: 1870
2: நடந்த போர்
0: பிரான்சை
2: சின்னாபின்னமாக்கியது
0: அதுவே அவரின் எழுத்துக்களில்
2: தாக்கத்தை ஏற்படுத்தியது

0: கொடிய நோயின் பாதிப்பும்
1: அவரின் படைப்புகளில் பிரதிபலித்தது.
0: அவரின் 300 கதைகளை
1: வெவ்வேறு பாணியில்
0: பயன்படுத்துகின்றனர்.
1: பிரதி எடுத்து
0: வாய்ப்பு கிடைத்தால்
1: வாசித்து பாருங்கள்.
0: அவரின் குண்டுப்பெண் என்ற புத்தகம்
1: படிக்கும் பொழுதே
0: கண்களில் கண்ணீர் சுரக்கும்.
1: நேரம் கிடைத்தால் நெக்லஸ் என்ற நூலை
0: படித்து பாருங்கள்.
1: தொலைத்த இளமையை
0: தேடி பார்ப்பீர்கள்.
1: 1893
0: பிரெஞ்சு எழுத்தாளர்
1: மாப்பசான் நினைவு நாள்
0: இன்று. குஜராத் மாநிலம்
1: குஹாஸ்வாடாவில் பிறந்தார்
0: ஹீரா சந்த் கோர்தான்பாய்
1: ஜமுனா பென்.
0: இவரின் பெற்றோர்
1: 16 வயதில் ஏமனில்
0: 300 ரூபாய் சம்பளத்திற்கு
1: தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தார்.
0: 2 வருடத்தில்
1: அதே நிறுவன தயாரிப்புகளில்
0: விநியோகஸ்தரானார்.
1: 10 ஆண்டுகள் கழித்து
0: இந்தியா திரும்பினார்.
1: நூல் இறக்குமதிக்கும்
0: மிளகாய் ஏற்றுமதிக்கும்
1: முதல் நிறுவனத்தை
0: நிறுவினார்.
1: துணிக்காக முதல் நூற்பாலையை
0: அகமதாபாத்தில் துவங்கினார்.
1: பின்னர்
0: பெரும்பாலான துறைகளில்
1: கால் தடம் பதித்தார்.
0: 2002
1: இந்திய தொழிலதிபர் திரு பாய் அம்பானி
0: நினைவு நாள்
1: இன்று.
0: ஓம் என்பது
1: ஓங்கார மந்திரம்.
0: இயற்பியலில் செய்யும்
1: அது தந்திரம்.
0: மின்னோட்டத்தை அளக்கும்
1: அலகு
0: அது. ஜார்ஜ் ஓம் தந்த
1: அளவு
0: 1854
1: ஜார்ஜ் ஓம் மறைந்த நாள்
0: இன்று. விலங்குகள் வழியாக மட்டும்
1: பரவும் நோய்கள் பல,
0: அவற்றை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவது
1: அதன் நோக்கம்.
0: ஒவ்வொரு ஆண்டும்
1: ஜூலை 6 அன்று
0: விலங்குகள் வழியாக பரவும்
1: நோய்களுக்கான
0: விழிப்புணர்வு நாள்
1: அனுசரிக்கப்படுகிறது.
0: விலங்கு வழி பரவும் நோய்க்கான
1: சர்வதேச நாள்
0: இன்று.
1: வேண்டும் இடைவெளி
0: வேண்டாம் நோய்கள்.
1: வேண்டும் இடைவெளி
0: வேண்டாம் நோய்கள். கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம். பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். இதுவரை பல் சுவையை பகிர்ந்து அடுத்த நிகழ்ச்சிக்கு விரைந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான காலை. நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதுதான் நீங்கள். என்ன செய்ய போகிறேன் என்று சொல்வது அல்ல என்று சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் பனசரி யோகானந்த். நன்றி நேயர்களே.

0: இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை நுறுப்புழையில் சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: இனி மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் முன்பாய் வருகிறது. செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கல்வியாளரும் ஜனசங்க நிறுவனருமான திரு ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளில் அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இந்தியா தலைமையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கை குறித்த அரசுகளுக்கு இடையேயான நிபுணர் குழுவின் 9வது அமர்வு இன்று தொடங்க உள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்து வரும் நிலையில் மாநில அமைச்சர்கள் அது தொடர்பாக கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தெரிவித்துள்ளது. முதல்வர் படைப்பகங்கள் தனியார் மயமாக்கப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கட்டுமான பணியின் போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடமிருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மெக்சிகோ இங்கிலாந்தையும் மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் ஸ்பெயினையும் எதிர்கொள்கின்றன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பரிமா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: கோடை பண்பலை 100.5 மங்கள் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: வழங்கும் மனதோடு ராகம்.
2: இனிய வணக்கம் நேர்களே, இன்னைக்கு மனதோடு ராகம் யாருக்கு அப்படின்னா தகடூர் அப்படின்னு ஒரு

0: காலத்தில் அழைக்கப்பட்ட பகுதி. சங்ககால மன்னர் அதியமான் ஆட்சி செஞ்ச நகரம் இதுதான். தீர்த்தமலை மற்றும் ஒகேனக்கல் அருவி இந்த மாவட்டத்தில் தான் இருக்குது. மாம்பழம் அதிகம் விளையக்கூடிய மாவட்டங்களில் இதுவும் ஒன்று. ஒன்று பார்த்திங்கன்னா அதிக கனிம வளங்கள் இருக்குது இந்த மாவட்டத்தில். ராகி, கம்பு, வரகு அதிக அளவில் விளைவிக்கக்கூடிய மாவட்டம் இந்த மாவட்டம்தான். கண்டுபிடிச்சிருப்பீங்க, தர்மபுரி மாவட்ட நேயர்களுக்காக தான் இன்றைக்கி மனதோடு ராகம் வரப்போகுது. தர்மபுரி மாவட்ட நேயர்களே, வாங்க பேசுங்க. கோடை பண்பலையில் அறிமுக நேயர்களுக்காக என்ன சொல்கிறோம், 2424224, மகளிருக்காக 2429, வழக்கமாக பேசுகிற நேயர்களுக்காக 2424426, ஒன்றிணைப்பாக சேர்த்துக்கோங்க, 0-45-42. உங்களோடு பேச காத்திருக்கிறேன் நான், பியூலா. இப்போ நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கங்க, யார் பேசுகிறீங்க?
1: நான் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கடமரை பண்பலை பழனிசாமி டைலர்மா. எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோண்ணா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க பேச்சு கேட்டோன்னு எனக்கு ரொம்ப விசாரமா இருக்குது.
0: சரி, அண்ணன் கூட பேசினது எனக்கும் மகிழ்ச்சி.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோமா. நம்ம கோடை பண்பலை 27ஆம் ஆண்டு உதய நாள் வருது.
0: வந்துருங்க,
1: என்ன
0: பாட்டு கேப்போம்?
1: நம்ம ஜெயிலர் படத்துல ஒரு பாடல் கொடுக்குமா, நம்ம நேயர்களும் சந்தோஷப்பட்டோம்.
0: சரி,
1: சந்தோஷமா இருக்கலாம்.
0: நீங்களும் சந்தோஷமா இருக்கணும், நேயர்களும் சந்தோஷமா இருக்கணும், நாங்களும் சந்தோஷமா இருக்கணும். அதனால இப்ப வந்து ஜெயிலர் படத்துல இருந்து பாடல் கொடுத்துருவோமா, கேட்கலாம். ரொம்ப நன்றிங்கண்ணா, நன்றி.

0: பண்டிகை பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம் மஞ்சள் தூள் குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
5: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
6: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது AgriInTech 2026, இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. AgriInTech 2026, கொடிசியா, கோவை.
7: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP College of Engineering and Technology, Autonomous, நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
8: PGP College of Engineering and Technology, Autonomous, நாமக்கல்.
9: கவுன்சிலிங் கோட் 2612.
10: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
11: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
10: இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, நாமக்கல்.
12: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
10: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
13: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
14: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
13: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
14: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
13: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
14: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
10: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
15: ஒரு நல்ல பொன்மொழி, நான் படித்த ஒரு அருமையான பொன்மொழி. ஒரு பறவை உன் தலை மீது பறந்து போவதை உன்னால் தடுக்க முடியாது. ஒரு பறவை உன் தலை மீது பறந்து போவதை உன்னால் தடுக்க முடியாது, ஆனால் அந்த பறவை உன் தலையிலேயே கூடு கட்டி குஞ்சு பொறிப்பதை உன்னால் தடுக்க முடியும். ரொம்ப யோசிக்கணும். பறவை நம்ம தலை மேல பறந்து போறதையோ, லேசா ஒரு எச்சம் போடுறதையோ நம்மால தவிர்க்க முடியாது. ஆனா அந்த பறவை நம்ம தலையிலேயே வந்து உட்காந்து கூடு கட்டி குஞ்சு முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு அடக்காத்து எல்லாம் பண்ணிச்சுன்னு சொன்னா மனுஷனா? உன் பறவை உன் மீது பறந்து போவதை உன்னால் தடுக்க முடியாது, ஆனால் அது கூடு கட்டி குஞ்சு பொறிப்பதை தடுக்கவில்லை என்றால் நீ மனிதனாக இருக்க முடியாது. இப்ப எதை சொல்றாங்கன்னா, பறவைங்கிறது கவலை, அதை ஒரு ஒரு உருவமா சொல்றாங்க. ஒரு மனுஷன் தான் கவலை வரத்தான் செய்யும். போகிறோம், பஸ் கிடைக்குமா, டயத்துக்குள்ளே ஆஃபீஸ் போயிடுவோமா, அந்த பையன் நம்ம பையன் வந்து ஒழுங்காக இன்னைக்கு வேலைக்கு போகிறானே, தனியாக தான் வருவானா, ஜோடியாக வருவானா, யாருக்கு தெரியும்? நம்ம பையன் சம்பளத்தை நம்மகிட்ட கொடுப்பானா, நம்ம பொண்ணு போகிறாளே கண்டிப்பாக சாயங்காலம் வீட்டுக்கு வருவாளா, எத்தனையோ கவலை பெற்றவளுக்கு இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும், சில வயசானவங்களுக்கும். நம்ம மகன் நம்மளை காப்பாற்றுவானா, காப்பாற்ற மாட்டானா, விட்டுருவானா, கவலை வராதவங்கன்னு யாருமே இருக்க முடியாது. வடமொழியில சிந்தனைன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதாவது சிந்தித்தல், அதுக்கே கவலைன்னு தான் அர்த்தம். ராமாயணத்துல ஒரு பாட்டு வருது ரொம்ப அருமையா, பரதன் வருத்தத்தோட போறான் ராமனை தேடி, சிந்தனை முகத்தில் தேக்கி அப்படின்னு எழுதுறார் கவி சக்கரவர்த்தி கம்பன். சிந்தனை முகத்தில் தேக்கி, சிந்தனைனா கவலைன்னு தான் அங்க உரை எழுதுறாங்க. அதனால மனுஷ சிந்திப்பது என்பதே கவலைப்படுவது. உங்க மனசுல அப்படி அப்படி மாத்தி மாத்தி மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி வரும், அப்படி போகும், அப்படி வரும், அப்படி போகும். நான் என்ன சொல்றேன், வந்துட்டு போயிடணும். எப்படி பறவை தாண்டி போச்சோ அது மாதிரி நமக்கு ஒரு கவலை வந்தது இல்லை, அது போகணும், அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் கொடுக்கணும். சில பேர் எப்படின்னா கூடு

0: குஞ்சு பொறிக்கிற மாதிரி கவலைய உள்ளேயே நிரந்தரமான குடியுரிமை கொடுத்து அது அவனுக்குள்ளேயே குடியேறி அவன் உடல் நலம், வாழ்க்கை, இளமை, இன்பம் எல்லாத்தையும் பாழ் பண்ணது பாருங்க. இது கரெக்டா? அது என்னமோ ஒரு கவலை வரத்தான் செய்யும். ரயில் கிடைக்குமா கிடைக்காதா, பஸ் கிடைக்குமா கிடைக்காதா, சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா, இப்ப நம்ம போறோம் நம்ம போற இடத்துல இந்த சினிமாவுக்கு தான் டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா, அது வரும். லேசா ஒரு கவலையா இருக்கணும், அது கிடைச்சாலும் சரி கிடைக்காதாலும் சரி சந்தோஷம் போயிட்டே இருக்கும். ஒரு ஞான நிலை அல்லது தெளிவு நிலை என்ன தெரியுங்களா? நமக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா நடந்தே தீரும். நமக்கு என்ன நடக்க முடியாதுன்னு இருக்கோ அதை நம்ம ஒண்ணும் மாற்ற முடியாது. முயற்சி பண்ணலாம், உழைக்கலாம், அதுக்கப்புறமும் நடக்கல, நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ நமக்கு என்ன நடக்கணுமோ அது ஒன்றும் நடக்காம போயிடாது, என்ன நடக்கக்கூடாதோ அது ஒன்றும் நடந்துடாது. இந்த தெளிவோட எப்ப பண்ணணும், அந்த முடிவு சாதகமா இல்லையா கூட அதை எடுத்துக்கிட்டு விடப்பா அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு போனாதான் புத்திசாலித்தனம். சில பேர் 25 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க மனசுல விழுந்த சோகம் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே உட்காந்து கூடு கட்டி குஞ்சு பொறிச்சு இன்னைக்கு அது என்னவா மாறுது தெரியுமா அவங்களுக்குள்ள? அதான் ஹார்ட் அட்டாக்கா மாறுது. எப்படி ஹார்ட் அட்டாக்கா மாறு? வாழ்வில் பயப்படுகிறவர்கள் என்றைக்காவது இருதய நோய்க்கு உரியவர்களாக மாறுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு நோயை பற்றியும் கடைசியா டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது மனதிலிருந்து புறப்படுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப பாருங்களேன், மனதில் உங்களுக்கு அந்த பயம் குடியேறிய உடனேயே நீங்கள் வெளியேற்றி விட்டால், மனதிலிருந்து அதை உடனடியாக நீங்கள் தூக்கி எறிந்து விட்டால் அது உடம்பை நிரந்தரமாக டேமேஜ் செய்யாது. இப்ப வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படிங்கிற மாதிரி மனசுல இருக்கிற வரைக்கும் அது பெரிய ஆபத்து இல்லை, ஆனா செலவு பத்தனாங்கிற மாதிரி உடம்புக்குள்ள போய் உட்காந்துட்டா அதுக்கப்புறம் நீங்க சரி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். இப்போ ஒரு துறைமுகத்துல ஒரு கப்பல் வரும், இன்னொன்னு போகும், அது மாதிரி ஒரு கவலை வரும், ஒரு கவலை போட்டு அனுப்பிச்சிருங்க, அதை அங்கேயே விட்டுட்டீங்க அப்படின்னா பிறகு சரி செய்வது என்பது மிக கடினம். எனவே மனதில் தோன்றும் போதே அதை வெளியேற்றவும் லகுவாக அதை எடுத்துக்கொள்ளவும் அதிலிருந்து மீளவும் நாம் பழக வேண்டும்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள், ஜெடிகள், டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள். நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
2: நேரம் 8:16. உங்க கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் இன்னைக்கு தர்மபுரி மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டு இருக்குங்க. நேயர் இணைப்புல இருக்காங்க, பேசலாம் வாங்க. வணக்கம்.
3: இசை அரசி கோடை பண்பலைக்கு 27ஆம் ஆண்டு உதய விழா நல் வாழ்த்துக்கள். நீ வாழ்க பல்லாண்டு, வளர்க பல்லாண்டு வாழ என வாழ்த்துவது தர்மபுரி மாவட்டம் அரூர் வட்டம் கீரைப்பட்டிலிருந்து சையத் பேசுறேங்கம்மா. நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும் சையதண்ணா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கும், நலமா இருக்குங்கம்மா.
2: சரி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்போம்?
3: கொடிவீரன் படத்துல இருந்து களவாணி உன்னையணி அந்த பாட்டுங்கம்மா.
2: சரி, பாடல் கொடுக்குறோம். சரி சொல்லுங்க, எப்படி இருக்கு தர்மபுரி?
3: நீங்க சொன்னீங்க தீர்த்தமலை சொன்னீங்களா, அது எங்களுக்கு ரொம்ப ஒரு 6 கிலோமீட்டருங்கம்மா.
2: உங்க நீங்க இருக்கிற இடத்துல இருந்து 6 கிலோமீட்டர்?
3: ஆமாங்கம்மா, ஆமா.
2: அடிக்கடி போவீங்களா?
3: பிரசித்தி பெற்ற கோயிலுங்கம்மா அது.
2: நாங்க
3: போயிருக்கோங்கம்மா, போயிருக்கோம்.
2: சரிங்க சரிங்க, மகிழ்ச்சி. சரிங்கண்ணா, அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: வேலை ஒன்னும் இப்ப உட்காந்து இருக்கோம்மா. பஞ்சர் கடை எங்களது.
2: சரிங்க,
3: பஞ்சருக்காக வெயிட்டிங்ல இருக்கோம், யாராவது வருவாங்களான்ட்டு.
2: கஸ்டமர் வந்தாதான்.
3: ஆமாங்கம்மா, நான் காலையில 6 மணிக்கே வந்துருவாங்கம்மா.
2: சரி,
3: நம்ம வந்த உடனே பண்பலை போடுறதுதான் மொத சுவிட்சியே, வந்து பண்பலை தான் போடுவோம்.
2: இல்ல இப்ப வண்டி எடுக்கிறப்ப ஐயோ வண்டிக்கு எதுவும் ஆகக்கூடாது, பஞ்சர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு எடுப்பாங்க. நீங்க வந்து எல்லாருக்கும் பஞ்சர் ஆகணும்னு தானே வேண்டிக்குவீங்க?
3: ஆமா, கடவுள் வந்து ரெண்டு பேர்த்துக்கும் வந்து
2: யாருக்கு உதவி பண்ணுவாரு தெரியல. சரிங்க,
3: எங்களுக்கு தான் உதவி பண்ணுவாரு. எப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து எப்பயோ ஒரு முறைதான் பஞ்சர் ஆகும், எங்களுக்கு டெய்லியும் பஞ்சர் ஆகணும்.
2: சரி,
3: அதுக்காக எங்களுக்கு தான் கடவுள் வந்து உதவி பண்ணுவாரு.
2: சரிங்க சரிங்க, பண்ணட்டும். மகிழ்ச்சி உங்க கூட பேசினது. இப்ப பாடல் தரோம் கேளுங்க.
3: ரொம்ப நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
2: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்.
3: கோடை பன்மலை நொறுபள்ளி 5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, நாமக்கல்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: கோடை பன்மலை நொறுபள்ளி 5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: சன்ஃபிளவர் ஆயில்.
3: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, நாமக்கல்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட்

0: 2624. அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
4: வாழ்த்து தின்றல்,
5: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
6: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
4: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
5: வருகிற ஜூலை மாதம் 12 தேதி
6: ஞாயிற்றுக்கிழமை
5: பிற்பகல் 2:30
6: உதய விழா கொண்டாட்டம்
3: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
5: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
4: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
6: பரிசளிப்பு விழா, நேருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
5: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
6: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27 ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
5: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.
7: கோடை பண்பலை 100.5.
3: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதய விழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
4: ஜூலை 12 தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
6: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
5: கோடை பண்பலையின் உதய விழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
3: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம். அடிதான்

0: கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் வரும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை வானவில் மற்றும் வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியில் பங்கு பெறும் நேயர்களுக்கு பரிசும், வண்ணத்தூரிகையில் வெற்றி பெறும் நேயர்களுக்கு சிறப்பு பரிசும் வழங்கி கௌரவிக்க இருக்கிறது கோடை பண்பலை 100.5. நிகழ்ச்சிகளில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் நேயர்களே, பரிசுகளை அள்ளிச் செல்லுங்கள். வாருங்கள் நேயர்களே, சந்திப்போம் கோடை பண்பலையின் உதய விழா கொண்டாட்டத்தில்.
1: இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா.

0: கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
1: வழங்கிய மனதோடு ராகம்.
2: கோடைப்பன் விலை 5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் 8:31, இது உங்க கோடை பன்மலை 100.5 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனதோட ராகம் இன்னைக்கு தர்மபுரி மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டு இருக்குங்க. நேயர் இப்போ இணைப்புல வந்திருக்காங்க, பேசிடலாம் வாங்க. வணக்கம்.
2: நேரத்தில் கோடை பன்மலையில் மனதோடு ராகம் கேட்பது என்றாலே அனைவருக்கும் மகிழ்ச்சி. நான் தர்மபுரி மாவட்டம் கெங்கச்செட்டிப்பட்டி பீமராஜுமா.
1: அண்ணா எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கிறோமா.
1: நல்லா இருக்கீங்களா? சரி சொல்லுங்க, என்ன பாட்டு
2: கேட்பாவது?
1: சரி, என்ன சொன்னாலும் கேப்பீங்க, அவ்வளவுதான். சரிங்க, மகிழ்ச்சிங்க. இப்ப உங்களுக்காக பாடல் தரோம், கேளுங்க. நன்றி.
2: நன்றிமா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை நொறுபுள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
4: காற்று தோரிகையின் இசை ஓவியம் இது உங்க கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்னைக்கு தர்மபுரி மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டு இருக்குங்க. இப்ப அடுத்த நேர்ட்ட பேசிடலாம். வாங்க, வணக்கம்.
5: கம்பருக்கும் வள்ளுவருக்கும் நிகராக அறிவுரை தந்து ஒளிவளம் வந்து 27வது ஆண்டு உதய நாள் கொண்டாடும் கோடை பண்பலை 100.5 வாழ்க வாழ்க என வாழ்த்தி நிலைய கோயிலையும் கோயில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் பணியோடு பணிந்து வணங்கி வழிபடுபவன் தர்மபுரி செல்ல உயிர் வண்டி தங்கவேல் பணியரேனமா.
4: நல்லா இருக்கீங்களா ஐயா? பேசி ரொம்ப நாள் ஆச்சு.
5: தங்களை போன்றவர்களின் அறிவுரையாலும் அருளாலும் என்னுடைய உண்மையான உப்பாலும் தீரும் சிறப்பா இருக்கிறேங்கம்மா.
4: சரிங்க, என்னங்க பாட்டு கேட்கலாம் சொல்லுங்க.
5: தலைவன் தலைவில் இருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்கம்மா அனைத்து உள்ளங்களுக்காக.
4: சரிங்க, கேட்கலாங்கய்யா. ரொம்ப நன்றி.
5: கேட்கலாங்கம்மா. நன்றிங்கம்மா.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
4: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
5: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பன்மலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
1: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இது உங்கள் கோடி பன்மலை 100.5 மனதோடு ராகம். இன்னைக்கு தர்மபுரி மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டு இருக்குங்க. நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம் வாங்க. வணக்கம்.

0: இனிய காலை வணக்கம்மா.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க சொல்லுங்க.
0: நான் தருமபுரி மாவட்டம் தருமபுரி நகர பகுதி மதிவன் பாளைய மோகன் பேசுறமா. நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் மோகன். என்ன பண்றீங்க சொல்லுங்கண்ணா.
0: நான் பாத்தீங்கம்மா இந்த பிளாஸ்டிக் பர்தா தைக்கிறேம்மா, சரக்கு வாகனத்துக்கு தேவையான, அப்புறம் நெல் கேழ் வரகு இதெல்லாம் அடிக்க வாங்கல களத்துல ரெடி பண்ணி.
1: சரிங்க.
0: அது கீழே போட்டு அது மேல நம்ம அந்த நெல்லு கதிர அடிக்க, அப்புறம் பில் போரு வைக்கோல் போரு எல்லாம் போட்டி வைக்கிறதுக்கு.
1: சரி சரி.
0: இந்த மாதிரி அந்த தார்பாய் தயார் பண்ணக்கூடிய அந்த வேலையை தான் நான் ஈடுபட்டு இருக்கிறேன் கடந்த 28 வருஷமா.
1: சரிங்க சரிங்க,
0: ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் நமது கோடை பண்பலை கோடைத்தாய் கொடைத்தாய்க்கு 27ஆம் பிறந்த நாள் இனிய வாழ்த்துக்கள் சொல்லிடுமா. பல்வேறு காரணத்தினால சொல்ல முடியாம போனது.
1: சரிங்க, இப்ப சொல்லிட்டீங்கல்ல, மகிழ்ச்சி.
0: மகிழ்ச்சி நிச்சயமா வந்து வருகிற 11ஆம் தேதி நாமக்கல் விவேகானந்தா இதில் கல்லூரியில நான் நிச்சயம் கலந்துக்கலாம்னு ஆர்வமா இருக்குமா.
1: வந்துருங்க வந்துருங்க, வீட்டுல எல்லாரையும் கூப்பிட்டு வந்துருங்க.
0: கோடை பண்பலை எங்க குடும்ப உறுப்பினர்கள் வந்து ரொம்ப முக்கியமானது, அதனால நான் குடும்பத்தோட கலந்துக்கிறேம்மா.
1: சரிங்க சரிங்க சரி. இப்ப என்ன பாட்டு கேட்கலாம் சொல்லுங்க.
0: எனக்கு இசை இசை தெய்வம் இசை கடவுள் இசை நான் இசை அமைத்து அவரே பாடி எழுதி அவரே பாடிய ஒரு அற்புதமான பாடல் விடுதலை படத்துல இருந்து வழி நெடுக்க காட்டுமல்லி, அந்த பாடல் வழங்குமாறு கேட்டுக்கிறேம்மா.
1: சரிங்க கேளுங்க. இப்ப உங்களுக்காக பாடல். நன்றிங்க.
0: வாய்ப்புக்கு நன்றிமா.

0: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர்.
1: ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை.
0: ரோஷன்.

0: Viking Bunions and Briefs.
1: கோடை பன்மலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
1: கோடை பன்மலை 100.5 சைபால்.
4: முகத்தில் மறுவார் சைபால், சரியா கிளங்க சைபால், இதையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
0: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
5: ஒரு வயசான அம்மா ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. ஐயா, நான் வந்து இந்த தகவல் நிகழ்ச்சியை தினமும் கேட்குறேன், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னாங்க. என்னங்க அப்படின்னோ, எனக்கு சொந்தமாக ஒரு நல்ல வீடு இருக்குது, வேணுங்கிற அளவுக்கு பணமும் இருக்குது, கணவரும் ரொம்ப நல்லவர், ரிட்டையர் ஆகி வீட்டில் தான் இருக்கிறார், பிள்ளைங்கள்லாம் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, அதில் ஒருத்தன் ஐஏஎஸ்ஸு, பணம்லாம் கூட நிறைய கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்படி இருந்தும் என் மனசில் நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் ஒரு நிறைவு இல்லை அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டோம். அதைத்தான் நான் உங்களை கேட்குறேன், ஏன் அப்படி அப்படின்னு திருப்பி கேட்குறாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல, கொஞ்சம் நேரம் குழம்பி போயிட்டோம். இருந்தாலும் அதை அவங்கக்கிட்ட காட்டிக்காமல் கொஞ்சம் சாமர்த்தியமாக, ஏம்மா உங்கள் மனசில் நீங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறீங்க, அது நிறைவேறலை அப்படி தானே அப்படின்னு கேட்டோம். ஆமாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் மன விட்டு பேசுகிறப்போ தானாக விஷயம் வெளியில் வந்தது. அதாவது அவங்க பிள்ளைங்க பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறதுனால அவசர அவசரமாக வந்து பார்த்துட்டு ஓடுறாங்களாம். ஆசையாக அம்மானு கூப்பிட்டுக்கிட்டு கிட்ட உட்காந்து கொஞ்சம் நேரமாவது என்கிட்ட பேசினா தானே என் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படிங்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய ஏக்கம். இந்த ஏக்கம் அந்த தாயின் மனசில் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்படி மகனுடைய அன்புக்காக மட்டுமே ஏங்குற தாய்மார்கள் பல பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். இதை நினைக்கிறப்போ ஒரு வெளிநாட்டு நாடோடி கதை வந்து ஞாபகத்தில் வருது. அதாவது கடவுள் வந்து படைப்பு தொழிலில் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாராம். மீன்களை படைச்சாராம், பறவைகளை படைச்சாராம், விலங்குகளை படைச்சாராம், அவருக்கு திருப்தி ஏற்படலை. அதுக்கப்புறம் மனிதர்களை படைச்சிருக்கிறார், அப்பவும் அவருக்கு மன நிறைவு ஏற்படலையாம். கடைசியாக தன்னுடைய சக்தி முழுசையும் பயன்படுத்தி குறையே இல்லாத அளவுக்கு ஒரு படைப்பை உருவாக்கினாராம். அந்த உன்னதமான ஒரு படைப்பு அதுதான் பெண், அதாவது தாய். இப்படி உருவாக்கி எல்லாரையும் இந்த உலகத்தில் விட்டுவிட்டாராம். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து தன்னுடைய தேவியை அழைச்சிக்கிட்டு இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறார். தன்னுடைய குறையில்லாத படைப்பாகிய பெண்ணை பார்த்தாராம். ஏம்மா உனக்கு இன்னும் ஏதாவது குறை இருந்தால் சொல்லு, அதையும் நிவர்த்தி பண்ணி விடுறேன் அப்படின்னாராம். அந்த அம்மா பார்த்துருக்காங்க, சுவாமி

0: எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறது ரெண்டு கை, என்னுடைய பிள்ளைகளுக்கு சேவை செய்கிறதுக்கு இந்த ரெண்டு கை பத்தலை, அதனால் இன்னும் ஒரு ரெண்டு கை கொடுத்தா தேவையில்லை அப்படின்னாங்களாம். கடவுள் பார்த்தார், அதனால் என்ன அப்படியே செஞ்சு விடலாம், இதோ அதுக்கான வரம் கொடுத்துட்டேன் அப்படின்னார். அந்த அம்மாவுக்கு இப்போ நாலு கை ஆகிட்டுது, நாலு கையாலேயும் குழந்தைகளுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுள் திருப்தியாக திரும்பி போனார். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து மறுபடியும் திரும்பி வந்தார். தேவியோட பெண்ணை பார்த்தார், இப்போ என்னம்மா சந்தோஷந்தானே அப்படின்னாராம். அதுக்கு அந்த அம்மா, சந்தோஷந்தான் இருந்தாலும் இப்போ எனக்கு இருக்கிற ரெண்டு காலும் போதில்லை, இன்னொரு ரெண்டு கால் இருந்தால் தேவையில்லை, நிறைய ஓடி ஆடி பிள்ளைகளுக்காக வேலை செய்ய வேண்டியிருக்குது அப்படின்னாங்களாம். சரின்னு சொல்லி நாலு கால் இருக்கிறது மாதிரி செஞ்சுட்டு போயிட்டார் கடவுள். மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து தேவி சொன்னாங்க கடவுள்கிட்ட, நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணினாலும் முழுமையான ஒரு படைப்பை உங்களால் உருவாக்க முடியாது, அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னாங்களாம். அப்படியா சொல்கிற, வா அந்த பொண்ணை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு புறப்பட்டு இங்கே வந்தாங்களாம். இங்கே வந்து பார்த்தா நாலு கால் நாலு கையோடு அந்த பொண்ணு ஒரு செவுத்தில் சாஞ்சி உக்காந்து அழுதுகிட்டு இருக்குது. இப்போ தேவி அந்த பொண்ணை சுட்டி காட்டி கடவுள்கிட்ட கேட்டாங்களாம், ஏங்க நீங்கள் அந்த பொண்ணுக்கு கையை கொடுத்தீங்க காலை கொடுத்தீங்க சரி, அந்த கண்ணீரையும் எதுக்காக கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு கடவுள் சொன்னாராம், கையை கொடுத்தது நான் தான், காலை கொடுத்தது நான் தான், ஆனால் அந்த கண்ணீரை கொடுத்தது நான் இல்லை, அதை கொடுத்தது அந்த அம்மாவோட பிள்ளைங்க அப்படின்னாராம். இன்றைக்கும் அப்படி தான், பல பிள்ளைங்க அவங்க அம்மாவுக்கு கண்ணீரை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மாவை மதிக்கிற பிள்ளைங்க தான் இன்றைக்கி நல்லபடியாக இருக்கிறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. இந்த காலத்து பிள்ளையாண்டாம் ஒருத்தன், அவங்க அம்மாக்கிட்டேயும் நல்ல பிள்ளையாக நடந்துக்குவான், மனைவிக்கிட்டேயும் நல்ல கணவனாக நடந்துக்குவான், ரொம்ப சாமர்த்தியம். ஒரு நாள் அவங்ககிட்ட கேட்டாங்க, ஏன்ப்பா உங்கள் அம்மாவும் உன் மனைவியும் சண்டை போட்டுக்கிட்டா நீ எந்த பக்கம் அப்படின்னாங்களாம். வீட்டுக்கு வெளிப்பக்கம் அப்படின்னானான் அவன்.
1: வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலிப்பழஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசின நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி.
1: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பன்யன்ஸ் அண்ட் ப்ரீட்ஸ் வழங்கிய மனதோடராகும்.

கோடை பண்பலை 100.5 இனி உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அணில் பாஸ்தா வழங்கும் வானவில் வர இருக்கிறது. கைக்கு எட்டும் தூரத்தில் கல்வி தலைப்போடு வர இருக்கிறது. சிறப்பு விருந்தினராக இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்க காத்திருக்கிறார்கள் முனைவர் வி பி பிரபாகரன், முனைவர் டி மகாராஜன், முனைவர் ஆர் தயாளகிருஷ்ணன். நிகழ்ச்சி வரும் முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கல்வியாளரும் ஜனசங்க நிறுவனருமான திரு ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாளில் அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இந்தியா தலைமையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கை குறித்த அரசுகளுக்கு இடையேயான நிபுணர் குழுவின் 9வது அமர்வு இன்று தொடங்க உள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்து வரும் நிலையில் மாநில அமைச்சர்கள் அது தொடர்பாக கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூறியுள்ளது. முதல்வர் படைப்பகங்கள் தனியார் மயமாக்கப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கட்டுமான பணியின் போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடமிருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மெக்சிகோ இங்கிலாந்தையும் மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் ஸ்பெயினையும் எதிர்கொள்கின்றன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நாம் கேட்டு ரசிக்க கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா
4: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
4: கோடை பண்பலை 100.5 வானவில் இன்று காட்டுகிறது கைக்கு எட்டும் தூரத்தில் கல்வி. அறிவில் செய்யும் முதலீடுதான் மிகச்சிறந்த லாபத்தை பெற்றுத்தரும் என்கிறார் பெஞ்சமின் பிராங்க்லின். அந்த அறிவை பெற, தெளிவு பெற கல்வி ஒன்றே வழி. அந்த கல்வியை கைக்கு எட்டும் தூரத்தில் கொண்டு வருகிறது கோடை பண்பலையின் வானவில் நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினர்களாக மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் மாலை நேர கல்லூரி

இயக்குநர்கள் முனைவர் வி பி பிரபாகரன், முனைவர் டி மேகராஜன், முனைவர் ஆர் தயாளகிருஷ்ணன் அவர்கள். நேயர்கள் தங்களுடைய சந்தேகங்களை கேட்க அழைக்கலாம். 24 24 24 அல்லது 24 24 26, 24 24 29 மற்றும் ஒரு எண் 290 333. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0 45 42. நேயர்களே, 27வது உதய விழாவை முன்னிட்டு இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நேயர்கள் அனைவருக்கும் பரிசுகள் காத்திருக்கிறது. நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் இங்கே சலீமா ஷாஜஹான்.

0: வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 27வது உதய விழா. ஏதோ நேத்திக்கு தான் வந்து கோடை பண்பலையில் வந்து பேசின மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 27 ஆண்டுகள் கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. ஆனால் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கோடை பண்பலை தன்னோட கடமையை எல்லா வகையிலையும் சரியாக செஞ்சிட்ருக்கு. நம் மக்களுக்கு சரியான தகவல்களை கொண்டு போய் சேர்க்குறதா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா இதையும் செஞ்சிட்ருக்க கோடை பண்பலை அதே நேரத்தில் கல்வி சார்ந்து நிறைய விஷயங்களை, நிறைய தகவல்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுபடி இன்னைக்கு கை கெட்டும் தூரத்தில் கல்வி, மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தோட மாலை நேர கல்லூரி இயக்குநர்கள் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் அவங்கள தான் சந்திக்க போகிறோம். வாங்க. நம்ம கூட முனைவர் விபி பிரபாகரன், முனைவர் டி மேகராஜன், முனைவர் ஆர் தயாளகிருஷ்ணன் இருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் கோடைப்பண்பலையின் சார்பாக மனமார்ந்த வணக்கங்கள். இந்த மாலை நேர கல்லூரி, மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் மாலை நேர கல்லூரி பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்தீங்கன்னா நேயர்களுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம்.
1: மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அனைவருக்கும் கல்வி, அதாவது இந்த ப்ரோக்ராமுடைய பேரே கை கெட்டு தூரத்து கல்வி. அந்த நோக்கத்துக்காக எல்லா சாராருக்கும் கல்வி அப்படிங்கிறது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு உயரிய நோக்கத்தோடு சுமார் 30 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி ஒரு 5 மாலை நேர கல்லூரி உருவாக்குனாங்க. இந்த மாலை நேர கல்லூரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாலை நேரம் மட்டுமே இயங்கும், அதாவது மாலை 5 முதல் 8 மணி வரை செயல்படும், அனைத்து நாட்களும் செயல்படும். இந்த மாலை நேர கல்லூரியானது 5 இடங்களில் இருக்குது: மதுரை, திண்டுக்கல், தேனி, பெரியகுளம், பழனி. இந்த 5 சென்டரில் இருக்குது. ஸோ இங்கே படிக்கிற மாணவர்கள் இது எந்த நோக்கத்தோடு ஆரம்பித்தாங்கன்னா, அதாவது எல்லா மாணவருடைய பொருளாதார நிலைமைங்கிறது ஒரே மாதிரி இருக்காது. சில மாணவர்கள் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா வசதியாக இருப்பாங்க, அவங்களே படிக்க வைப்பாங்க. சில மாணவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களே சம்பாரித்து அவங்களே வேலை செஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் என்னென்னா தொலைதூர கல்வி தான். ஆனால் நிறைய மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் தொலைதூர கல்வியில் படிக்காமல் ரெகுலரில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மாணவர்களுக்கு உதவி செய்யும் பொருட்டு உருவாக்கப்பட்டது தான் அந்த மாலை நேர கல்லூரி. இந்த மாலை நேர கல்லூரியில் சிறப்பு அம்சம் என்ன பார்த்திங்கன்னா, காலையில் நான் வேலைக்கு போகலாம், வேலைக்கு போய் வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் வந்து கல்லூரியில் சேர்ந்து படிக்கலாம். ஸோ இந்த உயரிய நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது அந்த மாலை நேர கல்லூரி. இந்த மாலை நேர கல்லூரிகள் அனைத்தும் சுமார் 30 ஆண்டு காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
0: அதாவது நான் ரெகுலரில் போய் படிக்கணும், தொலைநிலை கல்வியில் படிக்கும்போது அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, ஒரு டிகிரி பெறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் எனக்கும் அந்த காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு விஷயம் வேணும், அந்த ரெகுலர் கிளாஸஸ் அட்டன் பண்ணணும், நிறைய புது புது விஷயங்களை கற்றுக்கணும் நேரடியாக போய் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாலை நேர கல்லூரி ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ நம்ம சந்திக்க போகிற முதல் நேயர் அவரை சந்திச்சிருவோம். 27வது உதய விழாவை முன்னிட்டு இன்னைக்கு வானவில் நிகழ்ச்சியில் பங்கேற்கிற அனைவருக்கும் பரிசுகள் காத்திருக்கின்றன. முதல் நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க?
2: பணிவான வணக்கங்களுடன் அருப்புக்கோட்டை நெசவாளர் காலனி ஆறுமுகம்.
0: சொல்லுங்க ஆறுமுகம் சார்.
2: சிறப்பு விருந்தினருக்கும் பணிவான வணக்கங்க.
0: சொல்லுங்க உங்க கேள்வி என்ன?
2: 27வது வந்து, அதாவது மேடம், ஏற்கனவே உங்க இந்த மாதிரி நிகழ்ச்சியில ஒரு ரெகுலரா ஒரு கோர்ஸ் படிச்சுக்கிட்டு பேரலா இதுலயும் படிக்கலாம்னு கேட்டேன் சொன்னாங்க. அந்த கேட்ட மறுநாளே ஒரு செய்தித்தாள்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் போட்டிருந்தாங்க, இது சம்பந்தமா வழக்கு போட்டு செல்லாது அப்படின்னு.

0: வாட விளக்கம் வேணும் மேடம்.
1: இங்கே டாக்டர் ஆர் தயாளகிருஷ்ணன் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். அதாவது இவருங்க வந்து ரெகுலர் காலேஜ் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் இதாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ரெகுலரில் காலேஜஸில் படிக்கிறதுக்கும் இந்த மாலை நேர கல்லூரியில் படித்து அதில் வாங்குற டிகிரிக்குமான வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேள்வியாக இருக்குது. இதுக்கு உங்கள் பதில் என்ன
2: சார்? வணக்கம். அதாவது நீங்கள் கேட்குற க்வெஸ்சன் வந்து ரெண்டு டிகிரி ஒரே டயத்தில் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இப்போ வந்து ஒரு டிகிரி வந்து ரெகுலரில் படிக்கும்போது இன்னொரு டிகிரி வந்து டிஸ்டன்ஸ் மோடில் பண்ணலாம், இன்னொரு டிகிரி டிஸ்டன்ஸ் மோடில் பண்ணலாம். இது வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது கூடிய சீக்கிரத்தில் நம்ம கவர்மெண்ட்டுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ரெண்டு டிகிரி பண்ண, அதாவது ஒரு டிகிரி நீங்கள் ரெண்டுமே நீங்கள் டிஸ்டன்ஸ் மோடில் பண்ண முடியாது, ரெண்டுமே ரெகுலர் மோடில் பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு நீங்கள் ஒன்று டிஸ்டன்ஸ்லையும் ஒன்று ஈவினிங் காலேஜ்லேயோ இல்லை ரெகுலர் காலேஜ்லேயோ படிக்கிறது வந்து சிறந்தது. இது அக்செப்டபிள் சார்.
1: அருப்புக்கோட்டை ஆறுமுகம்க்கு அவருக்கு தெளிவான பதில் கிடைச்சிருக்கும்னு நம்புகிறோம். இப்போ ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.
3: எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: கவுன்சிலிங் கோட் 2624.
3: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
8: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
9: வாவ்,
8: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
10: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: கவுன்சிலிங் கோட் 2624.
11: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
12: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
13: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
14: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
6: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
15: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
6: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
15: பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
16: கவுன்சிலிங் கோட் 4959.
6: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
17: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026. இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக்ஸ் 2026, கொடிசியா, கோவை.
18: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
19: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
18: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா. July 1-15 வரை
19: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் பாஸ்தா வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில். இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
8: கவுன்சிலிங் கோட் 2624.

0: கோடை பண்பலை சொல்லும் நேரம் 9:15. வானவில் கை கெட்டும் தூரத்தில் கல்வி, மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் மாலை நேர கல்லூரி இயக்குநர்கள் நம்ம கூட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம கூட முனைவர் விபி பிரபாகரன் இருக்காரு, பெரியகுளம் மாலை நேர கல்லூரியினோட இயக்குனர். இங்கே மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் மாலை நேர கல்லூரியில் என்னென்ன கோர்சஸ்லாம் நடத்துகிறீங்கன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா சார்?
1: நன்றி மேடம். முதலாவதாக கோடை எஃப்எம் 27வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் அதற்கு வாழ்த்து சொல்வதோடு, இதுபோன்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் மூலம் பல்வேறு மாணவர்களையும் பொதுமக்களையும் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை இப்போ கொடுத்ததற்கு நன்றி. இப்போ உங்களுடைய கேள்வியான பெரியகுளம் மற்றும் பொதுவாக மாலை நேர கல்லூரிகளில் நடைபெறக்கூடிய பாடத்திட்டங்கள் என்ன என்பதாகும். இதில் இளங்கலை மற்றும் முதுகலை வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இளங்கலை என்று சொல்லும்போது பிஏ தமிழ், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் போன்ற இளங்கலை பாடங்களும், பிகாம், பிகாம் சிஏ மற்றும் பிபிஏ, பிஎஸ்சியை பொறுத்தவரை பிஎஸ்சி மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற இளங்கலை பாடங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. முதுகலை என்ற வகையில் எம்ஏ தமிழ், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேத்மேட்டிக்ஸ் ப்ளஸ் எம்பிஏ என்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதோடு கூட பிஜிடிசிஏ என்ற டிப்ளமோ பாடங்களும் மாலை நேர கல்லூரிகளில் நடத்தப்பட்டு வருகிறது.
0: இந்த ரெகுலர் சிலபஸும் இந்த மாலை நேர கல்லூரியில் நடத்துகிற சிலபஸும்
1: ரெகுலர் கல்லூரிகளில் நடப்பது போன்று அதே சிலபஸ் தான், அதே மெத்தடில் தான் நடத்துகிறாங்க. தேர்வுகளும் அதே மெத்தடில் தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். ரெகுலருக்கும் இதுக்கு எந்த விதமான வேறுபாடும் கிடையாது.
0: என்னென்ன கோர்சஸ் நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொன்னீங்க, நன்றி. இப்போ அடுத்து நம்ம சந்திக்க போகிற நேயர், அதாவது அடுத்து வானவில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பரிசை பெறப்போகிற நேயர், வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: இந்திரா பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் இந்திரா.
2: அறிவிப்பாளர் உங்களுக்கும் மாலை நேர இயக்குநர் அவர்களுக்கும் இனிய புத்துருவான காலை வணக்கம் மேம்.
0: காலை வணக்கம், சொல்லுங்க
2: மேம். எங்க பொண்ணு வந்து பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்காங்க மேம். அவங்க எம்சிஏ படிக்கணும்னு சொல்றாங்க. அந்த சம்பந்தமா தகவல் டீடைல்ஸ் சொன்னா நல்லா இருக்கும் மேம்.
0: ஆக்சுவலாக வந்து அவங்க கேள்வி இதுதான், அவங்க வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க, இப்போ எம்சிஏ படிக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாலை நேர கல்லூரியில் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு விஷயத்த கொஞ்சம் சொல்லலாமே, சொல்லுங்கள் பிரபாகரன் சார்.
1: எம்சிஏ பொறுத்தவரை மாலை நேர கல்லூரியில் இல்லை, ஏன்னா மிகப்பெரிய அது லேப் வசதி வேண்டியிருக்கனால நம்மகிட்ட இல்லை. அதனால் எம்சிஏ மாலை நேர கல்லூரிகளில் கிடையாது. ஆனால் நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு எம்சிஏ படிக்கிறதுக்கு தகுதி உண்டு, எலிஜிபிலிட்டி உண்டு, பட் மாலை நேர கல்லூரிகளில் அந்த வாய்ப்பு இல்லை.
3: இல்லை, நீங்கள் தொலைதூர கல்வியில் போடலாம், எம்சிஏ இருக்குது. இப்போ தொலைதூர கல்விக்கு வந்து அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. ஸோ தொலைதூர கல்வியும் பார்த்தீங்கன்னா அதே சிலபஸ் தான் படிக்கிறாங்க, ரெகுலரில் என்ன படிக்கிறாங்களோ அதே சிலபஸ் தான் படிக்கிறாங்க. தொலைதூர கல்வியில் நீங்கள் ஆன்லைன்லேயே தாராளமாக அட்மிஷன் போடலாம்.
0: அதாவது மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தோட தொலைதூர கல்வியோட அட்மிஷன் இப்போ நடந்துட்டு இருக்குங்களா?
3: எம்சிஏங்கிறது எந்த ஒரு மாலை நேர கல்லூரிலையும் இல்லை, ஆனால் எம்பிஏ ப்ரொவைட் பண்ணுறோம்.
0: ஓகே,
3: எம்பிஏ படிக்கலாம்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி. நேயர்கள் வரலாம், 24 24 24 24 24 24 24 29 293 இந்த இதில் வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0454 542. அடுத்து நம்ம சந்திக்க போகிற நேயர், வணக்கம், யார் பேசுகிறீங்க?
4: வணக்கம் அம்மா, திருப்பூர் கணக்கம்பாளையம் இளங்கோவன்.
0: வணக்கம்
4: விருந்தினருக்கு. வணக்கம், வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க இளங்கோவன்.
4: ஆமாங்க, நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரை காலேஜில் படித்து விட்டு மாலை நேர கல்வியில் சேர்ந்தால் திரும்பி காலையிலேருந்து சாயந்தரம் வரை படிக்கிறேன், அதே பாடம் தான் வருமா?
3: அதே பாடம் தான் சார் வரும், அதே பாடம் தான்
4: சார்,
3: அதே பாடம் தான் வரும். அப்படி
4: அப்படிங்களா?
3: ரெண்டு இது எதுக்கு படிக்கிறீங்க? ஒரு டிகிரி ரெகுலரில் படிக்கும் போது ரெண்டுமே ரெகுலர் தானே, காலையில் ஒன்று படிச்சு மாலையில். நீங்கள் வேணால் ஒன்று ரெகுலரில் பண்ணிட்டு ஒன்று தொலைதூர கல்வியில் வேணால் படிக்கலாம்.
0: இல்லை, இப்போ உங்களோட கேள்வி என்னென்னு நாங்கள் இன்னும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கலாமா?
4: ஆமாங்கம்மா, நான் காலையிலிருந்து சாயந்தரம் வரை காலேஜ் படிக்கிறேம்மா.
0: ஒரே கோர்ஸ்? இப்போ என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க?
4: பிகாம் சிஏ எடுத்துருக்கோம்மா.
0: சரி, பிகாம் சிஏ வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் படிக்கிறீங்க.
4: ஆமாங்க, அப்புறம் அதே படிப்பை சாயந்தரம் மாலை நேர கல்வியில் படிக்கலாமா?
0: இல்லை, எதுக்கு எதுக்கு வந்து ரெண்டு இடத்துல படித்தாலும் ஒரே டிகிரி தான், நீங்கள் ஏன் ரெகுலர்லேயும் அதே கோர்ஸை படிச்சுட்டு ஈவினிங் காலேஜ்லேயும் அதே கோர்ஸை படிக்கணும்னு நினைக்கிறீங்க? வேறு ஏதாவது படிக்கலாம்ல?

0: உங்கள் கேள்விக்கு ஆரம்பத்திலேயே டாக்டர் தயாளன் சொன்னது போல ரெண்டுமே ரெகுலரில் படிக்க முடியாது. நீங்கள் காலையிலேருந்து பால் வரைக்கும் காலேஜில் தானே படிக்கிறீங்க?
1: ஆமாம்.
0: காலேஜில் படிச்சுட்டு பழையபடி இதுவும் ரெகுலர் காலேஜ் போன்ற ஒரு கோர்ஸில் படிக்க முடியாது. அதனால் நீங்கள் ரெகுலர் காலேஜில் படிச்சுட்டு தொலைதூர கல்வியில் வேணால் நீங்கள் எந்த படிப்பு வேணாலும் படிக்கலாம். அதுவும் நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்க படிப்பவே படிக்க முடியாது, வேறு மாற்று படிப்பு தான் படிக்க முடியும்.
1: ரொம்ப நன்றி.
0: சரிங்களா ஐயா,
1: இப்போ திருப்பூர் இளங்கோவனுக்கு தெளிவான பதில் கிடைச்சிருக்கும் நம்புறோம். இப்போ ஒரு சிறு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.

0: for a perfect family.
1: Anil Kuchin Pudhi Arimugam, Anil Pasta,
0: Anil Shortcut Vermicelli,
1: Anil Soya Chunks.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
4: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: ஓஷா சன்ஃப்ளவர் ஆயில். நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக்ஸ் 2026 இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரீன்டெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மிஸ்டர் கோல் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.

0: கோடை பின்பலை 100.5 MHz வானவில்லில் கை கெட்டும் தூரத்தில் கல்வி. நேரம் 9:24. நேயர்கள் வந்த மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் மாலை நேர கல்லூரி சார்பான கேள்விகளோடு வரலாம். 24, 24, 24, 24, 24, 26, 24, 24, 29, 290, 333 என்ற எண்களில் கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0-45-42. 27வது உதய விழாவை முன்னிட்டு இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவருக்கும் பரிசுகள் காத்திருக்கின்றன. சரி, இப்போது ஒரு கேள்வியை வந்து பழனி மாலை நேர கல்லூரியோட இயக்குனர் முனைவர் ஆர் தயாலகிருஷ்ணன் அவர்கள்ட்ட கேட்கலாம். எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்குது டாக்டர் ஆர் தயாலகிருஷ்ணன். ஒன்று வந்து பழனியில் இந்த மாலை நேர கல்லூரி எங்கள் அமைவிடத்தில் இருக்குது, இரண்டாவது கேள்வி இதோட சிறப்பு அம்சங்கள்லாம் என்னென்னு சொல்லுவீங்க?
1: அதாவது மேடம், பழனியில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக மாலை நேர கல்லூரி ரயில்வே ஃபீடர் ரோடு, அதாவது கென்னடி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, அந்த பள்ளியோட வளாகத்தில் எங்களுடைய கல்லூரி வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது நீங்கள் கேட்ட கொஷின் வந்து கல்லூரியுடைய சிறப்பம்சம் கேட்டீங்க, இது ஒரு முக்கியமான கொஷின். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் காலேஜில் படிக்கிறதும் ஈவினிங் காலேஜில் படிக்கிறதுக்கும் ஒரே வேல்யூ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் காலேஜில் என்ன படிக்கிறாங்களோ அதே சிலபஸ் தான் ஈவினிங் காலேஜில் படிக்கிறாங்க. அதே செமஸ்டர் பேட்டர்னில் எக்ஸாம், அதே கொஷின் பேப்பர், கிளாஸஸ் மட்டும்தான் ஈவினிங் நடக்கும், எக்ஸாம் எல்லாமே பகல் நடக்கும், அதே டிகிரி அவங்களுக்கு கிடைக்கிது. ரெண்டாவது, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்தின் மூலமாக நேரடியாக நடத்தப்படும்

0: கல்லூரிகள் அந்த அனைத்து மாலை நேர கல்லூரியுமே நேரடியாக பல்கலைக்கழகத்தின் கீழே தான் வருது. அவங்க தான் நிர்வாகம் பண்ணுறாங்க, ரிஜிஸ்டர் அவங்க கண்ட்ரோலில் தான் அந்த இது இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருபாலருமே பயில்றதுக்கான கல்வி வசதி உண்டு. ரெண்டாவது இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ரெகுலர் காலேஜில் படிக்கும்போது எப்படி ஸ்காலர்ஷிப் கிடைக்குமோ அதே ஸ்காலர்ஷிப் அனைத்து மாணவர்களுக்கும் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிக்கப்படும் எல்லா திட்டங்களும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் போய் சேருது. ரெண்டாவது இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வேலை பார்த்துட்டே படிக்கிறவங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேடம். நிறைய பேர் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பண வசதி இல்லாமல் காலையில் வேலைக்கு போவாங்க, அவங்க ஈவினிங் வந்து மாலை நேர கல்லூரியில் படிக்கிறாங்க. ரெண்டாவது டீச்சர்ஸ் நிறைய ஒர்க் பண்ணுறவங்க மேல் படிப்புக்காக இந்த மாலை நேர கல்லூரியை பயன்படுத்தும் போது அவங்க ரெகுலரில் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. ரெண்டாவது இங்கே வந்து செமஸ்டருக்கு ஃபீஸ் கிடையாது, யூனிவர்சிட்டி கொடுக்கக்கூடிய அதே கட்டணம் தான், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கட்டுறாங்க, அதுவும் மிக குறைந்த கல்வி கட்டணம். அதே மாதிரி மாணவர்கள் பக்கத்தில் வில்லேஜஸ்லேருந்து வந்து போகிறதுக்கு எப்படி காலேஜஸில் டே காலேஜஸில் எப்படி பஸ் பாஸ் இருக்கோ அதே மாதிரி மாநில கல்லூரியில் படித்தாலும் அவங்களுக்கு பஸ் பாஸ் மினி பஸ் வசதி எல்லாமே வந்து செய்து தர்றோம். அதனால் எங்கிட்ட படித்தவங்க நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மேடம்.
1: ஓ, இவ்வளவு வசதிகள் வந்து மாலை நேர கல்லூரியில் இது கல்வி கற்கிறது மூலமாக கிடைக்குதுன்னு சொன்னீங்க. இப்போ நம்ம ஒரு நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: நான் திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர்லேருந்து ரேணுகாதேவி பேசுகிறேன்.
1: சொல்லுங்க ரேணுகா.
2: வணக்கம் ஐயா.
1: சொல்லுங்க ரேணுகா, உங்கள் கேள்வி என்ன?
2: மாலை நேரத்தில் வந்து பிஹெச்டி எம்எட் போன்ற கோர்ஸ் இருக்கா? அது வந்து கிளாஸஸ் வந்து திருப்பூர் ஈரோடு அந்த மாதிரி இடத்துல வந்து மாலை நேர கல்லூரி நடைபெறுமா தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறேன்.
3: பிஹெச்டி எம்எட் கோர்ஸஸ்லாம் மாலை நேர கல்லூரியில் இல்லை மேடம். ஒன்று, திருப்பூரில் வந்து மாலை நேர கல்லூரி கிடையாது. ஏன்னா திருப்பூருங்கிறது வந்து வேறு ஜூரிஸ்டிக்ஷன் வரும், பாரதிய யூனிவர்சிட்டியில் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துடைய இருக்கக்கூடிய அந்த ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது திண்டுக்கல், தேனி, மதுரை, பெரியகுளம், பழனி ஆகிய அஞ்சு சென்ட்ரலில் மட்டும்தான் இருக்குது. அதை தாண்டி வைக்கும் மாலை நேர கல்லூரி கிடையாது.
1: சரி, அப்போ ரேணுகா தேவிக்கு இப்போ பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறோம். அடுத்து நம்ம சந்திக்க போகிற ஒரு நேயர், வணக்கம், யாருங்க சொல்லுங்க?
4: அனைவருக்கும் காலை வணக்கம். தொழிலூர் ஆரோக்கியசாமி, நாகப்பட்டினம் மாவட்டம் மேடம்.
1: சொல்லுங்க, உங்களோட கேள்வி என்னங்க?
4: பொண்ணு பிகாம் சிஏ முடிச்சிருக்காங்க.
1: சரிங்க.
4: அது வேலைக்கு போயிட்டு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க.
1: ம்,
4: எந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து படிச்சா அவங்க நல்லா இருப்பாங்க? அப்புறம் இது அரசாங்கத்துல இதுக்கு என்ன மாதிரியான ஒரு கல்வி எல்லாம் கிடைக்குதுங்கிறது சொல்லுங்க மேடம்.
1: எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நீங்க?
4: நாகப்பட்டினம் மாவட்டம் தொழிலூர் ஆரோக்கியசாமி. நான் வேலை நிமித்தமாக இந்த பழனிக்கு பக்கத்தில் இருக்கீங்க மேடம்.
1: ஓ, வேலை நிமித்தமா பழனிக்கு பக்கத்தில் இருக்கீங்க. டாக்டர் ஆர் தயாலட்சுமி சார் கேட்குறேன், பிகாம் சிஏ படிச்சிருக்காங்க?
0: சார், இப்போ பாப்பா வந்து பிகாம் சிஏ படிச்சிருக்கனால இப்போ வந்து மாநில கல்லூரியில் எம்காம் படிக்க வைக்கலாம் சார். எம்காம் படிக்க வைக்கிறது நல்ல ஒரு வாய்ப்பு. இது இல்லாமல் இப்போ நம்மகிட்ட போன வருஷத்துலேருந்து எம்பிஏ கொண்டு வந்திருக்கோம். எம்பிஏ படிக்க வைக்கிறது மூலமாக வேலை வாய்ப்பு வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் பாப்பாவுக்கு என்ன கைட் பண்ணலான்னு, இங்கே பழனி பக்கமாக இருக்கனால எம்பிஏ படிக்க வைங்க. எம்பிஏ படிக்கிற மூலமாக அவங்களுடைய வேலை வாய்ப்பு சீக்கிரமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது சார்.
1: என்னென்ன அரசாங்க சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க?
3: அதாவது வீட்டில் வந்து முதல் பட்டதாரி அப்படினா பட்டதாரி அந்ததுக்கூடிய சலுகைகள் கிடைக்கும். எஸ்சிஎஸ்டி ஸ்காலர்ஷிப் இருக்குது. அப்புறம் இந்த தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டம், கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா சலுகைகள் இருக்குது. முன்னாடி தயாலகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி பஸ்பாஸ்லேருந்து எல்லா சலுகைகள், கவர்மெண்ட் என்ன சலுகைகள் அறிவித்தாலும் அந்த சலுகையில் மாணவர்கள் நாங்கள் பெற்று தருவோம்.
0: கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய லேப்டாப் முதற்கொண்டு நாங்கள் வந்து எங்களுடைய மாணவர்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் சார். எல்லா சலுகைகளும் கவர்மெண்ட் வந்து ஈவினிங் காலேஜுக்கும் கொடுக்குறாங்க.
3: போன வருஷமே கிட்டத்தட்ட 100 மாணவர்களுக்கு மேலே லேப்டாப் வாங்கியிருக்காங்க.
1: ரொம்ப நன்றி. இப்போ ஒரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.
5: நாம் கேட்டு ரசித்தோம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.

0: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: அனைவருக்கும் வணக்கம்.
4: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
5: வாழ்த்து தென்றல்,
6: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
7: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
5: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
6: வருகிற ஜூலை மாதம் 12 தேதி
7: ஞாயிற்றுக்கிழமை
6: பிற்பகல் 2:30
7: உதய விழா கொண்டாட்டம்
4: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
6: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
5: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
7: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
6: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
7: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27 ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
6: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: July 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு.
4: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
5: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.
3: அடிடான

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: வீட்டுல கிராக்கா, லீக்கா, ஹீட்டா இல்ல கரையானா, தவணையா விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ, 8768786878.
4: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
5: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
4: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வர தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான
6: வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
7: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.

0: வாய்ப்புகள் வந்து நம்மளை தேடி வர்றது, நாம் தான் அதை தேடி போகணும். எல்லாருக்கும் கல்வி கற்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நிறைய இருக்கும். ஆனால் எங்கே எங்கெல்லாம் நம்ம போய் படித்தா அந்த டிகிரி நம்மளுக்கு கிடைக்கும், அது மூலமாக என்னென்ன வேலை வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் இன்றைக்கி இருக்க எல்லா இளைஞர்கள்கிட்ட, முக்கியமாக உங்ககிட்ட ஒரு பெரிய தேடலாக இருக்கும். இங்கே மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தோட மாலை நேர கல்லூரி இயக்குநர்கள் நம்ம கூட இருக்காங்க. கோடைப்பண்பலை 100.5 MHz, நேரம் 9:36 வானவெளியில் கை கெட்டும் தூரத்தில் கல்வியில் இணைந்திருக்கிறோம். இப்போது நம்ம கூட டாக்டர் டி மேகராஜன் இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம். இது கேட்கலாமான்னு தெரியல, ஆனாலும் கேட்கணும்னு தோணுது. இப்போ ஒரு வேளை உங்கள் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தோட மாலை நேர கல்லூரியில் வந்து ஜாயின் பண்ணணுன்னா, காலையில் இப்போ எனக்கு வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஈவினிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறேன், ஆனால் காலையில் எனக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு நீங்கள் வாங்கி தருவீங்களா?
1: இளைஞர்களுடைய முக்கியமான கேள்வி நோக்கம் என்னென்னா, மாலை நேர கல்லூரிங்கிறது வந்து மாலை 5 மணி முதல் 8 மணி வரை நடக்கும். அப்போ நான் காலையில் என்ன சார் பண்ண போகிறேன் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அந்த மாதிரி வேலை செய்ய விருப்பப்படும் மாணவர்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் வேலை வாய்ப்பு வசதி வந்து பண்ணித்தரோம். ஆல்ரெடி நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு 10-15,000 வரை சம்பளம், ஆஃபீஸில் ஒர்க்கோ அல்லது அவங்க என்ன மாதிரி அவைலபிள் இருக்கோ, நல்ல நிறுவனங்களில் திண்டுக்கல், தேனி, மதுரை எல்லா இதனாலும் சரி, அவங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக வேலை வாய்ப்பு வசதி பண்ணித்தரோம். அதே மாதிரி மாணவர்கள் கல்வி பயின்று முடிஞ்ச பிறகும், டிகிரி முடித்த பிறகும் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நிறையா பண்ணுறோம். ஸோ வேலைவாய்ப்புங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுறவங்களுக்கு வாங்கித்தரோம்.
0: இன்றைக்கி ஒரு சவாலான உலகத்தில் ஓடிட்டுருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து எல்லோரும் நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, நிறைய படிக்கிறாங்க. முந்தியெல்லாம் 10ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸுங்கிறதே பெரிய படிப்பாக இருந்த ஒரு காலத்தில், இன்றைக்கி பிஹெச்டி அப்படிங்கிறதே வந்து இன்றைக்கி ஓ பிஹெச்டியா அப்படிங்கிற லெவலுக்கு ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது உங்கள் மாலை நேர கல்லூரிகளில் வந்து ஏதாவது யூனிக் கோர்சஸ்ன்னு இல்லாட்டினா வந்து வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துகிற மாதிரியான கோர்சஸ் ஏதாவது நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்களா?
1: திண்டுக்கல் மாலை நேர கல்லூரியில் பொறுத்த வரைக்கும் பிஎல்ஐஎஸ்சி அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம், 2 வருஷம் ஆச்சு. இது வந்து ஒரு வருட படிப்பு. இதுக்கு பேசிக் எலிஜிபிலிட்டி என்ன பார்த்திங்கன்னா, யூஜி டிகிரி படிச்சிருக்கணும். இது படிக்கிறது மூலமாக என்ன பிரயோஜனம்னா, இந்த நூலகத்தில் லைப்ரரினா போகலாம். ஏன்னா இப்போ கவர்மெண்ட் இதுலேயும் நிறையா வேகன்சிஸ் இருக்குது, ப்ரைவேட்லேயும் நிறையா, கல்லூரிகளையும் சரி ப்ரைவேட்லேயும் சரி நிறையா நூலகங்கள் இருக்குது, அங்கே லைப்ரரினா போகலாம். ஸோ இது ஒரு வருட படிப்பு தான், தாராளம் சேர்ந்து படிக்கலாம். யூஜி படித்த மாணவர்கள் எல்லா அனைவரும் சேர்ந்து படிக்கலாம்.
0: இப்போ திண்டுக்கல்ல வந்து இந்த மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் மாலை நேர கல்லூரி எங்கே அமைஞ்சிருக்குது?
1: தற்சயம் திண்டுக்கல்ல வந்து மிங்கிள்ஸ் ரோட்டில் இருக்க டிஇஎல்சி வளாகத்தில் தான் திண்டுக்கல் மாலை நேர கல்லூரி இயங்கிட்டு இருக்கு. ஒரு சில காரணங்களால, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்னால, நாங்கள் வந்து டட்லி பள்ளிக்கு, அதாவது பேருந்து நிலையத்துக்கு மிக அருகில் உள்ள டட்லி பள்ளிக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ இந்த அகாடமிக் இயர் வந்து அங்கே தான் நடக்கும்.
0: சரி, இப்போ ஒரு நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம்,
0: சொல்லுங்க.
2: சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சி முத்து.
0: சொல்லுங்க பேச்சி முத்து சார்.
2: மேடம் சார், வணக்கம் சார்.
0: சொல்லுங்க
2: சார். நான் 2007 வந்து பார்த்தீங்கன்னா சிஎல்ஐஸ் பிளஸ் டூ குவாலிஃபிகேஷனில் சிஎல்ஐஸ் முடித்தேங்க சார், சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில்.
1: சரி சார்.
2: அது தொலைதூர கல்வியில தான் படித்தேன். ஆனால் நான் வந்து டிகிரி ஹோல்டர் இல்லை. இப்போ இந்த எம்எல்ஐஸ் பிஎல்ஐஸ் படிக்கணும்னா டிகிரி ஹோல்டராக இருக்கணுமா அப்படிங்கிற பற்றி இப்போ நீங்கள் சொன்னீங்க.
1: ஆமாம் சார். இல்லை சார், ஒரு யூஜி டிகிரி கண்டிப்பாக வேணும். சிஎல்ஐசி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே யூஜி டிகிரி இருந்தால் தான், இளநிலை இது பண்ணிட்டா தான் நீங்கள் வந்து பிஎல்ஐசி பண்ண முடியும். பிஎல்ஐசி பண்ணால் தான் எம்எல்ஐசி பண்ண முடியும்.
2: சரி சார். இப்போ இந்த ஷெட்யூல் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க வந்து பிஎல்ஐசி எம்எல்ஐசி பண்ணால் கல்வி கட்டணம் அப்புறம் அந்த ஸ்காலர்ஷிப்
1: இருக்குது சார். இருக்குது சார், அனைவருக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்குது சார். கவர்மெண்ட் என்ன ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் அந்த ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறோம் சார்.
2: தேங்க்யூ.
0: இப்போ எனி டிகிரி படிச்சுக்கலாமா? பிஎல்ஐசி
1: படிக்கலாம், எனி டிகிரி படிக்கலாம்.
0: சரிங்க, இப்போ அடுத்த நேயரை சந்திச்சிடலாம். இன்னைக்கு வானவில் நிகழ்ச்சியில் பங்கேற்கிற அனைவருக்கும் பரிசுகள் காத்துட்ருக்கு. 27வது உதய விழாவை முன்னிட்டு அடுத்து பரிசு பெறப்போகிற நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க?
3: அனைவருக்கும் வணக்கங்க. சிவகாசியிலேருந்து அமுதா.
0: சொல்லுங்க அமுதா.
3: மேம், இப்போ ஒரு மாணவன் வந்து தொடர்ந்து கல்லூரிக்கு போக முடியாம வேலைக்கு போய்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மா கேட்க சொன்ன கேள்வி, பகல் நேரத்துல அதிகமா நேரம் இருக்கு, அதே படிப்பா மாலை நேரத்துல கம்மியா இருக்கிறதுல படிச்சு எம்பிள்ளையும் நல்ல மார்க் வாங்கி நிலமைச்சு வந்துருவாங்கம்மா அப்படின்னு சொல்லி இந்த கஷ்டமான கேள்வியை கேட்டிருக்காங்க. கொஞ்சம் தாழ்மையோட நானும் கேட்டுக்கிறேன், பதில் சொல்லு.
1: தாராளமா மேடம். இப்போ எங்கள் கல்லூரிலேயே பார்த்தீங்கன்னா, போன தடவை மேலாண்மை துறையில் ஒரு மாணவி வந்து கோல்டு மெடல் வாங்கினாங்க. அதாவது

0: என்ன படிக்கிறோம் எப்படி படிக்கிறோம் முக்கியம் இல்லை, எவ்வளோ என்ன மாதிரி அந்த படிப்பை நான் படித்து அப்ரோச் பண்ணுறது தான் முக்கியம். தாராளமாக அந்த மாணவர் வந்து காலையில் வேலை பார்த்துக்கலாம், பார்த்துக்கிட்டு ஈவினிங் வந்து கல்லூரி வந்து சிறப்பான ஆசிரியர்கள் இருக்காங்க, அனைவரும் சிறப்பாக நடத்துவாங்க. ஸோ அந்த இதை பயின்று அவர் தாராளமாக நாலேஜ் வந்து கெயின் பண்ணலாம். ஸோ அதுக்கு நல்ல வாய்ப்பு தான், தாராளமாக பண்ணலாம்.
1: அமுதா, இந்த விஷயத்தை அவங்க கிட்டக்க சொல்லிடுங்க. இப்போ ஒரு சிறு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம், இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ்,
2: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
6: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
7: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
6: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
7: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
6: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
7: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
6: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
8: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
9: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
10: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.

0: கோடைப்பண்பலை சொல்லும் நேரம் 9:43. வானவில் கை கெட்டும் தூரத்தில் கல்வி. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் மாலை நேர கல்லூரி இயக்குநர்கள் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. இப்போ பெரியகுளம் மாலை நேர கல்லூரியோட இயக்குநர் முனைவர் விபி பிரபாகரன் அவர்கள்ட்ட கேட்கலாம். இந்த மாலை நேர கல்லூரி 5 இடங்கள்ல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுல திண்டுக்கல்லையும் பழனிலையும் எங்க இருக்குன்னு மற்ற இரு பேராசிரியர்களும் சொல்லிட்டாங்க. பெரியகுளம், தேனி, மதுரை, இந்த 3 இடங்கள்ல இந்த மாலை நேர கல்லூரி எங்க அமைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா?
1: ஓகே மேடம். மதுரையில் வந்து அழகர் கோவில் ரோட்டில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக வளாகத்திலேயே அமைந்திருக்கிறது. மிக சிறப்பு மிகுந்த அந்த வளாகத்திலேயே மாலை நேர கல்லூரி மதுரையில் இருக்கிறது. தேனியில் அள்ளி நகரத்தில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் மாலை நேர கல்லூரி இயங்குகிறது. அதே போல் பெரியகுளத்தில் விக்டோரியா மெமோரியல் அரசு மேல்நிலை பள்ளி வளாகம் பெரியகுளத்தில் நடைபெறுகிறது. ஆகவே இந்த நேரங்கள் இந்த இடங்களில் உங்களை நீங்கள் போய் மாணவர்களை சேர்த்துக்கலாம். இப்பொழுது மாணவர்களுக்கான சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கின்றது.
0: இப்போ வந்து வகுப்புகள் வந்து மாலை 5-8 வரைக்கும்னு சொன்னீங்க. அப்போ அவங்க அட்மிஷன் போடணும்னாலும் 5-8 தான் வரணுமா, இல்லை காலை நேரங்கள்லையும் அலுவலகம்?
1: இல்லை மேடம், அலுவலக நேரம் வந்து காலை 10 அலுவலகம் திறந்திருக்கும். மாணவர்களின் வசதிக்காக எந்த நேரத்திலும் அலுவலகத்திற்கு வரலாம். 10 வரை, இரவு 8 வரை செயல்படக்கூடிய அலுவலகங்களாக இருக்கின்றன. ஆகவே மாணவர்கள் பகல் நேரத்தில் வந்து மாலை நேர கல்லூரிக்கான தகவல்களை பெறலாம், அட்மிஷன் பெற்றுக்கொள்ளலாம்.
0: இப்போ 27th உதய விழாவை முன்னிட்டு இன்னைக்கு வானவில் நிகழ்ச்சியில் பங்கேற்கிற அனைவருக்கும் பரிசுகள் காத்திருக்கின்றன. இப்போ சந்திக்க போற நேயர், பரிசு பெற போற நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கங்க, சொல்லுங்க. பேருங்க, உங்க பேர், எங்கிருந்து பேசுறீங்க?
2: மதுரை மாவட்டம் திருமங்கலத்திலிருந்து மா மாயக்கண்ணன் பேசுறேங்கம்மா.
0: சரி, உங்க கேள்வி என்ன மாயக்கண்ணன்?
2: அம்மா, நான் வந்து இந்த சஞ்சாரம், தண்ணீர், கரைந்த நிழல்கள், ஊவிய சாமியாருடைய எண் சரித்திரம், இந்த மாதிரி இந்த நூல்கள் வந்து 100 மேற்பட்ட நூல்கள் நான் படிக்கிறேங்கம்மா. இப்ப ஐயா ஊவிய சாமியாருடைய சமீபத்தில் அவருடைய

0: நூலகத்துக்கு, பிரசன் நகர்ல இருக்க நூலகத்துக்கே சென்று அந்த ஓலைச்சுவடி எல்லாம் நான் பார்வையிட்டேன். இப்ப என்னன்னு கேட்டா, எனக்கு வந்து நான் வந்து 10th படிச்சிருக்கேன், இந்த ஐயா சொன்ன அந்த கல்லூரியில சேர்ந்து நான் தமிழ் சார்ந்து படிக்க முடியுமா?
1: இப்போ கேள்வி என்னன்னா, 10th படித்தவர்கள் மாலை நேர கல்லூரியில இணைந்து பயில்வதற்கான கோர்சஸ் இருக்குதுங்களா, இல்ல மாலை நேர கல்லூரியில படிக்கணும்னா குறைந்தபட்ச கல்வி தொகுதி என்னவா இருக்கணும்?
2: நம்ம வந்து இளங்கலை நீங்க படிக்கணும்னா 12th தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10th முடிச்சிருந்தாலும் 12th தேர்ச்சி பெற்றால்தான் இந்த இளங்கலை வகுப்பில் சேருவதற்கான தகுதி உங்களுக்கு உண்டு. ஆகவே அப்படி முடிச்சாதான் நம்ம பண்ண முடியும். இது இப்போ புது விதியாக இருக்கிறதுனால நம்ம ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படி எந்த வாய்ப்பும் கிடையாது. அதனால் 12th நீங்கள் தேர்ச்சி பெறுவதற்காக தல தனியார் நிறுவனங்களில் இருக்குது. அது மாதிரி நீங்கள் ஏதாவது தேர்ச்சி பெற்று முடிச்சுட்டு நீங்கள் இந்த மாலை நேர கல்லூரியோ ரெகுலர் கல்லூரியில் எங்கே வேணாலும் நீங்கள் இளங்கலை சேர்ந்துக்கலாம்.
3: நீங்கள் இப்போ இந்த ப்ளஸ் டூவை கன்னியூ பண்ணலாம். ப்ளஸ் டூவை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டியூட்டோரியல் காலேஜ் மூலமாகவோ நீங்கள் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீங்கள் வந்து யூஜி கோர்ஸ் படிக்கலாம். நீங்கள் இவ்வளவு புக்ஸ் எல்லாமே இவ்வளவு ஆக்டிவாக நீங்கள் வந்து புத்தகங்கள் படிக்கும்போது உங்களால் ஈஸியாக ப்ளஸ் டூ தேர்வு செய்ய முடியும். ப்ளஸ் டூவை முடிச்சுட்டு நீங்கள் இளங்கலை படிங்க. நன்றி.
1: இப்போ மாயக்கன் எனக்கு தெரிஞ்சிருக்கும், 10+2+3+ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் +1+2 ப்ரைவேட்டாவோ இல்லாட்டினா என்ஐஓஎஸ் அந்த மாதிரி ஏதாவது ஓப்பன் ஸ்கூலிங் மூலமாகவோ படிச்சுட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே டிகிரி ஜாயின் பண்ண முடியும்னு சொன்னாங்க. இப்போ அடுத்து நம்ம சந்திக்க போகிற நேயர், வணக்கம், யார் பேசுகிறீங்க சொல்லுங்கள்.
4: காலை வணக்கத்தோடு சேரம் வேம்பிடிச்சிருந்தது தண்டபாணிமா.
1: சொல்லுங்கள் தண்டபாணி.
4: அதாவது மாலை நேர கல்லூரி அப்படிங்கிறத உண்மையிலே அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். கல்வி கற்க வயதும் இல்லை நேரம் காலமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. சிறப்பு விருந்தினர் அவர்களும் வந்திருக்காங்க. அதாவது இந்த 2026 கல்வியாண்டுல ப்ளஸ் டூ முடிச்ச மாணவனுக்கு ஒரு 5 முன்னால ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு கல்லூரிக்கு போக வசதி இல்லாதவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரியான ஒரே விதிமுறைகள் தானா, இல்லை எப்படி அது மாதிரி தரம் பிரித்து பார்ப்பீங்களா அப்படின்னு என்னுடைய கேள்வி.
5: இல்லை எல்லாத்துக்கும் ஒரே விதிமுறை தான், எல்லாத்துக்கும் ஒரே விதிமுறை. 12th முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க இளங்கலையில சேர்ந்துக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு யூஜி படிச்சுட்டு ஒரு 2-3 வேலைக்கு போயிட்டேன் நான், அதுக்கப்புறம் வந்து மேற்படிப்பு படிக்கணும் பிஜி படிக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக சேரலாம். எல்லாத்துக்கும் ஒரே கிரைட்டீரியா தான்.
4: நன்றி. எந்த சந்தேகம் பலருக்கு இருக்குது, அதனால் அதை தெளிவுபடுத்திக்கிறதுக்காக கேட்டேன். சிறப்பு விருந்தினருக்கு கோடை பண்பலைக்கு நன்றி.
5: நன்றியா.
4: நன்றி.
1: இப்போ நம்ம சந்திக்க போகிற அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுகிறீங்க சொல்லுங்க.
6: அனைவருக்கும் வணக்கம்.
1: வணக்கங்க.
6: திருச்சி மாவட்டம் தரையிலிருந்து லீலா பேசுகிறோம்.
1: சொல்லுங்க லீலா, உங்கள் கேள்வி என்ன? என்ன படிச்சா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வச்சிருக்காங்க. இதுக்கு தயாலகிருஷ்ணன் சார் என்ன சொல்றீங்க? ஏன்னா ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு டிகிரி போதுமா, இல்லை இன்னும் எத்தனையோ டிகிரி படிக்கலாமா, இல்லை இது படிச்ச டிகிரியை வச்சே என்ன மாதிரி வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகளை வளர்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க.
3: மேடம், இப்போ உங்களுடைய பையன் வந்து எம்காம் படிச்சிருக்கும் போது அவர் பேங்க் எக்ஸாம் எழுதி பேங்க்குக்கு வேலைக்கு போகலாம், இல்லை அப்படின்னா சிஏ அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கோர்ஸ் படித்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகலாம். இதெல்லாமே வெளியிலேருந்து நீங்கள் படிக்கக்கூடிய கோர்சஸ். இல்லை எங்களால் வெளியில் போய் படிக்க முடியாது, கோச்சிங் கிளாஸ் போக முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து பகல் நேரத்தில் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு ஈவினிங் நேரத்தில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எம்பிஏ கோர்ஸ் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கும்போது சீக்கிரமாக வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சு இந்த மாதிரி எம்பிஏ பண்ணிவிட்டு வேலை வாய்ப்பு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு பேங்க் எக்ஸாமுக்கான ஒரு கோச்சிங் கிளாஸ்லேயே படித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும்.
1: ஒரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5 MHz-இல். இது வானவில்.
7: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
8: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
11: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை. நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
12: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன் கோ.

0: கோடைப்பன்மலை 100.5 மெகாஹெட்ஸில் வானவில் கை கெட்டும் தூரத்தில் கல்வி. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் மாலை நேர கல்லூரி இயக்குநர்கள் தான் இன்னைக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்து நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. 27வது உதய விழாவை முன்னிட்டு இன்னைக்கு வானவில் நிகழ்ச்சியில் பங்கேற்கிற அனைவருக்கும் பரிசுகள் காத்திருக்கின்றன. இப்போ வந்து முனைவர் டி மேகராஜன் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். இழப்பதற்கு எதுவும் இல்லை நமது கையிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு பாடலை இப்போ நம்ம கேட்டோம். சாதனைகள் அப்படிங்கிறது தான் வந்து ஒவ்வொரு மனிதனுக்குமான அடையாளங்களாக இருக்கு. அப்படி பார்க்கும்போது உங்களோட மாலை நேர கல்லூரியில் படித்த மாணவர்கள் ஏதாவது சாதனைகள் புரிஞ்சிருக்காங்களா அப்படின்னு கொஞ்சம் எங்கள் கூட பகிர்ந்துக்கிறீங்களா?
1: நிறைய மாணவர்கள் சாதனை புரிஞ்சிருக்காங்க மேடம். இப்போ வந்து 2 வருடங்களுக்கு முன்னாடி வந்து அந்த சுதந்திர தின கட்டுரை போட்டினு தேசிய லெவலில் கவர்னர்லேருந்து ஒரு அறிவித்தாங்க. அதில் நம்ம கல்லூரி மாணவர் வந்து பங்கு பெற்று 2வது இடம் பெற்றார். கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாயும் கவர்னர் ஆஃபீஸ் கவர்னருடைய மாளிகைக்கு சென்று நேராக வந்து விருது வாங்கிட்டு வந்தாங்க. அதே மாதிரி நிறையா காலேஜஸில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, நிறைய காம்படிஷன்ஸ் போகிறாங்க. அது தவிர படித்து முடித்து கவர்மெண்ட் ஜாபில் குரூப் 1 குரூப் 2 ஆஃபீஸஸ் நிறையா இருக்காங்க நம்ம கல்லூரிலேருந்து போனாங்க. அதே மாதிரி தாசில்தார் திண்டுக்கல் மட்டும் இல்லை, திண்டுக்கல் மதுரை தேனி பெரியகுளம் பழனி எல்லா கல்லூரியிலும் படித்த மாணவர்கள் ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. அந்த மாதிரி சாதனைகள் பல இருக்குது.
0: அப்போ சாதனைகள் வந்து மாலை நேர கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் நிறைய புரிஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: சரி, இப்போ அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க சொல்லுங்க. நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம்.
2: ஹலோ.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: நான் தென்னம்பட்டி சௌந்தரராஜ் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கண்ணா, என்ன கேள்வி உங்களுக்கு?
2: மேடம், எனக்கு வயசு 70 மேடம்.
0: சரிங்க,
2: நான் மாலை கல்லூரி சேர்ந்து படிக்கலாமா மேடம்?
0: ரொம்ப நல்ல கேள்வி. சாதிப்பதற்கு வயதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவருக்கு வயது வந்து 70 அப்படிங்கிறாரு. மாலை நேர கல்லூரியில் படிக்கலாமா?
3: சௌந்தரராஜன் ஐயாவுடைய ஆர்வத்திற்கு பாராட்டுகள். 70 வயதில் வந்து இதுபோல் ரெகுலர் கல்லூரியில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ஏன்னா உங்களுக்கும் ஒரு கூச்சமாக இருக்கும், உங்களை பார்க்க மற்றவங்களுக்கும் இருக்கும். நீங்கள் தொலைநிலை கல்வியில் நீங்கள் விரும்பக்கூடிய பாடங்களை எடுத்து படிக்கலாம். நம்ம மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வியிலேயே பல பாடத்திட்டங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றை தேர்வு செய்து நீங்கள் படிப்பது சிறப்பாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது.
0: அதுக்கு இப்போ அட்மிஷன் ஏதாவது போயிட்டு இருக்குதுங்களா?
1: அட்மிஷன் போயிட்டு இருக்கு மேடம். தொலைதூர கல்விக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. நீங்கள் வீட்டில் இருந்தே ஆன்லைன்லேயே அட்மிஷன் போட்டுக்கலாம். அதுக்குரிய இணையதளம் வந்து www.mkudde.org. இதுவும் தொலைநிலை கல்விக்கு. நீங்கள் மாலை நேர கல்லூரிக்கு அட்மிஷன் போடணும்னா நேராக கல்லூரி வளாகத்துக்கு வாங்க. நாங்கள் எல்லாமே கல்லூரி வளாகம் எங்கெங்கே செயல்படும் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கல்லூரி வளாகத்துக்கு வந்து மாலை நேர கல்விக்கு தாராளமாக நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கிட்டுங்களா? அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு.
0: சரிங்க, அடுத்து நம்ம சந்திக்க போகிற நேயர், வணக்கம், யார் பேசுகிறீங்க?
4: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க. வணக்கங்க.
4: திண்டுக்கல்ல இருந்து மீனா விஜயராஜன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க மீனா, உங்களோட கேள்வி என்ன?
4: இந்த ரெகுலர் கோர்ஸ் மாதிரி இதுக்கும் கோர்ஸ் முடிஞ்சவனா பட்டம் கொடுப்பாங்களான்னு கேட்கணும் மேடம். அந்த பட்டத்துக்கு அங்கீகாரம் இருக்குமான்னு கேட்கணும்.
1: இது வந்து
4: அதே மாதிரி மாலை நேர வகுப்புல சேர்றதுக்கு வயது வரம்பு இருக்காங்க மேடம்.
1: மாலை நேர கல்லூரி பொறுத்தவரைக்கும் வயது வரம்புங்கிறது வந்து உண்டு. இன்னொன்று என்னென்னா, ரெகுலரில் படிக்கிற மாதிரி இதுக்கு பட்டமளிப்பு பட்டம் தருவோம், பட்டமளிப்பு விழாவும் வைப்போம். அதனால் ரெகுலரில் படிக்கிற டிகிரியும் மாலை நேர கல்லூரியில் படிக்கிற டிகிரியும் ஒன்று தான். அதுக்கு என்ன அளவு சிறப்பம்சம் இருக்கோ அதே சிறப்பம்சம் தான் இதுக்கு இருக்குது. அதனால் தாராளமாக நீங்கள் சேர்ந்து படிக்கலாம்.
0: இன்னும் ஒரு நேரம் மட்டும் சந்திச்சிடலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? சொல்லுங்கள்.
5: வணக்கம், திருப்பூர் கிழக்கம்பாளையம் தெளிவா. சிறப்பு விருந்தினர்களுக்கும் வணக்கம்.
0: அவங்க கேள்வி என்ன?
5: ஐயா, கல்லூரி இருக்கிற இடத்துல தங்கி படிக்கிற வசதி இருக்குங்களா ஐயா?
0: ஹாஸ்டல் வசதி இருக்கா அப்படின்னு சொல்லி
5: கேள்வி.
1: ஹாஸ்டல் வசதி என்பது இல்லை, ஆனால் அவங்க
3: வெளியிடங்கள்
1: தங்கி தான் படிக்கணும். ஹாஸ்டல் வசதி கிடையாது.

0: சரி, இப்போது நேயர்களுக்கு வந்து நிறைய கேள்விகள் கேட்டாங்க மாலை நேர கல்லூரி தொடர்பான விஷயங்களை. எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு கேள்விகள் இருக்குது. நான் இந்த கேள்வியை வந்து முனைவரார் தயாலகிருஷ்ணன் அவர்களுக்கு வைக்கிறேன். வந்து இந்த மாலை நேர கல்லூரியில் யார் யாரெல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா
1: மேடம்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் மாலை நேர கல்லூரியில் படிக்கிறவங்க காலையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து ஈவினிங் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி டீச்சர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து நிறைய பிஜி கோர்சஸ் வந்து நிறைய படிக்கிறாங்க. இதை விட ரொம்ப முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரிட் லேடிஸ், அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி படிக்க முடியாமல் இருக்கிறவங்க, கல்யாணத்தினால பாதியில் டிஸ்கண்டினியூ பண்ணவங்க, இப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா படிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து படித்து நிறைய வேலைவாய்ப்பையும் பெற்று போயிருக்காங்க மேடம். அதாவது ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மி தான். இப்போ ஃப்ரெஷ்ஷாக ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கம்மி. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் 25 வயசு, 28 வயசு, 30 வயசில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்காங்க.
0: சரிங்க, இப்போ இதுக்கு என்ன மாதிரியான கட்டணங்கள்லாம் வசூலிக்கப்படுகின்றனன்னு சொல்லிட்டு நான் முனைவர் வி பி பிரபாகரன் அவர்களை கேட்குறேன்.
2: நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இது வந்து யூனிவர்சிட்டியுடைய நேரடி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள், ஆகவே கட்டணங்கள்லாம் மிக குறைவந்த அளவில் தான் இருக்குது. இளங்கலை யூஜிக்கு வந்து 6000, பிஏ தமிழ் இங்கிலீஷ் எக்கனாமிக்ஸுக்கு, பிகாம் சிஏ மட்டும் 10000, மேத்தமெட்டிக்ஸ் 7500, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 7500 என்ற வகையில் குறைந்த கட்டணம் தான் வசூல் பண்ணிகிட்ருக்கோம் பெர் இயருக்கு, ஆண்டுக்கு உரிய கட்டணங்கள் எல்லாம். இதே மாதிரி பிஜி எடுத்துட்டோம்னாக்கும் 7500 ரூபா தான் கட்டணங்கள் வசூலிக்கப்படுகிறது. எம்பிஏ மட்டும் 32000 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. இதெல்லாம் வந்து அரசு கல்லூரிகளில் கட்டக்கூடிய அளவில் உரிய கட்டணங்கள் தான். ஆகவே குறைந்த அளவு கட்டணம் தான், இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம்.
0: என்ன சொல்ல விரும்புகிறீங்க நேயர்களுக்கு?
2: மாணவர்களுக்கு நான் இதுவரைக்கும் நாங்கள் பேசிகிட்டு இருந்தது போல் இது வந்து உயர் கல்வி வந்து அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் அரசு எடுக்கும் முயற்சிகளை பல்கலைக்கழகங்கள் முன்னெடுத்து வருகின்றன. இப்போ பள்ளிக்கூடம் ஸ்கூல் வரைக்கும் இடைநிற்றல் இல்லாமல் இருக்கின்றது. அதுபோல் உயர்கல்வியும், யூஜி பிஜி என்ற உயர்கல்வியும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் குறைந்த கட்டணத்தில் பல்வேறு வசதி வாய்ப்புகளை கொடுத்து உங்கள் இடங்களிலேயே கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறார்கள். அதுலேயும் நீங்கள் படித்து கொண்டும் வேலை பார்த்து கொண்டும் இல்லங்களை கவனித்து கொண்டும் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அதிகமதிகமான மாணவர்கள் உயர்கல்வி பெற வேண்டும் என்பது எங்களது ஆவா. அதன் நோக்கத்தில் கோடை பண்பலைக்கினுடைய 27வது உதய விழாவில் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி.
0: மேகராஜன் அவர்கள், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
3: அதாவது ஒரு அழகான சேயிங் இருக்குது, தெர் இஸ் நெவர் அன் எண்டிங் பாயிண்ட் ஃபார் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. படிப்பதற்கு கற்றுதலுக்கு வந்து முடிவே இல்லை. ஸோ படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இன்றைய நிலைமையில் நிறைய மாணவர்களுக்கு இருக்குது. ஸோ எங்கே படிக்க போகிறோம், என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சு அவங்களுக்குடைய வாய்ப்பை அறிஞ்சு மாணவர்கள் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி படிக்கணும். ஸோ வாய்ப்புங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குது. இந்த வாய்ப்புக்கு நன்றி.
0: தயாலகிருஷ்ணன் சார், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: அதாவது இந்த வானொலி மூலமாக நான் சொல்லக்கூடியது நேயர்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள். இப்போ நீங்கள் இதன் மூலமாக கேட்ட செய்தியை மாலைநேர கல்லூரி அப்படிங்கிறது உண்டு இருக்குங்கிறத நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் சொல்லி இந்த மாலைநேர கல்லூரியில் சேர்ந்து அனைவரும் பயன்படுமாறு நீங்கள் வந்து அறிவுறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
0: இவ்வளோ நேரம் நிறைய தகவல்களை வந்து நம்மளோட நேயர்களுக்காக கொடுத்தீங்க. நீங்கள் இதில் பெண்கள் இளையோர்லாம் மாலை நேர கல்லூரி மூலமாக எவ்வளவு பயன்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க. நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய மகிழ்வோடு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றிகளோடு விடைபெறுகிறேன். சலீமா ஷாஜஹான்.

நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் தந்தார்கள் நாகராஜ் மணிவண்ணன், எஸ் அனிஷ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கீதா. கணினியாக்கம் வி செந்தில் சீதாராமன். இனி கோடை பண்பலை 100.5 செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளில் 6 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ள புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றார். தேச ஒற்றுமை, ஒருமைப்பாடு, கலாச்சார தேசியம் ஆகியவற்றுக்கு பெரும் பங்காற்றியவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் போதைப்பொருள் தடுப்பு அமைப்புகளின் மாநாடு இன்று கவுஹாத்தியில் நடைபெறவுள்ளது. ஊத்துக்கோட்டையில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயுவை அகற்றும் பணி தொடர்ந்து 3வது நாளாக

இன்றும் நடைபெறுகிறது. சென்னையில் கட்டுமான பணியின் போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடம் இருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. நிலச்சரிவு காரணமாக மும்பை புனே அதிவிரைவு சாலை போக்குவரத்து மூடப்பட்டுள்ளது. அமர்நாத் பனிலிங்கத்தை கடந்த 3 56,000 மேற்பட்ட பக்தர்கள் கண்டு தரிசித்துள்ளனர். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று காலை நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
0: வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.

தேன் சிந்தும் இசை முகில் கோடை பண்பலை வானொலி 100.5 பண்பலை வானவில் இந்தியா. இன்று வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள்.

நம்முடைய நிச்சய நிமிடங்கள் நிகழ்ச்சியில கடந்த 2 வாரங்களாக தமிழர்களுடைய பெருமையை அறிந்து கொள்ள ஏதுவாக பண்டைய தமிழகத்தில் இருந்த துறைமுகங்கள் என்னென்ன, அதனுடைய வரலாற்று பின்புலம் என்ன அப்படின்றத பத்தி நம்ம நிகழ்ச்சியில நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம ஒரு துறைமுகத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். சேர நாட்டு கடற்கரையோரமா வஞ்சி மாநகரத்தின் பெருமைகளில் ஒன்றாக இருந்தது இந்த துறைமுகம். அரபிக்கடல் ஓரத்தில் அமைந்திருந்த துறைமுகம் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே நிச்சயமாக நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க முடியும் அது எந்த துறைமுகம் அப்படின்னு. ஆமாங்க, சேர நாட்டு துறைமுகப்பட்டினத்தின் முகப்பாக இருந்த முசிறி துறைமுகத்தை பற்றி தான் இந்த வார நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்ல காத்திருக்கு. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகின்றேன் அறிவிப்பாளர் கார்த்திகேயன்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
8: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
9: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
10: கவுன்சிலிங் கோட் 2612.
11: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
12: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

கொடைக்கானல் பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் நாம் முசிறி துறைமுகத்தின் வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்கவிருக்கின்றோம்.

சேர நாட்டு கடற்கரை ஓரத்துல வஞ்சி மாநகரத்திற்கு மேற்கே கள்ளிப்பேரியாறு கலந்த இடத்துல அதனுடைய வடகரை மேல கடற்கரையை ஒட்டி முசிறி துறைமுகம் அமைஞ்சிருந்தது. யவனர் தந்த வினைமான் நன்களும் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் வளங்கெளி முசிறி அப்படின்னு அகநானூறு குறிப்பிடுது. இந்த பாடல் வரிகள் மூலமா சேர நாட்டு துறைமுகமான முசிறியில யவனர்கள் கப்பல்கள்

பொன்னை கொடுத்து அதற்கு விலையாக கரியை ஏற்றுக்கொண்டு போனதை புலவர் தாயங்கண்ணனார் குறிப்பிடுறாரு. இந்த இடத்துல கரி அப்படின்ற சொல் மிளகை குறிக்குது. ஆமா, கருப்பு தங்கம் அப்படின்னு வர்ணிக்கப்படக்கூடிய மிளகு வியாபாரம் நடந்த இடம்தான் அன்றைக்கு இருந்த முசிறி துறைமுகம். அதே மாதிரி இந்த முசிறி துறைமுகத்துல உற்பத்தியான முத்துக்கள் முசிறிப்பட்டினத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்த பந்தர் அப்படின்ற பகுதியில முத்துக்களும் கொடுமணம் அப்படின்ற பகுதியில பொன்னகைகளும் விற்கப்பட்டது அப்படின்னு பதித்து பற்று பாடல் குறிப்பிடுது. அதாவது கொடுமணம் பட்ட நெடுமுழி ஒக்கலோடு பந்தர் பெயரிய பேரிசை மூதூர் கடனறி மரபின் கைவள் பான தென்கடல் கடல் முத்தமுடு நன்களம் பெருகுவை அப்படின்னு பதித்து பற்று பாடல் குறிப்பிடுது. ஆக இந்த பாடல் வரிகளிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, முசிறி துறைமுகம் அப்படின்றது மிளகு விற்பனைக்கும் முத்துக்களுக்கும் பொன் நகைகளுக்கும் பெயர் பெற்ற ஒரு துறைமுகமாக அன்றைய காலகட்டத்தில் இருந்திருக்கு அப்படின்றத நம்மால புரிஞ்சுக்க முடியுது. அது சரி, இந்த முசிறி துறைமுகம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்றதுல ஒரு குழப்பம் பொதுவாகவே எல்லோருக்கும் இருக்கும். அது என்ன அப்படின்றதையும் அதற்கான தெளிவான விளக்கம் என்னன்றதையும் அடுத்து வரக்கூடிய பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொருந்து செவிகள் இணைந்தே இருக்கட்டும் கோடை பண்பலையோடு. இது வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள். முசிறி துறைமுகத்தின் வரலாற்று பக்கங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்திருக்கு.
2: வாவ்,
1: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
5: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
4: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
6: மிஸ்டர் கோல்ட், 100% கடலெண்ணெய். நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது AgriIntex 2026. இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. AgriIntex 2026, கொடிசியா, கோவை.
7: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ். மிஸ்டர் கோல் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
2: வாழ்த்து தின்றல்,
0: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
1: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன.
2: 27 ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
0: வருகிற ஜூலை மாதம் 12 தேதி
1: ஞாயிற்றுக்கிழமை
0: பிற்பகல் 2:30
1: உதய விழா கொண்டாட்டம்
3: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
0: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
2: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
1: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
0: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
1: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27 ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
0: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி 27ஆம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டுப்பாரு.
4: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
5: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.

கோடை பண்பலை வானொலி 100.5 வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள் முசிறி துறைமுகத்தின் வரலாற்று பக்கங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது.

முசிறி துறைமுகம் எங்கே இருக்குது அப்படின்றதில் ஒரு குழப்பம் ஏற்படக்கூடும். ஆரம்ப காலகட்டத்தில் நான் பள்ளிக்கூடத்தில் படித்த காலகட்டத்தில் சேரர்களுடைய துறைமுகம் முசிறி அப்படின்னு நாம் படிக்கும்போது, நம்ம கரூர் மாவட்டத்தை சார்ந்தவர் அப்படின்றதுனால திருச்சி மாவட்டத்தினுடைய எல்லைப்பகுதி, மேற்கு எல்லைப்பகுதியில் முசிறி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. இன்றைக்கும் அந்த ஊர் இருக்குது. அந்த ஊர் தான் சேரர்களுடைய துறைமுகமாக இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு நான் நினச்சதுண்டு. அப்படியானா அந்த கடல் என்னாச்சு, கடற்கரை இருந்ததா அப்படின்ற குழப்பமும் எனக்கு ஏற்பட்டுச்சு. உங்களில் பலருக்கும் கூட ஏற்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது, திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முசிறி வேறு, இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய முசிறி துறைமுகம் என்பது வேறு அப்படின்றது. இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த முசிறி துறைமுகம் அன்றைய சேரநாடு, அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய

கூட ஏற்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முசிறி வேறு, இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய முசிறி துறைமுகம் என்பது வேறு அப்படின்றது. இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த முசிறி துறைமுகம் அன்றைய சேரநாடு, அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தினுடைய கொச்சின் பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை நகராக இருந்திருக்கு. இந்த முசிறி துறைமுகத்தில் தான் மிளகு வியாபாரமும் பல வகையான வியாபாரங்களும் நடைபெற்றிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பண்டைய தமிழகத்தில் இருந்த தொண்டி, பூம்புகார் இந்த மாதிரியான மற்ற கடற்கரை பட்டணங்களோடவும் இந்த பகுதி மக்கள் நெருங்கிய வணிக தொடர்புல இருந்திருக்காங்க. வால்மீகி அவர்கள் எழுதிய ராமாயணத்துல இந்த முசிறி துறைமுகத்தை மிசிறி பதனம் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. அதே மாதிரி மௌரியர் காலத்துல சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரத்துல சௌர்ணயம் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. யவனர்கள் அப்படின்னு அழைக்கப்படுற கிரேக்கர்கள் இந்த துறைமுகத்தை முசிறிஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி முதன் முதலாக இந்தியாவிற்கு கடல் வழியை கண்டுபிடித்த இப்பாலஸ் அப்படின்ற மாலுமி கிபி 40 அலெக்சாண்ட்ரியா அப்படின்ற நகரத்திலிருந்து செங்கடல் வழியாக இந்த முசிறி துறைமுகத்துக்கு வந்து முதன் முதலாக வந்து சேர்றாரு. அதே மாதிரி எகிப்து நாட்டை சார்ந்த தாலமி அப்படின்ற பயணி இந்த துறைமுகத்தை பார்த்து முசிறிஸ் அப்படின்னு தன்னுடைய நூல்களில் குறிப்பிட்டிருக்காரு. கிரேக்க நாட்டு ஆய்வாளரான பெரிப்ளூஸ் தன்னுடைய செங்கடல் செலவு அப்படின்ற புத்தகத்திலையும் இதே முசிறிஸ் அப்படின்ற சொல்ல பயன்படுத்தி இருக்காரு. அதே மாதிரி இந்த பகுதியை கேரள புத்திராஸ் ஆண்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. பிளினி அப்படின்ற ஒரு வரலாற்று ஆய்வாளர் தன்னுடைய நூலில் இந்த துறைமுகத்தில் கடற்கொள்ளையர்கள் தொல்லை இருந்ததாகவும் முசிறி துறைமுகத்தில் மிளகு ஏற்றுமதி அதிகமாக நடந்ததாகவும் குறிப்பிடுறாரு. இதை வைத்தெல்லாம் பார்க்கிறப்போ இந்த முசிறி துறைமுகமானது பண்டைய காலம் தொட்டே நெடிய வரலாற்றை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய பகுதியாக இருந்திருக்கு அப்படின்றத நம்மால புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி இந்த முசிறி பகுதியானது தெருக்களில் வீடுகள் வரிசையாக கட்டப்பட்டிருக்கு. முசிறினுடைய கடற்கரை எங்குமே பழந்தமிழ் குடிகளான பரதவர்களுடைய குடிசைகள் செறிந்து காணப்பட்டதாக ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆரம்பத்துல மிகவும் ஆழமாக காணப்பட்ட இந்த முசிறி துறைமுகம் காலப்போக்கில் பெரியாறு அடித்து கொண்டு வந்து சேர்த்த மணல் பெருக்கினால் ஆழம் குன்றி வணிக கப்பல்கள் இந்த துறைமுகத்தை நெருங்க இயலாத அளவுக்கு மாறியதாகவும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. அதனால கப்பல்களை தொலைவிலேயே நிறுத்திவிட்டு படகுகள் மூலமா அங்கிருந்து பொருட்களை கரைக்கி கொண்டு வந்திருக்காங்க. சுவாரஸ்யமா இருக்குல்ல? இன்னமும் சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு முசிறி துறைமுகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உலக வரலாற்றுக்கும் முசிறி துறைமுகத்துக்கும் கூட ஒரு நெருங்கிய தொடர்புன்றது இருக்கு. அது என்ன அப்படின்றத அடுத்த பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் கோடை பண்பலையோடு. இது வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள்.

0: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
0: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.

முசிறி துறைமுகத்தின் வரலாற்று பக்கங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது கொடைக்கானல் பண்பலை வானொலி 100.5. நேற்றைய நிமிடங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் மாதிரி அன்றைய காலகட்டத்தில் போக்குவரத்து வசதிகள் அப்படின்றது இல்லை. அன்றைக்கு நாடுகளுக்கு இடையில் இருந்த ஒரே போக்குவரத்து அப்படின்னு சொன்னால் அது கப்பல் பயணங்கள் மட்டும்தான். கப்பல்கள் மூலமாக மட்டும்தான் உலக வர்த்தகம் அப்படின்றது நடந்திருக்கு. இன்றைக்கு இருக்கிற மாதிரியே அன்றைக்கும் வணிக ஒப்பந்தங்கள் அப்படின்றது நடந்திருக்கு. அந்த வணிக ஒப்பந்தங்களில் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு ஒப்பந்தம் முசிறி பாப்பிரஸ் ஒப்பந்தம். இது பாப்பிரஸ் தாளில் எழுதப்பட்டிருக்கு. இதில் முசிறியில் இருக்கக்கூடிய தமிழ் வணிகர்களுக்கும் அலெக்சாண்ட்ரியாவில் இருக்கக்கூடிய கிரேக்க வணிகர்களுக்கும் இடையில ஏற்பட்ட ஒப்பந்தம் கையெழுத்தானதை எழுத்து பிரதியாக வைத்திருக்காங்க. இது இன்றைக்கும் எகிப்தினுடைய கெய்ரோவில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் கையெழுத்து பிரதியாக கிடைக்க பெற்று இன்றைக்கு ஆஸ்திரியாவினுடைய வியன்னா நகரில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. இது தமிழர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட கடன் சார்ந்த வணிக ஒப்பந்தமாக கருதப்படுது. இதனுடைய காலம் 1 நூற்றாண்டு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த உடன்படிக்கையினுடைய மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் காண கிடைக்கல. இந்த ஒப்பந்தம் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கு. இது முசிறி துறைமுகத்தில் பொருள் ஏற்றப்பட்டு எகிப்தினுடைய நைல் நதிக்கரையில் உள்ள அலெக்சாண்ட்ரியா நகரை அடைவது சம்பந்தமான ஒரு உடன்படிக்கை. அதுக்கப்புறம் அந்த பொருட்கள் அங்கிருந்து ரோமாபுரிக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதில் எகிப்து மற்றும் முசிறி வணிகர்களுக்கு இடையே கடன் மாற்று விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் ஈடுபட்ட வணிகர்கள் யாரு அப்படின்ற விவரங்கள் தெரியல அப்படின்னாலும் இந்த ஒப்பந்தத்தினுடைய முன்பக்கத்தில் உடன்படிக்கையோட ஒப்புதலும் பின்பக்கத்தில் உடன்படிக்கையில் குறிப்பிட்டுள்ள பொருட்களுடைய எடையும் அளவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறதுனால இதில் ஈடுபட்ட தமிழ் வணிகர்களுக்கு கிரேக்க மொழி தெரிந்திருக்கக்கூடும் அப்படின்னு ஆய்வாளர்கள் கருதுறாங்க. இந்த ஒப்பந்தத்தில் கப்பல்கள் மூலமாகவும் படகுகள் மூலமாகவும் ஒட்டகங்கள் மூலமாகவும் பொருட்கள் இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதன் மூலமாக கிரேக்க நாட்டோடு நீண்ட நெடிய வணிக வரலாற்றை நம்முடைய இந்தியா பெற்றிருக்கிறது அப்படின்றத இந்த ஒப்பந்தம் உறுதி செய்யுது. இந்த ஒப்பந்தமானது உலக அளவில் கவனிக்கப்படக்கூடிய ஒரு ஒப்பந்தமாகவே பார்க்கப்படுது. சரி, இவ்வளவு வரலாற்று சிறப்பை வைத்திருக்கக்கூடிய இந்த முசிறி துறைமுகம் இன்றைக்கு இருக்கா, என்னவாச்சு தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்கள் கோடை பண்பலையோடு. இந்த பாடலை தொடர்ந்து நாம் பேசலாம்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக்ஸ் 2026 இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரீன்டெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
4: கோடி பண்பலை 100 இன்று முற்பகல் 11 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கல கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
7: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
6: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20% to 50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான

0: இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

இந்தியாவின் மேற்கு கடற்கரையான அரபிக்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய கேரளாவினுடைய மலபார் பகுதியில் முசிறி துறைமுகம் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. உலக நாடுகளோடு வணிக தொடர்பை தன்னகத்தை வைத்திருந்த இந்த முசிறி துறைமுகம் கிட்டத்தட்ட 14ஆம் நூற்றாண்டில் மர்மமான முறையில் காணாமல் போனதாக ஆய்வாளர்கள் சொல்றாங்க. எப்படி ஒரு துறைமுகம் காணாமல் போகும்? வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பார்த்தா ஆச்சரியமாகத்தான் இருக்கு. பல்வேறு வணிக சிறப்புகளோடு விளங்கிய முசிறி துறைமுகம் எப்படி அழிந்தது? இந்த துறைமுகம் காலப்போக்கில் ஆற்று வெள்ளத்தால் அடித்து வரப்பட்ட மணல் நிரப்பப்பட்டதனால் அழிந்து போயிருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அது அவங்க அறுதியிட்டு சொல்லலை அப்படின்னாலும் கூட அது ஒரு வகையான காரணமாக ஏற்றுக்கொள்ளப்படுது. அது மட்டும் இல்லாமல் துறைமுகத்திற்கு காலப்போக்கில் பெயர் மாற்றங்கள் ஏற்பட்டதனால அது தன்னுடைய செல்வாக்கை இழந்திருக்கலாம். நாலாவட்டத்தில் இது மாக்கோதை, மாக்கோதை பட்டினம் அப்படின்னு எல்லாம் அழைக்கப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. அதே மாதிரி பெரியாற்றினுடைய ஓயாத வெள்ளப்பெருக்கால இந்த துறைமுகம் பேரழிவை சந்திச்சிருக்கு. சுள்ளியாறு மணலை அடித்து கொண்டு வந்து அதனுடைய கழிமுகத்தில் சேர்த்து இந்த துறைமுகத்தை தூர்ந்து போக செய்திருக்கு. அதனால அயல்நாட்டு வணிகம் குறைஞ்சு போயிருக்கு. இறுதியா கிபி 1314 ஏற்பட்ட பெருமழையாலும் வெள்ளப்பெருக்காலும் இது முற்றிலுமாக அழிந்து மண்மேடாக மாறியதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. இதுக்கு பக்கத்துல பட்டணம் அப்படின்ற பெயர்ல ஒரு சிறிய பகுதி மட்டும் செயல்பட்டு வந்திருக்கு. இதனுடைய பெருமையை வெளிக்கொண்டு வருவதற்காக ஆய்வாளர்கள் பல்வேறு ஆய்வுகளை நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஆய்வுகளின் மூலமா பெரிய அளவுல தகவல்கள் கிடைக்கல அப்படின்னாலும் கூட கேரள அரசு தொல்லியல் துறையினர் இந்த கொச்சிக்கு அருகே இருக்கக்கூடிய பட்டணம் பகுதியில அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டு பழம்பெரும் பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வைத்து இந்த பகுதியானது பண்டைய முசிறியாக இருக்கக்கூடும் அப்படின்னு அவர்கள் தங்களுடைய ஆய்வுகளின் மூலமாக சொல்லியிருக்காங்க. மேலும் அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிற அகழ்வாராய்ச்சியினுடைய முடிவுகள் முசிறி துறைமுகம் குறித்து சங்க இலக்கிய உரைக்கும் சான்றுகளாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையல்ல. அப்போ இதை வைத்து பார்க்குறப்போ அன்றைக்கு இருந்த முசிறி துறைமுகம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கொச்சி துறைமுகத்திற்கு மிக அருகாமையில் இருந்திருக்கு அப்படின்றத நம்மால் புரிஞ்சுக்க முடியுது. பல்வேறு வரலாற்று சிறப்புகளை தன்னகத்தே வைத்திருந்த முசிறி துறைமுகம், பல்வேறு வணிகர்களுக்கு தஞ்சம் கொடுத்த அந்த முசிறி துறைமுகம் 14ஆம் நூற்றாண்டு வாக்கில் வரலாற்று பக்கங்கள்லிருந்தே காணாமல் போயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் தான் இருக்கு. அது சரி, ஆச்சரியங்கள் நிறைந்தது தானே வரலாறு. இன்றைக்கு இருக்கக்கூடிய இடங்கள் ஒரு காலத்தில் பெயர் தெரியாத இடங்களாக இருந்திருக்கக்கூடும். அன்றைக்கு பெயர் தெரியாம ஏன் உலக வரைபடத்திலே இல்லாத இடங்கள் இன்றைக்கு பிரபலமான இடங்களாக கூட மாறியிருக்கக்கூடும். வரலாறு அப்படின்றது பல நேரங்களில் விசித்திரமானது தானே.

பந்தாடும் பந்தாட்டம். இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம். உங்களுக்கு கால்பந்தாட்டம் பிடிக்குமா? அப்போ உங்களுக்கு இதுவும் ரொம்ப பிடிக்கும். ஆமா, அதேதான். அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ இந்த மூன்று நாடுகளிலும் நடக்கிற உலகக்கோப்பை கால்பந்தாட்டத்தோட உன்னதமான தருணங்களை வான்வழியே உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கும் குரல் வழியாக. நாள்தோறும் மாலை 5:10 உங்கள் கோடை பண்பலை 100.5 மட்டுமே கேட்க மறந்துடாதீங்க.

முசிறி துறைமுகத்தின் வரலாற்று பக்கங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது கொடைக்கானல் பண்பலை வானொலி 100.5. நேற்றைய நிமிடங்கள். வரலாறு அப்படின்றதே விசித்திரமானது தானே. இந்த முசிறி துறைமுக பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியின் மூலமா கிடைத்த பல்வேறு தகவல்கள் பல ஆச்சரியங்களை கொடுக்குது. அதுல ஒண்ணு, இங்கு கிடைத்திருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சியில் கிடைத்திருக்கக்கூடிய பல்வேறு சான்றுகள் ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா நாடுகளில் கிட்டத்தட்ட 37 நாடுகளினுடைய பண்பாடுகளோடு ஒத்துப்போகின்றன அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கு நடந்த அகழ்வாராய்ச்சியில் உலகம் முழுவதும் இருந்து வந்த உன்னதமான விஷயங்களை வெளிக்கொண்டு வந்ததாகவும், கார்பன் டேட்டிங் பரிசோதனை மாதிரிகளுக்காக அதை எடுத்திருக்கோம் அப்படின்னும், அந்த சான்றுகளிலிருந்து இந்த முசிறி துறைமுகம் நாகரிகத்தின் உச்சத்தில் இருந்ததாக நாங்கள் நம்புவதாகவும் அந்த ஆய்வை மேற்கொண்ட ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்த பட்டணம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியின் போது தங்க ஆபரணங்கள், கண்ணாடி மணிகள், சேர மன்னர்கள் கால நாணயங்கள்

மாதிரியான கலைப்பொருட்கள் கிடைச்சிருக்கு. 2 ஆண்டுகளுக்கு முன்பு பட்டணம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியின் போது ரோம பேரரசு காலத்தை சார்ந்த முத்திரை மோதிரம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இது ஒரு அரிய பொருளாக சொல்லப்படுது. ரோமானிய பேரரசர் ஆவதற்கு முன்பு அகஸ்டஸ் சீசரிடம் இது மாதிரியான மோதிரம் ஒன்று இருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. உலகில் எங்கும் காண கிடைக்காத பொருட்கள் இந்த பட்டணம் பகுதியில, அதாவது ஒரு சிறிய ஊர்ல கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த பட்டணம் பகுதியானது அன்றைய காலகட்டத்துல முசிறி நகரத்தோடு ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்திருக்கு அப்படின்றத நம்மால புரிஞ்சுக்க முடியுது.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
2: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி.
3: இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, ஒரு பெண்மணி கூப்பிட்டுருந்தாங்க, அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் ப்ராப்ளம் இருக்குது, கர்ப்பப்பையில் அடினோமயோசிஸ் அப்படின்ற கட்டி இருக்குது, எனக்கு வந்து டாக்டர்கிட்ட போகணும், டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா கர்ப்பப்பையை லேப்ரோஸ்கோபி மூலமாக ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு டாக்டர், என்னோட சீனியர் டாக்டர், ரொம்ப வயசான டாக்டர், எனக்கு ரொம்ப வருஷமாக தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டோம், இல்லை அதை வந்து வயிற்ற கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இதில் எந்த ஆப்ஷன் பெட்டரான ஆப்ஷன், லேப்ரோஸ்கோப்பியா இல்லை வயிற்ற கிழிச்சு பண்ணுறதா அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தாங்க. இதுக்கான விடை பார்க்கலாம் இன்னைக்கு. அதாவது ஒரு வயிற்றில் ஒரு பெரிய தையல், 12 சென்டிமீட்டருக்கு ஒரு தையல், அந்த தையல் பார்க்குறதுக்கும் பெருசாக இருக்கும், அதே சமயம் அந்த தையல் சைஸ் பெருசாக இருக்கிறதுனால ஸ்கார் சைஸ், ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சோ ஒரு 5 வருஷம் கழிச்சோ 4 வருஷம் கழிச்சு பார்த்தாலுமே அந்த தையல் சைஸ் பார்க்குறதுக்கும் பெருசாக இருக்கும் ஓப்பன் சர்ஜரியில். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு தையல் பெருசாக இருக்கும்போது அந்த தையல்

0: ஒட்டுதல்கள் இருக்கிறதுனால அட்கஷன்ஸ் கிரியேட் ஆகிறதுனால ஒரு சில பேருக்கு தையலில் பெயின் வரும் இல்லையா, அதுவுமே சைஸ் பெருசாக இருக்கும் போது பெயினுமே அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ணுறோன்னா ஒரு பேஷண்ட் 3-4 ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனக்கப்புறமும் ஒரு 1-2 வெயிட் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஹெவியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் ஓப்பன் சர்ஜரியில் இருக்கும். ஆனால் இது எல்லாம் இல்லாமல் இருக்கிறது தான் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. எந்த ஒரு அட்வான்ஸ்மெண்ட்ஸும் அதை ப்ராப்பராக புரிஞ்சிட்டோம்னா அந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸோட பாசிட்டிவ் திங்ஸ் நமக்கு புரியும் இல்லையா. லேப்ரோஸ்கோப்பியோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, சின்ன தையல், குட்டியான ஓட்டு தான். அந்த ஓட்டை மூலமாக ஒரு கேமரா மூலமாக உள்ளே இருக்கிற உறுப்புகளை க்ளோஸ்அப்பில் பார்த்து, ஒரு நரம்புகளாக இருக்கட்டும், ரத்த குழாய்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம ஜூம் பண்ணி பக்கத்துலேயே போய் பார்த்து ப்ராப்பரான முறையில் இந்த ஆப்ரேஷனை பண்ண முடியும். அதனால் பண்ணுற சர்ஜனுக்கும் ரொம்ப ரொம்ப பெட்டரான அவுட்கம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் சின்ன தையல், அதே சமயம் சின்ன தையல் இருக்கிறதுனால ஸ்காரும் குட்டியாக இருக்கும், பெயின் கம்மியாக இருக்கும். ஏன்னா தையல் பெருசாக இருக்கும்போது நரம்புகள் அதிகமாக தூண்டப்படுறதுனால பெயின் அதிகமாக இருக்கும். லேப்ரோஸ்கோப்பியில் சின்ன தையல்ன்றதுனால பெயினும் கம்மியாக இருக்கும், சீக்கிரமாகவே ரெக்கவரி ஆகிடலாம். ஒரு நாள் தான் பெரிய பெரிய சர்ஜரி பண்ணுற, லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணுற பேஷண்ட்ஸுமே ஹாஸ்பிட்டலில் 1 அவ்வளோதான் ஸ்டே பண்ணுவாங்க, திருப்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன் ஹாஸ்பிட்டல் ஸ்டே கம்மியாக இருக்கணும், 3 இருந்தால் என்ன, 1 இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டால், ஹாஸ்பிட்டல் ஸ்டே கம்மியாக இருக்கும்போது பேஷண்ட்டோட மைண்ட் செட்டப்பில் நம்ம வந்து ஒரு நோயாளி அப்படிங்கிற ஃபீல் வராது. அதனால் ஈஸியாக நம்ம அவங்க ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வீட்டுக்கு சீக்கிரமாக போகும்போது அவங்க சொட்டினான வேலைகளை சீக்கிரமாக ஆரம்பிக்கும் போது அவங்க மைண்ட் செட்டில் பேஷண்ட்டான ஃபீலிங் இல்லாமல் அவங்களோட ரெக்கவரி பீரியட் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு, ஹாப்பியாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால லேப்ரோஸ்கோப்பி தான் பெஸ்ட். பல சீனியர் டாக்டர்ஸ், ஓல்ட் ஏஜில் உள்ள டாக்டர்ஸ்க்கெல்லாம் லேப்ரோஸ்கோப்பிங்கிறது நியூ அட்வான்ஸ்மெண்ட்ஸ், அதனால நிறைய டாக்டர்ஸ்க்கு இது ப்ராப்பராக புரியறதில்ல. அதனால நீங்கள் கேட்குற டாக்டர் இதெல்லாம் தெரிஞ்சவங்களாக இருந்தால் நீங்கள் அதுக்கான ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு இன்னும் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அதனால லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி தான் எப்பவுமே ஓப்பன் சர்ஜரியை விட பெஸ்ட் மெத்தட்னு சொல்லலாம். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜ ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 8358 8358 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கிய நலம் நலமறிய.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்,

சுவாரஸ்யத்தை தரக்கூடியது கற்பனை கதைகளுக்கு மட்டும் இல்ல, வரலாற்று பக்கங்களுக்கும் அதுல பங்கு உண்டு. அப்படியாக பல்வேறு சுவாரஸ்யங்களை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய முசிறி துறைமுகத்தினுடைய வரலாற்று பக்கங்களை இந்த வார நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு நாம கொண்டு வந்து சேர்த்தோம். இந்த வார நிகழ்ச்சியில் நாம் பகிர்ந்து கொண்ட செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னமும் கூடுதல் விவரங்கள் தேவை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க முசிறி துறைமுகத்தை பற்றிய புத்தகங்களையும் இணையதளத்தில் இருக்கக்கூடிய மின்னூல்களை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். முசிறி துறைமுகத்தை பற்றிய தகவல்களை உங்கள் வசம் சேர்த்த மன நிறைவோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.

கோடைப்பண்பலை 100.5 கோடைப்பண்பலை 100.5 இன்றைய நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில் முசிறி துறைமுகத்தை குரல் வழியே நம் முன் காட்சிப்படுத்தினார் கார்த்திகேயன் அவர்கள். இனி நம் கோடைப்பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை திருப்பூர் மாவட்டம் காங்கேயவட்டம் வெள்ளக்கோவில் புத்தக திருவிழா வளாகத்திலிருந்து முன்பாக செய்திச் சுருக்கம்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளில் 6 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜகர்த்தா புறப்பட்டார். தமது இந்த பயணம் இந்நாடுகளுடனான பொருளாதாரம் மற்றும் நீடித்த ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவதுடன் இந்திய இளையோர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகளை ஏற்படுத்த உதவும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திபெத்திய தலைவர் தலாய் லாமாவின் அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான போதனைகள் உலகெங்கும் வாழும் மக்களுக்கு வழிகாட்டியாக திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பீகார், மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத் மாநிலங்களில் காலியாக உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இத்தொகுதிகளில் இம்மாதம் 30ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யுமாறு பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். ஊத்துக்கோட்டையில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயுவை அகற்றும் பணி தொடர்ந்து 3வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. சென்னையில் கட்டுமான பணியின் போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடமிருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது.

ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே விவசாய தோட்டத்திற்குள் நுழைந்து தென்னை மரங்கள் மற்றும் கரும்பு பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் நீண்ட நேரம் போராடி விரட்டியடித்தனர். அமர்நாத் பனிலிங்கத்தை கடந்த 3 நாட்களில் மட்டும் 56,000 மேற்பட்ட பக்தர்கள் கண்டு தரிசித்துள்ளனர். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றுகாட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று காலை நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: போதும் கேளு, பட்டி தொட்டி எங்கும் பாட்டு பறக்கும். நம்ம பண்பல பேர சொன்னா சிறக்கும் சிறக்கும்.
1: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ,
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
6: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
5: எப்படி தெரியும்?
6: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
7: கோடை பண்பலை 100.5 இப்போது சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்னைக்கு தேடி வரும் பண்பலை திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் வெள்ளக்கோவில் புத்தக திருவிழாவிலிருந்து வர இருக்குங்க. இப்போ வளாகத்தில் இருக்கிறாரு ரகுநாதன், பேசிடுவோம்.
8: வணக்கம் நேயர்களே, கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் வெள்ளகோவில் புத்தக திருவிழா வளாகத்திலிருந்து வாசக பெருமக்களை சந்திக்க இருக்கிறோம். வாசக பெருமக்களையும் நேயர்களும் சந்திக்க முன்னாடி இந்த புத்தக திருவிழாவுடைய முக்கியமான ஒரு ஒருங்கிணைப்பாளர் எம் எஸ் அருண்குமார் இருக்காங்க, பேசலாம். இன்றைய நிகழ்வுகள் என்ன நடக்குது, என்னென்ன சிறப்பு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, உதவிகள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, சலுகைகள் அதை பத்தி கேட்டுருவோம். ஐயா வணக்கம்.
9: ஐயா வணக்கம். நான் அருண்குமார், எம் எஸ் அருண்குமார், புத்தக திருவிழாவின் ஒருங்கிணைப்பாளர். இது கடந்த 7 ஆண்டுகளாக வெள்ளகோவில் நகரில் வந்து 7வது வருஷமா இது வந்து வெற்றிகரமா மக்களோட நல்ல ஆதரவோட இந்த புத்தகத்தில் நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு வந்து 3வது நாள், 4வது நாள் இருக்கு.
8: சொல்லுங்க, இந்த புத்தக திருவிழாவுடைய சிறப்பு அப்படின்னு எதை சொல்லலாம் சொல்லுங்க.
9: இந்த புத்தக திருவிழாவோட ஒரு நகரப்பகுதியில இந்த மாதிரி ஒரு புத்தக திருவிழா அப்படிங்கிறது எங்களுக்கு முதல் வருடங்கள், 2வது வருடம், 3வது வருடங்கள் சவாலாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு மக்களுடைய ஆதரவு, பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் வந்து ஆர்வமா வர்றாங்க. முதல் வருஷம் வந்து கொஞ்சம் இதா இருந்தாலும் வர வர புத்தகங்களோட விழிப்புணர்வு அதிகமாயிருக்கு. எதுவுமே வந்து ஒரே நாள்ல எதுவும் சாத்தியம் கிடையாது. புத்தகம் படிக்கிற ஒவ்வொருத்தர வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் ஒரு மாலை நேர சொற்பொழிவு நடந்துடும் அப்படின்னா 100 பேர் 150 பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்களா வந்து கேட்டு யார் வர்றாங்க, எந்த பேச்சாளர் வர்றாங்க அப்படிங்கிற இருக்கிற சூழ்நிலை உருவாயிருக்கு. அதுக்கு வந்து காலம் எடுத்துட்டு போகும். இது இன்னும் வந்து வெற்றி அடைகிறதுக்கு, மேலும் மேலும் வெற்றி அடைகிறதுக்கு இந்த காலங்கள் பிடிக்கும். நம்ம முதல்ல இருந்த விட இன்னைக்கு வாசகர்கள் அதிகமாயிருக்காங்க, புத்தக விற்பனையும் அதிகமாயிருக்கு. முதல்ல இருந்தவங்க கூட இன்னைக்கு வந்து புத்தகங்கள் அதிகமா வந்து வாங்கியிருக்கோம். மாற்றம் வந்து ஒரே நாள்ல எதுவும் மாற்ற முடியாது. வருஷம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் மறுபடியும் எங்களோட முன்னேற்றங்கள் இருக்கு. அதே மாதிரி

0: ஆர்வமா இருக்காங்க. விலவாயில வந்து ஒரு விலவாயில் தேர் திருவிழா மாதிரி புத்தக திருவிழா எப்ப அப்படிங்கிற ஒரு ஒரு சூழல் வந்து வந்திருக்கு. மக்களா வந்து ரொம்ப ஆர்வத்துல கேட்டுட்டு இருக்காங்க இந்த போன வருஷத்துக்கு இந்த வருஷம்.
1: இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு உதவிகள் இந்த சலுகைகள் எல்லாம் நிறைய இந்த புத்தக திருவிழாவுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அது என்னென்னவெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க அதை பத்தி?
0: அரசு பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளியில வந்து வேன் வசதி இல்லாதனால அங்கிருந்து மாணவர்களை வந்து இந்த புத்தக அழைச்சு அரசு பள்ளி ஆசிரியர்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதை நாங்க கருத்தில் கொண்டு என்ன பண்ணிருக்கோம்னா தனியார் பள்ளிகிட்ட இருந்து வேன் வசதி ஏற்பாடு செஞ்சு ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் போய் அரசு பள்ளியும் போய் மாணவர்கள் ஆசிரியர்களை கூட்டிட்டு வந்து புத்தகத்துல அரங்க வந்து ஒரு பார்வையிட்டு அவங்க புத்தகம் வாங்க வச்சு புத்தக வாசிப்பை வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லி டெய்லி புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தை அவங்களுக்கு ஒரு சின்ன சிற்பொழிவு மாதிரி கொடுத்து திருப்பி ஸ்கூல்ல கொண்டு போய் விடுற வரையிலும் அந்த வேலையை வந்து மகாத்மா காந்தி நற்பணி மன்றம் முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு தனியார் பள்ளி ஆசிரியர்கள் தனியார் பள்ளி பிரின்சிபல் எல்லாமே வந்து நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. தனியார் பள்ளி காலர்கள் வந்து அவங்க இலவசமா அஞ்சு நாளும் வந்து மனம் நோகாம மனம் சுழிக்காம போய் கேட்ட உடனே எத்தனை வண்டி இதை வேணும்னு தான் கேட்கறாங்க. அந்த அளவுக்கு வந்து விலவையில் இருக்க தனியார் பள்ளிகள் வந்து மகாத்மா காந்தி நற்பணி மன்றத்துக்கு ரொம்ப உறுதுணையா இருக்காங்க. ரெண்டாவது வந்து அரசு பள்ளி மாணவர்கள் வந்து திடீர்னு புத்தகத்துல வச்சுட்டோம் 500 ரூபாய்க்கு புக்ஸ் வாங்கணும் 200 ரூபாய்க்கு புக்ஸ் வாங்கினா திடீர்னு வந்து அவங்களால பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாது அப்படிங்கிற நோக்கத்துல இந்த வருஷம் வந்து அரசு பள்ளி மாணவர்கள் யார் உள்ள புத்தக அரங்குக்கு வந்தாலும் அவங்களுக்கு ஒரு இலவச உண்டியல் கொடுக்குறோம். அந்த உண்டியல வந்து பணம் சேமிச்சு வச்சு அடுத்த வருஷம் வரும்போது அந்த பணத்தை கொண்டு வந்து அவங்க சுலபமா புக்ஸ் வாங்க முடியுது. நிறைய பேர் அந்த உண்டியல கொண்டு வந்து இங்க அந்த உண்டியல உடைச்சு அதுல இருக்க பணத்தை எடுத்து புத்தகங்கள் வாங்கிட்டு போறாங்க. இது ஃபர்ஸ்ட் வருஷம் கம்மியா இருந்து நாளுக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று இன்னைக்கு மட்டும் குறைஞ்சது ஒரு 150 குழந்தைங்க அந்த மாதிரி அந்த உண்டியல கொண்டுட்டு வந்து உண்டியில இங்க உடைச்சு அந்த உண்டியில இருக்க பணத்துல புத்தகம் வாங்கிட்டு போறாங்க. இதுதான் எங்களுடைய வெற்றி
1: அப்படின்னு சொன்னீங்க. அதாவது அரசு பள்ளி மாணவர்களுக்கு நிறைய சிலைகள் கொடுத்துட்டு இருக்கீங்க, உதவிகள் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதாவது புத்தக திருவிழா நடத்தக்கூடியவர்களுக்கு வயது எப்படி இருந்தாலும் 50 தாண்டிதான் இருப்பாங்க இல்லையா, எல்லா புத்தக திருவிழையும் பாத்துருக்கிறோம். ஆனா சின்ன இளமைசா இருக்கீங்க, எப்படி இந்த புத்தக திருவிழா நடத்தணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, எப்ப முடிவு பண்ணீங்க அதை பத்தி சொல்லுங்க.
0: அப்ப முடிவு அப்படிங்கிறது மகாத்மா காந்தி ஒரு 7-8 வருஷம் 10 வருடங்களுக்கு முன்னாடி ராஜ்குமார் தலைவர் ராஜ்குமார் அவரை சந்திச்சேன். இந்த மாதிரி ஆக்கமா ஏதாவது மக்களுக்கு பயனுள்ளதா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டுலாம் சரி புத்தகத்துல ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி பேசுறோம். அடுத்த வருஷமே நாங்களோட 2018 நினைக்கிறேன் 18வது வருஷம் வந்து புத்தகத்துல ஆரம்பிச்சோம். ஆரம்பிக்கும் போது ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் முதல் வருஷம் வந்து மக்கள் மத்தியில அவ்வளவு விழிப்புணர்வு இல்லை, இது எப்படி நடத்த முடியும், வள்ளுவர் பகுதியில யார் வருவோம், பத்திரிகையில வந்து பெரிய விருந்தினர்கள் பேரை போட்டோம்னா போய் கொண்டே கொடுத்தா இவங்களாம் வரமாட்டாங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசினாங்க. ஆனா இருந்தாலும் அதை வந்து நாங்க எங்களுடைய கடும் உழைப்புல மக்களோட ஆதரவு தான் இது, எங்களோட உழைப்பு அப்படிங்கிறது உழைப்பு யார் வேணாலும் போடலாம் பணத்தை யாராலும் செலவு பண்ணலாம், மக்கள் ஆதரவு இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு விஷயம் வந்து வெற்றியடையும். இந்த வெள்ளவர் மக்கள் எங்களுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க புத்தகத்துல பேச்சு எடுத்ததுக்கு முன்னாடி அவங்களே வந்து இப்ப அடுத்த புத்தகத்துல எப்போ யார் விருந்தினர் வர்றாங்க எத்தனை அரங்கு வருது யார் யார் விற்பனையாளர் வர்றாங்க அப்படிங்கிற மக்கள் ஆர்வமா இருக்காங்க. புத்தகம் வந்து அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு புத்தகம் வாசிக்கிறவுடைய பழக்கம் இந்த 7 வருடம் எனக்கு தெரிஞ்சு அதிகமா தான் இருக்கு. இதுதான் எங்களுடைய வெற்றி, மக்களுடைய ஆதரவு தான் எங்களுடைய வெற்றியை தவிர எங்க உழைப்பு வந்து உழைப்பு யாரு வேணாலும் கொடுக்கலாம், மக்களுடைய ஆதரவு அவ்வளவுதான்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னைக்கு என்னென்ன நிகழ்வுகள் 6 மணிக்கு நடக்கிறது அதை பத்தி?
0: இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாயந்தரம் வந்து 6 மணிக்கு மாலை நேர சொற்பொழிவு டெய்லி வந்துருக்கு. முதல் நாள் சிவராசி ராமச்சந்திரன் ஐயா வந்தாரு, 2வது நாள் பவா செல்லத்துறை ஐயா வந்தாரு, 3வது நாள் நேற்று ஜோ மல்லூரி திரைப்பட நடிகர் அவர் வந்தாரு, சுந்தரவடிவப்பன் ஐயா வந்தாரு. இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்றைய வாழ்வில் வாழ்க்கை ஒரு வாழ்க்கை ஒரு இனிய பூந்தோட்டமா நெடிய போராட்டமா என்ற சிந்திக்க வைக்கும் சிறப்பு பட்டிமன்றம் ஐயா சொல்வேந்தர் சுகேசிவம் ஐயா தலைமையில் இன்னைக்கு 6 மணிக்கு பட்டிமன்றம் ஆரம்பிக்குது. இறுதி நாள் நிகழ்வாக நாளைக்கு வந்து திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் சினேகன் அவர்கள் பங்கு பெறுறாங்க. பொதுமக்கள் அனைவரும் கண்டிப்பா வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து கண்டிப்பா வந்து பங்கு பெறணும். உங்களுடைய ஆதரவு தான் எங்களுடைய வெற்றி, நீங்க ஆதரவு கொடுத்தா தான் அடுத்தடுத்த வருஷம் மேலும் மேலும் சிறப்பா பண்ணலாம் அப்படிங்கிற உந்துதல் எங்களுக்கு கிடைக்கும். ஆதரவு தந்த மக்கள் எல்லாத்துக்கும் நன்றி. ரெண்டாவது வந்து கோடை பண்பலுக்கும் எங்களுடைய மனவார்ந்த நன்றிகள். என்றைக்கும் கோடை பண்பலை வந்து மகாத்மா காந்திக்கு நிறைய உறுதுணை பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி நாங்க என்றைக்கும் உங்களுக்கு நன்றி கடன்பாக இருக்கோம் கூறிக்கொள்கிறேன். நன்றி வணக்கம்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க புத்தக ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் அவர்கள். நேர்களே ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் ஒரு சந்திக்கலாம்.
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையாக AI டெக்னாலஜியுடன் DTI

0: நேவிகேஷன் வழியா பிரைன் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
3: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
2: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
6: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
5: எப்படி தெரியும்?
6: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: தட்ஸ் ரைட்.
9: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
10: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக்
11: புதிய அனுபவம்
12: எப்பொழுதும் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இணைந்திருப்பது தேடி வரும் பண்பலை. இணைந்து வழங்கி கொண்டிருப்போர் வசந்த் அண்ட் கோ.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
6: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
5: எப்படி தெரியும்?
6: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
8: சரி.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: தட்ஸ் ரைட்.

கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை திருப்பூர் வெள்ளகோவில் புத்தக திருவிழாவில் இருந்து மாணவ மாணவிகளை சந்திக்க இருக்கிறோம். நிறைய மாணவ மாணவிகள் இங்க புத்தகம் வாங்க ஆர்வத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேரு ஏகப்பட்ட புத்தகங்களை வாங்கியிருக்காங்க. ரொம்ப ஆர்வமா இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா புத்தகம் வாசிப்பு இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது சொல்லலாம். அருமையா அதுக்கு உற்சாகம் கொடுத்து கொண்டிருக்கிற ஆசிரியர் பெண்மக்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நிறைய மாணவிகள் இருக்காங்க, பேசலாம். அம்மா வணக்கம், பேர் சொல்லுங்க. காவியஸ்ரீ, எங்கிருந்து வரீங்க?

0: ஞானசமுதர் ஸ்கூல் இருந்து வரீங்க, என்ன புத்தகம் வாங்கிட்டீங்களா? எத்தனை வருஷம் வந்துட்டு இருக்கீங்க இந்த புத்தக திருவிழாவுக்கு? ரொம்ப வருஷம் வரீங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் வந்துட்டு இருக்கீங்களா? 7ஆம் ஆண்டு போயிட்டு இருக்கு. சரி பரவாயில்ல, என்ன மாதிரியான புத்தகம்
1: வாங்கிருக்கீங்க?
0: கோலம். ஏன் கோலம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? பிடிக்கும். மத்த புத்தகம் எதுவும் வாங்கலையா? ஓ, நாளைக்கு நீங்க பாத்துட்டு நாளைக்கு வந்து வாங்கலான்னு சொல்ல வரீங்க. ரொம்ப நன்றி. உங்க பேருமா? தர்ஷியா. நீங்க என்ன புத்தகங்கள் வாங்கிருக்கீங்க?
1: பாட்டுப்படுங்களா?
0: நீங்க பாடுங்க. சொல்றாரு பாட்டு பாடுவாரு, நல்லா பாடுவாங்க அந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க. பாடுங்க. ஓ, பாட்டு போட்டியில வின் பண்ணிருக்காங்க. அப்புறம் பாடலாம்ல. பாருங்க. சரி, அந்த பொண்ணு கோச்சப்படுறாங்க, இத்தனை பேர் இருக்கும்போது கோச்சப்படுறாங்க. இப்ப பேர் சொல்லுமா? டிராயிங்னா நீங்களும் அவங்க கோலம், நீங்க டிராயிங் இல்லையா? ஓவியம். ஓவியம் நல்ல பிரபலமான ஒருத்தர் இருக்காரு, பேர் சொல்லுங்க. தெரிஞ்சுக்கணும்ல, ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கீங்க. ரவி பர்மன் தெரிஞ்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க. ரொம்ப நன்றி. உங்க பேரு? நீங்க இந்த மாதிரி பாத்திருக்கீங்களா வெளியே எங்காவது போய் பாத்திருக்கீங்களா? எங்க பாத்திருக்கீங்க? ஈரோட்டுல. அப்ப ஈரோடு போய் இங்க வர்றீங்க இல்லையா? சூப்பர். சிறப்பு. உங்க பேரு? சிவப்பிரியா. நீங்க என்ன புத்தகம் வாங்கிருக்கீங்க? ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. உங்க பேரு? நீங்க என்ன புத்தகம் வாங்கிருக்கீங்க? ஒரு மணி, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிப்பீங்க அந்த புத்தகம் வாங்கி போய்? போதுமா? புத்தகத்தை திரிக்கவே ஆப்பன ஆயிருமே, அதுக்குள்ள அம்மா டீ கொண்டு வருவாங்க. அத போதுமா? அத ஒன்னவர் ஆகுங்க. சரியா, ரொம்ப சிறப்பு. உங்க பேரு? சுப்ரியா. நீங்க கதை? கதை ரொம்ப பிடிக்குமா? ஒரு கதை சொல்லுங்க பாப்போம். பிடிச்ச கதை தெரியுமா? இனிமேல படிச்சு சொல்லணும். சரி, ரொம்ப நன்றி. ஆமா, வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. எத்தனை பேரை கூட்டி வந்திருக்கீங்க மேடம் மாணவ மாணவிகளை? கூட்டி வர்றீங்க. இன்னும் என்ன அவங்களுக்கு என்னென்னலாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்க? அதை படிக்க சொல்லி ஒரு என்னதான் இன்டர்நெட் வந்தாலும் சரி, என்னதான் மொபைல் வந்தாலும் சரி, நம்ம பள்ளியிலதான் போய் கற்க முடியும் இல்லையா? அந்த பாட புத்தகங்களை படிச்சா தான் நம்ம கல்வி அறிவை வளர்த்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி புத்தகத்தை வந்தாதான் அவங்களுடைய வளர்ச்சி கண்டிப்பா ஒரு மேம்பாடு வளரும். பாட
2: புத்தகத்தையும் நம்மளுடைய நாட்டுக்கு இன்றைய சூழ்நிலை கண்டிப்பா தேவைப்படுது. ஒவ்வொரு வீட்டுக்குமே பாத்தீங்கன்னா சிறு நூலகங்கள் வந்து கண்டிப்பா இருக்கும். அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நூல்கள் வந்து இங்க புதந்து கண்காட்சியில நிறையவே இருக்கு. புறநிலை சார்ந்து இருக்கு, பொருளாதாரம் சார்ந்து இருக்கு, நம்ம கல்வி சார்ந்து இருக்கு, எல்லா துறைகளிலுமே இருக்கக்கூடிய நல்ல நூல்கள் வந்து புதந்து கண்காட்சியில நாங்க பார்க்க முடியுது. என் குழந்தைகளும் எல்லா நூல்களையும் ஒரு இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அவங்களுக்கு தேவையான நூல்களையும் எடுத்துக்கிறாங்க, அதை அவங்க வாசிப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய தலைமுறையினர் தானே நிறைய
0: கண்டிப்பா உங்களுடைய நீங்க உங்களுடைய அதாவது உங்களுடைய உற்சாக பார்க்கும்போது கண்டிப்பா மாணவ மாணவிகள் அந்த வாசிப்பு திறமைக்கு கண்டிப்பா நீங்க ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க நினைக்கிறோம் நாங்க. ரொம்ப நன்றி மேடம். நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம் கேட்கலாமா? நன்றிமா.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தான வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
5: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும்

0: ஒரே இடத்திற்கான July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ். மிஸ்டர் கோல் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
3: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
2: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: கோடை பந்தலை 105 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: கோடை பந்தலை 100.5 சிறப்பு தேடி வரும் பந்தலை. வெள்ளகோவில் புத்தக திருவிழா வளாகத்திலிருந்து வாசக பெருமக்களை, நேயர்களை, பொதுமக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது பாத்தீங்க அப்படின்னா

0: என்ன ஒரு பள்ளி ஆசிரியர் இருக்காங்க பேசிடலாம். அம்மா வணக்கம், பேர் சொல்லுங்க. ஆமா, நித்யா மேடம், எங்கிருந்து வரீங்க? வெள்ளகுறிஞ்சி வரீங்க, பக்கத்து தான். வருஷம் வருஷம் வந்துடுறீங்களா புத்தக திருவிழா? எப்படி இருக்கு புத்தக திருவிழா? இன்னும் இரண்டு நாள் தான் இருக்கு இல்லையா? இன்னும் இன்றோட இரண்டு நாள் என்ன புத்தகம் வாங்கிருக்கீங்க? உங்களுக்கு என்ன வாங்கினீங்க? நிறைய புத்தகங்கள் இருக்கு.
1: உங்க பேரு?
0: சிவசஞ்சய். ஏன், என்ன படிக்கிறீங்க? கையில புத்தகங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. படிக்கிறேன். வருஷம் வருஷம் வந்துட்டு இருக்கீங்களா புத்தக திருவிழாக்கு? எப்படி இருக்கு புத்தக திருவிழா?
1: நல்லா இருக்கு. கூட்டிட்டு
0: ஜாலியா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இது இந்த மாதிரி அந்த புத்தகத்துல வந்து வருஷம் வருஷம் வந்து வந்துட்டு இருக்கீங்க, எப்ப இந்த இதெல்லாம் பார்க்கும் போது என்ன தோணுது உங்களுக்கு? பாருங்க தம்பி, என்ன சொல்றாரு பாருங்க, இவ்வளவு புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, இத்தனை புத்தகங்கள் இருக்கா அப்படின்னு நினைக்கிறாருல. உங்க பேரு? சரவணன். என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? அப்படியா, ரொம்ப சந்தோஷம். தம்பி பேசுற கோச்சப்படுறாரு. உங்க பேரு? பிரதீப். நீங்க நீங்க நிறைய புத்தகங்கள் கையில் இருக்கு, என்னென்ன புத்தகம் சொல்லுங்க. நாளைக்கு வரலாம். நாளைக்கு வந்து நிறைய புத்தகங்கள் இருக்கு. கிடைக்காத புத்தகங்கள்லாம் இந்த புத்தக திருவிழா கிடைக்குது. நிறைய பேர் பாக்குறோம். நம்ம எங்கிருந்து வர்றாங்க அப்படின்னா, சேலத்திலிருந்து ஒருத்தர் நேர் வந்தார். எது இந்த திருவிழாவுக்கு புத்தகம் கிடைக்குது போனதுனால வாங்க பாருங்க. நன்றி. உங்க பேரு? தர்சன். என்ன புத்தகம்
2: வாங்கியிருக்கீங்க?
0: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நேர்களே, ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் புத்தக திருவிழா வளாகத்திலிருந்து நேர்களை சந்திக்கலாம்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை. இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ,
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
7: ஹே, வசந்த் அன்கோல தானே வாங்கின.
6: எப்படி தெரியும்?
7: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அன்கோ தான் சரி.
5: சரி,
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
5: தட்ஸ் ரைட்.

0: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை வெள்ளக்கோவில் புத்தக திருவிழாவில் இருந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மாணவர்கள் இருக்காங்க, ரொம்ப ஆர்வம் பேசுவதற்காக ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பேசலாம். தம்பி வணக்கம். பெற்று
1: ஒன்பதாவது
0: படிக்கிறீங்க, எப்படி இருக்கு புத்தக திருவிழா?
1: எடுத்து படிச்சா ஒரு
0: வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமா இருக்கும். அது பயனுள்ள தான் இருக்கு. உங்க பேர் தம்பி? அஸ்வின். நீங்க எங்க இருந்து வரீங்க? புத்தாம்பாளையம். நீங்க எப்படி இருக்கு இந்த புத்தக திருவிழா கூட்டு வந்திருக்காங்க? வருஷம் வருஷம் வந்துருவீங்க தம்பி? நல்லா இருக்கா புத்தக திருவிழா? போன வருஷம் இந்த வருஷம் எப்படி இருக்கு? பெருசா இருக்கு. ஏன்னா புத்தக ஸ்டாக் கொஞ்சம் அதிகம் வந்துருக்காங்க. உங்களுக்காக தான் வந்து இங்க நடந்துட்டு இருக்காங்க. வந்து வாங்கி படிங்க புத்தகங்கள். சரியா? ரொம்ப நன்றி. உங்க பேர்? தனுஷ். தனுஷ். சரி தனுஷ், என்ன படிக்கிறீங்க? சயின்ஸா? புத்தகங்களை வாங்கிட்டீங்களா? ஓ, இப்ப பாத்துட்டு பள்ளி சார்பா பாத்துட்டு அப்பா சார்பா வந்து வாங்க பாத்துக்க போறீங்க. புத்தகங்களை பாத்துட்டீங்களா? என்னென்ன புத்தகங்கள் பாத்துருக்கீங்க? ரொம்ப சிறப்பு. உங்க பேரு? மணிகண்டன். நீங்க எங்க இருந்து வரீங்க? பள்ளியில ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்களா? ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப சிறப்பான விஷயம். உங்க பேரு?
2: என் பேர் வந்து புத்தகங்கள் ரொம்ப நிறைய புத்தகங்கள் இருக்காங்க. போன கூட இந்த வருஷம் நிறைய புத்தகம் இருக்கு, படிக்க ரொம்ப நல்லா இருக்கு.
0: ரொம்ப சிறப்பு. உங்க பேரு? ஜஸ்டின். என்ன படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்டா? சரி, என்ன புத்தகங்கள் பாத்துட்டீங்களா? எந்த ஊர்லேருந்து வரீங்க? உங்க ஊர் எந்த ஊர்? பேரன்னூர். பக்கம்தான் இல்லையா? அப்ப அடிக்கடி வந்துருவீங்க புத்தக திருவிழாக்கு. சரி, ரொம்ப சிறப்பு. எல்லாருமே நல்லா படிங்க. சரி, உங்க பேர் தம்பி? விஷ்ணு. நீங்க எங்க இருந்து வரீங்க? சரி, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் புத்தகங்கள் வாங்குங்க, படிங்க. உங்க பேரு? சுதன். அரியா, அழகான பேரு. நீங்க புத்தகங்கள் பாத்துட்டீங்களா? பார்த்தா சினிமா தான், வாங்க போறீங்க. ரொம்ப சிறப்பு, எல்லாம் வாங்குங்க. ரொம்ப நன்றி. நேயர்களே, ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம்.

0: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
1: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
4: கோடை பண்பலை 105 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: அனைவருக்கும் வணக்கம்.
7: அனைவருக்கும் வணக்கம்.
8: அனைவருக்கும் வணக்கம்.
9: கோடை பண்பலையின் 27th உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
10: வாழ்த்து தின்றல்,
11: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்
12: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன.
10: ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
13: ஆரம்பிக்கலாங்களா?

0: வருகிற ஜூலை மாதம் 12ஆம் தேதி
1: ஞாயிற்றுக்கிழமை
0: பிற்பகல் 2:30
1: உதய விழா கொண்டாட்டம்
2: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
0: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
3: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
1: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
0: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
1: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27ஆம் ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
0: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
4: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.
5: அடிடா.

0: கோடை பண்பலை நூறு பிள்ளைஞ்சில் சிறப்பு தேடி வரும் பண்பலை வெள்ளக்கோவில் புத்தக திருவிழா வளாகத்திலிருந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பாத்தீங்க அப்படின்னா சிறு குழந்தைகள் எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க குட்டி குட்டியா வந்திருக்காங்க, புத்தகம் வாங்கணும் ஆர்வத்தோட பாருங்க. நம்மளை பார்க்கும் போதே தெரியுது அவங்க கண்ணுல எவ்வளவு ஒரு ஒரு அன்பு கலந்த ஒரு ஒரு குட்டி எல்லாம் வந்திருக்காங்க. பேசலாம், அதுக்கு முன்னாடி நம்ம ஆசிரியர் பெருமைகிட்ட பேசலாமா? வணக்கம்
1: பேசுறேன்.
0: வந்திருக்கீங்க, எத்தனை குழந்தைகள் கூட்டி வந்திருக்கீங்க? 50 பேர் வந்திருக்கீங்க. இதெல்லாம் வாங்கிட்டீங்களா? புத்தகங்களை வாங்கியிருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். உங்க பேர் சொல்லுங்க.
1: வெள்ளகோவில் திருப்பூர் மாவட்டம் லிட்டில் மில்லேனியம் ஸ்கூல் வெள்ளகோவில் இருந்து வந்திருக்கேன். எங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா 9 பசங்கள நாங்க வந்து மகாத்மா காந்தி அறக்கட்டளை நடத்தும் வெள்ளகோவில் புத்தக திருவிழாக்கு ஒவ்வொரு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். எங்க பசங்க நிறைய புக்ஸ், கலரிங் புக்ஸ் இந்த மாதிரி நிறைய ரொம்ப ஈகராகவும் இருக்காங்க. ஒவ்வொரு இயரும் ரொம்ப ஈகராக இருக்காங்க. நாங்கள் வந்து மகாத்மா காந்தி அறக்கட்டளைக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறோம். இப்போ வந்து புக் படிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து இவங்க தான் ரொம்ப வந்து அவங்களுக்கு இது பண்ணுறாங்க.
0: அதாவது உங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த குட்டி சின்ன சின்ன குழந்தைகளா இருக்காங்கல்ல, என்ன படிக்கிறாங்க? அவங்கள வந்து இந்த புத்தகங்களா கூட்டி வந்து ஊக்கப்படுத்துறீங்க, அது உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு நன்றி நாம சொல்லிக்கலாம். ரொம்ப நன்றிமா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. அப்படிங்களா? அப்படி உங்களை தான் கேட்கணும். இப்படிப்பட்ட சுட்டி குழந்தைகள் இன்னைக்கு புத்தக திருவிழா 50 பேர் கூட்டி வந்திருக்கிறாங்க. என்ன எப்படி இருக்கு இந்த புத்தக திருவிழா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: பள்ளி
0: சார்ப பாக்க வந்திருக்காங்க, பெற்றோரை கூட வந்து வாங்க போறாங்க.
1: ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க,
0: ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, ரொம்ப சிறப்பு. இந்த குழந்தைகள் 2-3 பேர் பேசலாம். அவங்க வணக்கம் பேர் சொல்லுங்க. பிரணவா, என்ன படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க? யூகேஜி படிக்கிறீங்களா? புத்தகங்கள் பாத்துருக்கீங்களா? என்ன புத்தகங்கள் வாங்க போறீங்க? அப்படியா, ரொம்ப சிறப்பு. உங்க பேர் சொல்லுங்க. நீங்க என்ன புத்தகங்கள் வாங்க போறீங்க? எல்லாமே கலரிங் தான், யூகேஜினாலே கலரிங் தான். உங்க பேரு?
2: ம்,

0: ஸ்டோரி புக் வாங்க போறீங்க. அருமை அருமை சிறப்பு, ரொம்ப நன்றி. இவ்வளவு குழந்தைகள் வந்திருக்காங்க அந்த புத்தக திருவிழாவுக்கு. உண்மையிலுமே வந்து பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த வாசிப்பு அப்படிங்கறது என்னென்ன எப்படி முச்சம் அப்படிங்கறத நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி. நம்ம நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்? பெருமை விழுந்த ஒரு சாங் கேட்கலாம். நன்றிமா.
1: போச்சு.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கோடை பண்பலை நூறுபள்ளி 5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்

0: சாமி வள்ளுவர் பிராண்டரசி.
1: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: கோடை பண்பலை 105 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
0: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை வெள்ளகோவில் புத்தக திருவிழாவிலிருந்து
5: அரிய புத்தகங்கள் இருக்கின்றன, அதை பொதுமக்கள் வாங்கி பயனடையுமாறு கேட்டுக் கொள்கிறேன். திருப்பூர் மாவட்டம் வெள்ளவாயிலிருந்து ஈஸ்வரன்.
4: என்ன வேலை பாக்குறீங்க
5: சார்? நான் தறி ஓடிட்டு
4: இருக்கிறேன். கை
5: தெரியுங்களா?
4: தெரியும்.
5: வாழ்த்துக்கள்.
6: நன்றி. வந்திருக்கிறேன், நல்லா அருமையா இருக்குது. கோடை ஒளிபரப்பும் அருமையா இருக்குது. அனைவருக்கும் நன்றி.
4: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கீங்க.
6: தொடர்ந்து
4: வந்து சொன்னீங்க. இன்னைக்கு அத்தான்
6: மூணாவது
4: தொடர்ந்து வர்றீங்க. புத்தகங்கள் வாங்க, ரொம்ப நன்றி.
6: ரொம்ப நன்றி.
4: ஐயோ, உங்க பேரு?
7: மகாத்மா காந்தி அறக்கட்டளை சார்பாக 7வது ஆண்டு விழாவாக சிறப்பாக கொண்டாடுகிறேன். மீண்டும் இது இன்னும் அதிக நாள் வைத்தால் மிகவும் பள்ளி குழந்தைகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். நன்றி.
4: நன்றிங்க. நன்றிங்க. தம்பி, உங்க பேர் சொல்லுங்க. விஜித். என்ன படிக்கிறீங்க? என்ன புத்தகம் வாங்கிருக்கீங்க? என்ன வாங்க போறீங்க? டிராயிங் புக்கு. என்ன பாட்டு பாடுவீங்களா? பாருங்க.
8: திருக்குறள் ஆட்சி தூடி அறம் செய்ய விதங்க ஆறு வது தினம் இயல்வது தரவு தீ வது விலக்கு உடையது விலங்கு மது கைவிடு
4: ரொம்ப அழகா பாடுறீங்க. ரொம்ப நன்றி. என்ன படிக்கிறீங்க சொன்னீங்க? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் தம்பி. வாழ்த்துக்கள். என்ன புத்தகங்கள் போய் வாங்குங்க. 108 சொல்லுவீங்க இல்லையா? அதுக்கு உள்ள நேரம் இல்லாம போச்சு. கண்டிப்பா இந்த ஒரு நாள் பேசலாம், சரியா? நன்றி தம்பி, நன்றி. இப்போ தலைவர், இந்த நிகழ்ச்சியுடைய புத்தகத்தினோட நிகழ்ச்சி தலைவர் இருக்காங்க, அவர்கிட்ட பேசலாம். சார் சொல்லுங்க.
9: இல்லை, வணக்கம். நீங்க
4: வணக்கம். எப்படி இந்த நிகழ்வுகள் என்ன இருக்கு? அதாவது பாத்தீங்கன்னா, இந்த புத்தக விற்பனையாளர் என்ன சொல்றாங்க? எப்படி அவங்களுடைய வாடிக்கையாளர்கள் எப்படி வந்துட்டு இருக்காங்களா, வாங்கிட்டு இருக்காங்களா?
9: புத்தக விற்பனை வந்து நல்லா போயிட்டு இருக்குங்க. கடந்த ஆண்டை விட இந்த வருஷம் வந்து சிறப்பான முறையில புத்தகங்கள் விற்பனை ஆயிட்டு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க. குழந்தைகளெல்லாம் ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து புத்தகத்தை கையில் எடுத்துட்டு போறத வந்து பார்க்கும்போது, இந்த புத்தக திருவிழா வந்து ஒரு வெற்றி அடைஞ்சதை வந்து இந்த குழந்தைகளோட கையில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் தான் சாட்சியா இருக்குங்க.
4: அதாவது இந்த நிகழ்வுகள் அதை பத்தி சொல்லுங்க.
9: இன்றைய நிகழ்வு வந்து சிறுசிவம் ஐயாவுடைய பட்டிமன்றம் வந்து இன்றைக்கு மாலையில 6:30 நடக்குது. இது வந்து 6:30 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தக அரங்குல நடக்கக்கூடிய இந்த பட்டிமன்றம் மிக சிறப்பான முறையில் இருக்கும். அனைத்து பொதுமக்களும் தளராமல் கலந்துகிட்டு இந்த நிகழ்ச்சியை கண்டுபிடிக்க மாதிரி சொல்லுங்க.
4: அப்போ இந்த குழந்தைகள் எல்லாம் வர்றாங்க இல்லையா, அரசு பள்ளி மாணவர்கள், அவர்களுக்கு என்ன தர்றீங்க
9: ஐயா? இப்ப இங்க வந்துட்டு போறவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் சேமிப்புண்டியல் உங்களுக்கு முன்னே சொல்லியிருந்தோம். சேமிப்புண்டியல் கொடுத்துட்டு இருக்கோம். கடந்த முறை வாங்கிட்டு போன குழந்தைங்க எல்லாமே அந்த சேமிப்புண்டியல காசு எடுத்து இங்க கொண்டு வந்து அந்த காசை வந்து உடச்சு அதுல இருந்து காசு எடுத்து புத்தகங்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அது சிறப்பான ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கு. குழந்தைகளுக்கு சேமிப்பு பழக்கம் நல்ல முறையில உருவாகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது.
4: வெள்ளவயில் புத்தக திருவிழா அப்படின்னு சொன்னாலும் சிறப்பு அப்படின்னு இருக்கு, அது என்ன சிறப்பு நீங்க நினைக்கிறீங்க?
9: இல்லையா, வெள்ளவயில் புத்தக திருவிழாவுக்கு அனைத்து பள்ளி மாணவர்களும் அழைச்சிட்டு வர்றது வந்து மிக சிறப்பு. எங்களுக்கு வந்து கிராமப்புறத்துல இருந்து

0: கிராமத்துல இருந்து மாணவர்கள் எல்லாம் வர்றாங்க பாத்தீங்களா, அதுதான் எங்களோட தனித்தன்மையா இருக்கு. ஏன்னா ஒரு கிராமப்புற மாணவர்களுக்கும் வந்து ஒரு புத்தகம் கிடைக்கணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய நோக்கமா இருந்தது. அந்த நோக்கம் வந்து இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து விரிவாகிட்டு வர்றது எங்க கண்ணு முன்னாடி தெரியுது. அது மட்டும் இல்லாம கருத்தரங்கு தான் வந்து ஒவ்வொரு நாள் மாலையிலும் சிறப்பு சொற்பொழிவு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒரு மிக சிறப்பா இருக்குது. ஏன்னா மக்கள் ஆர்வமா குடும்பத்தோட தன் குழந்தைகளோட கூட்டிட்டு வந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு போறது வந்து மகிழ்ச்சியா இருக்கு இல்லையா. அதான் சிறப்பு இல்லையா,
1: ரொம்ப அழகா சொன்னீங்க. கண்டிப்பா இந்த 7ஆம் ஆண்டு புத்தக திருவிழா மீண்டும் மீண்டும் நிறைய ஆண்டுகள் நடக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களோடு இன்றைய தேடி வரும் பண்பலை வெள்ளகோவில் புத்தக திருவிழாவில் இருந்து வாசக பெருமக்களையும் நேயர்களையும் மாணவ மாணவிகளையும் ஆசிரியர் நிறுவனத்தில் வருவது மீண்டும் ஒரு பிரிவு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி நேயர்களே.

இன்றைய தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் வெள்ளக்கோவில் புத்தக திருவிழாவிலிருந்து வலம் வந்தது. நிகழ்ச்சியிலிருந்து விடை பெற்றுக் கொள்கிறார் கொடுமுடி ரகுநாதன். கோடை பண்பலை 100.5 இனி புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலின் மகளிர் நேரத்தில் ஆட்ட நாயகி வர இருக்கிறது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில்,
5: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில், எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்க்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
1: வழங்கும் மகளிர் நேரம்.

இனிய நண்பகல் வணக்கம் நேயர்களே, இது கோடை பண்பலை 100.5 நமக்கான நேரம், மகளிருக்கான நேரம். நம்ம சிங்க பெண்களுக்கான பிரத்யேக களம் மகளிர் நேரத்தில் ஆட்டநாயகி. அன்பின் இலக்கணம், அறிவின் உச்சம், பொறுமையின் சிகரம், இந்த அகிலத்தை இயங்கும் பிரபஞ்ச சக்தி மகளிர். நம்ம கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் ஆட்டநாயகி. இன்னைக்கு ஆட்டநாயகியில என்ன விளையாட்டுனா, ஆனா ஆவனா இஸ்கிஸ்கு ரஸ்க ரஸ்க. ஆட்ட நாயகிகள் வரலாம். இப்போ முதல் தடவையாக விளையாடுறீங்க அப்படின்னா வாங்க 24, 24, 29 மற்றும் 29 சொல்லியும்

0: 3333 அனைத்து மகளிரும் வரலாம். 24 24 26 கொடைக்கானல் முன் இணைப்பிற்கு சுழியம் 4542 இணைத்து. தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: நாம் இணைந்திருக்கிறோம் கொடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். இன்னைக்கு நான் விளையாட்ட பண்ணா ஆட்டனா ஆனா ஆவனா இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க். முதல் மகளிர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் அக்கா, என்ன பண்றீங்க?
1: நான் கல்லூரில இருந்து சுதாமணி பேசுறேன்க்கா.
0: சிகாமணி பேசுறீங்களா?
1: சுதாமணி.
0: சுதாமணி, சரிங்கக்கா. என்ன பண்றீங்க?
1: டெய்லரிங்.
0: டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கீங்க, சிறப்புங்கா. இப்ப டெய்லரிங்ல இப்ப எங்க பார்த்தாலும் எங்க திரும்பினாலும் டெய்லரிங்கா தான் இருக்குது. உங்களுடைய டெய்லரிங்க்னு பிரத்யேகம்
1: டெய்லரிங் தானே?
0: சரிங்கா, உங்களுடைய பிரத்யேகமா என்ன டிசைன் எல்லாம் பண்ணுவீங்க நீங்க?
1: இல்ல, நாங்க எக்ஸ்போர்ட்
0: கார்மெண்ட்ஸ் இந்த மாதிரி.
1: ஆமா.
0: சரிங்க சரி, என்ன கார்மெண்ட்ஸ்ல என்ன பண்றீங்க?
1: டவல், கவர் எல்லாமே ஓட்டுவோம்.
0: புரியலங்கம்மா?
1: டவல், டேபிள் கிளாத், குஷன் கவர், அப்புறம் டவல், சிங்கிள், காட்டன், அந்த மாதிரி.
0: எப்படி, தமிழ்நாடு மட்டுமா இல்ல வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்றீங்களா?
1: எல்லா பக்கமே.
0: சிறப்பு சிறப்புங்கம்மா.
1: சரி, கடையில தானே ஒர்க் பண்றோம், அவங்க எல்லா பக்கம் தான் அனுப்புவாங்க.
0: சரி சரிங்கம்மா. இன்னைக்கு நம்மளுடைய நல்லா இருக்கோம், நீங்க என்ன பண்றீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாருமே நல்லா இருக்கோம்.
0: சரிங்கம்மா, இன்னைக்கு என்ன விளையாட்டு
1: விளையாடலாம்? வாழ்த்து சொல்லலன்னா லைனே கிடைக்கல.
0: இப்ப சொல்லிருங்க.
1: கோடை பண்பலைக்கு 27வது உதய விழா வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றிங்கம்மா. இன்னைக்கு விளையாட ஆரம்பிக்கலாமா?
1: ஆரம்பிக்கலாம்.
0: ஆனா ஆவனா இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க், இதுல எந்த விளையாட்டு உங்களுக்கு? ஆனா ஆவனா. சரி, உங்களுக்கான எழுத்து யா.
1: ஆங்கிலம்
0: யா, யா யார் அப்படி சொல்லுவோம்ல, யார், யா. கடகடன்னு சொல்லிடணும், யோசிக்க கூடாது.
1: யால சொல்லணுங்களா?
0: யால எழுத்துக்கள்.
1: யானை.
0: யானை. யோசிக்க கூடாது.
1: யார்.
0: யார்.
1: யாழ்.
0: யாழ்.
1: யாம்.
0: யாம். டக்கு டக்குன்னு சொல்லணும்ல.
1: யா பிளக்கணம்.
0: அருமை. ஆஹா, வேற என்ன எதிர்பார்க்கிறோம் உங்ககிட்ட? நிறைய
1: நன்றிங்கம்மா.
0: நன்றிங்கம்மா. சரி நன்றிங்கம்மா. நன்றி. அடுத்த சிங்க பெண்கள் வரலாம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நல்லா
0: இருக்கோம், நல்லா இருக்கோம். கரூர்ல இருந்து படி எடுத்து வரீங்கப்பா?
2: என்ன
0: நிகழ்ச்சிக்கு நீங்க இணைப்புல வந்திருக்கீங்க? பேசிருக்கீங்க. ஆட்ட நாயகி, தொடர்ந்து ஆட்ட நாயகியிலே நம்ம நிலைச்சு நின்னுட்டு இருக்கோம் இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
2: தமிழ்மா, நான் உணவு அங்காடி வச்சிருக்கேன்.
0: உணவு அங்காடி. என்னென்ன டிஷஸ்லாம் இருக்குது உங்களுடைய அங்காடியில?
2: இது கிராமம்தானம்மா, நம்ம சாதா சிம்பிளா பிரியாணி.
0: பிரியாணி.
2: பிரியாணி குஸ்கா.
0: பிரியாணில உலக லெவல்ல இருக்குது இல்ல, சிம்பிள் தான் சொல்லிட்டீங்க, ஒரு ஒரு வார்த்தையில முடிச்சிட்டீங்களே.
2: இருக்குது, பரவாயில்லை.
0: பிரியாணில என்னென்ன வகைகள்லாம் பண்றீங்க? உங்களுடைய பிரியாணிக்கு என்ன பிரத்யேகமா இது பண்றீங்க, அந்த ரகசியத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: பாய் விட்டு பிரியாணி தான் ரகசியம், என்ன செய்வாங்க தெரியாது, அது அவ்வளோ டேஸ்டா இருக்கு. நம்ம வந்து சாதாரணமா பண்றதம்மா.
0: சாதாரணமா பிரியாணினாலே சாதாரணம் கிடையாதுங்க.
2: செய்யும் போது கஷ்டமா இருக்கு, இது நம்ம பண்ணிட்டே இருக்கோம்ல, அது தெரியாது.
0: சரி, அழுப்பு தெரியாது. வேற என்ன பிரியாணி கூட வேற என்னென்னலாம் வைப்பீங்க?
2: என்னமா?
0: சரி, இன்னைக்கு நான் விளையாட்டுல

0: ரிஸ்க் ரிஸ்க் ரிஸ்க் விளையாடலாமா? ஆ
1: விளையாடலாமா.
0: உங்களுக்கான வார்த்தை சமையலறை, உங்களுக்காகவே.
1: ஆ சரிம்மா. அக்கில பலப்பே ஓடுது.
0: ஆ சொல்லுங்க, கடகடன்னு சொல்லிடணும். அடுப்பு துடுப்பு இஸ்கிஸ்கா.
1: ஆமா துடுப்பு வச்சு நம்ம கிண்டறோம் இல்ல, கலிகின்றதுக்குள்ள துடுப்பு
0: தான். கரண்டி
1: இஸ்கிஸ்கே.
0: கரண்ட்
1: ரிஸ்க் ரிஸ்க்.
0: தட்டு
1: இஸ்கிஸ்கே.
0: பாட்டு
1: என்ன சொன்னீங்க?
0: பாட்டு
1: பாட்டு நான் சமையல் பண்ணும்போது பாடிட்டே இருப்பா. இப்ப இஸ்கிஸ்கே.
0: பருப்பு
1: எனக்கு இஸ்கிஸ்கே தான்.
0: உங்களுக்கு இஸ்கிஸ்கே, ஆனா உண்மையிலேயே அது ரிஸ்க் ரிஸ்க் தான். சரிங்கம்மா சரிங்கம்மா, ரொம்ப நன்றிமா. அருமையா விளையாண்டுனீங்க, அருமையா விளையாண்டீங்க. அடுத்த நேயர்களை சந்திச்சிடலாம். வாங்க வணக்கம்.
2: இனிய பண்புலக்கு நண்பர்கள் வணக்கம் மேடம்.
0: நண்பர்கள் வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க, யாரு?
2: சிவகங்கை மாவட்டம் மானாமல்ல இருந்து சீமா ஜெயக்குமார் பேசுறேன் மேடம்.
0: சரிங்கம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: என்ன தரச்சே இருந்தீங்க மேடம், நல்லா இருக்கலாம்.
0: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும்.
0: என்னங்கம்மா?
2: நானும் என் கணவர் தான் இருக்கேன். வீட்டுல இருக்காரு மேடம்.
0: சரிங்கம்மா சரிங்கம்மா. இன்னைக்கான விளையாட்டு உங்களுக்கானது ஆனா ஆவண்ணா. உங்களுக்கான எழுத்து ரா.
2: நெடில மேடம்.
0: நெடில இல்ல, குரல் ரா.
2: ரகம் ரசனை.
0: ரசனை
2: ரசம்.
0: ரசம் அடுத்து யோசிக்க கூடாது, இதுதான் விளையாட்டு. வேகமா சொல்லணும், அதான விளையாட்டு.
2: ஆமா மேடம்.
0: அடுத்து முயற்சி பண்ணுங்க. சரிங்கம்மா, அடுத்து அடுத்து நம்ம ஒரு பாடலோட அடுத்து நேர்ல சந்திச்சிடலாம். நன்றி.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிஇன்டெக்ஸ் 2026. இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிஇன்டெக்ஸ் 2026, கொடிசியா, கோவை.
6: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், விருதுநகர். புதுதில்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
7: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன், காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
6: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்.
7: 50 மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்
6: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959.
8: கோடை பண்பலை நூறுபுள்ளியில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்
1: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: அனைவருக்கும் வணக்கம்.
4: அனைவருக்கும் வணக்கம்.
5: கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
6: வாழ்த்து தின்றல்,
7: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
8: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
6: ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
7: வருகிற ஜூலை 12ஆம் தேதி
8: ஞாயிற்றுக்கிழமை
7: பிற்பகல் 2:30
8: உதய விழா கொண்டாட்டம்
5: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
7: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
6: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
8: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
7: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
8: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27ஆம் ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
7: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.
9: அதிருதா நெஞ்சா அதிரணும் மாமே, பதறுதா உள்ள பதறண்டா, உதறுதா காலு உதறணும் மாமே, வருவது
10: கோடை பண்பலை 100.5.

0: 27ஆம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
1: ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
2: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
3: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
0: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.

0: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பார்ந்த நேர்களே. ஒரு 42 வயது ஆண், நல்ல ஒரு வந்து உடல் பருமன் உள்ளவங்க, சடனாக வந்து ஒரு நெஞ்சுவலி வந்திருக்கு. சரியா, நெஞ்சுவலிக்காக வந்தாங்க. பார்த்தப்போ இருதயத்தில் மாரடைப்பு இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட நம்ம வந்து பொதுவாக நாங்கள் மாரடைப்பு இருக்க மாதிரி இருந்து அப்படின்னு சொன்னோன்னே, ஸோ அதுக்குள்ள நாங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்ணி முடிச்சுட்டு அவருக்கு வந்து அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து சில ஏன் வந்து இந்த மாரடைப்பு 42 வயது ஆகுது, அப்போ வேறு எதுவும் காரணம் இருக்குமா இவருக்கு ஏன் வந்துச்சு? அப்போ பேரண்ட்ஸோட ஹிஸ்ட்ரி கேட்குறப்ப அவங்க வீட்டில் யாருக்கும் வந்து இன்றைக்கும் அவங்க அப்பா அம்மா நல்லதாக இருக்கிறாங்க, இவருக்கும் வந்து ஒரு பெருசாக ஒன்றும் வந்து அதாவது அவருக்கு வந்து ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸ் எதுவுமே கிடையாது, உடல் பருமன் மட்டும் இருக்குது. அப்போ வந்து அவங்க வீட்டில் கேட்டுட்டு இருக்க வேறு எதுக்காவது மாத்திரை சாப்பிட்றப்ப சார் ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா சர்க்கரையோட அளவும் ப்ரெஷர் அளவு கூட இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம வந்து ஒரு அப்போ வந்து அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். பட் சுகர் பிபியும் கண்ட்ரோல் ஆகலை டாக்டர், இது கடையில் வயிற்று இந்த மாதிரி வந்துச்சு. பட் அவர் என்ன பார்த்தீங்கன்னா அப்போ பேசிகிட்டு இருக்கப்போ அவங்க பொண்ணு பேசினாங்க இந்த தான் சார். அப்போ அவங்க ஒய்ஃப் பக்கத்தில் இருக்க ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா சார் இன்னொரு விஷயம் சரி பண்ணுறப்போ அதையும் சரி பண்ணுங்க சார். இவர் பார்த்தீங்கன்னா நைட்டில் பார்த்தீங்கன்னா தூங்குவார், தூங்கிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குரட்டை வரும், அந்த குரட்டை எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும், நைட்டில் அடிக்கடி எந்திரிச்சு முடிஞ்சு போச்சு உட்காந்துட்டே இருப்பார் அப்படின்னா. இந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தையாக இருந்தது, அதாவது குரட்டைக்கும் இருதயத்துக்கும் சம்மந்தம் இருக்கான 100% சம்மந்தம் இருக்குது. உடல் பருமன் அதிகமாக இருக்குது, இரவு நேரங்கள் குரட்டை விட்டுறப்ப என்னன்னா அந்த மூச்சுக்குழல் போகிற பாதைகளை வந்து இந்த வெயிட்டாக இருக்கவங்களுக்கு அது வந்து அமுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் என்னென்னா அடிக்கடி எந்திரிச்சு உட்காருவாங்க, பகல் நேரங்களில் தூங்குவாங்க, நைட் நேரங்களில் அதிகமாக தூங்க மாட்டாங்க. சில நேரங்களில் மூச்சு நின்று வந்து இந்த மாதிரி வந்து முழிப்பாங்க, மூச்சு அடைச்சிக்கிறோம் செஞ்சுக்குவாங்க, மூச்சு அடைச்சிக்கிறோம். இது வந்து ஹைபாக்ஸின்னு சொல்லுவாங்க, அதாவது ரத்தத்தில் வந்து அந்த ஆக்சிஜன் அளவு, சரிங்களா, ஆக்சிஜன் அளவு பிராணவாயின்னு சொல்லுவாங்க, இந்த பிராணவாய் அளவு குறைய குறைய குறைய குறைய என்ன ஆகுனா ஒவ்வொரு டைமே வந்து மற்ற உள் உறுப்புகள் போகிற மற்ற எல்லா உறுப்புகளுக்குமே ஆக்சிஜன்றது பிராணவாய் ரொம்ப முக்கியமானது. அது இல்லைன்னா அதோட வேலைகள் வந்து குறைஞ்சிட்டே போகும். அதோட வேலைகள் குறைய குறைய குறைய என்ன ஆகுனா நம்ம உடம்புல இருக்கிற வந்து முக்கியமான ஹார்மோன் சொல்லுவாங்க இந்த கார்டிசோல்ஸ் இல்லை ஹைட்ரோகார்டிசோல் சொல்லுவாங்க, அட்ரினல் இந்த மாதிரி ஹார்மோனில் என்ன பண்ணும் அதிகமாக சுரக்க ஆரம்பித்து இருதயத்தையும் மற்ற உறுப்புகளையும் அதிகமாக வேலை செய்யவும் சர்க்கரை இல்லாதவங்களுக்கும் ப்ரெஷர் இல்லாதவங்களுக்கும் உருவாக்கிடும். நேரடியாக சர்க்கரை ப்ரெஷரையும் உருவாக்கும், அது இல்லாமல் இருதயத்தையும் பலவீனப்படுத்தும். இருதயத்தை அதிகமாக வந்து துடிப்புகள் அதிகப்படுத்துகிறப்ப என்னென்னா அந்த இருதயத்துக்கு தேவையான ரத்த ஓட்டங்கள் கிடைக்காத மாரடைப்பு வர்றதுக்கான வாய்கள். ஒரு எளிமையான விஷயம் தான், ஒரு குரட்டைன்ற ஒரு விஷயம் உயிருக்கணும். ஆகால் இந்த மாதிரி இரவு நேரங்களில் ஒரு உடல் பருமனாக இருக்கிறாங்க, குரட்டை இருக்கிறவங்க அதை வந்து ஈஸியாக எடுத்து இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது நாளடைவில் பெரிய அளவுக்கு சர்க்கரை இல்லாதவங்களுக்கும் ப்ரெஷர் இல்லாமல் பிறகு சர்க்கரை ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, மற்ற வந்து இருதய பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இவங்களுக்கு என்ன சார் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் இவங்களுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்லீப் ஸ்டடின்னு சொல்லுவோம், அதை உறுதிப்படுத்துவோம் நாங்கள். அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து குரட்டை இரு குரட்டைனால வரத பிரச்சனைகள் இது இருக்கா அப்படின்னு உறுதிப்படுத்தும், எஸ் அப்படின்வாங்க. அப்போ அது உறுதியானதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா இரவு நேரங்களில் வந்து சிபாப்னு ஒரு மிஷின் மாட்டி விடுவோம். அந்த மிஷின் என்ன பண்ணுவோம்னா எல்லா நேரமே வந்து அந்த மூச்சுக்குள்ள சுருங்காமல் பார்த்துக்கும். அப்போ இரவில் நல்லா தூங்குவாங்க, அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் லெவல் குறையாமல் பார்த்துக்கலாம். இப்போ ரீசெண்டாக 2024 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புதுசாக ஒரு மெடிசன் வந்திருக்கு, ஒரு இன்ஜெக்ஷன் வடிவத்தில் வந்திருக்கு. அந்த இன்ஜெக்ஷன் எடுக்கிறப்ப நல்லா வந்து வெயிட் குறையுது. அந்த வெயிட் குறையறனால என்ன ஆகுதுன்னா அது 50% வந்து அவங்களுடைய சிம்டம்ஸை வந்து குறைக்குது. ஆகையால் குரட்டை அப்படின்றது நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கொள்ள ஒரு விஷயம் கிடையாது, அது வந்து உங்களுக்கு தொந்தரவாக இருக்குது. ஸோ வீட்டில் இருக்க யாருக்காவது அவங்க வந்து தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்குள்ளே டாக்டருங்களை போய் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ரூபங்கள் வராமல் ஆரம்பத்திலே சரி பண்ணலாம் நீங்களே. மேலும் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரை நோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்குது, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்குது, எம்ஆர்ஐ சிடி அல்ட்ராசவுண்ட் கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்டுகளும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்குது. பயன்படுத்திக்க நேர்களே.

0: மேலும் சர்க்கரை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தா, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 1 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
1: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை

0: ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரீன்டெக் 2026 கொடிசியா கோவை.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ். மிஸ்டர் கோல் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.

0: இணைந்திருக்கிறோம் கொடைப்பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில் ஆட்டநாயகி. வாங்க ஆட்டநாயகிகள்.
1: ஹலோ,
0: வணக்கம்மா.
1: வணக்கம்மா.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஓ, நன்றிங்கம்மா, நன்றி. யார் எங்கிருந்து பேசுறீங்க? நன்றி.
1: தஞ்சாவூர்லேருந்து அமைச்சா பேசுகிறேன்.
0: ஆ, சரிங்கம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? புத்தகம் வாசிப்பீங்க, சிறப்புமா? வேற சரி, இன்னைக்கு நம்ம விளையாட்டு வந்து ஆனா அவனா, இஸ்கு இஸ்கு, ரிஸ்க் ரிஸ்க். உங்களுக்கு எந்த விளையாட்டு விளையாடலாம்? சரிங்கம்மா, உங்களுக்கான எழுத்து வா, குறில் வா.
1: வண்டி,
0: வண்டி.
1: வணக்கம்,
0: வணக்கம்.
1: வறுமை,
0: வறுமை. வளமை,
1: வளமை.
0: சரிங்கம்மா, வேறு?
1: வம்பு,
0: வம்பு. என்கிட்ட வம்பு வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்றீங்களா? சரிங்கம்மா, வேறு?
1: வடிவு,
0: வடிவு.
1: வசந்தம்,
0: வண்ணம். எக்கச்சக்க வார்த்தைகள் இருக்குது வால. நன்றிங்கம்மா, நன்றி. அடுத்த நேயர்களை சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? உண்மையில இவங்களை தவிர சிறப்பா யாராலையும் செய்யவே முடியாது போலயே. சரிங்கம்மா, சரி. 26 வருஷம். இன்னும் 1 வருஷம் போனா நம்மளுடைய உதய விழா கணக்கு வந்துருது. 27வது உதய விழா இல்லையா? சரிங்கம்மா, இன்னைக்கான உங்களுக்கான விளையாட்டு இஸ்கு இஸ்கு, ரிஸ்க் ரிஸ்க். அதுல உங்களுக்கு விண்வெளி விளையாடலாமா? விண்வெளி அப்படின்ற தலைப்புல இஸ்கு இஸ்கு, ரிஸ்க் ரிஸ்க் விளையாட போறோம். ஆரம்பிக்கலாமா?
1: சரிங்கக்கா.
0: பேரண்டம்.
1: இஸ்கு இஸ்க்கா.
0: கோல்.
1: இஸ்கு இஸ்க்கா.
0: நிலா.
1: இஸ்கு இஸ்க்கா.
0: பலா. அருமை, அருமை, நல்லா விளையாடுனீங்க. நன்றிங்கம்மா, அடுத்த நேயர் வாங்க. வாங்க, வணக்கம். மதிய வணக்கம். சாப்பிட்டீங்களாங்கம்மா?
1: இன்னைக்கு
0: நம்ம விளையாட்டு உங்களுக்கானது ஆனா அவனால.
1: லட்டு,
0: லட்டு.
1: லண்டன்,
0: லண்டன். பாடல்.

0: கோடை பண்பலையின் ஒரு பிள்ளை ஐந்தில் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
4: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில். எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்க்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
0: வழங்கிய மகளிர் நேரம்.
5: நாம் இணைந்திருக்கிறோம் கொடைப்பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில். ஆட்டநாயகி, இன்னைக்கு நம்ம ரெண்டு விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம். ஆனா அவனா இஸ்கி இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் அருமையா விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்த மகளிரை சந்திச்சிடலாம் வாங்க. வணக்கம்.
6: வணக்கம்க்கா.
5: வணக்கம்க்கா, என்ன பண்றீங்க? யார், எங்க இருந்து பேசுறீங்க?
6: திண்டுக்கல் மாவட்டம், சக்கைய நாயக்கனூர்.
5: நன்றி. நிறைய பேர் வந்து 27th உதய விழாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கான விளையாட்டு போலாமா? உங்களுக்கான இஸ்கி இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் விளையாட்டுல வார்த்தை கப்பல். கப்பல்ன்ற தலைப்புல சொல்றேன். திசை காட்டி. வரைபடம். வரைபடம் தேவைப்படும்ல கப்பலுக்கு.
6: சரி.
5: ரிஸ்க் ரிஸ்க்.

0: நங்கூரம். மழை. குழப்பமா இருக்கா? இயற்கை. கப்பல் கப்பல் அது இயற்கை கிடையாது. முதல் தடவையா பேசுறீங்களா?
1: இல்ல நான் பேசிருக்கேன், இருந்தாலும் இந்த வார்த்தை விளையாட்டு இதுல எல்லாம் பேசினது இல்ல.
0: அடிக்கடி விளையாடலாம்.
1: இல்ல எனக்கு லைன் கிடைக்கல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் இதுல பேசுறேன் நான்.
0: சரிங்கம்மா சரிங்கம்மா, நன்றி நன்றி. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்
2: சார். வணக்கம் அக்கா.
0: வணக்கம் அக்கா, எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராசி பிறந்து தேவடி பேசுறீங்களா? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம கோடை பண்பலின் உருப்படி 5 உதய விழா நாமக்கல்ல நடக்க போது, அனைவரும் கலந்துக்கங்க கண்டிப்பா.
2: சரிங்கக்கா, கண்டிப்பா கலந்துக்கிறேன்க்கா.
0: கண்டிப்பா. சரிங்கம்மா, உங்களுக்கான விளையாட்டு ஆனா அவனால எழுத்து மா. மா குரில் மா.
2: மாம்பழம்.
0: மா இல்லமா, மா.
2: மாவா
0: குரில். மனம்.
2: மனம் மண். மான்.
0: மான் கு நெடில் இல்லையா?
2: மஞ்சள்.
0: மஞ்சள். மழை.
2: மலை.
0: மயில்.
2: மரம்.
0: மரம். சரிங்கம்மா சரிங்கம்மா, அருமை அருமை. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பாடல் கேட்கலாம்.
3: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
4: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
5: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
6: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
8: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிஇன்டெக் 2026, இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிஇன்டெக் 2026 கொடிசியா கோவை.
9: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
10: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
9: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-15 வரை.
11: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
12: கோடை பண்பலை 105 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
13: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 24ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள். இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தில்லியிலிருந்து புறப்படும் முன் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபயாண்டியோவின் அழைப்பின் பேரில் அந்நாட்டுக்கு செல்வதாகவும், இன்றும் நாளையும் அதிபர் மற்றும் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து பேச்சு நடத்த இருப்பதாகவும் தெரிவித்தார். கடந்த ஆண்டு குடியரசு தின விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக அதிபர் பிரபாவோ பங்கேற்றதையும் பிரதமர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். யோகியகர்த்தாவில் உள்ள பிரபன்னன் கோவில் வளாகத்தை இந்தோனேஷிய அதிபருடன் தாம் பார்வையிட இருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து தாம் உரையாட இருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய பயணத்தை முடித்த பின் ஆஸ்திரேலியாவின் கேன்பரா நகரில் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி அல்பனீஸை சந்தித்து இந்தியா ஆஸ்திரேலியா இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த இருப்பதாக கூறியுள்ளார். பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, கல்வி, போக்குவரத்து, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்தும் ஆஸ்திரேலிய பிரதமருடன் பேச இருப்பதாக தெரிவித்துள்ளார். பின்னர் நியூசிலாந்தின் ஆக்லாந்து செல்ல இருப்பதாக தெரிவித்துள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச இருப்பதாக கூறியுள்ளார். கடந்த ஆண்டு திரு லக்சன் இந்தியா வந்திருந்தபோது பொருளாதாரம், வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து பேச்சு நடத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமது 3 நாடுகள் பயணம் இந்தியாவில் கிழக்கு நாடுகள் வெளியுறவு கொள்கைக்கும் மகாசாகர் தொலைநோக்கு திட்டத்தையும் வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தொலைநோக்கு சிந்தனை கொண்ட தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவப்படத்திற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் அரசியல் ஜனநாயக பாதையை செம்மைப்படுத்தி கட்டமைத்தவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இளம் வயதிலேயே கொல்கத்தா பல்கலைக்கழக துணைவேந்தராகவும், சட்டமன்ற உறுப்பினராகவும், அகில் பாரத் இந்து மகாசபையின்

0: தலைவராகவும் அவர் அரும்பணியாற்றியவர் என்று குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர இந்தியாவின் முதல் தொழில்துறை அமைச்சராக விளங்கிய அவர் பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்று கூறியுள்ளார். நாட்டின் ஒற்றுமையையும் இறையாண்மையையும் பாதுகாப்பதில் அவர் முக்கிய பங்காற்றியவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரை இந்தியாவுடன் ஒருங்கிணைக்கவும் அவர் அரும்பாடுபட்டவர் என்றும் தெரிவித்துள்ளார். அவரது சிந்தனைகள் வருங்கால சந்ததியினருக்கு வழிகாட்டியாக அமையும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டாக்டர் முகர்ஜியின் தியாகம் நம் மனதில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கூறியுள்ளார். அவர் காட்டிய வழியில் வலிமையான மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டுமென்று உறுதியேற்போம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் தேசத்தின் ஒருமைப்பாடு, இறையாண்மை, கலாச்சார பாரம்பரியம் ஆகியவற்றுக்காக அவர் பாடுபட்டவர் என்று கூறியுள்ளார். தேசத்திற்கு முதலிடம் என்ற அவரது கொள்கையை இன்று நாமும் பின்பற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய வரலாற்றில் அவர் என்றென்றும் நினைவு கூறத்தக்கவர் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள செய்தியில் தேசத்தின் ஒற்றுமைக்கும் நாட்டிற்காகவும் தம்மை அர்ப்பணித்து பாடுபட்டவர் டாக்டர் முகர்ஜி என்று கூறியுள்ளார். தலைசிறந்த அரசியல்வாதியாகவும் உயர்கல்விக்கு வித்திட்ட சிறந்த கல்வியாளருமாக அவர் திகழ்ந்தார் என்றும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி கொல்கத்தாவில் இன்று மாலை மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் சார்பில் சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் ஷியாமா பிரசாத்துக்கு இசை அஞ்சலி மற்றும் அவரது 125 அடி உயர சிலைக்கு காட்சிப்படுத்தவும் நிகழ்வும் ஆகியவை நடைபெறவுள்ளன. ஷியாமா பிரசாத்தின் வாழ்க்கை குறித்த சிறப்பு கண்காட்சிக்கும் இவ்விழாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஆகியோரும் இதில் பங்கேற்கின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 24ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிக்கை நாளை வெளியிடப்பட்டு வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இம்மாநிலத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த திரு சுகேந்து சேகர், திருமதி சுஷ்மிதா தேவ், திரு பிரகாஷ் சிக் பரேக் ஆகியோர் ராஜினாமா செய்ததையடுத்து இந்த 3 இடங்களுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் காலியாக உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது. இதனையடுத்து இந்த தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. பீகார் மாநிலத்தின் பன்கிபூரிலும், குஜராத் மாநிலத்தின் மஞ்சள்பூரிலும், மத்திய பிரதேசத்தின் ததியா சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தல் இம்மாதம் 30ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 13ஆம் தேதி வரை வேட்புமனுக்கள் பெறப்பட்டு 14ஆம் தேதி அவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். கிழக்காப்பிரிக்க நாடான கோம்ரோஸின் சுதந்திர தினத்தையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அமைச்சர் மபே முகமத்தை மற்றும் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மகாசாகர் தொலைநோக்கு திட்டத்திற்கான ஒத்துழைப்பை கோம்ரோஸ் அளித்திருப்பது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தி இருப்பதாகவும் கூறியுள்ளார். கிழக்காப்பிரிக்க மண்டலத்தில் அமைந்துள்ள மற்றொரு நாடான மலாவியில் சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜார்ஜ் டே சொபோண்டா மற்றும் அந்நாட்டு மக்களுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு கடந்த 3ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதை அடுத்து மாணவர்கள் தேர்வு கட்டணத்தை திரும்பப் பெறுவதற்கு வங்கி கணக்கு விவரங்களை இணையதளத்தில் பதிவிடுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஏற்கனவே வங்கி கணக்கு விவரங்களை தெரிவித்த மாணவர்களுக்கு தேர்வு கட்டணம் அவர்களது கணக்குகளில் திருப்பி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது.

அறிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா இன்று காலை ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. துருக்கியில் நேட்டோ அமைப்பு நாடுகள் உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் குறித்து யுக்ரைன் விமானப்படையினர் வெளியிட்டுள்ள செய்தியில், கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள், சிறிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக இந்த தாக்குதலை ரஷ்ய படையினர் நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை கீவ் நகரின் மத்திய பகுதியில் குண்டுகள் வெடித்ததாக கீவ் நகரின் மேயர் தெரிவித்தார். இரண்டு மாவட்டங்களில் குண்டுவெடிப்பினால் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாகவும் அவர் கூறினார். உடனடியாக அபாய சங்கு ஒழிக்கப்பட்டு பொதுமக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கர்நாடகா, கேரளா, மாஹே, மத்திய பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் கிழக்கு ராஜஸ்தானில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், கொன்கன், கோவா, மத்திய மகாராஷ்டிரா, சத்தீஸ்கட் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 24ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள 3 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: கோடி பண்பலை 100 பிள்ளைங்கள் ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை மீளவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாயவலை மீளவழி இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
3: கோடை பண்பலை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இணைய பயன்பாட்டிற்கு முதன்மையானதாக இருக்கும் செர்வர் எனப்படும் சேவை வழங்கி கணினி அல்லது நெட்வொர்க் எனப்படும் சேவை வழங்கும் வலையமைப்பு வழியாக தரப்படும் சேவை அல்லது வளங்களை அதன் உண்மையான பயனர்கள் அணுகாதபடி முடக்க மேற்கொள்ளப்படும் தீய முயற்சியினை சேவை மறுப்பு தாக்குதல் என்கின்றனர். இதனை ஆங்கிலத்தில் டினையல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக் என்கின்றனர். ஒரு சேவை வழங்கி கணினி அல்லது வலையமைப்பு வழங்கும் சேவைகளை தற்காலிகமாகவோ அல்லது சேவை வழங்கும் நிறுவனம் அதனை கண்டறிந்து நீக்கும் வரையோ அல்லது முழுவதுமாக தடுத்து நிறுத்தும் எண்ணத்துடன் செய்யப்படும் தீய தாக்குதல் நடவடிக்கையை சேவை மறுப்பு தாக்குதல் என்பர். பொதுவாக நெட்வொர்க் டிராஃபிக் எனப்படும் அதிக நெரிசலுடைய வலையமைப்பு அல்லது பிரபலமான அமைப்புகளின் வலையமைப்புகளில் இதுபோன்ற தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதாவது சேவை வழங்கி கணினிக்கு தொடர்ச்சியான பொய்யான சேவை கோரிக்கைகளை அனுப்பி அதை ஓய்வில்லாது இயங்கச் செய்து அதன் வளங்களை வீணடிப்பதன் மூலம் அதன் உண்மையான பயனர்களுக்கு அதன் சேவை கிடைக்காமல் செய்யப்படுகிறது. உதாரணமாக மாணவர்களின் தேர்வு முடிவுகள் வெளியாகும் போது அதிகமானோர் பலதரப்பட்ட இடங்களிலிருந்தும் தேர்வு முடிவினை தரும் இணையதளத்தை அணுகுவர். ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானோர் லட்சக்கணக்கானோர் என்று அதிகமான எண்ணிக்கையில் குறிப்பிட்ட ஒரு இணையதளத்தை அணுகும்போது சேவை பழு காரணமாக அந்த இணையதளம் தரும் சேவை தாமதப்படும் அல்லது அந்த சேவை வழங்க முடியாமல் போய்விடும். இதுபோன்ற ஒரு நிலையை தீய எண்ணத்தோடு செயற்கையாக உருவாக்குவதே சேவை மறுப்பு தாக்குதல் என்று புரிந்து கொள்ளலாம். இதே போன்று தனிநபர்களின் மின்னஞ்சலில் இன்பாக்ஸ் எனும் உள்பெட்டியில் தேவையற்ற அஞ்சல்களை அதிக அளவில் அனுப்பி நிரப்புவது அவர்கள் பெரும் சேவையை பெற முடியாதபடி செய்யும் நடவடிக்கையாக இருக்கிறது. இதனையும் சேவை மறுப்பு தாக்குதல் என்றே சொல்லப்படுகிறது. தாக்குதலை கண்டறிதல், உண்மையான மற்றும் பொய்யாக உருவாக்கப்பட்ட சேவை நெரிசலை இனம் பிரித்து வடிகட்டல், தாக்குதலை சமாளிக்கும் சரியான பதிலீடு

0: வீட்டு கருவிகளான ஃபயர்வால் எனும் தீச்சுவர், ரவுட்டர் எனும் திசைவி, சுவிட்ச் எனும் பிணைய நிலைமாற்றி போன்றவற்றை பயன்படுத்துதல் முதலான நடவடிக்கைகள் மூலம் இவ்வகையான குற்றம் கட்டுப்படுத்தப்படுகிறது. இருப்பினும் ஹேக்கர் எனும் மின் தாக்குநர்கள் வழியாக சேவை மறுப்பு தாக்குதல்கள் அவ்வப்போது நடத்தப்படுகின்றன. இதன் மூலம் குறிப்பிட்ட வலைத்தளம் முடங்கி போய்விடுகின்றது. தனிப்பட்ட நபர்களின் மின்னஞ்சலில் அல்லது அமைப்புகளின் வலைத்தளங்களில் சேவை மறுப்பு தாக்குதல் நடத்தப்பட்டதாக கருதும் நிலையில் மின்வெளி குற்றப்பிரிவிற்கான நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் எனும் தேசிய மின்வெளி குற்ற முறையீட்டு வலைத்தளத்தில் முறையீடு செய்து உரிய தீர்வினை பெறலாம்.
1: இதுவரை கேட்டோம் மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில். நம்மோடு இணைந்திருந்தார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீளவழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
4: இது நம் கொடைப்பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில் ஆட்ட நாயகி நிகழ்ச்சியின் நிறைவான மகளிர் வாங்க. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: தூத்துக்குடியிலிருந்து திவ்யா பேசுறேன் மேடம்.
4: திவ்யா பேசுறீங்க, என்ன பண்றீங்கம்மா?
5: பறவைன்ற
4: தலைப்புல சொல்றேன். கோழி. கோலம். காக்கா. காற்றாடி. கற்றாழை. அருமை அருமைமா. நன்றி நன்றி
5: மேடம்.
4: நன்றிங்க மேடம்.

கோடை பண்பலை 100.5 இது மகளிர் நேரம். ஆர்வமா விளையாடிய ஆட்ட நாயகிகள் அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்த்துகிறது கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். விடைபெறுகிறேன் நான் உங்கள் அன்பு தோழி பத்மா நீலமணி. இனி வருவது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை.

0: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: வணக்கம் நீர்களே. பகல் நேர இசை விருந்து உங்கள் கோடை பண்பலை 100.5 இனிய பாடல்களுக்கு விருப்பம் எனும் நிறமூட்டி வானலையில் வண்ணமயமாய் ஒளிரச் செய்யும் பகல் வேளை இனிவோமா நேயர்களே, உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியின் தொடக்கமாக 1961 வெளியான பாசமலர் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. கொடைரோடு ராசதானி கோட்டை சித்தன் மலர்கொடி பிரபு ஜனனி காமணன் விருப்பமாய் கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடலை பாடுகிறார் எல்லார் ஈஸ்வரி.
4: ஒப்படைக்கிறேன் அதில் ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கணும். அது என்ன?

0: இடமா. நீ கவலைப்பட.
1: நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடுமே வாழ்ந்து காலி.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
4: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
5: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
4: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா. July 1 to August 15
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

அன்பு நேயர்களின் மனம் மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இது உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி 1965 வெளியான எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. திருச்சி தொட்டியம் குண்டுமணி பிச்சை முத்து விருப்பமாய். வாலியின் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடலை பாடுகிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி.

0: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் நாம் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் ஆர் சிதம்பர் சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: அனைவருக்கும் வணக்கம்.
4: அனைவருக்கும் வணக்கம்.
5: அனைவருக்கும் வணக்கம்.
6: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
7: வாழ்த்து தென்றல்,
8: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
9: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
7: இருபத்தி 27 ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
8: வருகிற ஜூலை மாதம் 12 தேதி
9: ஞாயிற்றுக்கிழமை
8: பிற்பகல் 2:30
9: உதய விழா கொண்டாட்டம்
6: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
8: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
7: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
9: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
8: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
9: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27 ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
8: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 தேதி ஞாயிற்றுக்கிழமை.

0: இப்பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
1: நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டுப்பாரு.
2: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
3: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
4: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.

இது உங்கள் கூடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி திருப்பரங்குன்றம், தென்பரங்குன்றம், விஜயன், கோவிந்தம்மாள், முத்துச்செல்வி, பிரபாவதி, பானுமதி. கேட்டிருக்கும் பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. 1961 வெளியான திரைப்படம் அது, பாவ மன்னிப்பு. கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பாடலை பாடுகிறார் டி எம் சௌந்தரராஜன். பாடல் இதோ.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
3: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல

0: ஊத்தி ஒரு லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இத ஒரு லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்
3: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு ஒண்ணுக்கு மூணுங்கிற அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
5: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ். மிஸ்டர் கோல் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.

கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மிஸ்டர் கோல் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.

0: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இசை.
1: இசை பாடு நீ இளந்தன்றலே.
0: மழை.
2: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
3: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் பழனி கருணாநிதி அவர்கள். பழனி கருணாநிதி தெரிவு செய்த பாடல்கள் இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்திருக்கிறது. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1972 வெளியான இதய வீணை திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. தென்காசி சுப்புலாபுரம் குணசேகரன் பாரத் பிரியன் விருப்பமாய், வாலியின் வரிகளில் சங்கர் கணேஷ் இசையில் பாடலை பாடுகிறார்கள் டி எம் சௌந்தரராஜன் எஸ் ஜானகி.

0: கோடிப்பண்புள்ள 100 பிள்ளைந்தில் தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன், எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது, தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: வானவில் நிகழ்ச்சி நம்ம கோடை பண்பலையில பேசிட்டு வந்தேன்,
4: அப்ப சேர்ந்து போவோமா ஊர்கோலம்?
3: இப்ப இவ்வளவு நேரம் ஊர்கோலம் போறேன்னு பண்ண, இப்ப என்னையும் கூப்பிடுற சேர்ந்து போலான்னு சொல்லி
4: வானவில் நிகழ்ச்சியில பேசிருக்கல்ல.
3: ஆமா,
4: பரிசு உனக்குதான்.
3: அப்படியா, பரிசு தரங்களா?
4: ஆமா, வர ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி அரங்கத்துல 27வது உதய விழா கொண்டாட்டமா நடக்க இருக்கு. அதுல வர ஜூலை 11ஆம் தேதி வரைக்கும் வானவில் நிகழ்ச்சியில பங்கேற்கிற நேயர்கள் அனைவருக்கும் பரிசு. அது மட்டும் இல்ல, வண்ணத்துறிகளை சிறப்பா பங்கேற்கிற நேயர்களுக்கு சிறப்பு பரிசும் காத்திருக்கு.
3: அப்ப எனக்கு கண்டிப்பா பரிசு இருக்கு.
4: நாமக்கல் வந்தாதான் அந்த பரிசு கிடைக்கும்.
3: அப்ப போயிடலாம்,
4: சேர்ந்து போவோமா
5: அப்படின்னு கிளம்பிட்டீங்க. எல்லாரும் கிளம்ப தயாரா காத்திருப்பீங்க. வானவில் நிகழ்ச்சியில பங்கு பெறும் அனைவருக்கும் பரிசு அப்படின்னு நிகழ்ச்சியில அறிவிச்சிருந்தோம். ஒரு நேயருக்கு தலா ஒரு பரிசு மட்டும்தாங்க. அது மட்டும் இல்லாம வானவில் நிகழ்ச்சியில சிறப்பா கருத்து பரிமாறும் நேயருக்கு தலா ஒரு பரிசும் காத்திருக்கிறது. அப்ப ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா, ஒரு நிகழ்ச்சியில ரெண்டு பரிசு வாங்க உங்களுக்கு வாய்ப்பு தருது கோடை பண்பலை 100.5.

பலவித பாடல் பதார்த்தங்களோடு பசியாரும் வேளையாக உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1965 வெளியான வெண்ணிற ஆடை திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. கோட்டாறு கோளப்பன், முத்துலக்ஷ்மி.

ராணி, நாகேஸ்வரி, சுதா, மகேஸ்வரி, ஐஸ்வர்யா, ராஜா, மகேஷ், ராணி, மூக்கம்மாள் விருப்பமாய் வருகிறது பாடல். பாடலை பாடுகிறார் பி. சுஷீலா.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
4: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக்
5: ஏகப்பட்ட 1 முதல் August 15 வரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

1973 வெளியான ராஜராஜ சோழன் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. நாகர்கோவில் நம்பி இடைத்தெரு, மந்திரமூர்த்தி, ஆதிக், விஷாகன், செல்வமதி, சிவ ஆனந்த், பிரத்திஷா, கோகுல்ராம், யுகமித்ரா விருப்பமாய். திருநாவுக்கரசர் வரிகளில் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில். பாடலை பாடுகிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியன், எம் ஆர் விஜயா, எல் ஆர் ஈஸ்வரி. கோடை பண்பலை 100.5 பாடலிதோ.

இது உங்கள் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. இனி நிகழ்ச்சியில் 1970

நேரம் 1:44 இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை. இனி நிகழ்ச்சியில் 1962 வெளியான சுமை தாங்கி திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. நாமக்கல் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார், பேபி செந்தில்குமார், கார்த்திகா, யஷ்மிதா.

தாமோதரன் விருப்பமாய், கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடலை பாடுகிறார் பி பி ஸ்ரீனிவாஸ். அந்த அருமையான பாடல் கோடை பண்பலையில் ஒலிக்கும் நேரம் 1:44.

0: பந்தாடும் பந்தாட்டம். இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம். உங்களுக்கு கால்பந்தாட்டம் பிடிக்குமா? அப்போ உங்களுக்கு இதுவும் ரொம்ப பிடிக்கும். ஆமா, அதேதான். அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ இந்த மூன்று நாடுகளிலும் நடக்கிற உலக கோப்பை கால்பந்தாட்டத்தோட உன்னதமான தருணங்களை வான்வழியே உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கும் குரல் வழியாக. மாலை 5:10 உங்கள் கோடை பண்பலை 100.5 மட்டுமே கேட்க மறந்துடாதீங்க.
1: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
4: இனிய இசையோடு இணைந்திருக்கிறோம். இது உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1966 வெளியான கொடிமலர் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. காரைக்குடி கனகவள்ளி நாராயணன் கல்யாண

ராணி நாகவள்ளி அஸ்வின் விருப்பமாய், கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், பாடலை பாடுகிறார் பி பி ஸ்ரீனிவாஸ்.

உங்களுடைய பாடலை பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியிலே 1962 வெளியான பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. மதுரை SS காலனி ஜெயபிரகாஷ், நாராயணன், சரஸ்வதி, மீனாட்சி, பாலாஜி, பாலகிருஷ்ணன் இவர்களின் விருப்பமாய், கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடலை பாடுகிறார்கள் TM சௌந்தர்ராஜன், P. சுஷீலா.

இது போன்ற பழம்பெரும் திரையிசை பாடல்களை கேட்க வழி இருக்கிறது. எழுதி அனுப்புங்கள் கோடை பண்பலை முகவரிக்கு. நிலைய இயக்குனர் பண்பலை வானொலி, கொடைக்கானல் 624-101. நிலைய இயக்குனர் பண்பலை வானொலி, கொடைக்கானல் 624-101 எனும் முகவரிக்கு. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் நிறைவாக சிட்டுக்குருவி திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. தேனி காமாட்சிபுரம் மாடசாமி, ராஜம்மாள், பிரியதர்ஷன், ருத்ரஸ்ரீ, தமிழ்மணி விருப்பமாய் வாலியின் வரிகளில் இளையராஜா இசையில் பாடலை பாடுகிறார்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா. நிகழ்ச்சியை தொகுத்த மகிழ்வில் விடைபெறுகிறேன். நான் உங்கள் பனசரி யோகானந்த்.

இதயம் குளிர்வித்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய நெஞ்சில் நிறைந்தவை. மீண்டும் நாளை பகல் ஒரு மணிக்கு. இனி ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
4: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப்.
6: கவுன்சிலிங் கோட் 2612.
2: 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோ 2608.
3: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
4: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
3: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? July 1-August 15 வரை
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
7: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
8: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
9: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
10: கவுன்சிலிங் கோ 2612.
6: 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
11: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
5: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
6: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப்.
7: கவுன்சிலிங் கோட் 2612.
3: 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: நாம் இதுவரை கேட்டு ரசித்த நம் கோடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தூல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் அமளி. நன்றி நேர்களே. இனி நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. அதற்கு முன்பாய் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சர்வதேச ஊரக வளர்ச்சி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உயர்கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதற்கு தாவேக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக மக்களுக்கு வழங்கும் பையில் கூட தாவேக அரசு ஊழல் புரிந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் குற்றச் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. குற்றங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தஞ்சாவூர் அருகே திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் சரிந்து விழுந்த விபத்தில் பெண் பணியாளர் ஒருவர் உயிரிழந்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அம்மன் தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை வெற்றி பெற 286 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெண்கலப்பதக்கம் வென்றார். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீ தேவி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கு இடையேயான 2வது ஹாக்கிப் போட்டி இன்று எடின்பர்கில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் நேயர்களே, ஆவல் தொடங்கி ஆவல் முடியும் உயிரெழுத்துக்கள் போல இதய கூட்டில் இசைமழை பொழிய இதோ நம் கூடி பண்பலை 100.5 உயிரெழுத்து. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளை சுமந்து இதயம் தொட்ட பாடல்களோடும் அதற்கான அழகான தொகுப்புகளோடும் வளம் வருகிறது கொடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. நான் உங்கள் அன்பு தோழி பத்மா நீலமணி. இன்னைக்கான உயிரெழுத்து நிகழ்ச்சியில திண்டுக்கல் மாவட்டம் பழனி பெத்தநாயக்கன்பட்டியிலிருந்து கருணாநிதி

சிவகாமியை அவர்களின் இன்னிசை பாடல்கள் என்ற தலைப்புல அருமையான கவிதை தொகுப்புகளோடு வளம் வருகிறது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. அலை மோதும் கடல் நீரெல்லாம் ஆவியாய் ஒரு நாள் மறைந்தாலும், எல்லை விரிந்த இந்த வானமும் என்றேனும் ஒரு நாள் குறைந்தாலும், நிலைத்து நிற்கும் அந்த மலைகளும் மண்ணோடு மண்ணாய் உடைந்தாலும், என் இதயத்தின் துடிப்பாய் இருக்கும் நம் காதல் பந்தம் என்றும் மறையாது. அப்பப்பா, இந்த காதல் பந்தத்தை எவ்வளோ அழகாக விவரிச்சிருக்கிறார் இல்லையா? முதல் பாடலாக 1995 கங்கைக்கரை பாட்டு திரைப்படத்திலிருந்து மணிவண்ணன் இயக்கத்தில் தேவா இசையில் SPB மற்றும் சித்ரா அவர்களின் குரலில் பிரபலமான காதல் டூயட் ஹே நாசரே பியாரே இதோ வருகிறது.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
5: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
6: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
5: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
8: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
9: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
10: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
11: கவுன்சிலிங் கோட் 2612.
7: 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ண தூரிகை.
12: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
13: நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கொடைப்பண்பலை 100.5 உயிரெழுத்து, பழனி பெத்தநாயகன்பட்டி கருணாநிதி அவர்களின் தெரிவில். அடுத்ததாக பனி கொட்டும் மலையினிலே பார்த்ததொரு விந்தையினை, பூமி தொடும் வெண்மேகம் பூத்ததுவோ சிம்லாவில், காதல் தேசம் இங்குதானே கண்ணே உன் பரிசத்திலே, பனிமலையும் பூவாகுதே உன் பார்வையும் பட்ட மாத்திரத்திலே. அடடா, இவரோட கவிதையிலேயே நம்மளை சிம்லாக்கே கூட்டிகிட்டு போயிட்டார்ல. 1982 சிம்லா ஸ்பெஷல் படத்திலிருந்து முக்தா ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில், MS விஸ்வநாதன் இசையில், SPB மற்றும் ஜானகியின் குரலில், வாழையின் கவி வரிகளில், லுக் லவ் மீட் யோர் லவ்லி பாடல் அடிக்கிற வயலுக்கு குழுமைப்படுத்த வருகிறது.

0: கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் வரும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை வானவில் மற்றும் வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியில் பங்கு பெறும் நேயர்களுக்கு பரிசும், வண்ணத்தூரிகையில் வெற்றி பெறும் நேயர்களுக்கு சிறப்பு பரிசும் வழங்கி கௌரவிக்க இருக்கிறது கோடை பண்பலை 100.5. நிகழ்ச்சிகளில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் நேயர்களே, பரிசுகளை அள்ளிச் செல்லுங்கள். வாருங்கள் நேயர்களே, சந்திப்போம் கோடை பண்பலையின் உதய விழா கொண்டாட்டத்தில்.
1: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிஇன்டெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிஇன்டெக் 2026 கொடிசியா கோவை.

கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ். மிஸ்டர் கோல் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.

இளமனது பல கனவு விழிகளிலே வருகிறது. விடியாத இரவினிலும் விடியலாய் மலர்கிறது. விழிமூடி கிடந்தாலும் வண்ண கோலம் போடுகிறது. இதயத்தின் ஆழத்தில் இன்ப கீதம் இசைக்கிறது. 1985 செல்வி திரைப்படத்திலிருந்து கி நடராஜன் இயக்கத்தில் இசைஞானி இளையராஜா இசையில் SBB மற்றும் எஸ் ஜானகியின் குரல்களில் வாழியின் கவி வரிகளில் புகழ்பெற்ற பாடல் இளமனது பல கனவு. மனதுக்கும் வயதுக்கும் சுகமான பாடல் இதோ.

0: அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட

0: அனைவருக்கும் வணக்கம். கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
1: வாழ்த்து தென்றல்,
2: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
3: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்,
2: வருகிற ஜூலை மாதம் 12 தேதி
3: ஞாயிற்றுக்கிழமை
2: பிற்பகல் 2:30
3: உதய விழா கொண்டாட்டம்
0: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
2: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
1: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
3: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
2: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
3: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27 ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
2: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
1: நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டுப்பாரு.
2: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
3: கோடை பண்பலையின் உதய விழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
4: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.

இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் பழனி பெத்தநாயக்கன்பட்டி கருணாநிதி அவர்களின் தெருவில் கவிதை தொகுப்போடு பாடல்கள். மெல்ல மெல்ல என்னை தொட்டு செல்லமாய் ஒரு தென்றல் வீசுகிறது. சொல்லி தீரா புன்னகையோடு என் இதய கதவை திறக்கிறது. கண்கள் இரண்டும் காதல் சொல்ல கவிதையாய் மாறுகிறது என் உலகம்.

0: இங்க இருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் பரிசு. அது மட்டும் இல்ல, வண்ணத்துறைகள சிறப்பா பங்கேற்கிற நேயர்களுக்கு சிறப்பு பரிசும் காத்திருக்கு.
1: அப்ப எனக்கு கண்டிப்பா பரிசு இருக்கு.
0: நாமக்கல் வந்தாதான் அந்த பரிசு கிடைக்கும்.
1: அப்ப போயிடலாம்
0: சேர்ந்து.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
4: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப்.
8: கவுன்சிலிங் கோட் 2612.
4: 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
10: அடுத்ததாக சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறதே உன் காதல் வானில் கலந்திடுவே. விழிகளின் மொழியில் சிறகுகள் முளைக்க இதய கூட்டை உடைத்து அது பறக்கிறதே. July 1985 அந்த ஒரு நிமிடம் படத்திலிருந்து மேஜர் சுந்தர்ராஜன் இயக்கத்தில், இளையராஜா இசையில், SPB மற்றும் S. ஜானகி குரலில், வைரமுத்துவின் முத்தான வரிகளில், கொடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறதே பாடல் சிறகடிக்க வருகிறது.

0: ஊர்கோலம்.
1: ஊர்கோலமா? எங்கப்பா போற? சொல்லவே இல்ல.
0: நான் போறது இருக்கட்டும், இவ்வளவு நேரம் நீ எங்க போயிட்டு வந்த?
1: ஆமாப்பா, இந்த வானவில் நிகழ்ச்சி நம்ம கோடை பண்பலையில பேசிட்டு வந்தேன்.
0: அப்ப சேர்ந்து போவோமா ஊர்கோலம்?
1: இப்ப இவ்வளவு நேரம் ஊர்கோலம் போறேன்னு பண்ண, இப்ப என்னையும் கூப்பிடுற சேர்ந்து போலான்னு சொல்லி
0: வானவில் நிகழ்ச்சியில பேசிருக்கல்ல.
1: ஆமா,
0: பரிசு உனக்குதான்.
1: அப்படியா, பரிசு தரங்களா?
0: ஆமா, வர ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி அரங்கத்துல 27வது உதய விழா கொண்டாட்டமா நடக்க இருக்கு. அதுல வர ஜூலை 11ஆம் தேதி வரைக்கும் வானவில் நிகழ்ச்சியில

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரீன்டெக் 2026 கொடிசியா கோவை.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
3: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
4: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப்.
5: கவுன்சிலிங் கோ 2612.
1: 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: கடவை,
1: கடக்கை
0: அல்லது
1: வழி
0: அல்லது
1: வாயில்
0: அல்லது
1: ஏணி
0: அல்லது
1: பாசறை
0: அல்லது
1: குற்றம்.
0: கடவை
1: வழி.

நாம் இணைந்திருக்கிறோம் கொடைப்பண்பலை 100.5 உயிரிழத்து. இன்று பழனி பெத்தநாயக்கன்பட்டி கருணாநிதி அவர்களின் கவிதை தொகுப்போடு இன்னிசை பாடல்கள் தலைப்பில் வளம் வருகிறது. பட்டுக்கிண்ணம் தொட்டுக்கொள்ள பாவை உந்தன் முகம் பார்க்க, தொட்டு பேசும் வார்த்தைகளில் நெஞ்சம் இங்கு தித்திக்குதே. நீல நதிக்கரை ஓரத்தில் நின்றேன், நிலவொளி சிந்தும் உன் முகம் காண. 1985 காக்கிச்சட்டை திரைப்படத்திலிருந்து ராஜசேகர் இயக்கத்தில், இசையரசன் இளையராஜா இசையில், SPB மற்றும் P. சுஷீலா குரலில், வாலியின் கவி வரிகளில் இதோ மயக்கும் பாடல்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பூக்களின் இதழ் தொடும் காற்று கூட நம் காதலை சொல்லித்தானே வீசுது. உலகமே நம்மை பார்த்தாலும் நாணத்தால் என் விழிகள் மட்டும் நிலம் பார்த்து வெட்கப்படுது. இந்த அற்புதமான பாடல் 1985 சின்ன விடு திரைப்படத்திலிருந்து பாக்யராஜ் இயக்கத்தில் எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகியின் ஜோடி குரலில் வைரமுத்துவின் முத்தான வரிகளில் சிட்டுக்குருவி வெட்கப்படுது பாடல்.

நாம் இணைந்திருக்கிறோம் கொடைப்பண்பலை நுறுபொழி ஐந்தில் உயிரெழுத்து நிகழ்ச்சி. பழனி பெத்தநாயக்கன்பட்டி கருணாநிதி அவர்களின் கவிதை தொகுப்போடு வளம் வருகிறது. இரு விழிகளின் சந்திப்பில் இதயங்கள் எழுதும் பல்லவி, உன் இதழ்கள் மெல்லிய அசைவில் முத்தாடுதே முத்தாடுதே ராகம், அதை கேட்டு பித்தானதே பித்தானதே என் தேகம். 1984 நல்லவனுக்கு நல்லவன் படத்திலிருந்து எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் முத்துலிங்கம் வரிகளில் எஸ்பிபி ஜானகி மெல்லிசை குரல்களில் இதோ பாடல்.

காலை பனி தூறலில் செங்கமலம் சுரிக்குது, இதழ்களின் புன்னகையில் இதயம் வந்து நினைது, இமை மூடும் வேளையிலும் உன்முகம் தெரிகிறது. இதோ பாடல் வருகிறது, செங்கமலம் சுரிக்குது.

வார்த்தைகளால் வர்ணஜாலம் செய்து இன்னிசை பாடல் தலைப்புக்கு ஏற்ற அருமையான கவிதை தொகுப்புகளோடு நம் இதயத்தை இனிக்க செய்தவர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி பெத்தநாயக்கன்பட்டி கருணாநிதி அவர்கள். கோடிப்பண்பலை 100.5 சார்பாக கருணாநிதி அவர்களுக்கு நன்றிகளும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறது கோடிப்பண்பலை 100.5. இது இசையோடு உரையாடுகின்ற பிரத்யேக நிகழ்ச்சி கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. விடை பெறுகிறேன், நான் உங்கள் அன்பு தோழி பத்மா நீலமணி.

0: இனி நம் கோடை பண்பலை 100.5 வண்ணத்தூரிகை. முன்பாக செய்தி சுருக்கம்.
1: இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சர்வதேச ஊரக வளர்ச்சி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உயர்கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதற்கு தாவேக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக மக்களுக்கு வழங்கும் பையில் கூட தாவேக அரசு ஊழல் புரிந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. குற்றங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தஞ்சாவூர் அருகே திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் சரிந்து விழுந்த விபத்தில் பெண் பணியாளர் ஒருவர் உயிரிழந்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹம்மன் தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை வெற்றி பெற 286 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெண்கலப்பதக்கம் வென்றார். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீதேவி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான 2வது ஹாக்கி போட்டி எடின்பர்கில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5
2: அனில் பாஸ்தா.
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: வழங்கும் வண்ணத்துரிகை.
6: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ்.

0: பாடல் என்பது வார்த்தைகளின் வரிசை அல்ல. சில பாடல்கள் கடந்த காலத்தை நினைவுபடுத்தும், சில பாடல்கள் இன்றைய நாளை இன்பமயமாக்கும், சில பாடல்கள் எதிர்காலத்திற்கு ஏற்றமாய் அமையும். அத்தகைய பாடல்களில் உள்ள வார்த்தைகள் சில நேரம் நமக்கு விடையாகவும் கேள்வியாகவும் அமையும். இத்தகைய சிறப்பு மிக்க பாடல்களில் உள்ள பதில்களை நாங்கள் கேள்வி கேட்க, நீங்கள் கண்டறிய கொடை பண்பலை 100.5 வண்ணத்துறிகையில் பாட்டுக்குள் பதில். நேயர்கள் வரலாம், எந்த நேரலையிலும் பங்கு பெறாத அறிமுக நேயர்கள் 24, 24, 24 மகளிர் 24, 24, 29 நிகழ்ச்சியில் எப்போதும் பங்கு பெறும் வழக்கமான நேயர்கள் 24, 24, 26 மற்றும் அறியன் 290, 333 முன்னிணைப்பாக 0, 45, 42 இணைத்து நிகழ்ச்சியில் பாட்டுக்குள் பதிலோடு
1: நான் உங்கள் பத்மா.
0: தீபா நடராஜன் வணக்கம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் சரியான பதிலை கண்டறிந்து கூறும் வெற்றி பெறும் நேயர்களுக்கு ஜூலை 12 நடைபெற இருக்கும் கோடை பண்பலை 100.5 உதய விழா நிகழ்ச்சியில் நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி வளாகத்தில் பரிசுகள் காத்திருக்கின்றன. பத்மாவை பார்த்தாலே தெரியுது உதய விழால வந்து நானும் பரிசு வாங்கணும் அப்படிதானே நினைக்கிறீங்க?
1: பாக்கா, நம்ம பரிசு வாங்காமையா பாட்டு பாடியே தீர போறேன், பரிசு வாங்கியே ஆக போறேன்.
0: ஆனா இன்னைக்கு பாட்டு பாடுறது இல்லையே, பாட்டுக்குள்ள இருக்க பதிலதான் நீங்க கண்டுபிடிக்கணும், பாடலாம் கூடாது.
1: சரிங்கக்கா.
0: சரி, பாட்டுக்குள் பதில் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுவோம். நாங்கள் ஒரு பாடல் போடுவோம், அந்த பாடலுக்குள்ளே ஒரு பதில் இருக்கும், அந்த பதில் சம்மந்தமாக நாங்கள் கேள்வி கேட்போம், நீங்கள் அந்த பதிலை கண்டுபிடிக்கணும், குழம்பிடக்கூடாது. நாங்கள் கேட்குற கேள்விக்கான பதில் வந்து அந்த பாட்டுக்குள்ளே இருக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும், அவ்வளோதாங்க. சரி, நேரில் சந்திச்சிடலாமா?
1: சந்திச்சிடலாம்.
0: நிகழ்ச்சிக்கு ஒரு முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: திருப்பூர் மாவட்டம் அவினாசியிலேருந்து கண்ணன் பேசுகிறேன் மேடம்.
0: கண்ணன், என்ன பண்ணுறீங்க கண்ணன்?
2: மேடம், நாங்கள் அதை வீட்டிலேயே வேலை செஞ்சுட்டு இருக்கோம், தைச்சிட்டு இருக்கோங்க மேடம்.
0: அப்படிங்களா? இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கீங்களா?
2: நினைச்சிருக்கீங்க?
0: உங்களுக்கான பாடல் கேட்டுருவோமா?
2: கேட்டுலாங்க மேடம்.

0: கண்ணன்.
1: சொல்லுங்க மேடம்.
0: பாட்டு நல்லா இருந்துச்சா?
1: நல்லா இருந்துச்சு.
0: சரி, நீங்க பாட்டை ரசிச்சீங்கன்னு எனக்கும் தெரிஞ்சிருச்சு. கேள்வி கேப்போமா?
2: வருடத்திற்கு ஒரு முறை கூடக்கூடியது. வருடத்திற்கு ஒரு முறை கூடக்கூடியது.
0: கொஞ்சம் நீங்க வானொலி விட்டு தள்ளி வந்துருவீங்களா? எங்க குரல் நாலு தடவை கேக்குது, அதுவே கூடிட்டு இருக்கு.
1: மேடம் இன்னும் ஒரு தடவை போடுங்க மேடம் பாட்டை.
0: கேளுங்க.

0: வானொலியை
1: விட்டு வந்துருங்க கண்ணன். கண்ணன்
2: கேள்வி கேட்கணும், சொல்லுங்க மேடம்.
0: வருஷத்துக்கு ஒரு முறை கூட கூடியது.
2: வருஷத்திற்கு ஒரு முறை கூட கூடியது,
1: குறையவே குறையாது,
0: குறையவே குறையாது.
1: நாளா யார் சொன்னது?
0: கூடுனா கொண்டாட்டங்கள்லாம் ஏற்படுங்க.
1: இங்க பாருங்க பக்கத்துல இருந்து யாரு நாளுன்றாங்க, வயசுன்றாங்க, யார் அவங்க?
2: சரியான
1: பதில் தான், வாழ்த்துக்கள். ஒரே ஒரு புன்னகை தான், ஒரு பரிசு வாங்க
2: போறாரு.
1: உங்களுக்கு உதயவிலால பரிசு இருக்கு, இப்ப என்ன பரிசு பாடல் கொடுக்கலாம்
2: மேடம்? எனக்கு இந்த மைதிலி எனக்கு காதலி படத்துல இருந்து என்ன சார் மைதிலியை கேட்டிருந்தேங்க மேடம்.
1: அந்த என்ன மைதிலியே மன்மதன்லயும் இருக்கும், எது பீட்டா இருக்கோ அதான் கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பர இடைவெளி இருக்கு. நன்றிங்க.
3: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
8: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
7: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
8: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
7: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
8: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
7: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
9: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
10: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
11: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
10: எப்படிமா?
11: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
10: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
12: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
13: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
14: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
15: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
14: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
15: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
16: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரின்டெக்ஸ் 2026, இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரின்டெக்ஸ் 2026, கொடிசியா, கோவை.
17: இசைவேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
18: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
19: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: அனில் பாஸ்தா,
0: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
3: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
4: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
5: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
6: அனைவருக்கும் வணக்கம்.
7: அனைவருக்கும் வணக்கம்.
8: அனைவருக்கும் வணக்கம்.
9: கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
10: வாழ்த்து தென்றல்,
11: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
12: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
10: இருபத்தி 27ஆம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்.

0: வருகிற ஜூலை மாதம் 12ஆம் தேதி
1: ஞாயிற்றுக்கிழமை
0: பிற்பகல் 2:30
1: உதயவிழா கொண்டாட்டம்
2: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
0: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
3: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
1: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
0: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
1: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27ஆம் ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
0: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி 7ஆம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
1: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம். கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.

0: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: ஹாய்ச்சாம், நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
5: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
4: எப்படிமா?
5: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
4: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
6: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
7: இசை வேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
10: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மிஸ்டர் கோல் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.

0: நேரம் மாலை 4:23 ஆகுதுங்க. நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 வண்ணத்தூரிகை.
1: வனத்துறையில பாட்டுக்குள் பதில்ல தான் நேர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். முதல் அந்த நேரே பரிசை வாங்கிட்டாரு. அடுத்து வர நேர்களும் பரிசை வாங்குவாங்களா கேட்டுருவோம். வாங்க, வணக்கம். வணக்கம்,
2: குளித்தலை பாக்யாங்க மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: எப்படி இருக்கீங்க?
2: நாங்க சூப்பரா இருக்கோம் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க சூப்பரா சூப்பரா இருக்கோம்.
2: சூப்பருங்க மேடம்.
1: பாக்யா ரொம்ப நாள் பார்க்க முடியாத மாதிரி இருக்கு, கேட்க முடியாத மாதிரி இருக்கு. அப்படியா?
2: இல்லங்க மேடம், நீங்க வராத நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம் மேடம்.
1: ஓ அப்படி, சரிங்க. பாடல கேட்டுருப்போமா இப்ப?
2: கேட்டுலாங்க மேடம்.

0: தயா இருக்கீங்களா? கேள்வி கேட்கலாமா?
1: என்ன பாக்கியாவை சுத்தி ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கே.
0: மூடியுடன் கூடிய சிறிய வட்டம் அல்லது கலைநயமிக்க வடிவில் இருக்கும்
2: ஒரு பொருள்.
0: பதில்
2: கேள்வி நாங்க கேட்டுட்டோங்க, பதில் நீங்க தான் சொல்லணும்.
1: போடுங்க மேடம்.
2: கேளுங்க.

0: மட்டன் குடிச்சிட்டீங்களா பாக்கியா?
1: கேள்வி மட்டன் ஒரு கேளுங்க மேடம்.
0: மூடியுடன் கூடிய சிறிய வட்ட அல்லது கலைநயமிக்க வடிவில் இருக்கும். இதை வந்து பரிசு பொருளா தருவாங்க உங்களுக்கு கூட.
1: பல்லாங்குழிங்க மேடம்.
0: பல்லாங்குழிய யாருங்க பரிசு பொருளா தரா? சின்ன வயசுல விளையாடுவோம் அவ்வளவுதானே.
1: குழு கொடுங்க மேடம்.
0: இது ஒரு பரிசு பொருளா தருவாங்க. அதாவது இது வந்து ஒரு மூடியுடன் கூடிய ஒரு சின்னதா இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும், முக்கியமா பெண்கள் எல்லாருமே வச்சிருப்பாங்க, உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். பாத்தீங்களா உங்களுக்கு எவ்வளவு சொல்ல வேண்டியிருக்கு.
2: பிடிக்கும்னு சொன்னானே சொல்லிட்டாங்க.
0: சரியா சொல்லிட்டீங்க. உங்களுக்கும் பரிசு இருக்கு, உதய விழாக்கு வந்துருங்க.
1: சரி,
0: இப்ப பரிசு பாடல் என்ன கேக்கலாம்? இடைவேளைக்கு அப்புறம் பாடல்.

0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: PGP College of Engineering and Technology Autonomous நாமக்கல்.
2: நல்ல பிளேஸ்மென்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
3: எங்க செலக்ஷன் சரி?
4: கவுன்சிலிங் கோட் 2612.
5: இசைவேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.

0: பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
1: எங்க செலக்சன் சரி?
2: கவுன்சிலிங் கோட் 2612.
0: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்சன் சரி? சோ நோ வரி.
3: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
4: கோடை பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
6: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
4: வழங்கும் வண்ணத்துரிகை. நான்கு மணி 32 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 வண்ணத்துரிகையில் பாட்டுக்குள் பதில். பாட்டுக்குள் பதில்ல ரெண்டு பாட்டு போட்டோம். ரெண்டு பாட்டுக்கும் நேயர்கள் பதில் கண்டுபிடிச்சு பரிசு வாங்கிட்டாங்க. இப்ப வர நேயர் பரிசு வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்களா? இணைப்பில் ஒரு நேயர் வாங்க. வணக்கம்.
7: வணக்கம்
4: தங்கச்சி.
8: யாரு பேசுறது?
7: கிராமம் பெருமாள் பட்டி இருந்து கீதாமணியர் பேசுறேன்.
8: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன்.
8: சரி, இன்னைக்கான பாடல் கேட்டலாமா உங்களுக்கு?
7: கேட்டலாங்க்கா.

0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: வழங்கிய வண்ணத்துரிகை
5: இணைந்து வழங்கியோர் நாமக்கல் PGP College of Engineering and Technology, Autonomous.
6: நல்ல பிளேஸ்மெண்ட்.

0: பாட்டு கேட்டுட்டீங்களா? சரி, உங்களுக்கான கேள்வி, உயிரினங்களுக்கு தீங்கு இல்ல உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய வேதிப்பொருள் என்னது?
1: கீதா
2: அக்கா, இன்னொரு டைம் பாட்டு போறீங்க
1: கேளுங்க.

0: கீதா
1: அக்கா
0: கண்டுபிடிச்சிட்டீங்க போலயே.
2: என்னது நன்றியா?
1: நன்றி நன்றிங்கா. நீங்க
0: நன்றி.
2: ஓ அந்த வார்த்தை அவங்க நல்லா உச்சரிச்சோன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. சரிங்க, உங்களுக்கும் பரிசு காத்திருக்கு. நீங்களும் 27th உதய விழாவுக்கு வந்துருங்க நாமக்கல் திருச்செங்கோடுக்கு. சரியா? என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஓ
2: நீங்க வந்து அப்ப அந்த கலக்கியெல்லாம்
0: சாப்பிட்டுருக்கீங்க?
2: கலக்கினோட அவங்க யோசிச்சிருப்பாங்க. சரிங்க, சரி பாடல் கேட்டுடலாம். நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரின்டெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரின்டெக் 2026 கொடிசியா கோவை.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
6: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: இசை வேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
10: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
7: இசை வேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
11: இனிய பண்பலை கோடை பண்பலையில் இன்பமாய் இணைந்திருக்கிறோம். இது வண்ணத்துரிகையில் பாட்டுக்குள் பதில். நேரம் சரியாக மாலை 4:39. பாட்டுக்குள் பதில்ல பரிசு அப்படின்னோடனே எல்லாரும் டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறாங்களோ ஒரு தோணுது. இல்லை பரிசு இல்லைனாலும் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு நேயர்கள் நினச்சிட்டு இருப்பாங்க. சரி வாங்க, இப்போ இணைப்பில் யார்? நீங்கள் ரொம்ப பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க போல. வாங்க, வணக்கம். வணக்கம்.
12: வணக்கம் மேடம்.
13: வணக்கம். பேர் என்ன, எங்கேருந்து பேசுறீங்க?
12: பாடல்
11: கேட்டுருவோமா?

0: கேள்வி கேட்கலாமா? தயாரா இருக்கீங்களா? இடம், நிகழ்வு அல்லது நபரிடம் இருந்து மரியாதையுடன் பிரிந்து செல்லுதல்.
1: அதை எப்படி சொல்லுவாங்க?
2: பாடல் ஒன்றா இருந்தா போடுங்க மேடம்.
1: கேளுங்க.

0: முடிச்சிட்டீங்களா? இப்ப சொல்ல போறாங்க,
1: கேள்வியை கேளுங்க மேடம்.
2: இடம், நிகழ்வு அல்லது நபரிடம் இருந்து மரியாதையுடன் பிரிந்து செல்லுதல்.
0: நன்றிங்க.

0: பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ், பனியன்கள், சட்டிகள், டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
3: ஊர்கோலம்.
4: ஊர்கோலமா? எங்கப்பா போற? சொல்லவே இல்ல.
3: நான் போறது இருக்கட்டும், இவ்ளோ நேரம் நீ எங்க போயிட்டு வந்த?
4: ஆமாப்பா, இந்த வானவில் நிகழ்ச்சி நம்ம கோடை பண்பலையில பேசிட்டு வந்தேன்.
3: அப்ப சேர்ந்து போவோமா ஊர்கோலம்?
4: இப்ப இவ்ளோ நேரம் ஊர்கோலம் போறேன்னு பண்ண, இப்ப என்னையும் கூப்பிடுற, சேர்ந்து போலான்னு சொல்லி
3: வானவில் நிகழ்ச்சியில பேசிருக்கல்ல.
4: ஆமா,
3: பரிசு உனக்கு தான்.
4: அப்படியா, பரிசு தரங்களா?
3: ஆமா, வர ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி அரங்கத்துல 27 உதய விழா கொண்டாட்டமா நடக்க இருக்கு. அதுல வர ஜூலை 11 வரைக்கும் வானவில் நிகழ்ச்சியில பங்கேற்கிற நேயர்கள் அனைவருக்கும் பரிசு. அது மட்டும் இல்ல, வண்ணத்துறைகள சிறப்பா பங்கேற்கிற நேயர்களுக்கு சிறப்பு பரிசும் காத்திருக்கு.
4: அப்ப எனக்கு கண்டிப்பா பரிசு இருக்கு.
3: நாமக்கல் வந்தாதான் அந்த பரிசு கிடைக்கும்.
4: அப்ப போயிடலாம்.
3: சரி.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
4: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
3: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
4: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
7: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
6: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
8: சரியாக மாலை 4:50 ஆயிடுச்சு. நாம இணைந்திருக்கிறோம். இது கொடைப்பன்மலை 100.5 வண்ணத்துரிகையில் பாட்டுக்குள் பதில். பாட்டுக்குள்ள இருக்க பதிலெல்லாம் நேர்கள் அப்படியே கட கட கட கடன் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்களும் உதயவிழால வந்து பரிசு வாங்க போறாங்க. இப்போ இனிப்பில் ஒரு நேயர் பரிசு வாங்க போறாங்களா இல்லையான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம்.
9: வணக்கம்.
10: வணக்கம். பேசலுங்க.
9: திருச்சி மாவட்டம் உடையார்குளம்புதுல இருந்து மகேஸ்வரி பேசுறேங்க.
10: சரிங்கம்மா, உங்களுக்கான பாட்டு கேட்டலாமா?
9: கேட்கலாம்.

0: பாடல் கேட்டாச்சம்மா?
1: கேட்டாச்சு.
0: உங்களுக்கான கேள்வி, ஒளியை ஒரு பொருள் தடுத்தால் அதன் பின்னால் உருவாகும் அது என்ன?
2: ஒரு இருண்ட பகுதி.
0: ஒரு இருண்ட பகுதி.
1: நிழல் மேடம்.
2: சரியான பதில் சொல்லிட்டீங்க. உங்களுக்கும் உதய விழால பரிசு காத்திருக்கு. திருச்சியில இருந்து கிளம்பி வந்துருங்க. சரியா? நாமக்கல் திருச்செங்கோட்டுல இருக்க விவேகானந்த கல்லூரிக்கு வந்துடணும்.
1: என்னைக்கு
2: வரணும்?
1: அவங்க
2: பதஸ்தத்துல என்னவோ சொல்றாங்க. சரி, கேட்டலாம். ஆவி பறக்கும் டீ கடைய.
1: நன்றிங்க.

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: நாங்களும் அதே தான் சொல்கிறோம், உதயவிழாவுக்கு நம்பி வாங்க, பரிசுகளை அள்ளிட்டு போங்கன்னு. எங்களுக்கும் ஆவி பிறக்க டீ குடிக்கணும்னு ஆசை தான். 5 மணிக்கு குடிக்க போயிடலாம்.
2: கண்டிப்பாக போயிடலாம்.
1: சரி, இப்போ வந்து நாங்கள் நிகழ்ச்சியை முடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். எப்படி நிகழ்ச்சி போச்சுன்னே தெரியல. ஒருவேளை நேயர்கள் பரிசு வாங்கின உற்சாகத்தில் நம்மளும் இருக்கோமோ?
2: ஆமாம், எல்லாருமே ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க பரிசு வாங்கணும்னு.
1: சரி, அவங்க பேரில் சொல்லிடுவோமா?
2: சொல்லிடலாம். திருப்பூர் அவினாசி கண்ணன், குளித்தலை பாக்யா, மணவாடி பெருமாள்பட்டி கீதா, திண்டுக்கல் சின்னாளப்பட்டி அமுதா, திருச்சி உடையார்பாளையம் மகேஸ்வரி.
1: இவங்க எல்லாருமே வந்து அந்த வர ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஜூலை 12ஆம் தேதி மறக்காமல் நாமக்கல் திருச்செங்கோடு அந்த விவேகானந்தா கல்லூரி அரங்கத்துக்கு வந்துருங்க. உங்களுக்கு பரிசு காத்திட்டுருக்கு. இது மட்டும் இல்லை,
2: மற்ற எல்லாருமே வந்துருங்க. பரிசு வாங்காட்டியும் நீங்கள் கண்டிப்பாக வரணும்.
1: இவங்கள யார் வரல பரிசு வாங்க வரலனாலும் அந்த பரிசு வந்து
2: நாங்கள் வாங்கிக்குவோம்.
1: இதுதான் எங்களோட ஐடியா. அதனால் மறக்காமல் வந்து உங்கள் பரிசை நீங்கள் வாங்கிடுங்க, இல்லைன்னா நாங்கள் வாங்கிக்குவோம்
2: கண்டிப்பாக.
3: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
5: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: வழங்கிய வண்ணத்துரிகை.
1: வண்ணத்துரிகை நிகழ்ச்சியில் பாட்டுக்குள் பதில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம்.
2: தீபா,
1: பத்மா. இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம்
2: ஆர் சுந்தரராஜன், பி அனீஷ்.
1: அழைப்புகள் ஒருங்கிணைப்பு
2: கீதா.
1: கணினியின் கைவண்ணம்
2: செந்தில் சீதாராமன்.
1: இனி கேட்கலாம்
2: இடைக்கால இன்னிசையாய்
1: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின்
2: சித்திர செவ்வானம்.
1: நிகழ்ச்சி ஒரு முன்பாய்
2: செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்னா. பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு முறை பயணமாக இந்தோனேஷியா சென்றடைந்தார். தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதற்கு தாவேக்கா அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். வனவிலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுப்பதற்காக அதிநவீன

நவீன கருவிகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக மக்களுக்கு வழங்கும் பையில் கூட தாவேக அரசு ஊழல் புரிந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. குற்றங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. பயிர்க்கடன்களை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹம்பன்தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை வெற்றி பெற 286 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெண்கலப்பதக்கம் வென்றார். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் 50 கிலோ குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் விஸ்வநாத் சுரேஷ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான 2வது ஹாக்கி போட்டி எடின்பர்கில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய வணக்கம் நேயர்களே.

0: நமது கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
1: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்
0: வழங்கும் சித்திரச்ச வானம்.
2: மஞ்சள் வெயில் மாலையில் கொஞ்சி வரும் காற்றலையில் இதமான ராகங்களை இன்பமாய் தந்து நேய உள்ளங்களை மகிழ்விக்க வருகிறது 100.5 சித்ராஜ வனம். நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வராணி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
7: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
8: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
7: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
8: பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
9: கவுன்சிலிங் கோட் 4959.
7: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
10: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ
11: புதிய அனுபவம் எப்பொழுதும்
12: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண

0: ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிஇன்டெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிஇன்டெக் 2026 கொடிசியா கோவை.
1: பந்தாடும் பந்தாட்டம், இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.
2: We are ready.
3: We are ready.
4: We are ready.
5: We are ready.
6: We are ready.
7: We are ready.

0: பந்தாட்டம் பந்தாட்டம், இது உலகக்கோப்பை கால் பந்தாட்ட கொண்டாட்டம். அடாடாடாடா, ஃபுட்பால்னா அது ஒரு ரசனை, அதில் ஒரு சுவாரஸ்யம் அப்படி நிறையா சொல்லலாம். வெளிப்படையாக பேசுகிறோம்னா ஃபுட்பால்ன்றது ஒரு ஆர்ட், அது ஒரு கலை அப்படின்னு தான் சொல்லணும். கலைன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், வந்திருக்கோம் மூணு பேர் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லி ஆரம்பித்த நிகழ்ச்சி நல்லாயிருக்கும். வணக்கம்ப்பா.
1: அண்ணே வணக்கண்ணே.
2: அண்ணே வணக்கண்ணே.
0: இனி பிரேசிலுக்கே அனுப்பிச்சு வச்சிட்டிங்க நேற்று, ஒரு தடவை அர்ஜென்டினாவை பார்க்க போகிறேன்னு அமெரிக்காக்கு அனுப்பிச்சு வைக்கிறதும், நெய்வரை பார்த்துட்டு வாங்கன்னு பிரேசிலுக்கு அனுப்பிச்சு வைக்கிறதும் வேலையாக இருக்குது உங்களுக்கு என்ன?
1: இல்லை, ஒரு ரெண்டு நாள் ஆளை காணாமே ஒருவேளை போயிருப்பீங்களோ அப்படின்னு நினச்சோம்.
0: எல்லாம் மனசில் ஒரு ஆசை இருக்குது நேராக போய் பார்க்கணுன்னு, ஆனால் என்ன பண்ணுறது, வேலைகள் காரணமாக ஒன்றும் பண்ண முடியலப்பா. சரி, பந்தாட்டம் பந்தாட்டம் கால் பந்தாட்டம் கொண்டாட்டம்னு நேற்று பிரேசிலுக்கு ஒரே திண்டாட்டம் ஆயிடுச்சு.
2: கொண்டாட்டம் எங்கே இருக்குது, திண்டாட்டம் தான் இருக்குது பிரேசிலுக்கு.
0: ஆமாம், தொடக்கத்தில் சொன்னல ஃபுட்பால் ஒரு ஆர்ட்டுன்னு, இந்த கலைன்னு நம்ம சொல்ல வைக்கிற காரணமே ஒரு நாடு தான். அந்த எந்த நாடுனா பிரேசில் தான்.
2: எல்லாத்துக்குமான ஆர்ட்டாக கொண்டு வந்தது பிரேசில்.
0: பிரேசில் தான். ஒரு ஃபுட்பால் விளையாண்டா கற்பனை இருக்கணும், ஒரு கனவு இருக்கணும், ஒரு கேப்பில் பந்து போகுமான்ற ஒரு இமேஜினேஷன் இருக்கணும், க்ரியேட்டிவிட்டி இருக்கணும், இப்படி என்னென்னமோ சொல்லலாம். இது எல்லாமே இருக்கிற ஒரு அணி பிரேசில். உலகத்தில் நிறைய பேர் ஃபுட்பால் பார்க்க காரணமாக இருக்கிற ஒரு அணி பிரேசில். அவங்க நேற்று வெளியேறினது வந்து பெரிய ஆச்சரியமான விஷயம். இன்னொரு விஷயம் தகவல் என்னென்னா, 1990 உலகக்கோப்பைக்கு அதுக்கு முன்னாடி ஒரு முறை தான் காலிறுதி போட்டிக்கு தகுதி பெறாமல் வெளியேறியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ தான், 1990 அப்புறம் இப்போ தான், ஏறக்குறைய 26 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ தான் முதல் முறையாக காலிறுதிக்கு போகாமல் போகிறாங்க. சரி, இப்படியே பேசிகிட்டே இருந்தால் பேசிகிட்டே இருக்கலாம், கோல் நிலவரத்தை பேசிடுவோமா?
1: கண்டிப்பாக பேசலாம்ணே. முதல் கோல் பார்த்தீங்கன்னா பிரேசில் அணிக்கும் நார்வேக்கும் நடந்துச்சு. 1-2 கோல் கணக்கில் வந்து நார்வே அணி வெற்றி பெற்றாங்க. இதில் கோல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நார்வே அணியோட முதல் கோல் ஹாலாண்ட் அப்படின்றவர் 70வது நிமிஷத்துலேயும் 90வது நிமிஷத்துலேயும் ஒரு கோல் அடித்தார். அப்புறம் பிரேசில் அணியோட முதல் கோல் நெய்மர் வந்து பெனால்ட்டியில் கோல் அடித்தார். அதுவும் அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு, நிறைய வாய்ப்பு இருந்தாலும் அவங்களால அடிக்க முடியல.
2: ஆமாண்ணே, நானும் பார்த்தேன், மேட்ச்சு பார்த்தேன், ஒரே மன வருத்தமாகி போச்சு. பிரேசிலுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு ஃபஸ்ட் ஹாஃபில், அதுவும் 11வது நிமிஷத்துலேயே கிடச்சிச்சு. அப்போ ஏன் நெய்மர்கிட்ட கொடுத்துருக்கலாம் பாலை? கேட்டான் எல்லாம், கொடுத்தான் எல்லாம் கொடுக்கல. ப்ரூனோ கிமாரைஸ் எப்பா கரெக்டாக கோல் கீப்பர் கையிலேயேவா எத்துவா பாலை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு வேர்ல்டு கப் விளாட்றோம், கொஞ்சம் சூதாரமாக விளாண்டுருக்கலாம். கிடச்ச பொண்ணான வாய்ப்பை தட்டி விட்டுட்டு அப்புறம் வட போச்சு என்ற நிலைமை ஆகி போச்சு பிரேசிலுக்கு. உட்காந்தாங்க, செகண்ட் ஹாஃப்லேயும் ஒன்றும் நடக்கலை. செகண்ட் ஹாஃபில் ஒரு ஆறுதலாக போட்டி முடிய போகிறப்ப ஒரு பெனால்டி கிக்கு, அதை போய் நெய்மர்கிட்ட கொடுத்தாங்க. நெய்மர் வழக்கம் போல் கோலை போட்டு தாட்டி போயிட்டாப்புல, போய் என்ன பிரேஜனம்,
0: தோர்த்துட்டாங்க. அதில் இன்னொரு விஷயம் என்ன, கிரிக்கெட்டில் சொல்லுவோம் கேச்சஸ் வின் மேட்சஸ்னு, அதே மாதிரி ஃபுட்பாலில் சொல்லுவாங்க பெனால்ட்டிஸ் வின் மேட்சஸ்னு. 13வது நிமிஷத்தில் அவருக்கான முயற்சி, நல்ல முயற்சி, ஓடியா வந்து பொறுமையாக அடித்தாப்புல, ஆனால் கோல் கீப்பரோட இடது பக்கம் அடிக்க கோல் கீப்பர் கனக்கச்சிதமாக இடது பக்கம் தாவி தடுத்தார். நேற்று போட்டியில் எர்லிங் ஹாலண்ட், நார்வே வீரர், நல்ல உயரமாக ஸ்ட்ராங்கான ஃபிசிக் இருக்காரு, 2 கோல் அடித்தார். அவர் தான் ஆட்டத்தின் சிறந்த வீரர், ஆனால் நிஜமாக கிடையவே கிடையாது. யார் தரமான சிறப்பான பங்களிப்பை கொடுத்தானா, ஆர்ஜான் நைலாண்ட், இவர் நார்வேயோட கோல் கீப்பர். எவ்வளோ கற்பனைகள் கனவுகளில் பிரேசில் வந்து பந்தை எந்த திசையிலேருந்து போட்டாலும் அந்த திசையில் பாஞ்சு தடுத்து தடுத்து ஒரு தடுப்பு செவராகவே அந்த கோல் போஸ்ட்டை நின்றுட்டார். நிறையா வாய்ப்புகள், வினிசியஸ் ஜூனியராக இருக்கட்டும், நெய்மாராக இருக்கட்டும், இப்படி அங்கே இருக்கிற எல்லாருக்குமான முயற்சி கடுமையான முயற்சியாக இருந்தது. நல்ல ஷாட்ஸ், நிறையா ஷாட்ஸு, ஹெட்டரை தடுத்தாங்க, ஜென்டில் டேப்பை தடுத்தாங்க, பவர்ஃபுல் ஷாட்டை தடுத்தாங்க. இப்படி சிறப்பாக செயல்பட்டது ஆர்ஜான் நைலாண்ட் தான். அவர்னால் மட்டுமே நார்வே ஜெயிச்சதுன்னு நம்பி ஆழ்ந்து சொல்லலாம். ஹாலாண்டுக்கு என்ன ஒரு அற்புதமான வாய்ப்புனா, 79வது நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ஹெட்டரு, அடுத்து நிறைவாக ஒரு நல்ல ஷாட்டு, பாக்ஸுக்கு வெளியேருந்து பவர்ஃபுல்லான ஷாட், லெஃப்ட் லெக்கில் கோல் கீப்பருக்கு ரைட்டில் அடிச்சடி, பயங்கரமான அடி அடித்து பட்டையை கிளப்பி இன்ப அதிர்ச்சியை நார்வேக்கும், துன்ப மிகுந்த அதிர்ச்சியை பிரேசிலுக்கும் கொடுத்துட்டு முடிவை மாற்றி விட்டு போயிட்டாங்க. சரி, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம். அடுத்த போட்டியை பற்றி பேசிடுவோமா?

0: சேரலானே அடுத்த போட்டி இங்கிலாந்துக்கும்
1: மெக்சிகோக்கும். அதில் முதல் கோல் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணியோட முதல் கோல் பில்லிங்காம் அப்படின்றவர் போட்டியோட 36வது நிமிஷத்துலேயும் 38வது நிமிஷத்துலேயும் ஒரு கோல் அடிச்சிருப்பார். ஹாரி கெயின் வந்து போட்டியோட 60வது நிமிஷத்தில் ஒரு பெனால்ட்டியில் ஒரு கோல் அடிச்சிருப்பார். அப்புறம் மெக்சிகோ அணியோட முதல் கோல் கினியோஸ் அப்படின்ற கினியோஸ் வந்து போட்டியோட 42வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருப்பார். ஜெமினோஸ் போட்டியோட 69வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருப்பார். அவர் கோல் அடித்தும் ஒரு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிட்டார்.
2: இந்த போட்டியிலையும் ஒரு சுவாரஸ்யம்னா மெக்சிகோ 2 கோல் அடிச்சிருப்பாங்க, இங்கிலாந்து 3 கோல் அடிச்சிருப்பாங்க. எல்லாரும் பெருசாக எதிர்பார்க்கப்பட்ட அணி வந்து மெக்சிகோ, ஏன்னா அது அவங்களோட சொந்த நாட்டில் நடக்குது. அவங்களுக்கான நல்ல ஒரு அணி ரொம்ப வருஷம் கழித்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. நல்ல ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் இருக்க டீமு. ஆனால் என்ன சொல்கிறது, ஒரு சரியான கோஆர்டினேஷன் இல்லை, பாசிங் கெப்பாசிட்டியோட அக்யூரசி இங்கிலாண்டோட ஒப்பிடும்போது இல்லை. அதே மாதிரி இங்கிலாண்டுக்கு கிடச்ச சான்ஸ் வந்து தொடர்ந்து 36வது நிமிஷத்தில் ஒரு கோல், 38வது நிமிஷத்தில் ஒரு கோல்னால் அப்போ என்ன டிஃபென்ஸ் அங்கே நடந்துச்சுன்றது தான் கேள்வி. அதுவும் பெல்லிங்காம் அங்கே இருந்த சின்ன சின்ன ஓட்டைகளையும் கனக்கச்சிதமாக பயன்படுத்தி பந்தை ரிசீவ் பண்ணி உள்ள கோல் போட்டதும் சரி, அவரோட திறமை அதில் வந்து மில்லுற தான் செஞ்சது. மெக்சிகோ நல்ல அணியாக இருந்தாலும் இந்த ஒன் பேட் டேன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு மோசமான நாள், அந்த ஒரு மோசமான நாள் அவங்களுக்கு நேற்றைய நாளாக அமைஞ்சு துரதிருஷ்டவசமாக வெளியேறுகிறார்கள்.
0: பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு அந்த 2வது கோல் முதல் கோலுக்கும் 2வது கோலுக்கான வித்தியாசம் வெறும் 98 வினாடிகள். அப்போ எந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக மெக்சிகோ இருந்திருப்பாங்க, வெறும் 98 2 நிமிஷம் கூட முழுசாக முடியலை, அடுத்த கோல் விழுந்துருச்சு. அவங்க வேடிக்கை பார்த்துருந்தாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரில. இந்த மாதிரிலாம் வேர்ல்டு கப்பில் இப்படிலாம் பண்ணியிருக்க வேணாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே விளாண்டுருக்கலாம். சரி, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, என்ன பண்ணுறது.
2: ஆமாம், அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கிலாந்து வீரர் வந்து ரெட் கார்டு வாங்கி வெளியேறினார். 10 வீரர்களோட விளாண்டப்பையும் அவங்க நல்லா டிஃபென்ஸ் பண்ணி வெற்றிகரமாக போட்டியை சமாளித்து ஜெயிச்சு கொண்டு போய் ஜெயிச்சிட்டாங்க. இனி அடுத்த போட்டி அவங்களுக்கு காத்திருக்கு. சரி, நடக்கட்டும், எல்லாம் நார்வேயோடு அவங்க எதிர்கொள்ள இருக்காங்க. இன்றைக்கி என்னென்ன போட்டிகள் இருக்குது, அதாவது இன்று நள்ளிரவு 12:30 நாளை அதிகாலை 5:30 ரொம்பவே பேசப்படுற போட்டி, முதல் போட்டி வந்து போர்ச்சுகலுக்கும் ஸ்பெயினுக்கும் இருக்குது. அதே தான், இந்த வட்டம் ஸ்பெயினை ஜெயிக்கணுன்றது மிக மிக மிக மிக மிக எத்தனை மிகனாலும் போடலாம், அவ்வளோ கடினம். ஸ்பெயின் தான் இந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசம். ஆனால் போர்ச்சுகலுக்கு ஒரு பிரமாதமான வாய்ப்பும், ஒரு நட்சத்திர வீரரும் இருக்கார். பந்து அவர் காலில் எப்படினாலும் கொண்டு போய் கொடுத்துருங்க, கோல் போட்டுருவாருன்னு கதறினாலும் கேட்க மாட்டேன்றாங்க. நல்ல வீரர்கள் போர்ச்சுகலில் இருக்காங்க, ஆனால் கோஆர்டினேஷன் ரொம்ப குறைவு. அதனால் அந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு ஸ்பெயினுக்கு தான் இருக்குது. 2வது போட்டி வந்து யூஎஸ்ஏ பெல்ஜியம். போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே விவாதம் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கடந்த போட்டியில் பேலகன் அவர் வந்து ரெட் கார்டு வாங்கினார். பொதுவாக ரெட் கார்டு வாங்கினாங்கன்னா அவங்க அடுத்த போட்டியில் விளையாடுறதுக்கு அனுமதி கிடையாது. அதே மாதிரி தொடர்ந்து இல்லை ஒரு தொடரில் 2 முறை மஞ்சள் அட்டை வாங்கியிருந்தாங்கன்னா, தொடர்ந்து 2 போட்டியில் எல்லோ கார்ட்ஸ் வாங்கினாங்கன்னா 3வது போட்டி விளையாடுறதுக்கு அனுமதிக்கவே மாட்டாங்க. இப்போ இந்த சூழலில் ரெட் கார்டு வாங்கின அவரை ஃபீஃபா என்ன பண்ணியிருக்குன்னா, சரி விளையாடலாம் அப்படின்னு அந்த பேனை தளர்த்திட்டாங்க. இது வந்து கடுமையான அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. யூரோப்பியன் ஃபுட்பால் லீக்லேருந்தும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் ஃபீஃபா சொன்னது தான், அமெரிக்காவோட நட்சத்திர வீரர் பேலகன் களத்தில் இறங்குறாரு, அதனால் யூஎஸ்ஏக்கு கூடுதல் பலம். ஆனால் அனுபவத்தின் அடிப்படையில் பெல்ஜியம் வந்து நிஜமாகவே ஜெயிக்கிறதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பெல்ஜியமோட பலமே அவங்களோட 2 வீரர்கள் இருக்காங்க. அவங்களோட அந்த 2 நட்சத்திர வீரர்களை வச்சு மட்டும்தான் பெல்ஜியம் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அவங்களோட ஒத்துழைப்பால் மட்டும்தான் இந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி என்ன இருக்குன்றதையும் நம்ம பார்த்தா தான் தெரியும். சரி, நடக்கட்டும், எப்படி நடக்குதுன்றதை பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அந்த நட்சத்திர வீரர் யாருன்னா ரொமேலோ லுக்காக்கோ, அவரை நம்பி தான் அந்த டீமே இருக்குது. எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துடலாம் நாளைக்கு.
0: நாளைக்கு
1: கண்டிப்பாக பார்த்துருவோனே. அப்புறம்னே ரொம்ப பசிக்குது, ஒரு டீ எது சாப்பிட்டு வருவோமா?
0: எத்தனை நாள் தான் டீயவே குடிச்சிட்ருக்குது, வேறு ஏதாச்சும் மாவு போகலாமே.
2: பசி
3: பந்தாடும் பந்தாட்டம், இது உலகக்கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.

0: காடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெல்.

0: Anil Soya Chunks.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மிஸ்டர் கோல் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.

இதமான மாலை பொழுதை இன்னிசை கானங்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது 100.5 சித்ர செவ்வானம். கற்பூர வாசம் காற்றில் கலந்தது போல் அவன் சுவாசம் அவள் உயிரோடு கலந்துவிட்டது. உயிர் கலந்த சுவாசம் இனி பிரிந்து போவது எப்படி? இதயம் துடிக்கும் வரை அவள் சுவாசமும் வாழும்.

0: அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
1: வாழ்த்து தின்றல்,
3: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
4: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன.
1: 27 ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
3: வருகிற ஜூலை மாதம் 12 தேதி
4: ஞாயிற்றுக்கிழமை
3: பிற்பகல் 2:30
4: உதய விழா கொண்டாட்டம்
2: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
3: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
1: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
4: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
3: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
4: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27 ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
3: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
4: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.

0: இதுவரை நம் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்தோம். மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில்.
1: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்
0: வழங்கிய சித்திரச்ச வானம்.
2: கோடை பண்பலை 100.5 27th உதய விழா கொண்டாட்டம் வருகிற ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வளாகத்தில் கோலாகலமாய் குதூகலமாய் சிறப்பாய் தொடங்க காத்திருக்கிறது. நேரலையில் சந்தித்த பண்பலை நேரடியாக சந்திக்க வருகிறது உங்களை தேடி. வாருங்கள் நேயர்களே, சங்கமிப்போம் கொண்டாட்டத்தில்.
0: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வானம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
1: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இசையின் வசந்தமாய் கொடைப்பண்பலை 100.5 இது சித்திர செவ்வானம். இதயம் மட்டும் பேசும், விழிகள் மட்டும் சிரிக்கும், காற்று மட்டும் தலையசைக்கும், சுவாசம் மட்டும் பரிமாறிக்கப்படும்,

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வீட்ல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க, இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிஇன்டெக் 2026 இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிஇன்டெக் 2026 கொடிசியா கோவை.
3: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
4: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
3: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: ஊர்கோலமா எங்கப்பா போற? சொல்லவே இல்ல.
7: நான் போறது இருக்கட்டும், இவ்ளோ நேரம் நீ எங்க போயிட்டு வந்த?
6: ஆமாப்பா, இந்த வானவில் நிகழ்ச்சி நம்ம கோடை பண்பலையில பேசிட்டு வந்தேன்.
7: அப்ப சேர்ந்து போவோமா ஊர்கோலம்?
6: இப்ப இவ்ளோ நேரம் ஊர்கோலம் போறேன்னு பண்ண, இப்ப என்னையும் கூப்பிடுற சேர்ந்து போலான்னு சொல்லி
7: வானவில் நிகழ்ச்சியில பேசிருக்கல்ல?
6: ஆமா.
7: பரிசு உனக்குதான்.
6: அப்படியா, பரிசு தரங்களா?
7: ஆமா, வர July 12 ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி அரங்கத்துல 27th உதய விழா கொண்டாட்டமா நடக்க இருக்கு. அதுல வர July 11 வரைக்கும் வானவில் நிகழ்ச்சியில பங்கேற்கிற நேயர்கள் அனைவருக்கும் பரிசு. அது மட்டும் இல்ல, வண்ணத்துறைகளை சிறப்பா பங்கேற்கிற நேயர்களுக்கு சிறப்பு பரிசும் காத்திருக்கு.
6: அப்ப எனக்கு கண்டிப்பா பரிசு இருக்கு.
7: நாமக்கல் வந்தாதான் அந்த பரிசு கிடைக்கும்.
6: அப்ப போயிடலாம்
7: சேர்ந்து.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில். நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 14, காளியின் தாகம் தொடர்ச்சி. விபூதி ருத்ராட்சதாரி யார் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டு, அது மிகவும் ரகசியம், காதிலே சொல்கிறேன் என்று மாரப்ப பூபதியை கபாலருத்ரன் அருகில் அழைத்தான். இனி சொல்ல முடியாத வியப்புடனும் பயத்துடனும் மேற்படை

0: சம்பாஷணையின் பெரும்பகுதியை கேட்டுக்கொண்டு வந்த விக்கிரமனும் பொன்னனும் இப்போது செவிகளை மிக கூர்மையாக வைத்து கொண்டு கேட்டார்கள். ஆனால் ஒன்றும் காதில் விழவில்லை. திடீரென மாரப்பன் இடி இடி என்று சிரிக்கும் சத்தம் கேட்டது. பூபதி, ஏன் சிரிக்கிறாய்? மாதாவின் வார்த்தையில் உனக்கு அவநம்பிக்கையா என்று கபால பைரவர் கோபக்குரலில் கேட்டார். இல்லை பிரபோ, இல்லை என்றான் மாரப்பன். பின்னர் ஏன் சிரித்தாய்? அந்த சிவனடியாரை கைப்பற்றி கொண்டு வரும்படி இன்னொரு தேவியிடமிருந்தும் எனக்கு கட்டளை பிறந்திருக்கிறது. அந்த தேவி யார் தெரியுமா என்று கேட்டான் மாரப்பன். யார்? தர்மராஜாதி ராஜ மாமல்ல நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்தியின் திருக்குமாரி குந்தவி தேவிதான் என்றான் மாரப்பன். ரொம்ப நல்லது. காளிமாதா தன் விருப்பத்தை பலவிதத்திலும் நிறைவேற்றிக் கொள்கிறாள் என்றார் மகாகாலபைரவர். இந்த சமயத்தில் சற்று தூரத்தில் குதிரைகளின் குளம்படி சத்தமும் இறைச்சலும் ஆரவாரமும் கேட்டன. பொன்னன் சத்தமிடாமல் நடந்து வாசற்படியருகில் வந்து எட்டி பார்த்தான். ஐந்தாறு குதிரை வீரர்கள் தீவர்த்தி வெளிச்சத்துடன் வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. பொன்னன் மனத்திற்குள், இன்று மகாராஜாவும் நாமும் நன்றாய் அகப்பட்டு கொண்டோம் என்று எண்ணினான். அவனுடைய மார்பும் பட்பட்டென்று அடித்து கொண்டது. சட்டென்று தலையை உள்ளே இழுத்து கொண்டான். அதே சமயத்தில் மாரப்ப பூபதி, மகாபிரபோ, அதோ என்னுடைய ஆட்கள் என்னை தேடிக்கொண்டு வருகிறார்கள், நான் போக வேண்டும் என்றான். நானும் இதோ மறைந்து விடுகிறேன், மாதாவின் கட்டளை ஞாபகம் இருக்கட்டும் என்றான். மறுபடியும் எங்கே சந்திப்பது? வழக்கமான இடத்தில்தான். சித்திரகுப்தன் உனக்காக காத்திருப்பான் என்றான் கபாலபைரவன். இதற்குள் இறைச்சலும் ஆரவாரமும் அருகில் நெருங்கிவிட்டன. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். அப்படியே பிரபோ. இதற்கு பின்னால் சற்று நேரம் பேச்சுக்குரல் ஒன்றும் கேட்கவில்லை. திடீரென்று கொஞ்ச தூரத்தில் சோழ சேனாதிபதி மாரப்ப பூபதி வாழ்க வாழ்க என்ற கோஷம் கேட்டது. பொன்னனும் விக்கிரமனும் மண்டபத்துக்கு வெளியில் வந்து பார்த்தபோது தீவர்த்திகளின் வெளிச்சத்தில் குதிரைகள் உறையூர் சாலையில் விரைவாக போய்கொண்டிருப்பதை கண்டார்கள். மகாராஜா, எப்பேற்பட்ட இக்கட்டிலிருந்து தப்பினோம் என்று சொல்லி பொன்னன் பெருமூச்சு விட்டான். விக்கிரமன், பொன்னா, என்ன துரதிருஷ்டம்! நான் ஏறி வந்த குதிரை, அதன் மேலிருந்த இரத்தின பைகள் எல்லாம் ஆற்றோடு போய்விட்டதினால் கூட மோசமில்லை. என் உடைவாளும் போய்விட்டதே, என்ன செய்வேன் என்றான். மகாராஜா, என்ன பொன்னா? ஒரு விஷயம் ஞாபகம் வருகிறது. மகாராணி ஸ்தல யாத்திரை கிளம்பும் போது என்னிடம் ஒரு பெட்டியை ஒப்புவித்தார்கள், உங்களிடம் கொடுக்கும்படி என்றான் பொன்னன். என்ன பெட்டியது? சீக்கிரம் சொல்லு பொன்னா என்றான் விக்கிரமன். அதற்கு பொன்னன் கூறிய மறுமொழி என்ன சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரம்யமான வேளையில் ரசிக்க வைக்கும் கானங்களை தந்து கொண்டிருக்கிறது 100.5 இன் சித்திர செவ்வானம். உள்ளங்கள் இணைந்து விழிகள் சேர்ந்து இதய கூட்டில் முளைத்த காதல் தனிமையில் இசை மீட்டி சொர்க்கத்தில் வாசம் பண்ணுகிறது.

0: மனதை இவருடைய பாடல்களும் நெஞ்சை நெகிழ வைத்த ராகங்களும் இந்த மாலை பொழுதே அழகாகியிருக்கும் என்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். செல்வராணி, நன்றி. நேயர்களே,
1: நெஞ்சுக்குள்ளே இன்னார்ன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? நெஞ்சுக்குள்ளே இன்னார்ன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர சவானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

தேவிகாபுரம் கனககிரீஸ்வரர் திருக்கோயில் ஒரு மலைக்கோவிலாகும். இக்கோயிலில் உள்ள சிவபெருமான் சுயமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். மலையின் உச்சியில் உள்ள சிவபெருமான் தமிழில் கனககிரீஸ்வரர் பொன்மலைநாதர் என்று போற்றப்படுகிறார். கருவறையில் இரண்டு சிவலிங்கங்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது அன்னையின் சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது. இந்த மலைக்கோயில் 500 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இதில் 365 படிகளும் ஆண்டின் 365 நாட்களை குறிக்கும். மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் மங்களகரமாக அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனையும் இங்கு உள்ளது. 3 அடுக்கு ராஜகோபுரம் கொண்டுள்ள இக்கோயிலில் சிவபெருமானின் வாகனமான நந்தி கம்பீரமாக தோற்றமளிக்கிறது. அடிவாரத்தில் உள்ள தனது சந்நிதியிலிருந்து அன்னை அருள்பாலிக்கிறார். உயர்திறன் கொண்ட சிற்பங்களை கொண்ட இக்கோயில் விஜயநகர பேரரசர் காலத்தில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. முனிவர் புருக்கிங் வருகையின் போது அன்னை பார்வதி அருகில் இருந்த போதிலும் அவள் சிவபெருமானை தனியாகவே வழிபட்டாள். தன் புறக்கணிப்பை உணர்ந்த அன்னை இறைவனிடம் தன் உடலின் ஒரு பகுதியை தருமாறு வேண்டினாள். அதற்கு இறைவன் அவள் காஞ்சிபுரத்திற்கு சென்று காமாட்சி என்ற பெயரில் தன்னை தவம் செய்யுமாறும் பின்னர் திருவண்ணாமலையில் தன் உடலின் ஒரு பகுதியை அவளுக்கு அர்ப்பணிப்பதாகவும் கூறினார். காமாட்சி காஞ்சியில் ஏகாம்பரநாதரை மணந்தாள். திருவண்ணாமலைக்கு செல்லும் வழியில் அவள் தேவிகாபுரத்தில் கனககிரீஸ்வரரை ஒரு மண்டலம் அதாவது 46 நாட்கள் தவம் செய்தாள். எனவே அந்த இடத்திற்கு தேவிகாபுரம் என்று பெயர் வந்தது. தல புராணங்களின்படி அன்னை திருவண்ணாமலையில் இறைவனின் ஒரு பகுதியாக ஆனாள்.

ஒருமுறை ஊருக்கு செல்லும் வழியில் ஒரு பல்லவ மன்னன் இந்த கோயிலில் உள்ள இறைவனின் மகிமையை அறிந்து கொண்டான். போரில் வெற்றி பெற்றால் இங்கு இறைவனுக்கு ஒரு கோயில் கட்டுவதாக அவன் தீர்மானித்தான். அவன் வெற்றி பெற்றான். மனித இயல்புப்படி மக்கள் வெற்றி பெற்ற பிறகு தங்கள் வாக்குறுதிகளை மறந்து விடுவார்கள். பல்லவனும் அதே தவறை செய்தான். அடுத்த சிக்கலை சந்தித்த போது அவன் தன் வாக்குறுதியை நினைவு கூர்ந்து உடனடியாக கோயிலை கட்டினான். துரதிருஷ்டவசமாக அப்போது வேடலிங்கம் காணாமல் போயிருந்தது. எனவே மன்னன் காசியிலிருந்து ஒரு லிங்கத்தை கொண்டு வந்து கோயிலில் பிரதிஷ்டை செய்தான். நல்ல வேளையாக அப்போது அந்த வேடலிங்கமும் கண்டெடுக்கப்பட்டது. அதுவும் கருவறையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இவ்வாறு இக்கோயிலில் இரண்டு சிவலிங்கங்கள் அருகருகே அமைந்துள்ளன. கோயிலின் உள்மண்டபத்தில் யானை வடிவில் உள்ள 9 பெண்களின் சிற்பங்கள் தமிழ் சிற்பக்கலை திறமைக்கு ஒரு சான்றாக விளங்குகின்றன. மலையிலிருந்து கீழே இறங்கும் வழியில் அன்னை தவம் செய்த இடத்தில் அவரது பாத சுவடு செதுக்கப்பட்டுள்ளது. மலையடிவாரத்தில் கோகிலாம்பாள் அன்னையுடன் காமேஸ்வர பெருமானுக்கு ஒரு சன்னதி உள்ளது. இந்த கோயில்

0: முழுவதும் வெறும் 9 கற்களால் கட்டப்பட்டிருப்பது ஒரு அதிசயம். மலைக்கோயிலில் அம்பிகைக்கு சன்னதி இல்லாததால் இக்கோயிலில் பிரதோஷ பூஜைகள் செய்யப்படுகின்றன. கடுமையான தவத்திற்கு பிறகு அன்னை இறைவனின் கைகளை பிடித்ததால் திருமணம் தாமதமாகுபவர்கள் இங்கு அன்னையை வழிபடுகின்றனர். தேவிகாபுரம் கனகரீஸ்வரர் திருக்கோவிலில் பிரார்த்தனை செய்வது முழுமையான மன அமைதியை தருகிறது. மக்கள் திருமணம், குழந்தை பாக்கியம், வேலைவாய்ப்புகள், பதவி உயர்வுகள் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் ஆகியவற்றுக்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். தேவிகாபுரம் பொன்மலைநாதரின் அருளும் அன்னையின் ஆசியும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி பிரார்த்திப்போம். இன்று திருவண்ணாமலை தேவிகாபுரம் கனககிரீஸ்வரர் திருக்கோயிலை தரிசித்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: மங்களாபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வெல்வர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:07.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வெல்வர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: பொதுவா ஒருத்தரை புத்திசாலியா அவர் வந்து அறிவாளியா மிகப்பெரிய மேதையா அப்படிதான் ஒரு கேள்வி கேட்குறோம். இதுக்கு எதை வச்சு செய்யலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அவர் டிகிரியை வாங்கி பார்க்கறது மட்டும் இல்லைங்க, சிலருடைய செயல்பாடுகளை வச்சே கண்டுபிடிக்கலாம். எங்கள் பேராசிரியர் எனக்கு அடிக்கடி சொல்லுவார், மனிதன் எதனால் அளக்கப்படுகிறான் அப்படின்னு கேள்வி கேட்குற போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, செல்வத்தாளா என்றால் இல்லை, ஏனென்றால் செல்வம் சில காலங்களில் கரைந்து விடலாம். அழகாளா, அழகு சில காலங்களில் மறைந்து விடலாம். சரி, அடுத்தது பதவியாளா, பதவியும் ஒரு காலத்தில் நிறைவு பெறலாம். அப்படி என்றால் எதன் மூலமாக ஒரு மனிதன் அளக்கப்படுகிறான் என்றால் செல்வத்தால், பதவியால், அழகால் அல்ல, செயல்களால் மனிதன் தீர்மானிக்கப்படுகின்றான். இதுதான் அவனை வந்து தீர்மானிச்சு காட்டுது. ஒரே ஒரு செயல்பாட்டின் மூலமாக இவர் மேதையா அறிவாளியா விஞ்ஞானியா என்று எல்லாவற்றையும் நம்ம கண்டுபிடிச்சு போடலாம். ஒரு சொல் போதுங்க. எப்படி அப்படின்னு பார்த்தா, நான் ஒரு புத்தகத்தில் படித்து பார்த்தேன் ஒரு தடவை. ரொம்ப நாளைக்கு முதல்ல ஒரு ரயில் போயிட்டுருக்குது. அந்த ரயிலில் வந்து ஒரு குடும்பம் உட்காந்துருக்குறாங்க. ஒரு பெரியவர் ஒருத்தர் உட்காந்துருக்கிறார் அதே பெட்டியில், அவர் வேறு, இந்த குடும்பம் வேறு. இப்போ இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் என்ன செய்கிறாங்க, சின்ன குழந்தை கையில், ஒரு 1.5 வயசு குழந்தை கையில் ஒரு 10 பவுன் சேனை கழட்டி கொடுக்குறாங்க. அது வாங்கி அப்படி எறியுது, சிரிக்கிறாங்க, இப்படி எறியுது, சிரிக்கிறாங்க, விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அப்படியே அது அப்படி எரிஞ்சு இப்படி எரிஞ்சு கடைசியில் ஜன்னலுக்கு வெளியே எரிஞ்சு விடுச்சு. எல்லோரும் ஐயோ செயின் போயிடுச்சு, செயின் போயிடுச்சுன்னு கத்துறாங்க. செயினை பிடிச்சிருங்கிறார் ஒருத்தர். செயின் தான் போயிடுச்சு, அதை பிடிச்சி எப்படி இருக்கிறதுன்னு இன்னொருத்தர் கேட்குறாரு. ஆனால் அந்த பெரியவர் ஒன்றும் பேசாமல் வெளியவே பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நின்றுச்சு. எல்லாரும் அலறி அடித்து ஓடி போயிரு. ஸ்டேஷன் மாஸ்டரை பார்த்து, செயின் விழுந்துச்சு, செயின் விழுந்துச்சுன்னு எங்கே போட்டிங்கன்னு அவர் கேட்டார். பெரியவர் பின்னாடியே வந்தவர் சொன்னாராம், ஐயா ஒன்றும் இல்லை, இங்கேருந்து 10வது தந்தி கம்பத்துக்கிட்டக்க போய் தேடி பாருங்க, பகல் நேரம் தான், ஒரு வேளை அது கிடைச்சாலும் கிடைக்கலாம்னு உட்காந்துக்கிட்டார். இதில் ஒரு 2 பேர் ஓடிருக்காங்க. ஓடி போய் பார்த்தா அங்கே கொஞ்ச நேரம் தேடி எடுத்த உடனே இருந்துருச்சு அந்த செயின். எடுத்துகிட்டு வந்தவுடனே இவரை பார்த்து கேட்டாங்க, ஐயா நாங்கள் குழந்தைங்களை செயினை கொடுத்தோம், சரி அந்த இடத்துல செயின் விழுந்துச்சின்னு எப்படியா கண்டுபிடிச்சிங்க? அதுக்கு அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, நீங்கள் குழந்தைகையில் அது கழட்டி கொடுக்குற போதே எனக்கு வந்து ஒரு கவலை இருந்துச்சு, ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியலை, நீங்கள்லாம் விளையாண்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க, நான் எதிர்பார்த்தபடியே அந்த பிள்ளை வெளியே தூக்கி போட்டுச்சு, வெளியே போட்ட உடனே நீங்கள் பதறினீங்க, நான் என்ன பண்ணேன் தெரியுமா, அந்த ரயிலுடைய வேகத்துக்கு ஈடுபடுத்து அந்த எத்தனை தந்தி கம்பி போகுதுங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான், இதில் ஒன்றும் பெரிய மகாவித்தியெல்லாம் கிடையாது, கவனமாக இருங்க, குழந்தைக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க, மற்றதை கொடுக்காதீங்கன்னு சொன்ன உடனே இவங்க எல்லாரும் அவரை வணங்கி, ஐயா ரொம்ப மகிழ்ச்சி, இந்த பணத்தை வாங்கிக்கோங்கன்னாங்க. அவர் இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டார். உங்கள் பேர் என்னையான்னு கேட்டாங்க. அது தேவையான்னு கேட்டார். இல்லை சொல்லுங்க ஐயான்னு ஒன்று அவர் சொன்னார். என்னுடைய பேர் வந்து சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார், என்னை ராஜாஜி என்று தமிழ்நாட்டில் அழைப்பார்கள். பார்த்தீங்களா, படித்து பார்த்தோன்னே என்ன சந்தோஷம் ஏற்பட்டது அப்படின்னா, அவர் யாருன்னே தன்னை தெரிவிச்சுக்கிற விரும்பலை, எந்த செயல்பாடும் செய்யலை, அதீதமான அதிரடி நடவடிக்கையில் அவர் ஈடுபடலை, ஆனால் தன் புத்துக்கு உரிமையால் ஒரு வினாடி அந்த குடும்பத்தினுடைய துன்பத்தை போக்கி காட்டினார் என்று சொன்னால், கல்வியோ அறிவோ அனுபவமோ மிக்கவர்கள் கூட இருக்கிற போது எத்தனை பெருமை ஏற்படுகிறது. திருவள்ளுவர் ஒரு வார்த்தை எழுதுவாருங்க, எதுக்காதுறீங்களா, ஒரு பெரியவர், ஒரு அறிவாளி, ஒரு கற்றறிந்தவர், ஒரு அனுபவஸ்தர் நம்ம வீட்டில் இருந்துட்டா அவங்க வந்து நமக்கு எத்தனையோ இன்னல்களை வந்து வெகு சுலபமாக தீர்த்து வைப்பார்கள். அதனால் இப்படி நாம் சில செயல்பாடுகளின் மூலமாக பெரியவர்களை உணர்ந்து கொள்ளலாம். செயல்பாடுகளே மனிதர்களை உணர வைக்கிறது, உணர்த்துகிறது.
0: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
4: வழங்கினர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
5: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
6: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 1 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிஇன்டெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிஇன்டெக் 2026 கொடிசியா கோவை.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல்

0: முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேட்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இனிய மாலை வணக்கம் நேயர்களே. பகலின் சத்தம் மெதுவாக குறைய, இரவின் இசை இதமாக ஆரம்பமாக, அந்த இரண்டிற்கும் நடுவே ரம்யமான பொழுதில் மனமயக்கும் கானங்களோடு கொடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள்

0: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா கொண்டாட்டம் வருகிற ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வளாகத்தில் கோலாகலமாய் குதூகலமாய் சிறப்பாய் தொடங்க காத்திருக்கிறது. நேரலையில் சந்தித்த பண்பலை நேரடியாக சந்திக்க வருகிறது உங்களை தேடி. வாருங்கள் நேயர்களே, சங்கமிப்போம் கொண்டாட்டத்தில்.
1: ஆறு மணி 18 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். இன்றிரவு 8 மணிக்கு வரக்காத்திருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5 பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் சொல்லுக்குள் சொல் கக்கப்போ விளையாட்டுக்கள் மாணவ செல்வங்களுக்காக காத்திருக்கின்றன. வாங்க மாணவ செல்வங்களே, இரவு 8 மணிக்கு விளையாடலாம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
4: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய். நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
5: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மிஸ்டர் கோல் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.
6: இதயம் தொட்ட கானங்களை இதமாய் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். இன்றிரவு 10 மணிக்கு வரக்காத்திருக்கிறது நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் எந்த மாவட்ட நேயர்களுக்காக? தூத்துக்குடி மாவட்ட நேயர்களின் விருப்ப கானங்களை கேட்டு ரசிக்கலாம் இன்றிரவு 10 மணிக்கு நினைவே சுகம் நிகழ்ச்சியில்.

0: இன்னும் அரை மணி நேரத்தில் வர காத்திருக்கிறது நேர்களின் குரலோடு நேரின் விருப்ப பாடலும் இணைத்து கட்சவி வழியாக ஆசையில் ஒரு குக்கு. நேர்கள் தங்களுடைய குரலை பதிந்து அனுப்ப வேண்டிய எண் 94 86 28 24 24 94 86 28 24 24. இனி கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீ தேவி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டுறவு அமைச்சகத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கூட்டுறவுத்துறை சார்பில் நடத்தப்படும் பாரத் டாக்ஸியின் வெற்றியை அடுத்து ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். பாரத் டாக்ஸி சிறப்பாக செயல்படுவதாகவும் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் இது 500 நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து நிர்வாகக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவது போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த உதவிடும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் சாலை கட்டமைப்பு வசதிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையான சாலை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மாமல்லபுரத்தை அடுத்த நெம்மேலியில் முதலமைச்சர் இதுகுறித்து விரிவாக ஆய்வு மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வனவிலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுப்பதற்காக அதிநவீன கருவிகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் கூறியுள்ளார். இன்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளிநாடுகளில் பயன்படுத்தக்கூடிய பாதுகாப்பு மின்வேலிகள் மற்றும் செயற்கைக்கோள் அடிப்படையிலான

0: கேமராக்கள் முதல் முறையாக தமிழகத்தில் பயன்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். காட்டுத்தீ ஏற்பட்டால் அதனை தடுப்பதற்காக ட்ரோன் மூலம் நீர் தெளிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். இன்று புதுக்கோட்டையில் பொன்னமராவதி கூடலூர் இடையே சிறப்பு பேருந்து வழித்தட நீட்டிப்பு வசதிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மாணவர்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த போக்குவரத்து வசதி தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு முகமது பர்வேஸ் கூறினார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அரசு உத்தரவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படாமல் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் திமுக பகிர்ந்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்படாது என்று மத்திய அரசு நாடாளுமன்றத்திலேயே தெரிவித்துள்ளதாக பிஜேபி மாநில துணைத் தலைவர் திரு கே பி ராமலிங்கம் கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெற முயற்சி மேற்கொண்டாலும் அதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மத்திய அரசு கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் பிஜேபி உறுதியுடன் உள்ளதாகவும் திரு கே பி ராமலிங்கம் கூறினார். பயிர்க்கடன்களை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பிரச்சினையில் விவசாயிகளின் கவலையை போக்கும் வகையில் தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: நேற்று வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா, மேற்கு வங்காள கடலோர பகுதிகள் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை 8 மணி அளவில் தெற்கு ஜார்க்கண்ட் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா பகுதிகளில் நிலவுகிறது. மேலும் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து வடக்கு கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: இதற்கிடையே நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக கடும் குளிர் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இன்று காலை முதல் கூடலூர் நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக கடும் குளிர் நிலவுகிறது. இதனால் சாலையோர வியாபாரிகள், பல்வேறு தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. கடந்த ஒரு வாரமாக கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் கிராமத்தில் செயல்பட்டு வந்த உணவு பதப்படுத்தப்படும் தொழிற்சாலையிலிருந்து அமோனியா வாயு முற்றிலுமாக அகற்றப்பட்டது. 17 துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கடந்த 3 நாட்களாக நவீன உபகரணங்களை பயன்படுத்தி அமோனியா வாயுவை அகற்றும் பணியில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கடந்த 3 நாட்களாக தொழில்நுட்ப வல்லுநர்களின் உதவியுடன் அமோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அகற்றப்பட்ட அமோனியா வாயு டேங்கர் லாரியில் நிரப்பப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஓசூரில் உள்ள சுத்திகரிப்பு ஆலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனால் கன்னிகைப்பேர் கிராம மக்களிடையே பெரும் நிம்மதி ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் தொழிற்சாலையின் குழாய்களில் எஞ்சியுள்ள அமோனியாவை முழுமையாக அகற்றும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கந்தக அமிலம் மற்றும் தண்ணீர் பயன்படுத்தி அமோனியாவை செயலிழக்க செய்யும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் 3வது நாளாக தொடர்

0: தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
1: மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நாட்டுப்படகு மீனவர்களுக்கு மானிய விலையில் இயந்திரங்களை மாநில அமைச்சர் திரு ராஜீவ் இன்று வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது குறித்த காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி பிரியா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாகை மாவட்டம் நாகூர் கடற்கரையில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தூய்மைப் பணிகளை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களின் பாதுகாப்பு குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசினர் கலைக்கல்லூரியில் சிங்கப்பெண் அதிரடிப்படை விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தேனி மாவட்டம் மேகமலையில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த தங்கும் விடுதிகளுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். சென்னை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று வழங்கினார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மாதவரம் பகுதியில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீ தேவி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்றில் சந்திரிகா புஜாரி 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவின் லக்கம் டிசன் பட்டாரை வென்றார். 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஜாய் ஸ்ரீ தேவி சீன தைப்பேயின் சென் நிங் ஹாங்கை வென்றார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷும் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் தனுவும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான 2வது ஹாக்கி போட்டி எடின்பர்கில் இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீ தேவி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: மணி 40 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள்.

0: வீட்டுல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல கரையானா கவலையா விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
3: தமக்கையும் தம்பியும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள் கரையோர மண்டபத்திலே. அப்போது குந்தவை பிராட்டி தன்னுடைய தம்பி அருள்மொழிவர்மனிடம்,
4: தம்பி, நீ ராஜ்யத்தை ஒப்புக்கொண்டிருந்தால் உன்னை சிறைப்பிடித்து கொண்டு வர கட்டளை பிறந்திருக்காது. நீ சுதந்திர மன்னனாகியிருப்பாய். அப்போது உன்னை யார் சிறைப்பிடிக்க முடியும் என்று கேட்கிறாள்.
3: மேலும் இவர்களுடைய உரையாடல் தொடர்கிறது. தந்தையின் விருப்பத்துக்கு விரோதமாக அவ்விதம் நான் நடந்து கொண்டிருக்க வேண்டுமா?
4: பொன்னியின் செல்வா, நீ இலங்கை ராஜ்யத்தை ஒப்புக்கொண்டிருந்தால் தந்தை மகிழ்ச்சி அடைந்திருப்பார். மிச்சமுள்ள சோழ சாம்ராஜ்யத்தை உன் தமையனுக்கும் மதுராந்தகனுக்கும் பிரித்து கொடுத்து மன நிம்மதி அடைந்திருப்பார். இப்போதும் அதற்குத்தான் முயற்சி நடக்கிறது.
3: தம்பி, கொள்ளிடத்துக்கு வடக்கே ஒரு ராஜ்யமாகவும் தெற்கே ஒரு ராஜ்யமாகவும் பிரித்துவிட பிரயத்தனம் நடக்கிறது. நீ வந்தால் இது விஷயத்தில் தந்தைக்கு உதவியிருப்பாய் என்று அவருக்கு நம்பிக்கை.
4: முன்னால் உனக்கு சொல்லி அனுப்பி நீ வராதபடியால் இப்போது சிறைப்பிடித்து கொண்டு வரச் சொன்னார்.
3: இலங்கை ராஜ்யத்தை நீ மறுத்துவிட்டாய் என்பது சக்கரவர்த்திக்கு நன்றாய் தெரியும். ராஜ்யத்தை பிரிப்பதற்கு நான் ஒரு நாளும் உதவியாயிருக்க மாட்டேன். அதைப்போல குற்றம் வேறொன்றுமில்லை. அதைவிட சித்தப்பா மதுராந்தகருக்கே முழு ராஜ்யத்தையும் கொடுத்து விடலாம்.
4: அப்படியானால் முதன் மந்திரியும் நீயும் ஒரே மாதிரி அபிப்பிராயம் கொண்டிருக்கிறீர்கள்.
3: ஆம், முதன் மந்திரியும் அப்படித்தான் கருதுகிறார். இலங்கைக்கு அவர் வந்ததே இதை பற்றி என்னுடன் கலந்து பேசுவதற்காகத்தான். அக்கா, இலங்கை ராஜ்யத்தை நான் வேண்டாம் என்று மறுத்ததன் உண்மை காரணத்தை சொல்லட்டுமா?
4: என்னிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்வாய் தம்பி?
3: ஆம், என் அந்தரங்கத்தை சொல்வதற்கு வேறு யாரும் இல்லைதான். இலங்கைக்கு போவதற்கு

0: முன்னால் அந்நாட்டை பற்றி பிரமாதமாக எண்ணியிருந்தேன். போன பிறகுதான் அது எவ்வளவு சிறிய நாடு என்று தெரிந்தது. குதிரையில் அல்லது யானையில் ஏறி புறப்பட்டால் ஒரே நாளில் அந்நாட்டின் மேற்கு கடற்கரையிலிருந்து கிழக்கு கடற்கரைக்கு போய்விடலாம். சோழ நாடு மட்டும் அதைவிட பெரியதா தம்பி? இந்த நாட்டையும் அப்படி ஒரே நாளில் குதிரை ஏறி கடந்து விட முடியாதா?
1: சோழ நாடும் சிறியதுதான். ஆகையினால் சோழ நாட்டு கிரீடத்தை எனக்கு யாரேனும் அளித்தாலும் வேண்டாம் என்றுதான் சொல்லுவேன்.
0: இந்த தெய்வ தமிழகத்தை சோழ நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு என்று பிரித்தார்களே, அவர்கள் பெரிய குற்றம் செய்தார்கள். அதனாலேதான் தமிழகத்தில் வீராதி வீரர்கள் பிறந்தும் இந்த நாடு சோபிப்பதில்லை. வடநாட்டிலே சந்திரகுப்தர் என்ன, அசோகர் என்ன, சமுத்திரகுப்தர் என்ன, விக்ரமாதித்யர் என்ன, ஹர்ஷவர்தர் என்ன, இப்படி மகா சக்கரவர்த்திகள் தோன்றி மகா சாம்ராஜ்யங்களை ஆண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அவ்விதம் யாரேனும் பெரிய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்து ஆண்டது உண்டா? காஞ்சி பல்லவர் குலத்தில் மகேந்திர சக்கரவர்த்தியும் மாமல்லரும் இருந்தார்கள். பிறகு அந்த குலமும் க்ஷீணித்து விட்டது. அக்கா, நான் ராஜ்யம் ஆளுவதாயிருந்தால் இந்த மாதிரி சின்னஞ்சிறு ராஜ்யத்தை ஆளமாட்டேன். இலங்கை முதல் கங்கை வரையில் பரவி நிலை பெற்ற ராஜ்யத்தை ஆளுவேன். மாலத்தீவிலிருந்து சாவகத்தீவு வரையில் தூர தூர தேசங்களில் புலிக்கொடி பறக்கும் மகாசோழ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் வீற்றிருப்பேன். என்னை பைத்தியக்காரன் என்றுதானே எண்ணுகிறாய்?
2: இல்லை அருள்மொழிவர்மா, என்னைப் போல ஆகாச கோட்டைகள் கட்டுவதற்கும் கற்பனை கனவுகள் காண்பதற்கும் நீயும் ஒருவன் இருக்கிறாயே என்று எண்ணி மகிழ்கிறேன். நீ பைத்தியக்காரனாயிருந்தால் நான் உன்னைவிட பெரிய பைத்தியக்காரி.
0: நம்முடைய தந்தையின் பாட்டனார் பராந்தக சக்கரவர்த்தி அப்படியெல்லாம் மனோராஜ்யம் செய்திருந்தார் என்பதை நான் அறிவேன். அவர் காலத்தில் அது பூரணமாய் நிறைவேறவில்லை. ஆனால் என்னுடைய ஆயுட்காலத்தில் நான் அதை பார்க்கப் போகிறேன்.
2: சோழ சாம்ராஜ்யம் இலங்கை முதல் கங்கை வரையிலும் மாலத்தீவு முதல் சாவகம் வரையிலும் பறந்து விஸ்தரிப்பதை பார்த்துவிட்டுத்தான் நான் சாகப்போகிறேன்.
0: இந்த என் எண்ணம் நம் தமையன் ஆதித்த கரிகாலனால் நிறைவேறும் என்று நான் ஒரு காலத்தில் நம்பினேன். அந்த நம்பிக்கை எனக்கு இப்போது போய்விட்டது.
2: ஆதித்த கரிகாலன் மகாவீரன், ஆனால் மனத்தை கட்டுப்படுத்தும் ஆற்றல் அவனிடம் இல்லை. அதனால் அவன் பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது. என் மனோரதம் உன்னால் நிறைவேறும் என்ற ஆசை எனக்கு இன்னும் இருக்கிறது.
0: ஒருவேளை அதுவும் கைகூடாமல் போகலாம். அதனாலும் நான் நிராசை அடைய மாட்டேன்.
2: உன்னால் கைகூடாவிட்டால் உனக்கு பிறக்கும் பிள்ளையினால் கைகூடும் என்று உறுதி கொண்டிருக்கிறேன்.
0: உனக்கு பிறக்கும் புதல்வனை பிறந்த நாளிலிருந்து நானே எடுத்து வளர்ப்பேன். அவனை இந்த உலகம் கண்டறியாத மகாவீரனாக்குவேன். அற்ப ஆசைகளில் அவன் மனத்தை செலுத்த விடாமல் அற்புதங்களை சாதிக்கக்கூடிய புருஷ சிங்கமாக்குவேன்.
1: அக்கா, நீ என்னை விட பெரிய பைத்தியம் என்பது நிச்சயம். எனக்கு கல்யாணம் செய்து கொள்ளும் எண்ணமே இல்லை. எனக்கு பிறக்கப் போகும் புதல்வனை பற்றி நீ பேச ஆரம்பித்து விட்டாய். நீ செல்லம் கொடுத்து வளர்க்கும் தோழிகளில் யாருக்காவது அத்தகைய எண்ணம் இருந்தால், என்னை மணந்து கொண்டு மணிமகுடம் சூடி சிம்மாசனத்தில் வீற்றிருக்கலாம் என்ற ஆசை இருந்தால் அது ஒரு நாளும் நிறைவேறப் போவதில்லை. இதை நிச்சயமாக அவர்களுக்கு சொல்லிவிடு என்று பொன்னியின் செல்வன் கூறிய போது, அவனுடைய பார்வை ஒரு கணம் மண்டபத்தின் தூணுக்கு பின்னால் நின்றிருந்த வானதியின் பால் சென்றது. மறுகணம் அவன் திரும்பிய போது அவனுக்கு எதிரே இருந்த படித்துறை நந்தி விக்கிரகத்தை பார்த்தான்.
3: அக்கா, ஒரு செய்தி. இலங்கை சிறிய ராஜ்யமாயிருந்தாலும் அந்த ராஜ்யத்தை முற்காலத்தில் ஆண்ட மன்னர்கள் மகாபுருஷர்கள், பெரிய உள்ளங்களை படைத்தவர்கள். அவர்கள் பெரிய பெரிய திட்டங்களை போட்டு பெரிய பெரிய காரியங்களை சாதித்தார்கள். செங்கல்களை கொண்டு மலை போன்ற மேக மண்டலத்தை அளாவிய புத்த ஸ்தூபங்களை நிர்மாணித்தார்கள். 1000-2000 மறைகள் உள்ள புத்த விகாரங்களை கட்டினார்கள். 10,000 தூண்கள் உள்ள மண்டபங்களை எழுப்பினார்கள். புத்த பகவான் எவ்வளவு பெரியவர் என்பதை பார்த்தவுடன் தெரிந்து கொள்ளும்படியாக அதோ அந்த தென்னை மர உயரமுள்ள புத்தர் சிலைகளை அமைத்தார்கள்.
2: அக்கா, இதோ நமக்கு முன்னால் இருக்கும் நந்தி விக்கிரகத்தை பார். எவ்வளவு சின்னஞ்சிறியதாயிருக்கிறது.
0: அடியும் முடியும் காண முடியாத மகாதேவரின் வாகனமாகிய நந்தி இவ்வளவு சிறியதாகவா இருக்கும்? கைலாசத்தில் பரமசிவனுடைய பரிவாரங்களோ பூதகணங்கள். அந்த பூதகணங்கள் அடிக்கடி வந்து தொந்தரவு செய்யாமல் கைலாசத்தின் வாசலில் நின்று காவல் புரிகிறவர் நந்தி தேவர். அவர் இவ்வளவு சிறிய உருவத்துடன் இருந்தால் பூதகணங்களை எப்படி தடுத்து நிறுத்த முடியும்?
2: அதோ பாரக்கா,
0: என் கண் முன்னால் இதோ இந்த நந்தி வளர்கிறது. வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து பெரிதாகிறது. பிரம்மாண்ட வடிவம் பெற்றியும் மண்டபத்தின் மேற்கூரையை முட்டுகிறது. மேற்கூரை இப்போது போய்விட்டது. நந்தி பகவான் வானமளாவி நிற்கிறார். பூதகணங்கள் வருகின்றார்கள். நந்தி பகவானை பார்த்து பயபக்தியுடன் நின்று சிவனை தரிசிக்க அனுமதி கேட்கிறார்கள். நந்தி பகவான் அவ்வளவு பெரியவராயிருந்தால் சிவபெருமான் வீற்றிருக்கும் ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? தட்சிண மேரு என்று சொல்லும்படி வானை அளாவிய கோபுரம் அமைக்க வேண்டாமா? அதற்கு தக்கபடி பிரகார

0: கட்டடங்கள் இருக்க வேண்டாமா? இப்போது சோழ நாட்டில் உள்ள கோயில்கள் அகஸ்திய முனிவர் கோயில் கொள்வதற்குத்தான் ஏற்றவை, சிவபெருமானுக்கு உகந்தவை அல்ல. எனக்கு ராஜ்யமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். சோழ சிம்மாசனத்தில் யார் அமர்ந்தாலும் ஆலய திருப்பணி அதிகாரியாக என்னை நியமிக்கும்படி கேட்டுக்கொள்வேன்.
1: தம்பி, நம் இரண்டு பேரில் பைத்தியம் யாருக்கு அதிகம் என்று போட்டி போட வேண்டியதுதான். தற்சமயம் இந்த சோழ நாட்டை பேரபாயம் சூழ்ந்திருக்கிறதடா. உட்பகைவர்களாலும் வெளிப்பகைவர்களாலும் சிநேகிதர்கள் போல நடிக்கும் பகைவர்களாலும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. சில காலமாக நான் அடிக்கடி ஒரு பயங்கரமான கனவு காண்கிறேன். மின்னலன ஒளிவீசும் கூறிய கொலைவாள் ஒன்று என் நகக்கட் முன்னால் தோன்றுகிறது. அது யார் மேலேயோ விழப்போகிறது. அது யார் என்பது எனக்கு தெரியவில்லை. சோழ குலத்தைச் சேர்ந்த யாராவது அந்த கொலைவாளுக்கு இரையாகப் போகிறார்களா, அல்லது அந்த சோழ சாம்ராஜ்யத்தை இரண்டாக துண்டு செய்து நாசமாக்கப் போகும் கொலைவாளா அது என்று தெரியவில்லை. நீயும் நானும் யோசித்து முயற்சி செய்துதான் அத்தகைய அபாயம் இந்த நாட்டுக்கு ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்றாள் இளைய பிராட்டி.
0: ஆமக்கா, வல்லவரையர் கூறிய விவரங்களிலிருந்து எனக்கும் அவ்வாறுதான் தோன்றுகிறது. முக்கியமான அபாயம் சோழகுலத்துக்கு யாரிடமிருந்து வரப்போகிறது என்பதை அறிவாயல்லவா என்றான் இளவரசன்.
1: பழுவூர் இளையராணி நந்தினியைத்தானே குறிப்பிடுகிறாய் தம்பி?
0: ஆமக்கா, அவள் யார் என்பதையும் அறிவாயல்லவா?
1: வந்தியத்தேவர் கூறிய விவரங்களிலிருந்து அதையும் அறிந்து கொண்டேன். ஆகையினாலேயே இவ்வளவு அவசரமாக உன்னை பார்க்க வந்தேன் என்றாள் குந்தவை.
0: அக்கா, 5 வயதில் நான் காவேரி வெள்ளத்தில் மூழ்கியது நினைவிருக்கிறதா? காவேரி தாய் என்னை எடுத்து காப்பாற்றி படகிலே விட்டுவிட்டு மறைந்தது நினைவிருக்கிறதா என்று அருள்மொழிவர்மன் கேட்டான்.
1: இது என்ன கேள்வி தம்பி? எப்படி நான் அதை மறந்துவிட முடியும்? பொன்னியின் செல்வன் என்று உன்னை அழைத்து வருவதே அந்த சம்பவத்தின் காரணமாகத்தானே என்றாள் குந்தவை.
0: என்னை காப்பாற்றிய காவேரி தாயை இலங்கையில் நான் கண்டேனக்கா.
1: என்ன பேசாதிருக்கிறாயே, உனக்கு ஆச்சரியமாயில்லை?
2: ஆச்சரியமில்லை தம்பி, ஆனால் ஆர்வம் நிறைய இருக்கிறது. அவளை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்.
0: ஒரு நாளில், ஒரு தடவையில் சொல்ல முடியாது. முக்கியமானதை மட்டும் சொல்லுகிறேன். காவேரி வெள்ளத்திலிருந்து என்னை அவள் காப்பாற்றியது மட்டுமல்ல, இலங்கையில் பல தடவை என் உயிரை காப்பாற்றியிருக்கிறாள்.
1: உயிரை காப்பாற்றியது பெரிதல்லக்கா.
0: எத்தனையோ பேர் தற்செயலாக பிறர் உயிரை காப்பாற்றுகிறார்கள்.
1: அவள் என்னிடத்தில் வைத்துள்ள அன்பு இருக்கிறதே, அதற்கு இந்த 7-14 உலகங்களும் இணையாகாது.
0: ஏன், நீ என்னிடம் வைத்துள்ள அன்பை கூட அடுத்தபடியாகத்தான் சொல்ல வேண்டும்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: குறைவா பேசுறவங்களின் சொற்களில் கருத்தாழம் இருப்பதை பார்க்கிறோம். அருள்மொழிவர்மரின் பேச்சில் நய நுட்பத்தோடு கூடிய பட்டு இழைவு பளிச்சிடுகிறது. தாங்கள் சிம்மாசனம் ஏறுவதற்கு குறுக்கே நிற்கும் பெண் யார்? வந்தியத்தேவன் கேட்டான். ஒரு பெண்ணா, 2 பெண்கள்? இதை சொல்லிட்டு நிச்சயமாக ஒரு இடைநிறுத்தம் கொடுத்து வந்தியத்தேவனை உற்று பார்த்திருப்பார். சத்தியம் தர்மம், இந்த 2 பெண்களை காதலிக்கிறேன், அவர்களுக்காகவே இலங்கை மணிமகுடம் வேண்டாம் என்றேன். இந்த கட்டத்தில் நந்தி மண்டபத்தில் தமக்கைக்கு தரும் விளக்கமே வேறு விதமாக இருக்குது. சோழ சிம்மாசனத்தில் யார் அமர்ந்தாலும் ஆலய திருப்பணி அதிகாரியாக என்னை நியமிக்கும்படி கேட்டுக்கொள்வேன். இதை கேட்டிருந்தா சிவஞான கண்டராதித்தர் பூரிச்சு போயிருப்பார். சந்திரகுப்த பிரியதர்சனர்னு குறிப்பிடப்பட்ட சந்திரகுப்த மௌரியர் இந்நடுங்கதை நிகழ்ச்சிகளுக்கு ஏறத்தாழ 1300 வருஷங்களுக்கு முன்னால் இத்துணை கண்டத்தின் பெரும்பகுதியை முதன் முதல்ல ஒருங்கிணைச்சு ஒரே ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்த பேரரசர். அசோகவர்தன பிரியதர்சனர் என்னும் அசோகர் சந்திரகுப்த மௌரியரின் பேரர். அப்புறம் வந்த குப்த பேரரசில் சமுத்திரகுப்தரும் அவர் மகன் தேவகுப்தன் குறிப்பிடப்படுற சந்திரகுப்த விக்ரமாதித்தனும் சிறந்து விளங்கினாங்க. இந்த நெடுங்கதைக்கு 350 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்ட சிலாதித்யன்னு பெயர் பெற்ற ஹர்ஷவர்தனரும் விசித்திர சித்தன் பல்லவன் மகேந்திரவர்மனும் சமகாலத்தவர். மாமல்லனான நரசிம்மவர்மர் மகேந்திரரின் புதல்வர். புகழ்பெற்ற பேரரசுகளையெல்லாம் பற்றி சொல்லிட்டு இந்த நெடுங்கதைக்கு ஏறத்தாழ 300 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்ட பல்லவ குலமும் கீழித்து விட்டது என்கிறார் அருள்மொழிவர்மர். அதாவது வலுவிழந்து நசிந்து விட்டது. கீண மெலிந்த நலிந்த கீணச்சந்திரன் இத்தொடர் தெய்வரை சந்திரன் என்ற பொருளை தருது. இந்த இடத்துல சத்குரு தியாகராஜரின் கீணமை திருக ஜன்மிஞ்சே

0: சித்தி மானூரா ஓ மனசா என்று தொடங்கும் கீர்த்தனையே நினைவு கூறுவது பொருத்தமாயிருக்கும். ஏ மனமே, நிலையில்லாத விஷயங்கள் மீண்டும் மீண்டும் பிறவி சுழற்சியில தள்ளிடும். தேய்ந்து மறையக்கூடியவை, எதையும் பரம்பொருளுக்கே அர்ப்பணம் பண்ணிடு, வீடு பேரு கிட்டிடும். மாலத்தீவு இந்திய பெருங்கடல்ல லட்சத்தீவுகளுக்கு தெற்கே பவளத்தீவுகளால் ஆன பகுதி. இந்த நெடுங்கதைக்கு ஏறத்தாழ 25 ஆண்டுகளுக்கு பிறகு சோழ பேரரசின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது. முன்னீர் பழந்தீவும் பன்னீர் ஆயிரம், இது மாலத்தீவுகளை குறிப்பிடும் கல்வெட்டு தொடர். திருநந்தி தேவர் கைலையின் காவலர், வேத்திரப்படையின்னு குறிப்பிடப்படுற வெள்ளி பெரம்பை கொண்டு கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துபவர். ஒரு சமயம் ஆணவத்துடன் ஒருத்தன் புஷ்பக விமானத்தில் வந்தான். நந்தி தேவர் சொன்னார், இது பரமனின் கைலாய மலை, வலமாகப்போ. அந்த முரண குரங்கு முகத்தை வச்சுக்கிட்டு எனக்கு புத்தி சொல்றியான்னு அதட்டினான். ஒரு குரங்குனால உன் நாடு அழியட்டும்னு சபிச்சிட்டார் நந்தியம் பெருமான். அந்த மூர்கன் தான் ராவணன்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

இனிய கானங்களை தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய கதம்ப மலர்கள். இனி கேட்கலாம் நேர்களின் விருப்ப பாடலோடு நேரின் குரலும் இணைத்து ஆசையில் ஒரு குக்கு.

0: காற்றின் வழியே கானங்கள் அனுப்பி மனதின் மொழியை வார்த்தையாக்கி நேய உள்ளங்களின் விருப்ப பாடலை பெயரோடு சுமந்து வருகிறது 100.5 ஆசையில் ஒரு குக்கு. நேயர்களின் ஆசை கானங்களை கட்செவி மூலம் கேட்டு ரசிக்க 94 86 28 24 24 என்ற எண்ணுக்கு தெளிவா உங்கள் விருப்ப பாடல குரல் பதிவு செய்து அனுப்புங்க. நீங்க விரும்பிய பாடலும் வளம் வரும் நம் கொடைப்பண்பலை 100.5 நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வராணி. இப்ப நிகழ்ச்சியில முதல் பாடல யாருக்கு தரப்போறோம் கேட்கலாமா?
1: வணக்கம், நான் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பூங்கா நகரிலிருந்து சேகர் பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் நினைத்தேன் வந்தாய் படத்திலிருந்து மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு என்கின்ற பாடலை ஒளிபரப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
4: வாழ்த்து தின்றல்,
5: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
6: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
4: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
7: ஆரம்பிக்கலாங்களா?

0: வருகிற ஜூலை மாதம் 12ஆம் தேதி
1: ஞாயிற்றுக்கிழமை
0: பிற்பகல் 2:30
1: உதய விழா கொண்டாட்டம்
2: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
0: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
3: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
1: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
0: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
1: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27ஆம் ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
0: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: நெருப்பு பேரோடு
4: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
5: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம். அடிடா.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.

0: இசைவானில் இன்னிசை கீதத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறது 100.5 ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியில் இப்போ யாருக்கு பாடல் தரப்போகிறோம்?
1: வணக்கம் கோடை பண்பலை. 27ஆம் ஆண்டு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எனது பெயர் நீலவேணி. திருப்பூர் மாவட்டம் முத்தூர் விஜய் டெய்லர் கடையிலிருந்து பேசுகிறோம். எங்களுக்கு மன்னன் திரைப்படத்திலிருந்து அன்பே நீ எந்தன் அந்த பாட்டு போடவும்.
0: இதோ பாண்டியன் படத்திலிருந்து பாடல் வரப்போகுது.

0: நேரம் 7:15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இணைப்பில் யார் பாடல் கேட்டு காத்துட்ருக்காங்க, கேட்டலாமா?
1: இனி இரவு வணக்கம், கோடை பண்பலைக்கு இரவு வணக்கம். நான் திண்டுக்கல் விஎம் சிந்து சுந்தர். எனக்கு வந்து ஆசிரியர் குக்கு நிகழ்ச்சியில் அங்காடி தேர்படுத்திருந்து அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை அந்த பாட்டு வேணும். நன்றி, வணக்கம்.

0: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
4: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மிஸ்டர் கோல் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.

0: செவித்தொடும் இன்னிசையை தந்து கொண்டிருக்கிறது 100.5 ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியில் இப்போ யாருக்கு பாடல் தரப்போகிறோம்?
1: வணக்கம் மேடம், கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து ஜான் பேசுகிறேன். எஜமான் படத்தில் இருந்து என்னால் ஒரு நாள் உன்னை மறவாத பாடல் வேண்டுமென்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.

0: குக்கு நிகழ்ச்சியில இப்ப யாருக்கு பாடல் தரப்போறோம்?
1: இரவு நேரங்களில் இதயத்திற்கு இதமான பாடல்களை அள்ளி வழங்கும் நமது கோடை பண்பலை 100.5 அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் வணக்கம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திரளி கிராமத்திலிருந்து மா மாயக்கண்ணன். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல் மூடுபனி திரைப்படத்திலிருந்து என் இனிய பொன்னிலாவே என் கனவில் என் கனாவே பாடல் ஒளிபரப்புங்க. நன்றி.

0: அனைவரும் என் குழந்தைகள் எல்லாமே சேர்ந்து வந்திருக்கோம் சார்.
1: சேர்ந்து வந்திருக்கீங்க. கொடைக்கானல்லாம் சுற்றி பார்த்துட்டிங்களா?
0: இல்லை சார், இனிமேல் சுற்றி பார்க்கணும்.
1: எந்தெந்த இடம் பார்க்கணும்னு திட்டம் போட்டிருக்கீங்க?
0: குணா குயா சார் ஃபஸ்ட்டு பார்க்கணும்னு குழந்தைங்க ஆசைப்பட்றாங்க. அதான் ஃபஸ்ட்டு அங்கே தான் பொண்ணு பிளான் பண்ணியிருக்கோம்.
1: சரி சரி. அதற்கப்புறம்
0: நாங்கள் போனதான் சார் தெரியும், இந்த பூம்பாறை நிறைய சொல்கிறாங்க இல்லையா, அந்த இது பிரேன் பார்க்
1: முதல் முறையாக வந்திருக்கிறதுனால
0: தெரியல.
1: சீதாலட்சுமி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய தொழில் மற்ற விஷயம்லாம் என்ன பண்ணிட்டு
0: இருக்கீங்க? நான் வந்து ஒரு எம்சிஏ படிச்சிருக்கேன் சார்.
1: சரிங்க.
0: எங்கள் அம்மா அப்பா வந்து ஒரே ஒரு பொண்ணு நான். எங்கள் அப்பா வந்து 20 வருஷமாக இதே கொடைக்கானல் தான் சிறு தொழில் பண்ணிட்டு இருந்தாரு.
1: என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாங்க?
0: அவங்க வந்து சிறு தொழில்னா கள்ளப்பருப்பு இது எல்லாமே பாக்கெட் போட்டு நம்ம இங்கே வந்து சேல்ஸ் பண்றது. 20 வருஷமா பண்ணியிருந்தாங்க கூட. நான் ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போது எல்லாமே அவங்க கூட உட்காந்து ஒர்க் பண்ணிருக்கேன்.
1: சரி சரி.
0: பார்த்துருக்கேன், அந்த தொழில் மட்டும்தான் தெரியும், இந்த விவசாயம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது.
1: சரி சரி சரி. பிறகு எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது இந்த மாதிரி விவசாயம்?
0: என்னோட கணவர் ஃபேமிலி வந்து அவங்க வந்து ஒரு விவசாய ஃபேமிலி.
1: சரிங்க.
0: அதுல இவர் வந்து ஆர்மி இருந்தாங்க.
1: சரிங்க.
0: கல்யாணம் முடிச்சுட்டு ஆர்மிக்கு போய் அங்க ஒரு 14 இயர்ஸ் நம்ம அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம இவர் வந்து விவசாயம் பண்ணதுனால அவருக்கு அந்த விவசாயத்தில் வந்து ரொம்ப ஈடுபாடு இருந்தது. அதுவும் இயற்கை விவசாயம் தான் பண்ணணும் அப்படின்ற கான்செப்டாக நம்ம வந்து விஆர்எஸ் வாங்கிட்டு வந்துட்டோம்.
1: சரி சரி சரி.
0: இங்கே வந்து இப்போ ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு சார். 5 வருஷம் ஆகி இப்போ இயற்கை விவசாயத்தில் அடுத்தடுத்த பயணங்கள் போயிட்டு இருக்கோம்.
1: ரொம்ப சிறப்பு. நல்ல ஒரு இயற்கை விவசாயியாக நிறைய சவால்கள் இருந்திருக்குமே.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக சார், நிறைய சவால்கள். ஒவ்வொரு நாளும் சவால் தான். ஒவ்வொரு நாளும் சவாலை வந்து பயங்கரமான சவால். அவை நான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அதை வந்து டேக்கிள் பண்ணி கொண்டு போயிட்டாரு.
1: அதாவது பொதுவாகவே இராணுவ வீரர்களுக்கு என்ன இருக்கணும் கேட்டீங்கன்னா, அந்த கடுமையான சூழலில் இருந்து வந்ததுனால.
0: ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக
1: வந்தாலும் பார்த்துக்குவோம்.
0: அதுதான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட, எது வந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம்.
1: ஏன்னா ஒரு பெரிய, அதாவது சொல்லுவாங்க சின்ன கோடு பக்கத்துல ஒரு பெரிய கோடை போட்டோன்னு அந்த கோடு வந்து சின்ன கோடு ஆயிடும். ஒரு கஷ்டம் அப்படின்றத பக்கத்துல பெரிய கஷ்டத்தை பாத்தீங்கன்னா இந்த அப்ப கஷ்டம்லாம் என்ன சின்ன ஜிஜுபி அப்படின்ற மாதிரி ரொம்ப.
0: அது மாதிரிதான் அவர் ஒவ்வொரு விஷயத்தையுமே கடந்து வந்திருக்காரு.
1: சரிங்க சரிங்க. ரொம்ப சிறப்பு. நல்லபடியா இயற்கை வேளாண்மையோட சேர்ந்து விளைபொருட்களும் விளைவிச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. எங்கெல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க?
0: இப்போதைக்கு நம்ம சென்னை பெங்களூர் இந்த மாதிரி வெளியே அனுப்பிக்கிட்டு இருக்கோம் சார்.
1: சரிங்க சரிங்க. என்னென்ன மாதிரி பொருட்கள் கொடுத்துட்ருக்கீங்க?
0: நாங்கள் வந்து எங்கள் பண்ணையில் பண்ணுற பொருள் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாட்டு சர்க்கரை பண்ணுறதுனால நாட்டு சர்க்கரை, பன்னீர், நெய், இளநீர், இது எல்லாமே நம்ம வந்து.
1: இளநீர்லாம் எப்படிங்க அனுப்புறீங்க?
0: இளநீர் இப்போ வந்து பேக் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்கோம் சார்.
1: அப்படியா?
0: ஆமாம்,
1: இளநீர்லாம் பேக் பண்ணி கொடுக்குறேன்.
0: ஆமாம் சார்.
1: ரொம்ப சந்தோஷங்க. உங்களுடைய இந்த பணிகள் சிறக்க கோடை பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்கள்.
0: நன்றி சார், நன்றி.
1: இந்த நேரத்தில் ஒரு நல்ல பாடல் கேட்கலாம். என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்கு விரும்பின பாடல்?
0: மனதில் உறுதி வேண்டும் பாடல்.
1: எந்த திரைப்படத்தை வந்து?
0: மனதில் உறுதி வேண்டும் தான் படம் நினைக்கிறேன் சார்.
1: அதுல இருந்து அந்த பாடல்,
0: அந்த பாடல்
1: நிச்சயமாக கேட்டு ரசிக்கலாம். நன்றிங்க.
0: நன்றி சார்.

0: கோடை பண்பலை வானொலி 100.5 இன்றைக்கு சொந்த பந்தம் நிகழ்ச்சிக்காக நம்மளுடைய அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்க, எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: வணக்கம், என் பேர் சீதாலட்சுமி சேதுராமன். நான் தேனிலேருந்து வந்திருக்கோம் சார்.
0: கொடைக்கானலுக்கு எத்தனையாவது முறை வந்திருக்கீங்க?
1: இதுதான் சார் முதல் தடவை.
0: முதல் முறை மலையடிவாரத்தில் தான் இருக்கீங்க.
1: மலையடிவாரம் தான் சார், ஆனால் எங்களோட பயணம் அப்படி.
0: அப்படிங்களா? ஆமாம். இதுக்கு முன்னாடி வந்ததில்லை
1: சார்.
0: நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்களா, யார் யார் வந்திருக்காங்க கூட?
1: என்னுடைய

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிஇன்டெக்ஸ் 2026 இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிஇன்டெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.

0: சிந்தை மயக்கும் கானங்களை தந்து கொண்டிருக்கிறது. 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை யார் கேட்டிருக்காங்க?
1: வணக்கம், மதுரை மாவட்டம் மேலூரிலிருந்து கோகிலா பேசுகின்றேன். கோடை பண்பலைக்கு 27வது உதய விழா வாழ்த்துக்கள். எனக்கு பிடித்த பாடல் அடடா மலடா. நன்றி.

0: இசையின் வசந்தமாய் கொடை பண்பலை 100.5 இது ஆசையில் ஒரு குக்கு.
1: கோடை பண்பலைக்கு இனிய இரவு வணக்கம். ஆசையில் குக்கு நிகழ்ச்சியில் இணைவது பரமக்குடியிலிருந்து புவனேஸ்வரி ஜெகதீசன். எனக்கு பிடித்த பாடல் உன்னருகே நான் இருந்தால் படத்திலிருந்து எந்த உயிரே.

எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம் விழுதுகள் மையம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்டங்களை எளிதாக பெற இந்த திட்டம் உதவுகிறது. இந்த மையங்களில் பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரப்பி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் கிடைக்கின்றன. இது மட்டுமல்லாமல் UDID அட்டைக்கு விண்ணப்பித்தல்

கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கான பயிற்சி, உதவி உபகரணங்களுக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை ஒரே இடத்தில் பெற இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம். இலவச உதவி எண் 1800420511. சைகை மொழியில் தொடர்பு கொள்ள 9498345350.

0: நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். நிறைவான பாடலை யார் கேட்டிருக்காங்க?
1: கோடை பண்பலைக்கு மாலை வணக்கம். கரூர் மாவட்டம் வீரநம்பட்டி ராஜேந்திரன். படம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பாடல் மல்லிகைப்பூவை மல்லிகைப்பூவை பார்த்தாயா. நன்றி.

கட்சி வழியை கானம் தந்து நெய் உள்ளங்களின் இதயங்களை இசையால் நிரப்பி நிறைவுக்கு வருகிறது 100.5 ஆசையில் ஒரு குக்கு. மீண்டும் மலம் வரும் நாளை இரவு 7 மணிக்கு. இனினம் கோடைப்பட்டுமலை 100.5 இளமை பட்டாளங்களின் இனிய பங்களிப்பில் வளம் வர காத்திருக்கிறது இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. வரும் முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்றடைந்தார். ஜகார்த்தா விமான நிலையத்தில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபுவோ சுபியாண்டோ அவரை வரவேற்றார். அந்நாட்டு அதிபருடன் பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை மறுநாள் ஆஸ்திரேலியா செல்லும் பிரதமர் பின்னர் வெள்ளிக்கிழமை நியூசிலாந்தும் செல்கிறார். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டுறவு அமைச்சகத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கூட்டுறவுத்துறை சார்பில் நடத்தப்படும் பாரத் டாக்ஸியின் வெற்றியை அடுத்து ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். பாரத் டாக்ஸி சிறப்பாக செயல்படுவதாகவும் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் இது 500 நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே தொடர வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் தற்போது 35 கிலோ உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் உணவு தானியம் வழங்கப்படும் என்று புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள சட்ட திருத்தத்தினை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் கடிதத்தில் கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொள்ளாமல் தற்போதைய நடைமுறைகளின்படியே திட்டத்தை தொடர வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். வனவிலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுப்பதற்காக அதிநவீன கருவிகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் கூறியுள்ளார். இன்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளிநாடுகளில் பயன்படுத்தக்கூடிய பாதுகாப்பு மின்வேலிகள் மற்றும் செயற்கைக்கோள் அடிப்படையிலான கேமராக்கள் முதல் முறையாக தமிழகத்தில் பயன்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். காட்டுத்தீ ஏற்பட்டால் அதனை தடுப்பதற்காக ட்ரோன் மூலம் நீர் தெளிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்ய தவைக்க அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அரசு உத்தரவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படாமல் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. இதுதொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் திமுக பகிர்ந்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்படாது என்று மத்திய அரசு நாடாளுமன்றத்திலேயே தெரிவித்துள்ளதாக பிஜேபி மாநில துணைத் தலைவர் திரு கே பி ராமலிங்கம் கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெற முயற்சி மேற்கொண்டாலும் அதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மத்திய அரசு கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் பிஜேபி உறுதியுடன் உள்ளதாகவும் திரு கே பி ராமலிங்கம் கூறினார். பயிர்க்கடன்களை தவைக்க அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினையில் விவசாயிகளின் கவலையை போக்கும் வகையில் தவைக்க அரசு செயல்பட வேண்டும் என்று கோரியுள்ளார்.

அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டிடங்களை வரன்முறைப்படுத்தும் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு மேலும் ஓராண்டு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. 2011 ஆண்டுக்கு முன்னர் கட்டப்பட்டு இயங்கி வரும் அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டிடங்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் இன்று தொடங்கி அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி வரை அதற்கான இணையதளத்தில் கட்டிடங்களை வரன்முறைப்படுத்த விண்ணப்பிக்கலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்ற இப்போட்டியின் 13 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் டேனியல் ஸ்டீவன்சனை வென்றார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய்ஸ்ரீ தேவி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்றில் சந்திரிகா புஜாரி 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவின் லாக்கம் சென் பாட்டரை வென்றார். 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஜாய்ஸ்ரீ தேவி சீன தைப்பேயின் சென்னிங் ஹாங்கை வென்றார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷும் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் தனுவும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். குரோவேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெண்கலப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் முடிவில் அவர் 21 புள்ளிகள் பெற்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான 2வது ஹாக்கி போட்டி எடின்பர்கில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

இனிய இரவு வணக்கம் நேர்களே, உற்சாகமான வணக்கம் மாணவ செல்வங்களே. கையில் புத்தகத்தோடு, மனதில் பல கனவுகளோடு, கண்களில் இலக்கோடு, எல்லையில்லா உலகை கலக்க காத்திருக்கும் பள்ளி கல்லூரி மாணவ செல்வங்களுக்காக கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் என்னென்ன விளையாட்டுகள் மாணவ செல்வங்களுக்கு காத்திருக்கின்றன? ஒன்று சொல்லுக்குள் சொல், மற்றொன்று கக்கக்கப்போ. மாணவ செல்வங்கள் அழைக்கலாம் அறிமுகம் 24, 24, 24 மற்ற அனைத்து மாணவ மணிகளும் வரலாம் 24, 24, 29 முன்னிணைப்பாக 0, 4, 5, 4, 2 இணைத்து நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் தீபா நடராஜன். Dum dum dum chak dum chak dum dum

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: 8:12 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. நிகழ்ச்சி போறும் முதல் மாணவ செல்வம், அங்க வணக்கம்.
3: மதுரை மாவட்டம் டீப்பத்தூர்ல இருந்து காயத்ரி பேசுறீங்க.
2: காயத்ரி, என்ன படிக்கிறீங்க?
3: நான் 10th வகுப்பு படிக்கிறேன்க்கா.
2: 10th வகுப்பு போயிருக்கீங்க?
3: ஆமாக்கா.
2: எப்படி இருக்கு?
3: என்னதுக்கா
2: 10th வகுப்பு போயிருக்கிறது, எப்படி இருக்கு?
3: நல்லாதான்க்கா இருக்கு.
2: ஒரே சிரிப்பா இருக்கே, ஏன்? எப்பயுமே சிரிச்சிட்டு இருந்தா நம்மளும் சந்தோஷமா இருப்போம், நம்மள சுத்தி இருப்பவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அப்படியா? அப்ப எல்லாரும் சந்தோஷமா தான் வச்சிருக்கீங்க, யார் மேலுமே கோவமே பட மாட்டீங்க. கோவமே வராத காயத்ரிக்கு? உங்களுக்கு கோவமே வராதா? உங்களுக்கு கோவம் வராதான்னு கேட்டேன். கேக்குதா? கோவம் வருமா வராதா?
3: அது வந்தாலும்
2: இது எப்படி எவ்வளவு கோவம் வந்தாலும் சிரிக்கிறது, அதை சொல்லி கொடுத்தீங்கன்னா எல்லாரும் நாங்களும் கடைபிடிப்போம்.
3: கஷ்டத்தெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு எப்பயுமே சந்தோஷமா இருக்கதாங்க
2: நினைப்பேன். பாத்தீங்களா, இப்படியும் இருக்காங்க. நமக்கு எல்லாம் கோவம் வந்தா அதை கண்ட்ரோலே பண்ண முடியல, இவங்களுக்கு எல்லாம் கோவம் வந்தா சிரிச்சிருவாங்களாம்.

0: சரிங்க, அப்படியே இருங்க. சரி, விளையாட ஆரம்பிப்போமா? உங்களுக்கு
1: சரிங்க.
0: வந்து சொல்லுக்குள் சொல், நான் ஒரு வார்த்தை சொல்வேன், அதில் பொருள் உள்ள சொல்லாம் நீங்கள் சொல்லணும், சரியா?
1: சரி.
0: உங்களுக்கான வார்த்தை வந்து உதகமண்டலம்.
1: உதகமண்டலம்.
0: அதை பிரித்து பொருள் உள்ள தான் சொல்லுங்கள் பார்ப்போம். உதகமண்டலம்,
1: உதக
0: உதகன்றது ஒரு முற்று பெறலையே, முற்று பெறணும்ல.
1: மண்டலம்
0: மண்டலம்,
1: மண்
0: மண் நிறைய இருக்கே.
1: தம்
0: தம், தன் சொல்லுவோம், தம் சொல்ல மாட்டோம்ல. முதல்ல ஊலேருந்தே பிரிச்சுட்டுவாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஊல நிறையா வார்த்தை வரும். அதுக்கப்புறமா தா கா அப்படி பிரிங்க.
1: சரி.
0: சொல்லுங்கள் பாப்போம். உதகமண்டலம், ஊலர் என்னது?
1: உதகம்
0: உதகம் சொல்ல மாட்டோம்ல, உலகம் சொல்வோமா?
1: உலகம் சொல்லலாம்.
0: உலகம். அப்புறம்
1: தளம்
0: தளம்,
1: களம்
0: களம். மீதிய நான் சொல்லவா? மீதிய நான் சொல்லவான்னு கேட்டேன். சரி, உலகம், உடலம், உன், தளம், தடம், தண்டம், கமண்டலம், கண், களம், கடம், மதம், மண், மடம், மண்டலம். எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா? சரி, இனிமே வந்து உங்களுக்கு எப்பப்போ வந்து நேரம் ஒதுக்கி நீங்கள் விளையாடுறீங்க, பேசுகிறீங்க, அப்படி நிறையா இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு நேரத்தில் இப்படி நிறைய வார்த்தைகள் எழுதி பிரித்து பாருங்கள் எவ்வளோ பொருள் வருதுன்னு. சரியா?
1: சரிங்க.
0: சரி, உங்களுக்கு சனிச்சல மிக்க மகிழ்ச்சி. நன்றிம்மா.
1: நன்றி.

0: பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது மாணவ செல்வங்களுக்காக இளமை பேசுகிறது. இன்னைக்கு இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில சொல்லுக்குள் சொல் கக்கப்போ விளையாட்டுகள் மாணவ செல்வங்களோட விளையாடிட்டு இருக்கோம். இப்ப இணைப்பில் வரும் மாணவ செல்வம், வாங்க. வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
3: புகழ் கணபதி.
2: புகழ் கணபதி, எங்க இருந்து பேசுறீங்க புகழ் கணபதி?
3: புதுக்கோட்டை மாவட்டம் அரங்காங்கி.
2: என்ன படிக்கிறீங்க புகழ் கணபதி?
3: 6th ஸ்டாண்டர்ட்.
2: சரி, கொஞ்சம் வானொலிய விட்டு தள்ளி வந்துருங்களே. உங்கள் குரல் எதிரொலிக்குது, உங்களுக்கு கேக்குதா?
3: ஆ கேக்குது.
2: ஆ சரி, தள்ளி வந்துருங்க. இதுக்கு முன்னாடி புகழ் கணபதி பேசிருக்கீங்களா பண்பலையில?
3: ஆ இல்ல, ஃபர்ஸ்ட் டைம்.
2: ஓ, எப்படி இருக்கு முதல் முறை பேசுறது?
3: ஜாலியா இருக்கு.
2: பரவாயில்ல, எல்லாம் பயப்படுறோம், எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குல்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஜாலியா இருக்கு. சரி, நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நினைச்சுக்கோங்க, சரியா? புகழ் கணபதி, சாப்பிட்டீங்களா?
3: ஆ சாப்பிட்டேன்.
2: என்ன சாப்பிட்டீங்க?
3: தோசை.
2: எத்தனை தோசை சாப்பிட்டீங்க?
3: நாலு.
2: நாலு தான் சாப்பிடுவீங்களா இல்லை இன்னும் அதிகமாக சாப்பிடுவீங்களா? ஓ, எப்பயுமே அளவு தான், இவ்வளோ தான் நான் சாப்பிட்ணும் அப்படின்னா. சரி, சாப்பிட்டு முடிச்சோன்னே என்ன பண்ணுவீங்க?
3: சாப்பிட்டு முடிச்சு எப்பவும் கேட்பேன்.
2: ஆ, ஹோம்ஒர்க்லாம் எழுதி முடிச்சுட்டு தான் சாப்பிடுவீங்களா?
3: ஆமா.
2: ஆ, எஃப்எம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்கிடுவீங்களா?
3: என்ன
2: பண்ணுவீங்க புரியல?
3: பால் குடிச்சிட்டு தூங்கிடுவேன்.
2: ஓ, பால் குடிச்சிட்டு தூங்கிடுவீங்க. பால் குடிச்சா நல்லா தூக்கம் வரும்னு பாலை குடிச்சிட்டு தூங்கிடுறது. சரி, ஒரு 9 மணிக்கு தூங்குவீங்கன்னு வச்சுக்குவோம், காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க?
3: ஏழு.
2: ஸ்கூல் அப்போ எத்தனை மணிக்கு? அப்போ அம்மாவுக்கு உதவி செய்வீங்க, அம்மாட்ட கேட்டால் தான் தெரியும் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு. சரி, அம்மாவுக்கு உதவி செய்யணும், சரியா? ஆ சரி, விளையாட ஆரம்பிப்போமா? உங்களுக்கான விளையாட்டு வந்து கக்கக்கப்போ.
3: ஆ ஓகே.
2: ஆ, கண்டுபிடிக்கிறீங்களா?
3: ஆ.
2: பா இ பா யா பா இர்

0: பி ப யா ப இல். இன்னொரு தடவை சொல்லவா? ப குரில் இ, ப குரில் யா, ப இர், ப குரில் பி, ப யா, ப இல். அந்த பாவெல்லாம் நீக்கினீங்கன்னா வார்த்தை வந்துடும். நீங்க தான் பதில் சொல்லணும். அந்த பாவெல்லாம் நீக்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு முழுமையான வார்த்தை கிடைக்கும், பொருள் உள்ள வார்த்தை. அது என்னன்னு நீங்க எனக்கு சொல்லணும். நீங்க ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து எழுதியிருந்தீங்கன்னா எனக்கு கண்டுபிடிச்சிருக்கலாம். இன்னொரு முறை சொல்லவா? ப இ, ப யா, ப இர், ப பி, ப யா, ப இல். சரி, எளிதானது ஒன்று உங்களுக்கு சொல்லவா? ப அ, ப ழ, ப கு. சொல்லுங்க பாப்போம். அழகா சொன்னீங்க புகழ் கணபதி, வாழ்த்துக்கள். முதல் முறை வந்தாலும் சிறப்பாக விளையாண்டீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியெல்லாம் பங்கு பெறணும், நிறைய விளையாடுங்க, சரியா?
1: ஓகே, தேங்க்யூ.
0: நன்றி. சூரியனும் சந்தி.

0: கூல்.
1: ரொம்ப உற்சாகமாக கேட்டுட்ருக்கோம். இது கொடை பன்மலை 100.5 பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது. மாணவ மணிகள் நிகழ்ச்சியில் பங்கு பெற அறிமுகங்கள் 24, 24, 24 மற்ற அனைத்து மாணவ செல்வங்களும் அழைக்கலாம். 24, 24, 29 முன்னிணைப்பாக 0-45-42 இணைத்து நிகழ்ச்சியில் இணையும் மாணவ செல்வம். வாங்க, வணக்கம்.
2: வணக்கம் அக்கா.
1: வணக்கம் தம்பி, யார் பேசுறீங்க?
2: ஏழையின் வேர்வை தெரியாது. இயேசு காந்தி வந்தாலும் ஜெயிப்பதும் வருந்தாது. கடலுக்கு சித்தி இருந்தாலும் கரைக்கு வர தெரியாது. காற்று மாற்று வெள்ளத்தில் பெற்ற கல்வி அழியாது.
1: யார் எழுதுனது? நீங்களே எழுதுனதா இல்ல?
2: நான் தான் எழுதுனேன்.
1: ஓ, இப்ப எல்லாம் கவிதையில எழுத ஆரம்பிச்சிட்டீங்களா அன்புமணி?
2: சனிக்கிழமையில
1: போகும்ல, பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள், அதுக்கும் எழுதி அனுப்பலாம்ல? அனுப்புங்க. உங்க பேர் சொல்லி உங்களுக்கு அந்த கவிதையை வாசித்து சொல்லுவாங்கல்ல? கேட்டிருக்கீங்கல்ல அந்த நிகழ்ச்சி? சரி, அப்ப எழுதி அனுப்புங்க வார வாரம். சரியா? சரி, விளையாட ஆரம்பிப்போமா? உங்களுக்கான விளையாட்டு வந்து சொல்லுக்குள் சொல். சொல்லவா? கணினி அறிவியல். இப்ப பிரிச்சு பொருள் உள்ள சொற்கள் நீங்க சொல்லணும்.
2: கனி,
1: கனி,
2: அயல்,
1: அயன் ஆங்கில வார்த்தை.
2: அயல்,
1: அயல் இருக்கு, அயன் இங்க இன்ன இல்லையே.
2: கயல்,
1: கயல்,
2: அருவி.
1: சரி வச்சுக்குவோம். அருவி,
2: அறிவியல்,
1: அறிவியல்,
2: கணினி,
1: கணினி,
2: அணி,
1: அணி, அப்புறம் இன்னும் நிறைய இருக்கு.
2: அரி,
1: அரி முதல்ல சொல்லிட்டீங்களே.
2: அரி, அரி.
1: சரி, அரி,
2: விகல்.
1: விகல் ஒரு பொருள் உள்ளதே இல்லையே. அகல் சொல்லலாம்.
2: அகல், கல்,
1: கல். நீங்க சொன்ன கவிதைக்கே ஒரு வார்த்தை அங்க வருமே.
2: கல்வி,

0: கல்வி.
1: விய வி
0: வில். சரி, ஓரளவு கண்டுபிடிச்சிட்டீங்க. அன்புமணி நான் சொல்லவா? நீங்க சொன்னது கணினி, அறிவியல் சொல்லிட்டீங்க, அரி சொல்லிட்டீங்க, கனி சொல்லிட்டீங்க, அவியல், அயல், வில், அவி, அப்புறமா அணியும் சொல்லிட்டீங்க, கவின்னு ஒரு வார்த்தை வரும். சரியா? கல்வி சொன்னீங்க, கவி சொல்லல. சிறப்பா விளையாண்டீங்க, வாழ்த்துக்கள். தொடர்ந்து கவிதை எழுதுங்க. நன்றிப்பா.
1: நன்றி, வணக்கம். Yeah, sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara sarara s

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: அனைவருக்கும் வணக்கம்.
4: அனைவருக்கும் வணக்கம்.
5: அனைவருக்கும் வணக்கம்.
6: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
7: வாழ்த்து தென்றல்,
8: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
9: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
7: இருபத்தி 27 ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
8: வருகிற ஜூலை மாதம் 12 தேதி
9: ஞாயிற்றுக்கிழமை
8: பிற்பகல் 2:30
9: உதய விழா கொண்டாட்டம்
6: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
8: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
7: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
9: பரிசளிப்பு விழா, நேருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
8: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
9: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27 ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
8: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: July 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு.
4: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
5: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: 8:44 நிமிடத்தில் நாம்

0: சொல்லுங்க. நிகழ்ச்சிக்கு ஒரு மாணவ செல்வம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: சிவகாசியில இருந்து கைலாஷ்.
0: பேர் புரியலையே.
1: சிவகாசியில இருந்து கைலாஷ்.
0: கைலாஷ். கைலாஷ் என்ன படிக்கிறீங்க?
1: பிகாம் சிஏ தேர்ட் இயர் படிக்கும்.
0: கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அது முடிச்சிட்டு பிகாம் முடிச்சிட்டு
1: எம்காம் போடலாம்னு இருக்கோம்.
0: ஏன் இந்த முடிவு?
1: மேலும் படிச்சு இன்னொரு டிகிரி வாங்கலாம்னு பாத்துக்கிறேன்.
0: ஓ சரி. எம்காம்க்கு அப்புறம் அப்புறம் பிஹெச்டி அப்படியா?
1: வேலை கிடைச்சா வேலை இல்லாட்டினா அடுத்த படிப்பு பார்க்கணும்.
0: ஓ, படிக்கிறதுன்றது கைலாஷ்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியா?
1: ஆமாம்.
0: படிக்கிறது தவிர வேற என்ன பிடிக்கும்?
1: ஸ்போர்ட்ஸ்.
0: மற்றெல்லாம் பிடிக்கும். ஸ்போர்ட்ஸில் என்ன விளையாட்டு நீங்கள் ரொம்ப விரும்பி விளையாடுவீங்க?
1: வாலிபால். கிரிக்கெட்.
0: இப்போ கல்லூரியில் வந்து வாலிபால் பிளேயரா நீங்க? படிப்புல வந்து அவ்வளவு திறம்பட வேலை கிடைக்கலன்னா கூட விளையாட்டு துறையில ஒரு வேலை வாங்கிடலாம்ல. அதனால ரெண்டையுமே நீங்க பயன்படுத்திக்கணும். சரியா? சரி, விளையாடுவோமா? உங்களுக்கான விளையாட்டு வந்து கக்க கப்போ. சொல்லவா? ச வே ச தி ச இ ச யா ச இல். சாவெல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு வார்த்தை வந்துடும். இன்னொரு தடவை சொல்லவா? ச வே ச தி குரில் தி ச குரில் இ ச யா ச இல். கண்டுபிடிச்சிட்டீங்களா கைலாஷ்? இன்னொரு தடவை சொல்லவா?
1: சொல்லுங்க மேம்.
0: குரில் சா, அதுதான் எல்லா இடத்துலையும் சேர்த்துருக்கேன். சரியா? சா வே நெடில் வே. அடுத்து ச குரில் தி. அடுத்து குரில் சா குரில் இ. அடுத்து குரில் சா குரில் யா. அடுத்து குரில் சா மெய்யெழுத்து இல் குண்டி. தெரியலையா? என்னங்க கல்லூரி படிக்கிறீங்க, அந்த சாவை நீக்கினீங்கன்னா வார்த்தை வரப்போகுது. அதுவும் படிக்கிறது பாடத்துலேருந்து அப்படிதான் எடுத்திருக்கேன். ஒரு பாட பிரிவை எடுத்திருக்கேன். ச வே ச தி ச இ ச யா ச இல். அப்பா கண்டுபிடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள் கைலாஷ், எப்படியோ முயற்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: ஓகே.
0: சரிங்க, நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: சரியாக இரவு 8:52 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. நிகழ்ச்சிக்கு வரும் நிறைவான மாணவ செல்வம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் கண்ணப்பள்ளி கிராமத்துல இருந்து மகா சத்யா பேசுறேன்.
0: மகா
1: சத்யா.
0: மகா சத்யா, டோர் நம்பர் மட்டும் சொல்லல, மத்ததெல்லாம் சொல்லிட்டீங்க. தெரிஞ்சுக்கலாமா டோர் நம்பரும்? தெரியாதா?
1: 412.
0: சரி, அப்போ நீங்க காணாம போக மாட்டீங்க. அப்படியே காணாம போனா கூட இந்த அட்ரஸ்ல வந்துடலாம். எப்ப இருந்து இந்த அட்ரஸ் மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சீங்க? அப்ப வானொலி தான் உங்களுக்கு முகவரி வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும்னு கத்து கொடுத்துச்சா? இல்லை சின்ன வயசுல அம்மா அப்பா சொல்லிடுவாங்கல்ல, ஒரு 5 ஆறப்பே சொல்லி கொடுத்துருவாங்க. என்னோட அப்போ முகவரி, இப்போல்லாம் வந்து என்னோட செல்லிடைபேசியோ இல்லை தொலைபேசி நம்பரையும் வந்து நீ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். எங்கேயாவது கூட்டத்தில் நீ காணாமல் போயிட்டா என்னோடய பேர் சொல்லி இந்த நம்பரை கொடுத்து நீ பேசிட்டேன்னா நான் கண்டுபிடிச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ வந்து முகவரியை மனப்பாடம் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வானொலி கற்றுக் கொடுத்துருக்கு, அப்படி தானே?
1: அப்படிதான்.
0: நல்லது தான், சரியா? இது மட்டும் இல்லை, வேற என்னென்ன அந்த எண்களாக இருக்கட்டும், அம்மா அப்பா பேர், அம்மா அப்பாவோட நம்பரு எல்லாமே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? சரி, விளையாட ஆரம்பிப்போமா? நீங்கள் என்ன படிக்கிறீங்க?
1: 9th standard.
0: சரிங்க. சரி, உங்களுக்கான விளையாட்டு வந்து சொல்லுக்குள் சொல். உங்களுக்கான வார்த்தை என்னன்னா சித்திரை திருவிழா. பிரிங்க, பிரிச்சு பொருள் உள்ளதா சொல்லுங்க. சித்திரை திருவிழா.

0: சித்தி,
1: சித்திரை,
0: சித்திரை,
1: திரை,
0: திரை,
1: திரை.
0: திரை. ஒரு திரை போதும்.
1: இல்ல,
0: அப்புறம்
1: திரை திரை
0: சிறை. சிறை.
1: திரு விழா, திருவிழா.
0: இன்னும் ஒரு இரண்டு வார்த்தைகள் சொல்லலாம். நான் சொல்லவா? விதி அப்படின்னு ஒரு வார்த்தை, இன்னொன்று திருவி. வாழ்த்துக்கள் சத்யா, சிறப்பாக விளையாண்டிங்க. நன்றிம்மா.
2: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

வருகிறது கொடை பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. மீண்டும் இளமை பேசுகிறது நிகழ்ச்சி கேட்கலாம் நாளை இரவு 8 மணிக்கு. நாளை இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் நானகில் சிக்குப்புக்கு விளையாட்டுக்கள் மாணவ செல்வங்களுக்காக காத்திருக்கின்றன. இனி கேட்கலாம் இரவின் இசைத்தாளாட்டை கொடை தென்றல்.

வானலை இசை தேனலை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நம் வசமாகும் வசந்த இசையலைகள் கலைகளை அள்ளி அள்ளி தரும் அன்பினலை, நேயர்களை பாட வைக்கும் நடிக்க வைக்கும் நட்பின் கலையலை, இது நம் உறவுகளை சொல்லி உரிமையுடன் உரையாட வைக்கும் சிறந்த பண்பலை, இது நம் பண்பலை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5. வணக்கங்களுடன், வாழ்த்துக்களுடன், சலீமா ஷாஜஹான்.

ஒவ்வொரு இரவும் உலகம் அமைதியடைந்து மக்கள் கண்கள் மூடி தூங்கும்போது அனைவரும் உறங்கிவிட்டார்களா என்று ஒரு சிறப்பான பணியை செய்ய தொடங்குகிறது அந்த நிலவு. மேகங்கள் என்னதான் திரைச்சீலைகளை போட்டு தடுத்தாலும் தன் பணியை தினமும் செய்து கொண்டே இருக்கிறது அந்த நிலவு. வெள்ளி நிறத்தில் 1000 இறக்கைகள் கொண்ட அந்த நிலவு உலகின் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கடிதங்களை எழுதுகிறது. ஒவ்வொரு கடிதத்திலும் ஒரு கனவிருக்கிறது, ஒரு நம்பிக்கை பிறக்கிறது, ஒரு எதிர்காலம் மின்னுகிறது, ஒரு மாயம் நிகழ்கிறது. அப்படி ஒரு கடிதத்தை எழுதும் நிலவு ஒன்று இன்றும் ஒரு கடிதம் எழுதுகிறது. அந்த கடிதம் உங்களுக்கானதாக கூட இருக்கலாம், படிக்கலாமா? கொடை பண்பலை 100.5 மெகாஹெட்ஸின் கொடை தென்றலில் இது இரவின் கதைகள். நிறைய கடிதங்கள் காத்திருக்கின்றன, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

காலம் கை கடிகாரத்தை யாரும் பார்க்காத ஏதோ ஒரு இரவு நேரம். இடம் அதிக இறைச்சல்கள் கொண்ட விழிப்பில் ஏதோ ஒரு நகரம். என் அன்புள்ள சின்னஞ்சிறு கனவுலக பயணியே, நலம் நலமறிய ஆவல். இன்று இரவு என் மென்மையான ஒளியின் கீழ் நீ ஓய்வெடுத்துக் கொண்டு இருக்கிறாயா என்பதை பார்ப்பதற்காகத்தான் நான் வந்திருந்தேன். நீ ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாய். என் எதிர்பார்ப்பும் அதுவேதான். நட்சத்திரங்களால் சுமந்து வரப்பட்ட பொதி பொதியான ஒளிக்கதிர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் திருடி உனக்காக ஒவ்வொரு நாளும் நான் கொண்டு வந்து சேர்த்தது உனக்கு தெரியாது. ஒரு நாள் முழுக்க அலைந்து திரிந்து புன்னகையையும் சிரிப்பையும் மறந்து இதயத்தில் நீ தாங்கிக் கொண்டிருக்கும் உன்னுடைய கனவுலக நட்புக்கு இன்று நான் சேர்த்து வைத்திருந்த ஒளிக்கதிர்களை சென்று சேர்க்க முடியாமல் போனது எனக்கு பெரும் வருத்தம். இன்று உன் நட்பு இருக்கும் ஊரில் மேகக்கூட்டங்கள் அதிகமாக ஆக்கிரமித்திருக்கின்றன. இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்திருந்தால் அந்த மேகக்கூட்டங்களை கலைத்து உன் நட்புக்கு அந்த ஒளிக்கதிர்களை கொண்டு சேர்த்திருக்கலாம். இந்த உலகத்தையே ஒரு நாளில் மொத்தமாய் சுத்தி வந்த களைப்பு நாளை பார்த்து கொள்ளலாம் என்று என்னை நகர செய்து விட்டது. ஆக இந்த கடிதத்தை என் மன்னிப்பு கடிதமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என் சின்னஞ்சிறு கனவுலக பயணியே. நாளை மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு வெள்ளிக்கதிர்களை திருடும் நிலா. கொடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸின் கொடை தென்றலில் இவை இரவின் கதைகள். இன்னும் கடிதங்கள் காத்திருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: அந்த பரபரப்பான நகரத்தின் இறைச்சலும் தூசி கலந்த காற்றின் நெடியும் அதிக தொந்தரவாயிருக்க, அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு வெகு தூரம் தள்ளி வந்து ஒரு அமைதியான காட்டின் ஆழத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு மாயாஜால திருவிழாவில் கலந்து கொள்கிறது அந்த மின்மினி பூச்சி. அது மின்மினி பூச்சிகளின் திருவிழா. அங்கிருந்து ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன மின்மினி பூச்சிகளின் ஏக்கமாக அந்த கடிதம் ஒரு மின்மினி பிரதிநிதியிடமிருந்து எழுதப்படுகிறது. மனிதர்களாகிய நமக்காக

ஒரு மின்மினி பூச்சியிடமிருந்து ஒரு கடிதம் இது. கேட்கலாமா? கொடை பண்பலை 100.5 மெகாஹெட்ஸின் கொடை தென்றலில் இரவின் கதைகள் இன்னும் காத்திருக்கின்றன. கடிதங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள்.

காலம் வெண்சூரியன் மறைந்து போய் மண்ணில் புதைந்த பின் ஒரு நேரம் இடம் கோடிக்கணக்கான மரங்களும் விலங்குகளும் சங்கமித்திருக்கும் இடம். அன்புள்ள நகரத்து மனித நண்பர்களே, நலம் நலமறிய ஆவல். என்னை உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. இந்த கடிதத்தை எங்கள் காட்டில் ஆண்டுக்கொரு முறை நடைபெறும் மின்மினி பூச்சிகளின் திருவிழாவிலிருந்து உங்களுக்காக எழுதுகிறேன். நாங்கள் உங்களை விட அளவில் பெரியவர்கள் இல்லை, ரொம்பவே குட்டியான உருவம் கொண்டவர்கள். எங்களிடம் பெரிய சக்திகள் ஏதுமில்லை, ஆனால் ஒரு சின்னஞ்சிறிய ஒளி இருக்கிறது. அந்த ஒளியை நாங்கள் பெருமிதமாக உமிழ்கிறோம், இருளை துரத்த முயல்கிறோம். தினம் தினம் தனித்தனியாக நாங்கள் குட்டி குட்டி மின்மினி விளக்குகளை ஏற்றுகிறோம், ஆனால் ஆண்டுக்கொரு முறை நாங்கள் ஆயிரக்கணக்கில் ஒன்று கூடி ஒரு இரவை பகலாக்க முயல்கிறோம். இந்த இரவு எங்களுக்கு மகிழ்ச்சியின் இரவு மட்டுமல்ல, உதவியின் இரவும் கூட. வழி தெரியாமல் தவிக்கும் முயல் குட்டிகளுக்கும், தாயை தேடும் மான் குட்டிகளுக்கும், இருளில் பயந்து நடுங்கும் சின்னஞ்சிறு உயிர்களுக்கும் வழிகாட்டி உதவும் இரவும் இன்றுதான். இந்த உண்மையான உதவி திருவிழாவிலிருந்து

உங்களுக்காக ஒரு கடிதம் எழுதுவது எனக்கு பெருமையாக இருக்கிறது. உங்கள் உலகில் பல நேரங்களில் பெரிய சாதனைகள்தான் முக்கியம் என்று நீங்கள் நினைத்து செயல்படுகிறீர்கள். ஆனால் எங்களிடம் ஒரு சிறிய ஒளியே இருக்கிறது. அது ஒரு குட்டி விலங்கின் பயத்தை போக்க பயன்பட்டால் போதும், நம்பிக்கை தந்தால் போதும், உங்கள் சாதனையை அது சமன் செய்துவிடும் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் கூட அதுபோல ஒரு உதவியை செய்துதான் பாருங்களேன். உங்கள் மனதின் ஒளியும் மின்னத் தொடங்கிவிடும். உங்கள் உலகமும் இந்த மின்மினி பூச்சிகளின் திருவிழா போல கொண்டாட்டமாகிவிடும். இந்த கடிதம் கிடைத்தவுடன் உங்கள் மனதில் தோன்றும் அந்த நல்லதை உடனே செய்யுங்கள். அடுத்த முறை என்றாவது எங்கள் மின்மினி பூச்சி கூட்டத்திலிருந்து வழித்தவறி உங்கள் நகரத்தின் நெடிய கான்கிரீட் காட்டில் தவித்துக் கொண்டிருந்தால் இந்த கடிதத்தை நினைவில் கொள்ளுங்கள். கண்ணாடி குடுவையை தேடாதீர்கள். எங்களை ரசித்து பாருங்கள், பறக்க விடுங்கள், சிறைப்பிடிக்காதீர்கள். இப்படிக்கு அன்புடனும் ஒளியுடனும் உங்கள் மின்மினி பூச்சி நண்பன். கோடைப்பண்பலை 100.5 மெகாஹெட்ஸின் கொடைத்தென்றலில் இரவின் கதைகள் கடிதங்களாக இன்னும் நிறைய கடிதங்கள் காத்திருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.

ஒரு காலத்தில் இந்த வானம் இவ்வளவு தொலைவில் இருந்திருக்கவில்லையாம். 10 அடி தூரத்தில்தான் இருந்ததாம். அப்போது ஒரு தயிர் விற்கும் பாட்டி தயிரை ஒரு மண்பானையில் வைத்துக்கொண்டு வீட்டிலிருந்து வெளியே நடக்கத் தொடங்கினாராம். ஊரெல்லாம் சுற்றி தயிர் விற்று காசு கொண்டு வந்து வீட்டிலிருக்கும் தன் பேரப்பிள்ளைகளுக்கு மிட்டாய் வாங்கி கொடுக்க நினைத்தாள். ஆனால் அன்று அந்த வானத்து மேகங்கள் கருமையாய் சீனம் கொண்டு ஊருக்குள் அலைந்து திரிந்தன. அப்போது அந்த பாட்டியின் தலையிலிருந்த தயிர்பானையை தட்டிவிட்டு மழையாய் பொழிந்து மறைந்தும் போயினவாம். பேரப்பிள்ளைகளுக்கு மிட்டாய் வாங்க முடியாமல் போனதை நினைத்து மனம் நொந்து போன அந்த பாட்டி தன் தயிர்பானையை தட்டிவிட்ட மேகங்களுக்கு சாபமிட்டாள். இனி 10 அடி உயரத்தில் பறக்க முடியாதபடி உயரே உயரே இன்னும் உயரே நெடுந்தூரம் தொலைந்து போ என்று சாபமிட்டாள். அதனால்தான் இன்று அந்த வானமும் மேகமும் உயர்ந்து தொலைதூரத்தில் நிற்கின்றன. அந்த தூரத்திலிருந்து மேகத்தின் பிரதிநிதி எழுதும் கடிதம் ஒன்றை படிக்கலாமா? கோடை பண்பலையின் 1.5 MHz கொடைத்தென்றலில் இரவின் கதைகள். இன்னும் யாரெல்லாம் கடிதங்களை வரைந்திருக்கிறார்கள்? காத்திருப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.

காலம். கிராமத்து தாத்தா வீட்டின் எதிரே கயிற்றுக்கட்டிலில் அமர்ந்து கதை சொல்லும் நேரம். இடம் கிடுகிடுக்கும் உயரத்தில், தடதடக்கும் வேகத்தில், எங்கென்று சொல்ல முடியாதபடியான இடம். அன்புள்ள பூமியின் நண்பரே, வானத்தை பார்த்து ரசிக்கும் உங்களுக்கு மேகங்களின் உலகிலிருந்து ஒரு அன்பு கடிதம் எழுதும் நான் ஒரு மேகப் பிரதிநிதி. எல்லோரும் என்னை மேகத்தாத்தா என்று அழைப்பார்கள். எனக்கு வயது அதிகம். என்னுடைய மேக உடலில் இருக்கும் நீர்த்திவலைகளுக்கு 9 நாட்கள் மட்டுமே வயது. ஆனால் நான் இந்த உலகத்து மேகங்களுக்கெல்லாம் பிரதிநிதி. எனக்கு கோடிக்கணக்கில் வயதாகிவிட்டது. என்னைப் போலவே இந்த பிரபஞ்சத்தில் பலவிதமான மேகங்கள் உள்ளன. அவை பல பில்லியன் ஆண்டுகள் வாழக்கூடியவை. நான் உங்களுக்கு கடிதம் எழுதுகிறேன். அந்த பிரபஞ்ச மேகங்கள் யாருக்கு கடிதம் எழுதுகிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. நான் பகலில் வெயிலுக்கு நிழல் தருகிறேன், மழையாக பூமியை நினைக்கிறேன். ஆனால் இரவு வந்துவிட்டால் இந்த நிலவு மட்டும் என் மீது பெரும் கோபம் கொள்கிறது. நான் நிலவின் அன்புள்ள சின்னஞ்சிறு கனவுலக பயணியான உங்களை சந்திக்க விடுவதில்லையாம். என்ன செய்ய, நான் என் வேலையை செய்தாக வேண்டுமே. மறந்தே விட்டேன், எனக்கு இன்னொரு வேலை மிகவும் பிடித்தமானது. இந்த நட்சத்திர குழந்தைகள் சிரிக்கும் போது அவற்றை மறைத்து விளையாடுவதும், சில நேரங்களில் ஒற்ற நட்சத்திர குழந்தையை மட்டுமே வட்டமிட்டு காட்டுவதும் எனக்கு பிடித்தமான வேலை. இதையெல்லாம் விட இன்னொரு வேலையும் மிகவும் பிடிக்கும். அதுதான் ஓவியம் அல்லது சிலை வடிப்பது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தட்டையான ஓவியங்களை உங்களுக்காக நான் வரைந்து காட்டுவேன். ஆப்பிளைப் போல, பறக்கும் தட்டை போல, சிரிக்கும் பூனையைப் போல, காட்சி கடவுள்கள் போல, கடல் மேவும் மலைகள் போல பல ஓவியங்களை வரைந்து காட்டுவேன். சில நேரங்கள் தூரத்தை அளந்து சிலைகளையும் வடித்து காட்டுவேன். நான் வடிக்கும் சிலைகள் கதைகள் சொல்லும். பழைய கதைகள், புதிய கதைகள், வீரக்கதைகள், நகைச்சுவை கதைகள், அன்பின் கதைகள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். கதைகள் வெறும் பொழுதுபோக்கல்ல, அது உங்கள் மனங்களை இணைக்கும் பாலம். இப்போது கூட பாருங்கள், நான் சொல்லும் இந்த கதையில் உங்களுக்கு பிரியமான நபர் ஒருவர் உங்களுக்காக காத்து கிடக்கிறார். வீட்டிற்குள் இருந்தால் வெளியே வந்து பாருங்கள், வெளியே இருந்தால் சற்று தலையை நிமிர்த்தி பாருங்கள். நான் மேகத்தாத்தா, 12 காலமாக கதை சொல்லும் தாத்தா. நான் இன்றும் ஒரு கதை சொல்கிறேன். கண்ணால் பார்த்து மனதால் மொழிபெயர்த்து கொள்ளுங்கள். கண்ணால் பார்த்து மனதால் மொழிபெயர்த்து கொள்ளுங்கள். இப்படிக்கு அன்பும் கதைகளும் நிறைந்த வாழ்த்துக்களுடன் உங்கள் மேகத்தாத்தா. கோடை பண்பலை 100.5 MHz கொடைத்தென்றலில் இரவின் கதைகள், இன்னும் கடிதங்கள் காத்திருக்கின்றன. காத்திருப்போம்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தலையணை மனித உணர்வுகளின் பெட்டகம். அது உறங்குவதற்காக மட்டும் உருவாக்கப்பட்ட பொருள் அல்ல. அது நம் வாழ்க்கையின் அமைதியான சாட்சியாக இருக்கும் ஒரு பொருள். அது நம்மை ஆழமாக தாங்கிக் கொள்ளும் ஒரு வஸ்து. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தலையணை நம் மௌனத்தின் நண்பன். நாம் பேச முடியாமல் தவிக்கும் போது, கண்ணீர் விட்டு கதரும் போது, சொல்ல முடியாத மகிழ்ச்சியின் தருணங்களை அது அமைதியாக ஏற்றுக்கொள்கிறது. ஒரு குட்டி குழந்தையின் சிரிப்பையும் அழுகையையும் ஏற்கும் மென்மையான பொருளாகிறது. ஒவ்வொரு இரவின் பாரத்தையும் இறக்கி வைக்கும் பாதுகாப்பான துறைமுகமாகிறது. கனவுகள் பிறக்கும் முதல் வீடாகிறது. சோர்வை போக்கும் ஓய்வின் அரணாகிறது. மொழியால் சொல்லப்படாத 1000 வார்த்தைகளை மனதால் பகிர அமைதியாக கேட்கிறது. எதிர்காலம் பற்றிய கவலைகளை புறம் தள்ளி அந்த இளைய மனங்களை அரவணைத்து தாங்குகிறது. அதிகாலை துயில் களையும் நேரம் இன்னும் சற்று நேரம் இளைப்பார சொல்லி பக்கத்தில் படுத்து உறங்குகிறது. ஒரு நாள் முழுவதும் சேகரித்த உணர்வுகளை ஒரே இரவில் எடுத்துக்கொண்டு புத்தம் புதிய ஒரு நாளை பரிசாக வழங்குகிறது. தலையணை ஒரு மாயாஜால வஸ்து. ஆம், தலையணை ஒரு மாயாஜால வஸ்து. தூக்கத்தை மட்டுமல்ல, மனித மனதின் இரகசியங்களையும் சுமக்கும் மாயாஜால வஸ்து. கொடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் இரவின் கதைகள் இன்னும் காத்திருக்கின்றன. கடிதங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள்.

காலம் நாள் முழுவதும் சுற்றித் திரிந்து வறண்டு போன மனம் துணை தேடும் நேரம். இடம் கனவுகள் உருவாக்கம் பெறும், கண்களை இருள் கொள்ள செய்யும் வண்ணமயமான உலகின் வாசல். அன்புள்ள இனிய கனவு குழந்தைகளே, நான் உங்கள் தலையை மென்மையாக தாங்கும் ஒரு சாதாரண தலையணை. நீங்கள் இப்போது உறங்கிக் கொண்டிருப்பதால் இந்த கடிதத்தை உங்களுக்கு எழுதுகிறேன். எழுந்த பிறகு கடிதம் நினைவில் இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள், இல்லையென்றால் கனவிலேயே சுகித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உறங்கும் ஒவ்வொரு இரவிலும் உங்கள் அழகான கனவுகளை பாதுகாக்கும் ஒரு மாயத் தலையணையாக இருப்பது என் கடமை. உங்கள் கனவுகளை அழகாக உங்களுக்கு காட்சிப்படுத்துவது, அப்படி ஒரு மென்மையைத்தான் நான் உங்களுக்காக கொடுக்க கடமைப்பட்டு உள்ளேன். ஆனால் நீங்கள் என்னை சுகிக்கும் முன்பு என் பரம விரோதியான அந்த கைபேசியைத்தான் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் கடைசியாக என்னை எப்போது ரசித்து உணர்ந்தீர்கள் என்று ஞாபகம் இருக்கிறதா? எனக்கு மறந்துவிட்டது. அநேகமாக பள்ளிக்கூட காலம் என்று நினைக்கிறேன். இப்போது பிறக்கும் குழந்தைகள் பள்ளிக்கூடம் செல்லும் முன்பே என் விரோதி கைபேசிக்கு அடிமையாகி விடுகிறார்கள். அதை நினைத்தால் என் பயன் அவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே கிடைக்கப்பெறப் போவதில்லை என்று பெரும் விரக்திதான் எனக்கு. நீங்கள் கண்களை மூடி ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கும் போது உங்கள் மனதில் மலரும் ஒவ்வொரு நல்ல கனவையும் நான் மெதுவாக சேகரிக்கிறேன். ஒரு குழந்தை மருத்துவராக வேண்டும் என்று கனவு காண்கிறது. ஒரு குழந்தை உலகம் முழுக்க மரங்கள் வளர வேண்டுகிறது. யாரோ ஒருவர் ஒரு புதிய பாடலை பாடுகிறார். யாரோ தங்கள் குடும்பத்துடன் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கனவுகள் எல்லாம் உள்ளத்தின் வெளிப்பாடு, ஆசையின் அறைகூவல். விடியலுக்கு முன்பு இந்த கனவுகள் வண்ணத்து பூச்சிகளாக மாறி உணர்வுகளால் உள்ளத்தில் ஊறிப்போகின்றன, நம்பிக்கை விதைகளை தூவிச் செல்கின்றன. என் பங்கிற்கு நானும் அந்த புதிய நாளுக்காக உங்களை தயார் செய்கிறேன். ஆர்வமாய் தலையணையாகிய என்னை எடுத்து தலைக்கு வைத்துக் கொள்கிறார்கள். சிலர் அரை தூக்கத்தில் தூரம் தள்ளுகிறார்கள். சிலர் தலைக்கொன்று, காலுக்கொன்று, வலதுகை கொன்று, இடதுகை கொன்றென்று என்னை ஒரு படைக்கலனாக மாற்றி வைக்கிறார்கள். சிலருக்கு நான் கிடைப்பதில்லை. அதனால் அவர்களின் வெறும் கையையே தலையணையாக மாற்றிக்கொள்கிறார்கள். உங்களுக்கு இலவம் பஞ்சு தலையணையாகத்தான் இருக்க நான் விரும்புகிறேன். அந்த மென்மையான தலையணையாக நான் இருக்க உங்கள் மனதில் நல்ல எண்ணங்களை நீங்கள் விதைக்க, இரவு உறக்கம் உங்களை அழைக்க வாருங்கள். இன்னும் ஆழ்ந்து உறங்கலாம். நாளைய நாள் நமது என்று செயல்பட இப்போது இன்னும் ஆழ்ந்து உறங்கலாம். வாருங்கள், ஜோ ஜோ ஜோ என்று பாடவா, ஆராரோ ஆரிரரோ என்று பாடவா. நீங்கள் உறங்குங்கள், நான் உங்களை உறங்க வைக்கிறேன். ஜோ ஜோ ஜோ. இப்படிக்கு உங்கள் கனவுகளை மென்மையாய்த் தாங்கும் மாயத் தலையணை. கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் இது இரவின் கதைகள். இன்னும் காத்திருக்கிறது ஒரு கடிதம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.

ஒரு ரயிலின் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது ஒரு பயண வாழ்க்கையாக நம் வாழ்க்கையைப் போலதான் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு ரயிலின் கதையும் மனிதர்களின் பயணமும் ஒன்று போலத்தான். புத்தம் புதிய தொடக்கங்களை எப்போதும் ஏற்றுக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நொடியும் புதிய நொடியாக, ஒவ்வொரு வாய்ப்புகளையும் புதிய வாய்ப்புகளாக ஒரு ரயில் ஏற்றுக்கொண்டே இருக்கும். புதிய முகவரிகளை ஏற்கும், புதிய பாதைகளை ஏற்கும், புதிய புறப்பாடுகளோடு புதிய நம்பிக்கைகளை ஏற்கும். ஒரே நிலையத்தில் நின்று கொண்டே இருப்பதில்லை அது. நம்மை போலதான் அது சிலரை விட்டுவிட்டு செல்கிறது, சிலரை வழித்துணையாய் ஏற்கிறது, அவர்களும் இறங்கிவிட வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறது. அது பயணத்தின் இயல்பு. ரயில்கள் தடங்களை விட்டு விலகுவதில்லை. மனிதர்களின் தவறுகளைப் போல அவையும் சில நேரங்களில் தடம் புரள பலரை காயப்படுத்துகின்றன, உயிரை பறிக்கின்றன. மனிதர்களைப் போல ரயிலும் பலரை துன்புறுத்துகிறது. சில நேரங்களில் சிக்னல்களுக்காக காத்து கிடக்கிறது. அத்துவான காட்டில் சிக்னல் இல்லாமல் நிற்கிறது. ஜங்ஷனுக்கு முன்பு காத்து கிடக்கிறது. சீக்கிரமாக வந்துவிட்டாலும் காத்து கிடக்கிறது. காத்திருப்பு காதலர்களைப் போல ரயிலுக்கும் பிடித்தமான விஷயம் போல. அது பல்வேறு பயணங்களில் பல்வேறு மனிதர்களை பல்வேறு பாதைகளில் கூட்டிச் செல்கிறது. யாருக்கும் பாகுபாடு பார்ப்பதில்லை. அனைவருக்கும் ஜன்னல் சீட்டுகளை வழங்குவதில்லை. எல்லோரையும் மழையை ரசிக்க விடுவதும் இல்லை. சிலருக்கு சூரியோதயத்தை காட்டும், சிலருக்கு பாலங்களை காட்டும். சிலருக்கு பாடல்களை இசைக்கும், சிலருக்கு இருளை மட்டுமே தரும். சிலருக்கு மலைகளை காட்டும், சிலருக்கு நதி, சிலருக்கு மான் கூட்டங்கள், சிலருக்கு படுத்துறங்க காலி இருக்கைகள், சிலருக்கு தாமதங்கள், சிலருக்கு புதிய முகங்கள், சிலருக்கு நட்புகள், சிலருக்கு சண்டைகள், சிலருக்கு கோபம், சிலருக்கு அன்பு, சிலருக்கு உதவி, சிலருக்கு விரக்தி. இப்படி ரயில் அனைவருக்கும் ஏதோ ஒன்றை தருகிறது. இன்று நமக்கு அது ஒரு கடிதம் எழுதுகிறது. படிக்கலாமா? கோடைப்பண்பலை 100.5 MHz கொடைத்தென்றலில் இது இரவின் கதைகள்.

அன்புள்ள ரயில் பயணிகளே, இப்போது மணி 10:00 தொட்டுவிடப் போகிறது. உலகம் அமைதியாக உறங்கும் நேரத்தில் நான் ஒரு சின்னஞ்சிறிய ரயில் நிலையத்தில் உயிர் பெறுகிறேன். நான் செல்லும் ஊருக்குத்தான் நீங்களும் செல்கிறீர்கள் என்பதில் பெரும் மகிழ்ச்சி. உங்களோடு பயணிக்கும் பலரும் அதே ஊருக்கு செல்கிறார்கள். சிலர் வழியில் இருக்கும் வேறு சில ஊர்களுக்கு செல்கிறார்கள். சிலர் பாதியிலேயே என்னை நிறுத்தி தலை தெறிக்க ஓடிவிடுவார்கள். இப்படி இருக்க இந்த பயணம் நல்ல பயணமாக அமைய வாழ்த்துக்கள் உங்களுக்கும் எனக்கும். நீங்கள் இப்போதுதான் இந்த ரயிலில் ஏறி இருக்கிறீர்கள். அதோ பாருங்கள், அந்த முதியவர் நடக்க கஷ்டப்பட்டு அந்த பக்கி வண்டியில் ஏறி இந்த 6வது நடைமேடைக்கு வந்தார். இந்த பக்கி ஓட்டுநருக்கு 60 ரூபாய் கொடுத்தார். ரயில் டிக்கெட்டும் எடுத்திருக்கிறார். ஆனால் அதோ இன்னொரு முதியவர் இருக்கிறார் பாருங்கள். அவர் எப்போதும் போல இன்றும் டிக்கெட் எடுக்கவில்லை. இனி எப்போதும் எடுக்கப் போவதும் இல்லை. டிக்கெட் பரிசோதகர் வரும்போது சீட்டுக்கு அடியில் ஒளிந்து கொள்வார். அவர் சென்றவுடன் ஒய்யாரமாக எழுந்து சீட்டில் படுத்துக் கொள்வார். சீட்டு இல்லை என்றால் கவலைப்பட மாட்டார். ஒரு நியூஸ் பேப்பர் இருந்தால் அதை விரித்து படுத்துக் கொள்வார். இல்லை என்றாலும் பிரச்சனை இல்லை. தரை அழுக்காக இருந்தாலும் படுத்துக் கொள்வார். அவர் எங்கு போகிறார், எங்கு வருகிறார் என்பது எனக்கே தெரியாது. அந்த முதியவரை விடுங்கள். இதோ இந்த காதலர்களை பாருங்கள். அவர்கள் இத்தனை பேரோடு பயணித்தாலும் அவர்கள் தனித்தே பயணிக்கிறார்கள். பயமறியாத குழந்தையைப் போல அவர்களுக்கு இந்த கூட்டமும் தெரியாது, கூச்சமும் தெரியாது. அன்பை பகிர்ந்து கொள்வார்கள். உங்களை சட்டை செய்யவும் மாட்டார்கள். அதனால் அவர்களையும் நீங்கள் கவனிக்க வேண்டாம். நானும் அவர்களை கவனிக்கப் போவதில்லை. இந்த பயணத்தில் யாரும் தனியாக இருப்பதில்லை. சோகமான கதைகளை சொல்ல சிலர் இருப்பார்கள். அவர்களின் முதல்

வார்த்தைக்கு மட்டும்தான் பல மணி நேரங்கள் எடுக்கும். தொடங்கிவிட்டால் நீங்கள் தொலைந்தீர்கள். மொத்த கதையையும் உங்கள் தலையில் இறக்கி விடுவார்கள். சிலர் சந்தோஷ கதைகளையும், சிலர் வெட்டி கதைகளையும், சிலர் அரசியலையும், சிலர் குடும்பப் பிரச்சினைகளையும், சிலர் வியாபாரங்களையும் பற்றியும் பேசுவார்கள். நீங்கள் செல்லும் ஊருக்கு இன்னும் 2 நாட்கள் பிடிக்கும் தானே? அமைதியாக கவனியுங்கள். இங்கு என்னென்ன விற்கப்படுகின்றன, என்னென்ன வாங்கப்படுகின்றன, என்னென்ன தூக்கி எறியப்படுகின்றன, என்னென்ன ஏற்றப்படுகின்றன, எங்கெங்கு நான் நிற்கிறேன், எங்கெங்கு நான் நிற்பதில்லை, யாரையெல்லாம் ஏற்றிக்கொள்கிறேன், யாரையெல்லாம் விட்டுவிட்டு வருகிறேன், யாருக்கெல்லாம் அமர இடம் தருகிறேன், யாருக்கெல்லாம் ஏசி கம்பார்ட்மெண்ட் தருகிறேன், யாருக்கெல்லாம் தைரியம் தருகிறேன், யாருக்கெல்லாம் பயன் தருகிறேன் என்று அமைதியாக இருந்து பாருங்கள். உங்கள் பயணம் இனிதே அமைய வாழ்த்துக்கள். இப்படிக்கு தடதடக்கும் அதிர்வோடும், பரிவான அன்போடும், தண்டவாளத்தில் உருண்டோடும் உங்கள் ரயில் தோழன்.

என்ன நேயர்களே, கோடை பண்பலை 100.5 MHz-இன் இன்றைய கொடை தென்றலில் இரவின் கதைகளையும் கடிதங்களையும் கேட்டீர்களா? அந்த நிலமும் மின்மினி பூச்சியும் மேகமும் தலையணையும் ரயிலும் உங்கள் மனதை தொட்ட கடிதங்களை தந்தனவா? இந்த இரவு இனிய கனவுகளோடு தொடங்கட்டும். நாளை புதிய நம்பிக்கைக்காக உறங்கிடுவோம். சுகமாய் விழித்தெழுவோம். மீண்டும் மற்றுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இரவு நேரத்து இனிமையான கதைகளோடும் மனித உணர்வுகளின் ஆழமான புரிதல்களோடும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சலீமா ஷாஜஹான். இரவு வணக்கங்கள் நேயர்களே.

மதி தன் முகத்தை காட்ட, நட்சத்திர கூட்டம் மாநாடு நடத்த, இருள் போர்வை போர்த்த, தென்றல் காற்று தாலாட்டு பாட, உறக்கம் விழியை நாட, மனம் விரும்பிய பாடலை தேட, இவ்வேளையில் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம்.

0: நினைவே சுகம் எந்த மாவட்ட நேயர்களுக்கு, மன்னார் வளைகுடா கடற்கரையில் அமைந்துள்ள மாவட்டம், முத்துக்குளித்தலுக்கு புகழ்பெற்ற பகுதி, மன்னார் வளைகுடா கடல் உயிரின காப்பகத்தை சுற்றுலா தலமாக கொண்ட தூத்துக்குடி மாவட்ட நேயர்களின் விருப்ப காணங்களை கேட்கலாமா இந்த ஒரு மணி நேரமும்? வரலாம் அறிமுகம் 24 24 24 மகளிர் 24 24 29 தூத்துக்குடி மாவட்ட நேயர் வழக்கமான நேயர்கள் 24 24 26 முன்னிணைப்பாக 0 45 42 இணைத்து நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்கள் பெயர் சொல்லுங்க.
1: எங்க மாவட்டத்தை பற்றி நல்ல தொடக்கத்தை கொடுத்தீங்க, நன்றி.
0: நன்றி. வணக்கம்.
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: என்ன பாடல் நீங்க கேட்கலாம்?
1: 27 ஆண்டு உதயவளா. நல்வாழ்த்துக்கள் மேடம்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள். என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எங்க ஊர் காவல்காரன் படத்துல இருந்து அரும்பாய்க்கு முத்தாய் அந்த பாடல்.
0: சரி, மொட்டான பாடலை கேட்டலாம். நன்றிங்க.
1: நன்றி.

0: மணி 7 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இனிய கானங்களோடு இது நினைவே சுகம். நிகழ்ச்சி கோரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: தூத்துக்குடி மாவட்டம் எட்டேபுரம் மாவட்டம் பேலன்பட்டி கிராமத்திலிருந்து கஸ்தூரி மயில்.
0: என்ன பாடலீங்க கேட்கலாம்?
1: பொன்மனைக்கு பொட்டு வச்சு தாக்க கூட போடுங்க.
0: கேட்டலாம். நன்றிங்க.
1: நன்றி. வணக்கம்.

0: இது எம் தொட்ட காலங்களை இன்பமாய் தந்து கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இப்ப இணைப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: தூத்துக்குடி மாவட்டம் இறந்தபட்டியில இருந்து மாரியம்மாள் பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல்மா கேட்கலாம்?
1: எனக்கு அந்த சீலப்பரி பண்ணில இருந்து கிழக்கு சிவக்கையில பாட்டு வேணும் மேடம்.
0: கேட்கலாம். நன்றிமா.
1: தேங்க்யூ மேடம்.

0: 10:16 நாம் இணைந்திருக்கிறோம் இனிய கானங்களோடு. இது நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் தூத்துக்குடி மாவட்ட நேயர்களுக்காக வலம் வந்து கொண்டிருக்கிறது. இப்ப நிகழ்ச்சியில் இணையம் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. சொல்லுங்க தீபா, என்ன பாடல் கேட்கலாம்? சரி, கேட்டுடலாம். நன்றிம்மா.
1: நன்றி மேடம்.
2: நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே,

0: தேவிட்டாத கணங்களை தித்திப்பாய் தந்து கொண்டிருக்கிறது கோடை பன்மலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் தூத்துக்குடி மாவட்ட நேயர்களின் விருப்ப கணங்களை தந்து கொண்டிருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா, தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சநேயர் பேசுறேன்.
0: நலமா இருக்கும், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன். எங்க மாவட்டனுடைய சிறப்பு உங்களுக்கு ஒரு
0: நன்றிங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
1: என் இனிய நண்பர் பாக்கியராஜ் நடித்த அந்த நாட்களின் கவிதை அரங்கு நேரம்
0: கேட்கலாம்.
1: நன்றிமா. நன்றிமா.

0: அமுத காலங்களை அள்ளி தந்து கொண்டிருக்கிறது கோடை பன்மலை 100.5 நினைவே சுகம். நேர்கள் அழைக்கலாம் அறிமுகம் 24 24 24 மகளிர் 24 24 29 நமது வழக்கமான தூத்துக்குடி மாவட்ட நேர்கள் 24 24 26 முன்னிணைப்பாக 0 45 42 இணைத்து நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: மேடம் இன்ப பண்பலைக்கு இரவு வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது
1: மேடம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் மட்டம் கே சுப்பிரமணியம் அவர்கள் கருப்பசாமி மலையகட பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடலீங்க கேட்கலாம்?
1: மலையகளும் கருப்பசாமி மேடம். இது நாட்டாம படத்துல இருந்து கொட்டாப்பாக்கு குழந்தை நண்பர் கதிர்காக மேடம் மேல்மந்தி.
0: சரி கேட்டலாம். நன்றிங்க.
1: நன்றி மேடம்.

0: இடைக்கால இன்னிசையோடு இணைந்திருக்கிறோம். இது கோடை பன்மலை 100.5 நினைவே சுகம். நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: ஊத்துரி மாவட்டம் விளாத்திக்குளம் சுப்பிரமணியத்துலேருந்து ரேவதி பேசுறேன்.
0: என்ன பாடல்மா கேட்கலாம்?
1: எனக்கு வந்து முள்ளு மலர் படத்துல பாட்டு போடுங்க.
0: சரி கேட்டலாம். நன்றிங்க.
1: ஆ நன்றிங்க.

0: மனம் தொட்ட காணங்களை இன்பமாய் தந்து கொண்டிருக்கிறது கோடை பன்மலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் தூத்துக்குடி மாவட்ட நேயர்களின் விருப்ப காணங்களை தந்து கொண்டிருக்கிறது நிகழ்ச்சியில் இணையும் நேயர். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்.
1: தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து சந்திரசேகரன் பேசுறேன்.
0: என்ன பாடலீங்க கேட்கலாம்.
1: 27வது பிறந்த தின வாழ்த்துக்களோட ராஜகுமாரன் படத்துல என் விருப்ப பாடலை
0: கேட்கலாம். நன்றிங்க.

0: 10:48 இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். தூத்துக்குடி
0: மேரி அம்மாவுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: வைதேகி காத்திருந்தால் படத்திலிருந்து காத்திருந்து காத்திருந்து.
0: சரி, கொடுத்துடலாம். நன்றிம்மா.
1: நன்றி மேடம்.

0: நிகழ்ச்சிக்கு வரும் நிறைவான நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கய்யா.
1: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில இருந்து லைசாண்டர் பேசுறேன்.
0: என்ன பாடலுங்க கேட்கலாம்?
1: கரகாட்டக்காரங்கள இருந்து குடகு மலை காட்டில் இருந்து
0: கேட்கலாம். நன்றிங்க.

தூத்துக்குடி மாவட்ட நேயர்களின் விருப்ப காணங்களை தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய நினைவே சுகம். மீண்டும் நினைவே சுகம் நிகழ்ச்சி கேட்கலாம் நாளை இரவு 10 மணிக்கு சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப காணங்களோடு. நிகழ்ச்சியை தந்த மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் தீபா நடராஜன். நன்றி.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே. மெல்லிய இருளின் போர்வையில் உலகம் உறங்கும் நேரம். பழைய நினைவுகளின் பக்கங்களை மெதுவாக திறந்து காதுகளில் தேனாக பாயும் கானமலை சாரலோடு இதோ சிறகடித்து வருகிறது 105 இரவு சிறகு.

இதமான இரவோடு இதய மகிழம் பாடல்களை இடைவிடாது தந்து நிறைவுக்கு வருகிறது 100.5 இரவு சிறகு. மீண்டும் சிறகை விரிக்கும் நாளை முன்னிரவு 11 மணிக்கு.

நந்தவனம் நம் கோடை பண்பலை 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். நாளை காலை 5 மணிக்கு அருள் மாலை, 5:55 நமது இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா, 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வசந்த விடியல், இதில் சேவை செய்திகள் கோவில் விழா தகவல்கள் இடம்பெறும். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம், காலை 7 மணிக்கு சுகமான காலை, இதில் 7:20 பாட்டும் பதமும். 7:35 பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிருத்வி விமன்ஸ் இன்னர்வர்ஸின் இன்று அன்று. காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் திருச்சி மாவட்ட நேயர்களுக்காக. 8:05 பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வானவில், வானவிலின் வண்ணம் குரலின் குரல்.

0: சிறப்பு விருந்தினர் ஜெயம் கொண்டான் அவர்கள். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில். 10:00 பண்பலை வானவில் இந்தியாவில் கலையும் கானமும். சிறப்பு விருந்தினர் வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் திரைப்பட இணை இயக்குனர் நடிகர் அருண்குமார் சேகரன் அவர்கள். 11:00 பாட்டு பட்டாளம். 12:00 மகளிர் நேரம் படித்ததில் பிடித்தது. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை நீலவழி. 1:00 தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2:00 ஆங்கில செய்தி அறிக்கை. 2:15 வெஞ்சார் வந்தார் சிறப்பு விருந்தினர் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம் அவர்கள். 3:00 உயிரெழுத்து நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களோடு பொழிப்புரையும் இணைந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கணேசன் அவர்களின் விருப்பத்தில். 3:10 நாமக்கல் இமேம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும். 4:00 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்டரிசி ஸ்ரீகுமரன் தங்கமாளிகையின் வண்ண துரிகையில் சினிமா கொட்டகை. 4:30 பூமேக்ஸ் பலன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் சினிமா கொட்டகை. 5:00 இடைக்கால இன்னிசை கீதங்களோடு சித்திர செவ்வானம். 5:10 பந்தாடும் பந்தாட்டம், இது உலகக்கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம். 5:30 வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் ட்ரீவ்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். 6:00 கதம்ப மலர்கள். 6:05 பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7:00 நேயர்களின் ஆசை கானங்களோடு ஆசையில் ஒரு குக்கு. 7:30 சொந்தபந்தம். 7:55 சேவை செய்திகள். 8:00 இளமை பேசுகிறது. 9:00 கொடை தென்றல் விருந்தினர் விருப்பம். 10:00 நினைவே சுகம் சேலம் மாவட்ட நேயர்களுக்காக. 11:00 இடைவிடாத இன்னிசை கீதங்களோடு இரவு சிறகு. இவையாவும் நாளை வலம் வர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் குறிப்பு அறிதல் குரல் எண் 1100.

0: கண்களோடு கண்கள் அன்பு நோக்கத்தோடு இணைந்து சந்திக்குமாயின் வாய் சொற்கள் தேவையின்றி போய்விடுகின்றன. குறள் எண் 1100 அதிகாரம் குறிப்பறிதல்.
1: கண்ணொடு கண்ணினை நோக்கொக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல.
0: கண்களோடு கண்கள் அன்பு நோக்கத்தோடு இணைந்து சந்திக்குமாயின் வாய் சொற்கள் தேவையின்றி போய்விடுகின்றன. குறள் எண் 1100 அதிகாரம் குறிப்பறிதல்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புலர்ந்துள்ள புத்தம் புதிய காலை பொழுது எல்லோருக்கும் நல்லனவற்றை மட்டுமே நல்கிடும் எனும் வாழ்த்துளியோடு கானம் பாடும் காற்றின் முகவரி 100.5 MHz கொடைக்கானலின் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே தொடங்குகின்றன. நேயர்கள், இப்பொழுது முதல் நள்ளிரவு 12 மணி வரை 100.5 MHz மற்றும் தஞ்சை நேயர்கள் 101.2 MHz அலைவரிசைகளில் எமது நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க அன்போடு அழைக்கின்றோம். இன்று சகவரிடம் 1948 ஆசாட மாதம் 16ஆம் தேதி பிரபவ ஆண்டு ஆணி திங்கள் 23ஆம் நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஜூலை 7 2026 செவ்வாய்க்கிழமை நேரம் காலை 4:57.

இனிய காலை வணக்கம் நல் நேய உறவுகளே. இசைக்கு மொழி வேண்டியதில்லை, கவி வரிகளின் அர்த்தம் புரிய வேண்டியதில்லை. இசை மொழி பெயர்க்கும் உணர்வுகளுக்கு ஆட்பட வேண்டியது ஒன்றே ஆன்மாவின் செயல். இசை மொழி பெயர்க்கும் உணர்வுகளுக்கு ஆட்பட வேண்டியது ஒன்றே ஆன்மாவின் செயல். அது சந்தோஷப்படு என்றால் மனம் சந்தோஷம் அடையும், அழுதுவிடு என்றால் கண்கள் கசியும், பரிவை காட்டு என்றால் கருணை மழை தூவும். அந்த இசை இப்போது இறைவனை நினை, அவன் திருவடியை நாடு என்கிறது கோடை பண்பலையின் அருள் மாலை நிகழ்ச்சியில். இறைவனை இதயம் முழுவதும் நிரப்புவோம் அருள் மாலை இசைக்கும் இசையின் வழியே.

நேரம் 5:23 கோடை பண்பலை 100.5 MHz அருள் மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கடவுளை தேடி எங்கே போகிறோம்? ஏழை எளியோர், துன்பத்தால் துவள்கின்றவர்கள், நலிந்த மக்கள் என அனைவரும் கடவுள் அல்லவா? அவர்களின் வலியை போக்குவதும் கடவுள் வழிபாடுதான் என்கிறார் சுவாமி விவேகானந்தர்.